ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 சிரவண மாதம் 1 நாள் ஸ்ரீ பராபவ வருடம் ஆடித்திங்கள் 7 நாள் 2026 ஆண்டு ஜூலை மாதம் 23 தேதி இன்று 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆனர் செயலியிலும் இணைய வழியிலும் இன்றைய எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் இப்போது 5:55 நொடி. மங்கள இசை கேட்கலாம். ராகம் நீலாம்பரி.

மங்கள இசை இடம்பெற கேட்டீர்கள். இடம்பெற்ற ராகம் நீலாம்பரி. தொடர்வது குரலமுதம். அதிகாரம் 2, வான் சிறப்பு, குரல் எண் 10. இன்றைய குரல்: நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. பொருள்: கடல் நீர் இல்லாமல் இவ்வுலகமில்லை, மழை இல்லாமல் மக்கள் வாழ்க்கையில் ஒழுக்கமில்லை. குறளும் பொருளும் மீண்டும். குறள்: நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. பொருள்: கடல் நீர் இல்லாமல் இவ்வுலகமில்லை, மழை இல்லாமல் மக்கள் வாழ்க்கையில் ஒழுக்கமில்லை. குறளமுதம் கேட்டீர்கள்.

நேரம் 6 மணி. இன்றைய ஒலிபரப்பில் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை இப்போது கேட்கலாம். எமது காலை ஒலிபரப்பில் இந்த அறிவிப்பினை அடுத்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:45 இயற்கையின் மொழி. இருவாச்சி பறவை குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி முனைவர் த்ரிஷ்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 7 மணிக்கு காலை கதிர், நலமுடன் வாழ. பிறந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் பொதுநல மருத்துவர் சாஜு அவர்கள். தொடர்ந்து திரைகாலம். நிறைவாக சட்டம் அறிவோம். தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் குறித்து தகவல் வழங்குகிறார் வழக்குரைஞர் எஸ் கார்த்திகேயன் அவர்கள். காலை 7:15 தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நில்கிரீஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். தொடர்ந்து புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம், புதின தொடரின் 3ஆம் பருவம். நிறைவாக உணவே உன்னதம் ஆகியவை இடம்பெற கேட்கலாம். 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ், 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள் லிரிக்ஸ் ஸ்பெஷல், 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள் இடம்பெறும். காலை 10 மணிக்கு மாறும் ஊடக களம் வானொலிக்கு வளநிலம், இந்திய ஒலிபரப்பு நாள் சிறப்பு நிகழ்ச்சி. சென்னையிலிருந்து இசை நிகழ்ச்சிகள், திருச்சி வேளாண் நிகழ்ச்சிகள், கோயம்புத்தூர் இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகள், புதுச்சேரி குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள், திருநெல்வேலி நாட்டுப்புற இசை நிகழ்ச்சிகள், மதுரை நாடகம், நாகர்கோவில் பெண்களுக்கான நிகழ்ச்சிகள், காரைக்கால் விளம்பரம் ஈர்க்கும் நிகழ்ச்சிகள், ஊட்டி ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகள், தூத்துக்குடி முதியோர் நலன் நிகழ்ச்சிகள், கொடைக்கானல் பண்பலை நிகழ்ச்சிகள், தருமபுரி அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சிகள் ஆகியவை இடம்பெறும். பிற்பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி இது. 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை. 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். 1:55 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 சுய கணக்கெடுப்பு முறை குறித்த தகவல்கள் இடம்பெறும். 2:15 நீலமலை நேரம் கோத்தர் பாடல்கள், 2:30 அனுபவ பேடை உதகையின் அடையாளமாக விளங்கும் தி அசம்பிளி ரூம்ஸ் மற்றும் நீலகிரி மலை ரயில் பற்றிய வரலாற்று சம்பவங்கள் பகிர்ந்து கொள்கிறார் தி இந்து பத்திரிகையின் ஓய்வு பெற்ற உதவி ஆசிரியர் டி ராதாகிருஷ்ணன் அவர்கள்.

0: பிற்பகல் 3:02 ஹலோ ஊட்டி, மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும், 5 மணிக்கு செய்தி சுருக்கம் தொடர்ந்து பொன்மாலை பொழுது வாடாமலர், 5:30 NCERT, 6:10 விளக்கேற்றும் வேளை, 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும், 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 9:15 செய்திச் சுடர், 9:30 நாடகமலர், 10 மணிக்கு நாடாளுமன்ற கேள்வி நேர ஒளிப்பதிவு, டெல்லி அஞ்சல். நேர்கள் இதுவரை இன்றைய ஒளிபரப்பில் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள். சில நொடிகளில்
1: This is Akashvani, the news read by Subhadra Ramachandran. President of North Macedonia, Gordana Silonovska Davkova, has said that it is a matter of pride that a woman is the president of the world's largest democracy, India. Talking

0: To Akashwani correspondent in Skopje, North Macedonia, Ms. Davkova said, earlier she was impressed by India's long history and also spirituality. She said after meeting President Murmu, she was very much impressed. She said after meeting President Draupadi Murmu, she strongly felt that only women can change the world.
1: What is the most important? You have to be proud indeed of your nation. You have to be proud of your history. But also India has a woman as the president that is really something special, knowledgeable, with deep feelings, emotional intelligence.
0: Senior BJP leader, Union Minister JP Nadda has said that the NEET paper leak issue raised by the students should not be politicized and it is not appropriate to take political advantage from this matter. Addressing media in New Delhi, Mr. Nadda said it is a matter of investigation and requires in-depth discussion. He said this is a serious problem which deserves a thorough and sincere discussion.
2: गहन चर्चा के माध्यम से इसकी बारीकियों में हम जाएं. What are the factors which are leading to paper leak? Who are the people involved? And how the central government has responded? जब हमारे ध्यान में कोई paper leak आया है, तो हमने किस तरीके से इसको address किया है?
0: The Union Minister said that NDA government, under the leadership of Prime Minister Narendra Modi, has taken up this matter very seriously. He reiterated the government's stand that it is ready for a discussion on NEET issue in Parliament and opposition should decide the duration of the debate. Mr. Nadda said Parliament is the most appropriate forum where in-depth discussion on the matter can take place. External Affairs Minister Dr. S. Jayashankar met his Canadian counterpart Anita Anand on the sidelines of Quad Foreign Ministers meeting in Manila, Philippines yesterday. In a social media post, Dr. Jayashankar said that India-Canada cooperation has been steadily growing. He said that the conversation focused on achieving the goals for the relationship set by the Prime Ministers of both the nations. The External Affairs Minister also met with his New Zealand counterpart, Winston Peters, and shared perspectives on the Indo-Pacific security situation. They also discussed enhancing maritime cooperation between India and New Zealand. National Broadcasting Day is being observed today. On this day in 1927, the first ever radio broadcast in the country went on air from Bombay Station under the Indian Broadcasting Company. On 8th of June in 1936, the Indian State Broadcasting Service became All India Radio AIR. This day highlights the pivotal role broadcasting has played in India's development, educational outreach and cultural preservation. During the independence struggle, radio was a powerful tool for disseminating information and fostering unity. Post-independence, it has been instrumental in promoting literacy, health awareness and agricultural knowledge, especially in rural areas. In 1956, the name Akashwani was adopted for the national broadcaster. Since 1927, radio has been an important part of people's life in the country. Akashwani has been serving to inform, educate and entertain the masses, truly living up to its motto, Bahujana Hitaye, Bahujana Sukhaye. In men's cricket, first T20 international of three-match series between India and Zimbabwe will be played today in Harare. The match will begin at 4:30 p.m. Indian time. Shreyas Iyer-led India will play the second T20 on Saturday and the third match on Sunday at the same venue. India hold a commanding advantage over Zimbabwe in the shortest format of the game. The two teams have faced each other 14 times in men's T20 internationals, with India winning 11 matches and Zimbabwe 3. In China Open Badminton, PV Sindhu and Ayush Shetty and Lakshya Sen have entered singles pre-quarterfinals in Changzhou. Double Olympic medalist PV Sindhu advanced to the women's singles second round after defeating fellow Indian player Unnati Hooda. And that is the end of this news bulletin.
3: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
4: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுகப்பெருமாள் அவர்கள்.
5: நம்பினோர் கெடுவதில்லை, இது நான்கு முறை தீர்ப்பு. யானையின் பலம் அதன் தும்பிக்கையில் இருக்கிறது, மனிதனின் பலம் அவன் நம்பிக்கையில் இருக்கிறது. நம்மில் சிலருக்கு எல்லாமே உடனே நடந்துவிட வேண்டும் என்ற நினைப்பு இருக்கிறது. வாழ்க்கை அப்படிப்பட்டதன்று. இங்கே வெற்றி கிடைக்க வேண்டுமென்றால் பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். விவசாயத்தில் எத்தனையோ புரட்சிகள் நடந்துவிட்டன. இருந்தாலும் நெல் விளைவதற்கு குறைந்தபட்சம் 3 மாதங்கள் காத்திருக்க வேண்டும். தாயின் வயிற்றில் ஒரு குழந்தை கருவாகி உருவாகி வளர்வதற்கு 9 மாதங்கள், 9 நாள்கள், 9 மணி நேரம் காத்திருக்க வேண்டும். எர்னஸ்ட் ஹெமிங்வே, நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க எழுத்தாளர், அவர் எழுதிய கடலும் கிழவனும் எனும் நாவலுக்கு நோபல் பரிசு கிடைத்தது. அந்த நாவலில் வரும் கிழவர் நம்பிக்கையின் வடிவமாக இருந்தார். அந்த நம்பிக்கையின் அடிப்படை பொறுமை. பொறுமையாக இருப்பவர்களின் நம்பிக்கை சாதனையாகிறது, பொறுமையற்றவர்களின் நம்பிக்கை சோதனைக்கு உள்ளாகிறது. நம்பிக்கைதான் வாழ்க்கை. நம்புங்கள், உங்களை நம்புங்கள். எதை நீங்கள் நம்புகிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறுவீர்கள். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே இருக்கிற ஒரே வேறுபாடு நம்பிக்கைதான். ஆழமான கடல், கடலுக்கு நடுவே மலை, மலை உச்சியில் உள்ள பாறை இடுக்கில் ஒரு பறவை. அது கூடு கட்டி குஞ்சுகளை பொறித்திருந்தது. தன் குஞ்சு பறவைகளுக்கு உணவு தேட பறந்தது. அவை பசியால் வருந்தின. மேலே பார்த்தால் வானம், கீழே பார்த்தால் கடல். நான் கீழே குதிக்கப் போகிறேன் என்றது ஒரு சின்ன பறவை. இன்னொரு பறவையோ, நீ குதித்தால் கடலில் மூழ்குவது உறுதி என்றது. குதிக்க விரும்பிய பறவை சற்றே தயங்கியது. பிறகு நம்பிக்கையை வரவழைத்துக் கொண்டு கடலில் குதித்தது. குதித்த பிறகுதான் தான் நீரில் மூழ்க முடியாது என்பதை தெரிந்து கொண்டது. கடலின் மேற்பரப்பில் மிதந்து சின்ன சின்ன மீன்களை கொத்தி தின்றது. அதை பார்த்த மற்ற சின்ன பறவைகள் கடலில் குதித்தன. நம்மால் மிதக்கத்தான் முடியும், மூழ்க முடியாது என்ற உண்மையை தெரிந்து கொண்டன. இந்த கதையில் வரும் சின்ன பறவை நம்பிக்கை இல்லாமல் இருந்திருந்தால் உடன் பிறந்த பிற பறவைகளோடு பசியால் இல்லாமல் போயிருக்கும். அதன் நம்பிக்கையே அதை வாழ வைத்தது. அறிவால் நம்பிக்கை உருவாவதில் தவறில்லை. ஆனால் உணர்வால் உருவாகும் நம்பிக்கைக்கு உடனே பலன் கிடைக்கிறது. வெறும் அறிவு எல்லா கேள்விகளையும் கேட்கும், ஆனால் எதையும் நம்பாது. கேள்விகள் கேட்பதில் தவறில்லை, ஆனால் கேள்விகளாலேயே வாழ்க்கையை நடத்தி செல்லக் கூடாது. இந்த உலகை விட்டு புடப்படுகிற மனிதனை வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதன் பார்க்கின்றான். தான் மட்டும் இந்த பூமியில் நிரந்தரமாக தங்கப் போகிறோம் என்பது போல நடந்து கொள்கின்றான். இது நல்ல நம்பிக்கை என்று. இருந்தாலும் இந்த நம்பிக்கையில்தான் மனிதனை இயங்க வைக்கும் உந்து சக்திகளுள் ஒன்றாக இருக்கிறது. ஏரியில் மீன்பிடிக்க போகிறவர் தூண்டிலை போட்டுவிட்டு நம்பிக்கையோடு காத்திருக்கிறார். மீன் எதுவும் சிக்காது என்ற அவநம்பிக்கை வந்துவிட்டால் ஏரிப்பக்கம் யார் போவார்கள்? மனிதன் காற்றை சுவாசிப்பதால் மட்டும் வாழ்வதில்லை, நம்பிக்கையையும் சுவாசிப்பதால் தான் வாழ்கிறான். சுவாசிக்கும் காற்று மாசடைந்தால் நம் ஆரோக்கியம் கேள்விக்குறியாகும். நம் நம்பிக்கை மாசடைந்தால் நம் வாழ்க்கை என்னவாகும்? நம்முடைய நம்பிக்கைதான் நம் மனம், குணம் முதலியவற்றின் அச்சாணி. நம்பிக்கை என்னும் அச்சாணியில் கீறல் விழும்போது வாழ்க்கை சக்கரத்தின் தடம் மாறும். நம்பிக்கையை வளப்படுத்துவோம், வாழ்க்கையை வசப்படுத்துவோம்.
4: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி ஆறுமுகப் பெருமாள் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊடி எஃப்எம் 101.8 நேரம் 6:15.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: அருளிசை பக்தி பாடல்கள் கேட்கும் நேரம் இது. துவக்கமாக ராகவேந்திரர் திரைப்படத்திலிருந்து பாடல்.

கேட்ட பாடல் கே ஜே யேசுதாஸ் குரலில் ஒலித்தது. நேரம் இப்போது 6:27:35. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருளிசை பக்தி பாடல்கள். நாம் இன்று என்ன நிலையில் இருக்கின்றோமோ அந்த நிலைக்கு காரணம் நமது எண்ணங்களே தவிர அடுத்தவர்கள் அல்ல. எனவே எண்ணம் நன்றாக வைத்துக்கொள்ளுதல் அவசியம். அடுத்த பாடல் இதோ குத்தூஸ் குரலில்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடி எஃப்எம் 101.8 நேரம் 6:40.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: விவசாயிகளுக்கான அறிவிப்பினை இப்போது கேட்கலாம். முட்டைக்கோசு பயிரில் கருப்பு அடுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் லிட்டருக்கு என்ற அளவில் இலைவழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கலாம். கேரட்டில் நூற்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும்போது ஹெக்டருக்கு 1 டன் வேப்பம் புண்ணாக்கு மண்ணிலிட வேண்டும். கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு ஒரு ஹெக்டருக்கு 250 கிலோ இடுதல். பர்பியூரியோ சிலியம் லிலாசினம் 5 கிலோ ஹெக்டருக்கு என்ற அளவில் இட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசப் 2 கிராம் லிட்டருக்கு அல்லது குளோரோதலோனில் 2 கிராம் லிட்டருக்கு என்ற அளவில் இலைவழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்டீர்கள்.
2: நேர்களை உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
3: இந்த விதை வந்து ரெண்டு வகையான இந்த விதை இருக்குங்க. ஒன்று வந்து இந்த குச்சி நட்டு கொடி மாதிரி போகும் அந்த வெரைட்டி, ஒன்று இன்னொன்று வந்து குச்சி நடாமையே இது பண்ணுறது தான். ஆனால் நமக்கு நல்லா ஹீல்டு எது கொடுக்கும்னு பார்த்தா, நம்ம கொடி வந்து அந்த குச்சியில் சுற்றுச்சுன்னா நல்லா ஹீல்டு கிடைக்கும், நல்லா ஹைட் ஆகும் செடியும், நல்லா ஒரு 3 அடி 4 அடி மட்டும் அந்த ஹைட் போகுங்க. இது மெயினாக செடி எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குதோ அந்த ஹைட்டுக்கு நல்லா காய் பிடிக்கும், நல்லா பூ பூத்து நல்லா காய் பிடிக்கும், நல்லா நமக்கு ஹீல்டும் கிடைக்குங்க. இது வந்து நமக்கு வியாபாரத்துக்கு வந்து கொஞ்சம் நல்லா இது போகுங்க.
2: பட்டாணி சாகுபடியை பற்றி விவசாயி சீனிவாசன் அவர்கள் இன்னைக்கு 7:30 மணிக்கு பேச போறாரு. கேட்க தவறாதீர்கள் தோட்டமுன் தொழிலும் நிகழ்ச்சியில்.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். மாநிலத்தில் மின் கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று மாநில அரசை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும்

0: என்றும், இந்த தொலைநோக்கு பார்வையின் அடித்தளத்தை இளைஞர்கள் உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலை கூட்டத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவின் இலக்குகளை நோக்கிய ஊரகப் பகுதி வளர்ச்சி, வேளாண்மை, சமூக நலன் மற்றும் அது சார்ந்த துறைகளின் முன்னேற்றம் குறித்து துறை சார்ந்த செயலாளர்களுடன் அவர் ஆய்வு நடத்தினார். மக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்ட சீர்திருத்தங்கள் தேவையான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் தெரிவித்தார். சீர்திருத்தங்களின் நோக்கம் அரசின் செயல்பாட்டை மேம்படுத்துவது மட்டுமின்றி வளர்ச்சியடைந்த நாடாக மாறுவதற்கான பயணத்தை விரைவுபடுத்துவதுமாகும் என்றும் அவர் கூறினார். இளைஞர்களிடையே நிலவும் போதைப்பொருள் உபயோக பிரச்சினையை களைவதன் அவசியம் குறித்தும் பிரதமர் வலியுறுத்தினார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் அவர் சுட்டிக்காட்டினார். விளையாட்டுத்துறையில் நாட்டை உலகளாவிய மையமாக திகழச் செய்வதற்கு சர்வதேச அளவிலான முக்கிய விளையாட்டுகளை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். அத்துறையில் தொழில்நுட்பத்தை ஊக்குவித்து புத்தொழில் நிறுவனங்களை வளர்ப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் பிரதமர் வலியுறுத்தினார். தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், ஊரகப் பகுதிகள், மலைப்பாங்கான பகுதிகள், கடலோர மற்றும் எல்லைப் பகுதிகளில் ஒலிபரப்பு சார்ந்த பிரச்சினைகளை களைவதற்கு டிரான்ஸ்மீட்டர்களை தரம் உயர்த்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். எஃப்எம் சேவைகளை விரிவாக்கம் செய்தல், நவீன டிஜிட்டல் சாதனங்களை பொருத்துதல் போன்ற பணிகளும் நடைபெற்று வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறினார். தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்கள் பணியமர்த்தப்படுவது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்கக அலுவலகத்தில் அலுவலர்களின் திறனாய்வுக் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். அபாயகரமான தொழில் மற்றும் செயல்முறைகளில் வளரிளம் பருவத்தினர் பணிபுரிவதை தடுக்க சீரிய முறையில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அலுவலர்களை அவர் கேட்டுக் கொண்டார். தொழிற்சாலைகள் மற்றும் கட்டுமான பணியிடங்களில் மேற்கொள்ளப்படும் ஆய்வின்போது தொழிலாளர்களின் பாதுகாப்பு, உடல்நலன், அவர்களுக்கான வசதிகளில் கவனம் செலுத்தி உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு முகமது பர்வேஸ் அறிவுறுத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சென்ற அவர்களுடைய விசைப்படகையும் பறிமுதல் செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று காலை 400 மேற்பட்ட மீன்பிடி விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அதில் மன்னார் கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்ததாக கூறி அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் மீன்பிடி விசைப்படகையும் அதிலிருந்த 9 மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்து மன்னார் கடற்படை முகாமைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களிடம் முதற்கட்ட விசாரணை முடித்துக் கொண்டு மேல் நடவடிக்கைக்காக மீனவர்களை படகுடன் மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் இன்று ஒப்படைக்க உள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 9 மீனவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் ராமேஸ்வரம் கடலோர மீனவ கிராமங்களில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீனவர்களையும் பிடித்துச் செல்லப்பட்ட விசைப்படகினையும் உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாநிலத்தில் மின்கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், வீடுகளுக்கான மின் நுகர்வை கணக்கெடுப்பதில் ஏற்படும் குளறுபடிகளாலும் அலட்சிய போக்கினாலும் மக்கள் கடுமையான மின்கட்டண சுமைக்கு ஆளாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை அமல்படுத்தினால் மட்டுமே மின் நுகர்வை துல்லியமாக கணக்கிட முடியும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் நடைபெற்று வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்போது மக்கள் சரியான தகவல்களை

0: வழங்குமாறு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: இந்த 2027 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பே இந்தியாவின் முதல் மற்றும் முழுமையான டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடத்தப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சுய கணக்கெடுப்பு அல்லது சுய விவர பதிவேற்றம் இந்த வசதி கூட இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதல் முறையாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முதல் கட்டத்திற்கான களப்பணி ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை 30 கால அவகாசத்தில் நடைபெற உள்ளது. கணக்கெடுப்பாளர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் சென்று மக்களிடம் 33 கேள்விகளை கேட்க உள்ளனர். இந்த 33 கேள்விகள் என்பது இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான கேள்விகள். இந்த 33 கேள்விகளை கேட்டு இந்த 33 கேள்விகளுக்கு மக்கள் அளிக்கும் பதில்களை பதிவு செய்து கொள்ள உள்ளனர். மக்கள் அனைவரும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு களப்பணிக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்து சரியான மற்றும் முழுமையான தகவல்களை வழங்குமாறு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன்.
0: இருவரிச் செய்திகள். காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1000 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. கென்யாவில் எபோலா நோய் தொற்றை தடுப்பதற்காக இந்தியாவின் சார்பில் 4.5 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ருமேனியாவில் இன்று முதல் 2 பயணம் மேற்கொள்கிறார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நியூசிலாந்து வெளியுறவு அமைச்சரை சந்தித்து பேசினார். நித்தி ஆயோக் தலைமைச் செயல் அதிகாரியாக மூத்த IAS அதிகாரி திரு அனுராக் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். தஞ்சாவூரில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய புதிய ஆதார் சேவை மையத்தை ஆட்சியர் திருமதி ரேவதி தொடங்கி வைத்தார். நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தில் அளிக்கப்பட்டு வரும் மருத்துவ சேவைகள் குறித்து ஆட்சியர் திரு மதுபாலன் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பேரூராட்சியில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறை நடத்திய சோதனையில் மின்னணு பணப்பரிவர்த்தனை மூலம் கணக்கில் வராத 8 லட்சம் ரூபாய் பரிவர்த்தனை செய்யப்பட்டது கண்டறியப்பட்டது. சென்னை ராமேஸ்வரம் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை செப்டம்பர் மாதம் முதல் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு ஆர் என் சிங் தெரிவித்துள்ளார். பெருநகர சென்னை மாநகராட்சியில் திட்ட அனுமதி கோரல் தொடர்பான விண்ணப்பத்தின் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அலுவலர்களை இணை ஆணையர் திரு சரவணன் அறிவுறுத்தியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 22-20 15-21 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுஷி தனாக்காவை வென்றார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹராரேயில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை 4:30 தொடங்குகிறது. 3 போட்டிகளைக் கொண்ட இத்தொடரின் 2 போட்டி நாளை மறுநாளும் 3 மற்றும் இறுதிப் போட்டி வரும் 26 தேதியும் நடைபெறவுள்ளது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஸ்வீடனின் ஆண்ட்ரே கோரான்சன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். மாநிலத்தில் மின்கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று மாநில அரசை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நேரம் 6:55.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது வரையாடுகளின் கணக்கெடுப்பு, இது குறித்து தகவல்களை வழங்குகிறார் நீலகிரி வனக்கோட்டத்தின் வனவிலங்கு உயிரியலாளர் முனைவர் கார்த்திக் சிவராஜ் அவர்கள்.
2: ஒவ்வொரு அனிமலுக்கும் பாப்புலேஷன் எஸ்டிமேஷன் ஒரு முக்கியமான விஷயம். இப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பு 10 வருஷத்துக்கு ஒரு 11 வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம பண்றோம்னா எவ்வளவு மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதே போல ஒவ்வொரு அனிமலோட பாப்புலேஷன் எஸ்டிமேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு கேரிங் கெப்பாசிட்டின் இருக்கு, ஒரு ஃபாரஸ்ட்ல வந்து ஒரு புலி இருக்குன்னா அதுக்கு இவ்வளவுதான் இறை இருக்கணும்னு சொல்லி ஒரு கேட்டகரிஸ் இருக்கு. அதுக்கு மேல இறை போச்சுன்னா அந்த இடம் வந்து கேரிங் கெப்பாசிட்டி தாண்டி போயிருச்சுன்னு அர்த்தம். சோ அந்த இடத்துல இருக்க தாவரங்கள் வந்து அழிஞ்சு போகக்கூடிய தன்மை இருக்கு. இப்போ முதுமலையில பாத்தீங்கன்னா நிறைய மான்கள் கூட்டங்கள் இருக்கும், நூத்துக்கணக்கான மான்கள் இருக்கும், இத்தனை மானுக்கு இவ்வளவு புலிகள் அப்படி ஒரு கணக்கு இருக்கு. அதுக்கு மேல மீறி போச்சுன்னா கேரிங் கெப்பாசிட்டியை தாண்டி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். கேரிங் கெப்பாசிட்டி தாண்டி போச்சுன்னா என்னன்னா அங்க இருக்க புள்ளினங்கள் தாவர இனங்கள் எல்லாம் வந்து மாடுகள் மான்கள் மேய்ந்து அழிஞ்சு போயிடும், அந்த தாவரங்கள் திரும்ப கிடைக்காது. இப்போ இவ்வளவு 100 மான்கள் இருக்குன்னா அதுக்கு 2 புலிகள் தேவை அப்படின்ற மாதிரி ஒரு கேரிங் கெப்பாசிட்டி ஸ்டடி இருக்கு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பாப்புலேஷன் எஸ்டிமேஷன் ஆஃப் ஆல் அனிமல்ஸ் அது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஆண்டும் 2 ஆண்டுக்கு 1 முறை 4 ஆண்டுகளுக்கு 1 முறை வந்து பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பார்த்தீங்கன்னா வரையாடுகளோட பாப்புலேஷன் எஸ்டிமேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் கடந்த ஆண்டு கூட பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து அதிகமான எண்ணிக்கையிலான வரையாடுகள் நமக்கு வந்து காணப்படுகிறது. 1300க்கும் மேற்பட்ட வரையாடுகள் வந்து நம்ம தமிழ்நாட்டு பகுதிகளிலும் கேரள பகுதியை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் வந்து காணப்படுது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இப்போ முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பாப்புலேஷனோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கின்றது போது நம்ம அது வந்து பெருமை கூட படக்கூடிய விஷயம் தானே. அப்போ வந்து பாப்புலேஷன் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, நம்ம அது ஸ்டேபிளாக வச்சிருக்கோம், அதோட ஹேபிட்டேட் ஷ்ரிங்கேஜ் இல்லாமல் பார்க்குறோம், ரெஸ்டோரேஷன் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுனால அந்த பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதே போல இந்த வரையாடுகள் அதோட பாப்புலேஷன் எஸ்டிமேஷன் மெத்தடாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மெத்தடாலஜி இப்போ பண்ணுறாங்க. பவுண்ட் அண்ட் கவுண்ட் மெத்தட்னு சொல்லிட்டு சிங்கிள் அப்சர்வர் மெத்தட் அப்படின்ற 2 மெத்தடு. இந்த மெத்தட் வந்து நிறைய கொலாபரேஷன்ஸ் நிறைய டிபார்ட்மெண்ட் கூட நிறைய இன்ஸ்டியூட்ஸ் கூட வந்து பிஎஸ்சி ஃபைனல் பண்ணி தான் இந்த மெத்தடாலஜி பண்ணுறாங்க. இது வந்து ஒரு முக்கியமான மெத்தடாலஜி, இது வேற எங்கே பண்ணுறது கிடையாது. இந்த மெத்தடாலஜி மூலமா நிறைய சக்ஸஸ்ஃபுல் பண்ணியிருக்காங்க. நார்தன் இந்தியாவில் அது பண்ணிட்டு இருக்காங்க, அதே போல் சதர்ன் இந்தியாவில் இப்போ இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமா வந்து நமக்கு நல்ல அக்யூரசி வந்து நமக்கு கிடைக்குது. அந்த முறையில் தான் லாஸ்ட் டைமும் பண்ணி நமக்கு வந்து நல்ல ஒரு அக்யூரேட்டான ஒரு டேட்டா நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் நீலகிரி தார் தான். நம்ம சீஃப் செக்ரட்டரி ஆஃப் ஃபாரஸ்ட் இருக்காங்க சுப்ரியா சாகு மேடம், நம்ம இங்கே வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக நம்ம நீலகிரி மாவட்டத்தில் இருந்தாங்க. அவங்க மூலமாக கொண்டு வரப்பட்ட ஸ்கீமு தான் இந்த ஸ்கீமு. நம்ம தமிழ்நாடு முதல்வர் வந்து ஒத்துழைப்பு தந்து அந்த ஸ்கீமை கொண்டு வந்தார். கொண்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முறையில் வந்து அது பண்ணிட்டு இருக்காங்க. இதோட பாப்புலேஷனை பாதுகாக்கிறக்கும், அது ஹேபிட்டேட் ஷ்ரிங்கேஜை கம்மி பண்ணுறக்கும், ஹேபிட்டேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும், மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காகவும் நிறைய முறைகளை வந்து கையாண்டு நிறைய வகையில் வந்து தார் பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க.

இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் இதுவரை வரையாடுகளின் கணக்கெடுப்பு இது குறித்த தகவல்களை வழங்கினார் நீலகிரி வனக்கோட்டத்தின் வனவிலங்கு உயிரியலாளர் முனைவர் கார்த்திக் சிவராஜ் அவர்கள்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று இரவு 9:30 நாடகமலர் நிகழ்ச்சியில் குடும்ப கௌரவம் வானொலி நாடகம் இடம்பெறும். எழுத்தாக்கம் பி சிவசுப்பிரமணியன், அமைப்பில் உதவி ஜி சங்கீதா, அமைப்பு கே காளிமுத்து, படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். குடும்ப கௌரவம் வானொலி நாடகம் கேட்க தவறாதீர்கள்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடி எஃப்எம் 101.8.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
1: காலை கதிர் நிகழ்ச்சியின் துவக்கமாக நலமுடன் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் பிறந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து பொது நல மருத்துவர் ஷாஜு அவர்கள் வழங்கும் தகவல்களை கேட்கலாம்.
3: குழந்தை வந்துட்டு பிறக்கும்போது மருத்துவர்கள் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லலாம், இல்ல குறை பிரசவத்துல பிறந்திருக்கும்னு சொல்லலாம், இல்ல ரொம்ப

0: கம்மியா இருக்கு, எடை குறைவா இருக்கு அப்படின்றது சொல்லலாம். குழந்தையோட எடைய பொறுத்து அவங்க பிறந்திருக்கும் போது என்னென்ன இருக்கு என்ன இல்ல எல்லாமே மருத்துவர்கள் கண்டிப்பா பார்த்து ஆராய்ச்சி பண்ணி அந்த குழந்தைக்கு நல்லா இருக்கு ஆரோக்கியமா இருக்கு இப்படி சொல்லிதான் உங்க கையில கொடுத்துருப்பாங்க. இதுல குறைய பிறந்துருச்சு குழந்தை, இப்ப நிறைய பிறந்தா இருந்தாலும் அப்படிதான், நார்மல் வெயிட்ல இருக்கிற குழந்தை இருந்தாலுமே அப்படிதான் பண்றாங்க. பிறந்த உடனே ஒரு 3 மாதம் ஆயிடுச்சுன்னா ஓகே, 3 மாதம் கூட விடுறது இல்லைங்க, 1 மாசம் ஆயிடுச்சு, 2வது மாசம் ஆயிடுச்சுன்னா அந்த ராகியை ஊற போட்டு அரைச்சு அந்த பால் எடுத்து இப்பவே ஊத்து. தயவு செய்து 6 மாதமாவது ஒரு தாய்ப்பால் முழுமையா கொடுக்க விடுங்க. 1.5 வயசு 2 வயசு வரைக்கும் கூட கொடுக்கலாம், ஆனா 1 வயசு வரைக்கும் கூட கொடுக்கறது இல்ல. பெண்களோட அழகு குறைஞ்சு போயிடுதாமா, எங்க இருந்து அது குறைஞ்சு போகுதுன்னு தெரியல. ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் முழுமையா கொடுக்காது, எந்த தாய்க்குமே சொல்றேன் கேட்டுக்கோங்க நல்லா, தாய்ப்பால் கொடுக்காத தாய்ப்பாலை அப்படியே நிறுத்தி வச்சுட்டு கொடுக்கற எல்லா அந்த பெண்களுக்கெல்லாம் நிச்சயமா மார்பக புற்றுநோய் வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. தயவு செய்து தாய்ப்பால்ல நிறுத்தாதீங்க, கண்டிப்பா நல்லா ஆரோக்கியம் கொடுங்க, அதுதான் அந்த குழந்தைகளுக்கு வாழ்நாள் முழுதும் நல்லா இருக்கும், நீங்களும் ஆரோக்கியமா இருப்பீங்க. ஒண்ணு, இடையிலே இதுல நிறுத்திடலாங்க, தாய்ப்பால் பத்துறது இல்ல அப்படின்னா தாய் நல்லா சாப்பிடணும். முதல்ல வந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்திருக்கு, குழந்தை பாக்க ஐயோ குழந்தை நல்லா இருக்கு, எவ்வளவு வெயிட் இருக்கு, என்ன சொன்னாங்க, கலரா இருக்கு, காது கலர் தான் இப்படி இருக்கும், இதெல்லாம் சொல்றீங்க தவிர அந்த தாய் நல்லா இருக்காங்களா, தாய்க்கு உடல் நல்லா இருக்கா, அந்த தாய் சத்துக்கு என்ன கொடுக்குறீங்க. இனிமே போற எல்லாருமே தயவு செய்து அந்த தாயை விசாரிங்க. போகும்போது நீங்க அந்த குழந்தைக்கு வாங்கிட்டு போங்க, சட்டையோ என்னமோ வாங்கிட்டு போறீங்க, ஆனா அந்த தாய்க்கு தேவையான அந்த அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த்தோ அதை முதல்ல வாங்கிட்டு போய் கொடுங்க, அப்பதான் அந்த குழந்தையும் நல்லா இருக்க முடியும். அப்புறம் கொஞ்ச நாள் ஆகும்போது போதும் இனி கொஞ்சம் மேலேயும் நம்ம சாப்பாடு ஊட்டலாம்னு அந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க, மருத்துவரோட ஆலோசனைப்படி செய்யுங்க. இன்னொன்னு, ஜாதிக்காய் மாசிக்காய் வசம்பு இனி இதெல்லாம் இருக்கு, ஆதி காலத்துல இருந்து இதெல்லாம் வந்து உரசி ஊத்துறது இதெல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் இவ்வளோ போடணும், இவ்வளவுதான் பக்குவம், இந்த பக்குவத்துலதான் போடணும்ன்றது எல்லாருக்கும் தெரியுமான்றது எனக்கு தெரியாது. என் பாட்டி எனக்கு ஊத்துனாங்க, என்னோட முப்பாட்டை எனக்கு ஊத்துனாங்க, பாட்டியோட பாட்டி பாட்டி கூத்திருக்காங்க, பாட்டியோட அம்மா எனக்கு ஊத்திருக்காங்க, எங்க அம்மா எனக்கு ஊத்திருக்காங்க, இதுதான் சொல்றாங்க. ஆனா எவ்வளவு அளவு ஊத்தணும், எப்போ ஊத்தணும், எந்த நேரத்துல ஊத்தணும், எந்த குழந்தைக்கு ஊத்தணும், குழந்தை ஆரோக்கியமா இருக்காங்களா, அந்த குழந்தைக்கு இது ஊத்துனா செட் ஆகுமா, இதெல்லாம் பார்த்துட்டு பக்குவமா செய்யுங்க. நாட்டு வைத்தியம் கை வைத்தியம் செய்யறது தப்புன்னு நாங்க சொல்லல, மேலோட்டத்துக்கு சரி உள்ளக்கு கொடுக்கற டைம்ல இது எவ்வளவு கொடுக்கணும், எந்த நேரத்துல கொடுக்கணும், இதெல்லாம் பார்த்து முறையா செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லது. மருத்துவர்கள் அதே மாதிரி எந்தெந்த நேரத்துல வர சொல்றாங்க, எடை ஏறி இருக்கா கம்மியா இருக்கா இல்ல குழந்தைக்கு ஏதாவது தொற்று இருக்கா இதெல்லாம் செக் பண்ணி பாப்பாங்க, அதுக்குதான் வர சொல்றது. இதெல்லாம் கேட்டுட்டு அவங்களோட ஆலோசனைப்படி செய்யுங்க. இல்ல பக்கத்து வீட்டு 3வது வீட்டு பாட்டி சொன்னாங்க, பாட்டி 1 வீட்டு பாட்டி சொன்னாங்க, இதெல்லாம் செய்யாதீங்க. அந்த அம்மா சொன்ன எல்லாம் பாத்திருக்கங்க, நாங்கெல்லாம் வளர்க்காததெல்லாம் சொல்லுவாங்க, தயவு செய்து செய்யாதீங்க. இவங்களுக்கும் அதே தான் சொல்றேன், யூடியூப் ஓபன் பண்ணிட்டு யூடியூப்ல யாருக்கோ செஞ்சிருப்பாங்க, அவங்க குழந்தை என்ன எடைன்னு கூட சொல்ல மாட்டாங்க, இப்படிதான் தேய்க்கணும், இப்படிதான் குளிக்க வைக்கணும், இப்படிதான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நம்ம குழந்தை எந்த எடையில இருக்கு, அது ஆரோக்கியமா இருக்கா சரியா இருக்கா, மருத்துவரோட ஆலோசனை இனி வீட்டுல பெரியவங்களோட எல்லா பக்குவமா வச்சு செய்யுங்க. யாரோ சொன்னாங்கன்றதுக்கெல்லாம் அந்த குழந்தைய வீணாக்கிடாதீங்க, ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நீங்க பாப்பீங்க, அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே இருக்க மாட்டோம். அவங்களோட வாழ்க்கைய அவங்க வாழும் போது இன்னைக்கு நீங்க என்ன ஸ்ட்ரென்த் கொடுக்கறீங்களோ, எந்த சக்திய அந்த குழந்தைக்கு கொடுக்கறீங்களோ, அந்த சத்தானதுதான் அவங்க வாழ்நாள் முழுவதும் இருக்கும். அதனால புரிஞ்சு குழந்தையும் முறையா கையாளுங்கன்னு சொல்ல வர.
1: நலமுடன் வாழ. இதுவரை பிறந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து பொது நல மருத்துவர் ஷாஜு அவர்கள் வழங்கிய தகவல்களை கேட்டீர்கள்.

0: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் குறித்து வழக்கறிஞர் கார்த்திகேயன் அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு லா இதுதான். நம்ம எல்லாரும் டெய்லி லைஃப்பில் பார்க்குற ஒரு விஷயந்தான் இது. மார்னிங் ஆஃபீஸுக்கு போகும்போது டாஸ்மாக் ஷாப் பார்க்குறோம், வீக்கெண்ட்னா ஃப்ரெண்ட்ஸ் பாட்டில் வாங்கலாமான்னு பேசுவாங்க, போலீஸ் வெஹிக்கிள் செக்கிங் பண்ணுறதுப்போ போலீஸ் சர்ச் எப்படி நடக்கும் இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். போலீஸ் எப்படி சர்ச் பண்ணுவாங்க? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு பாட்டில் தான் லீகல். சிலர் சொல்லுவாங்க மூணு பாட்டிலுக்கு மேலே வச்சா கேஸ் போட்டுருவாங்க. இன்னும் சிலர் வீட்டில் பாட்டில் வச்சிருக்கவே கூடாது, இது மூணுமே கரெக்ட் இல்லை. கவர்மெண்ட் இதுக்காக செப்பரேட் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கு. பர்சனல் யூஸ்க்காக வீட்டில் வச்சிருக்கீங்க, ஜென்ரலி இந்த ரூல்ஸ்க்குள்ளே இது லீகல் பொசிஷனாக வருது, அதனால் இதுக்காக போலீஸ் உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியாது. இது வந்து கிரைம் இல்லை, அஃபென்ஸ் ஆக முடியாது, இதுக்காக உங்களை பனிஷ் பண்ண முடியாது. ஆனால் கன்சிடர் பண்ணுங்கள், 20 bottle, 30 bottle, 40 bottle உங்களால் ரீசன் சொல்ல முடியல எதுக்கு நீங்கள் 20 bottle, 30 bottle வச்சிருக்கீங்கன்னு சொல்லி, அதுக்கு டாக்குமெண்ட்டும் இல்லை. அப்போ போலீஸ் உங்களை க்வெஸ்டின் பண்ணலாம், உங்கள் மேலே கேஸ் போடலாம், அஃபென்ஸ் ஆகும். இப்போது இந்த ஆக்ட் ஒரு ப்ரிசம்ஷன் கிரியேட் பண்ணுது, அதாவது பொசஷன் லிமிட்டுக்கு மேலே வச்சா அது என்ன பர்பஸ்க்காக வச்சிருக்கிறேங்கிற பேர்டன், ப்ரூவ் பண்ணுற பேர்டன் நம்ம மேலே வந்துடும். நம்ம தான் இதை லீகலாக யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம். இப்போ உங்களுக்கு ஒரு க்வெஸ்டின் வரும், இப்போது கல்யாணத்துக்கெல்லாம் நம்ம 30 bottle, 40 bottles வச்சுருக்கோம், அப்போ அவங்க வந்து நம்மளை போலீஸ் வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணனா கிஃப்ட் தான் நீங்கள் சேலுன்னு சொல்கிறீங்களே, அப்போ அது அஃபென்ஸா அப்படின்னு கேட்டால் லீகல் லாங்குவேஜில் பார்த்தா அது அஃபென்ஸ் தான். ஆனால் ஆக்சுவலாக போலீஸ்னால கேஸ் ஃப்ரேம் பண்ண முடியாது, ஏன்னா கல்யாணத்துக்குன்னு வச்சிருக்கிறப்போ அங்கே இருக்கிற பர்சன்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அது ஒருத்தர் தான் 20 bottle, 30 bottle இல்லை 40 bottle வச்சிருக்காருன்னு ப்ரூவ் பண்ணுறது போலீஸ்க்கு கஷ்டம். அதனால் லா என்ன கன்சிடர் பண்ணுன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை ஒரு எக்ஸெப்ஷனாக கிரியேட் பண்ணி ட்ரீட் பண்ணி அதை அலோவ் பண்ணிடுது. இப்போ இன்னொன்று ஒரு ஹைகோர்ட் கேஸில் இதே மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. என்னென்னா IMFL வந்து 4.5 liters வச்சுருந்தாங்க, பியர் 4.5 liters வச்சுருந்தாங்க, டோட்டலாக பார்த்தா 9 liters ஆயிடுச்சு. அப்போ 9 litersனா ஆல்கோஹலோட குவான்டிட்டி ஜாஸ்தி தானே அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வந்துச்சு. அப்போ கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா IMFLங்கிறது தனி கேட்டகரி, IMFL 4.5 liters வரைக்கும் வச்சுக்கலாம், அதே மாதிரி பியருங்கிறது தனி கேட்டகரி, பியரில் வந்து 7.8 liters வரைக்கும் வச்சுக்கலாம்னு சொல்லுது. அப்போது இது ரெண்டுமே தனி கேட்டகரி, ரெண்டுமே அக்ரிகேட் பண்ணி லிமிட்டை தாண்டிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. இண்டிவிஜுவல் கேட்டகரிஸாக பார்த்தா ரெண்டுமே லிமிட்குள்ளே தான் வருது, அதனால இட் இஸ் நாட் அன் அஃபென்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. அப்போது ஆக்சுவலாக பார்த்தா நீங்கள் IMFL 4.5, ஃபாரின் லிக்கர் 4.5, பியர் 7.8, வைன் 9 litersன்னு சொல்லி இதெல்லாம் சேர்த்து சேர்த்து நீங்கள் வச்சுக்கலாம், அது வந்து வித்தின் லீகல் பொசஷன். இப்போது காரில் எடுத்துகிட்டு போகலாமா இது அடுத்த கேள்வி. ஏன்னா நீங்கள் தான் சொன்னீங்களே பாட்டில்ஸ் ரெக்கவர் பண்ணுறப்போ அது கார்லேருந்து ரெக்கவர் பண்ணால் காரையும் சேர்த்து சீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக காரில் எடுத்துகிட்டு போகலாம் அன்டில் அது பர்சனல் கன்செப்ஷன் லிமிட்குள்ளே இருக்கிற வரைக்கும். லைசன்ஸ் லிக்கராக இருக்கணும், ப்ராப்பர் பர்ச்சேஸாக இருக்கணும், பர்சனல் கன்செப்ஷன் லிமிட் நான் இப்போ சொன்னேன்ல அந்த ரூல்ஸ், அது கடியில் இருக்கிற வரைக்கும் இட்ஸ் லீகலி வேலிட். அப்போ ஜென்ரலி கேரி பண்ணுறது இல்லீகல்னு சொல்ல முடியாது, ஆனால் சஸ்பீஷியஸ் சர்க்கம்ஸ்டன்சஸாக இருந்தால் அது வந்து போலீஸ் என்கொயரிக்குள்ளே வரலாம், அண்ட் போலீஸ் கேன் அரெஸ்ட் யூ ஆல்சோ. இப்போது அந்த லிமிட்டுக்கு மேலே எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் IMFL 4.5 liters இல்லாமல் நான் வந்து 9 liters எடுத்துகிட்டு போகிறேன், ஆனால் காரில் 2 passengers இருக்காங்க. அப்போ 2 passengers இருக்கும் போது அது எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும்னா ஈச் பர்சனுக்கு 4.5 litersாக கன்சிடர் பண்ணிக்கும், அதனால் வித்தின் லிமிட்டாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு பேசஞ்சர் 9 liters கொண்டு போகிறாருனா இட் இஸ் அன் அஃபென்ஸ் அண்ட் போலீஸ் வில் கன்ஃபிஸ்கேட் லிக்கர் பாட்டில்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் த கார், ரெண்டுமே கன்ஃபிஸ்கேட் பண்ணிடுவாங்க. வேறு ஸ்டேட்லேருந்து கொண்டு வரலாமா அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கு தனி ஸ்டேட் பார்டர் கிராஸ் பண்ணுற ரூல்ஸ் இருக்குது. நீங்கள் அதில் அந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட் கொண்டு வரும்போது எக்ஸைஸ் டியூட்டிஸ் அதெல்லாம் பே பண்ணி அந்த ரூல்ஸ் அப்ளை ஆகும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதிலேருந்து இங்கே கொண்டு வர முடியும் தவிர இல்லைன்னா கொண்டு வர முடியாது. இப்போ ஃபாரின் ஸ்டேட்லேருந்து கொண்டு வந்த லிக்கர் பாட்டிலுக்கு இந்த பொசஷன் ரூல்ஸ், இந்த குவான்டிட்டி IMFL குவான்டிட்டி அப்ளை ஆகுமானா? இல்லை, இந்த பொசஷன் குவான்டிட்டி அப்ளைஸ் ஒன்லி டு லிக்கர் மேட் இன் தமிழ்நாடு. தமிழ்நாடுல மேட் பண்ண லிக்கருக்கு மட்டும்தான் இது அப்ளை ஆகும் தவிர மற்ற லிக்கருக்கெல்லாம் அப்ளை ஆகாது.
0: சட்டம் அறிவோம்
1: நிகழ்ச்சியில் இதுவரை தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் குறித்து வழக்கறிஞர் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
3: இத்துடன் காலை கதிர் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேயர்களின்
4: சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
5: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மகாத்மா காந்தியின் உண்மை அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயாராக உள்ளதென்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நாட்டில் ரயில் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். மகாத்மா காந்தியின் உண்மை அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். வடக்கு மாசிடோனியாவில் ஸ்கோப்ஜி நகரில் உள்ள அருங்காட்சியகத்தில்

0: மகாத்மா காந்தி சிலையை அவர் திறந்து வைத்தார். மோதல், சகிப்புத்தன்மையின்மை, பிரிவினை ஆகியவை உலகில் நிகழும் சூழலில் காந்தியின் உரையாடல், கருணை, அமைதியான வாழ்வு ஆகிய கொள்கைகளை கடைபிடிப்பது முக்கிய தேவையாக உள்ளது என்று திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டார். இதற்கிடையே தமது வடக்கு மாசிடோனியா பயணத்தை நிறைவு செய்துள்ள குடியரசுத் தலைவர் இன்று முதல் 2 நாட்கள் ருமேனியாவில் பயணம் மேற்கொள்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாணவர்கள் எழுப்பி வரும் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை அரசியலாக்கக்கூடாது என்று பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரம் தொடர்பாக அரசியல் ஆதாயம் அடைவது சரியல்ல என்று தெரிவித்தார். இது தொடர்பாக விசாரணை செய்து விவாதிக்கப்பட வேண்டிய தேவை உள்ளதாக அவர் கூறினார். மேலும் இவ்விவகாரத்தில் மத்திய அரசு அக்கறை கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நீட் விவகாரம் தொடர்பாக விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் இந்த விவாதத்தின் கால அளவு குறித்து எதிர்க்கட்சிகள் முடிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் மற்றும் இதர கட்சிகள் ஆட்சி செய்த மாநிலங்களிலும் பல்வேறு தேர்வுகளில் வினாத்தாள்கள் முன்கூட்டியே கசிந்ததாகவும் அவர் தெரிவித்தார். வினாத்தாள்கள் கசிவு தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி எழுப்பியுள்ள கேள்வி தொடர்பாக மத்திய அரசு விசாரணை மேற்கொண்டு அதுகுறித்த உண்மை மக்களிடம் விளக்கப்படும் என்று திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். நாட்டில் ரயில் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், மேம்படுத்தப்பட்ட ரயில் பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு, பராமரிப்பு, நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல் ஆகியவற்றின் மூலம் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக தெரிவித்தார். 2014-15 ஆண்டில் 135 ரயில் விபத்துகள் நிகழ்ந்த நிலையில் நடப்பு நிதியாண்டில் இதுவரை 2 விபத்துகள் மட்டுமே நடைபெற்றுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், தமிழகத்தில் புதிய ரயில் திட்டங்களுக்காக கடந்த 12 ஆண்டுகளில் பட்ஜெட் ஒதுக்கீடு 8 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டில் 7611 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 26 ரயில் நிலையங்கள் புனரமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தமிழகத்தில் 98.3% அளவிற்கு ரயில் வழித்தடங்கள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். தமிழகத்தில் கடல் உணவு ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் அதிகரித்துள்ளதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், கடந்த நிதியாண்டில் தமிழகத்திலிருந்து 7660 கோடி ரூபாய் மதிப்பிலான 1,52,000 டன் கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நித்தி ஆயோக் தலைமைச் செயல் அதிகாரியாக மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திரு அனுராக் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். நியமனங்களுக்கான அமைச்சரவைக் குழு இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. 2 ஆண்டு காலம் வரை திரு அனுராக் ஜெயின் இப்பொறுப்பை வகிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1927 ஆம் ஆண்டு இதே நாளில் பம்பாய் வானொலி நிலையத்திலிருந்து நாட்டில் முதன்முறையாக ஒலிபரப்பு தொடங்கியதை குறிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. பின்னர் 1936 ஆம் ஆண்டு ஜூன் 8 தேதி இந்திய ஒலிபரப்பு சேவை அகில இந்திய வானொலி என்று மாற்றம் செய்யப்பட்டது. நாட்டின் வளர்ச்சி, கல்வி, விழிப்புணர்வு, கலாச்சார பாதுகாப்பு ஆகியவற்றில் ஒலிபரப்பின் முக்கிய பங்களிப்பை இந்நாள் எடுத்துக்காட்டுகிறது. தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷவாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், ஊரகப் பகுதிகள், மலைப்பாங்கான பகுதிகள், கடலோர மற்றும் எல்லைப் பகுதிகளில் ஒலிபரப்பு சார்ந்த பிரச்சினைகளை களைவதற்கு டிரான்ஸ்மீட்டர்களை தரம் உயர்த்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார்.

0: எஃப்எம் சேவைகளை விரிவாக்கம் செய்தல், நவீன டிஜிட்டல் சாதனங்களை பொருத்துதல் போன்ற பணிகளும் நடைபெற்று வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறினார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இளைஞர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படாது என்று அரசு உறுதியளித்தால் தமது உண்ணாவிரதத்தை கைவிட தயாராக இருப்பதாக சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சுக் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோருக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். மருத்துவமனையில் வந்து தம்மை சந்தித்ததற்காக இரண்டு அமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு வாங்சுக் குறிப்பிட்டுள்ளார். கென்யாவில் எபோலா நோய் தொற்றை தடுப்பதற்காக இந்தியாவின் சார்பில் முதற்கட்டமாக 4.5 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. நைரோபியில் உள்ள இந்திய தூதர் டாக்டர் ஆதர்ஷ் ஸ்வைகா இதனை அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார். இரண்டாம் கட்டமாக மருத்துவ உபகரணங்கள் இன்னும் சில நாட்களில் விநியோகிக்கப்படும் என்று இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்காவில் எபோலா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் இந்தியா சார்பில் இதுவரை 45 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1000 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. 2400க்கும் மேற்பட்டவர்களுக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் 737 நோயாளிகள் மருத்துவமனைகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் காங்கோ சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் இன்று மிக கனமழை முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், கோவா, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, நாகாலாந்து ஆகிய மாநிலங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹராரேயில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 4:30 தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரின் 2வது போட்டி நாளை மறுநாளும், 3வது மற்றும் இறுதிப் போட்டி வரும் 26ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 22-20, 15-21, 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுஷி தனாக்காவை வென்றார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஸ்வீடனின் ஆண்ட்ரே கரான்சன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிச் சுற்றில் இந்த இணை 6-4, 7-6 என்ற கணக்கில் ஜெர்மனியின் கான்ஸ்டன்டைன், நெதர்லாந்தின் ராபின் ஹேசே இணையை வென்றது. தமிழகத்தில் மணலூர் மற்றும் பிள்ளைப்பாக்கத்தில் மின்னணு பொருட்கள் உற்பத்தி மையங்களை அமைப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், மணலூரில் 587 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலும், பிள்ளைப்பாக்கத்தில் 425 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலும் இந்த மின்னணு பொருட்கள் உற்பத்தி மையங்கள் அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகாத்மா காந்தியின் உண்மை அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயாராக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நாட்டில் ரயில் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ODFM 101.8 நேரம் 7:25 நிமிடம். குட் மார்னிங் நில்கிரீஸ் நேர்களே, குட் மார்னிங் நில்கிரீஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு தேசிய ஒலிபரப்பு தினம். ஒவ்வொரு ஆண்டும் July 23 இந்தியாவில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் இந்தியாவில் வானொலி ஒலிபரப்பின் தொடக்கத்தையும் நமது வாழ்வில் வானொலி ஏற்படுத்திய தாக்கத்தையும் நினைவு கூறுகிறது. அந்த விதமாக இன்று காலை 10 மணிக்கு இந்திய ஒலிபரப்பு நாள் சிறப்பு நிகழ்ச்சியாக மாறும் ஊடகக்களம், வானொலிக்கு வளநிலம், இந்திய ஒலிபரப்பு நாள் சிறப்பு நிகழ்ச்சி, சென்னை இசை நிகழ்ச்சிகள், திருச்சியிலிருந்து வேளாண் நிகழ்ச்சிகள், கோயம்புத்தூர் இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகள், புதுச்சேரி குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள், திருநெல்வேலி நாட்டுப்புற இசை நிகழ்ச்சிகள், மதுரை நாடகம், நாகர்கோவில் பெண்களுக்கான நிகழ்ச்சிகள், காரைக்கால் விளம்பரம் ஈர்க்கும் நிகழ்ச்சிகள், ஊட்டியிலிருந்து ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகள், தூத்துக்குடி முதியோர் நல நிகழ்ச்சிகள், கொடைக்கானல் பண்பலை நிகழ்ச்சிகள், தருமபுரி

குட் மார்னிங் நெல்கிரேஸ் நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள் உங்களுக்காக. நேர்களை, மாற்றம் என்பது, மாற்றம் பெற விரும்பினால், மாற்றம் என்பதை நீங்கள் விரும்பினால், அதை முதலில் நம்மிடமிருந்தே தொடங்க வேண்டும். விழிப்புணர்வே விடுதலை. இந்த சிந்தனையோடு இன்றைக்கு புதிய தகவல்களோடு நம்ம நிறைய புத்துணர்ச்சி தரும் பாடல்களும் கேட்டு ரசிக்கலாம். புதிய தகவல்கள் அப்படின்னு சொல்றதை விட சுவாரஸ்யமான தகவல்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். முதல் தகவலாக, உலக பிரபலமான பெயிண்டிங் அப்படின்னு சொன்னா, பெயிண்டிங் அதாவது உலக பிரபலம், மிகவும் பிரபலம் வாய்ந்த ஓவியம், உலக புகழ்பெற்ற ஓவியம் அப்படின்னு சொன்னாலே நாம் எல்லாருமே சொல்வது மோனலிசா ஓவியம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சில ஆராய்ச்சிகள்லாம் மேற்கொண்டிருக்காங்க. அப்படி அந்த ஓவியத்தில் என்னெல்லாம் ஸ்பெஷல் அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்தப்போ, அந்த ஓவியத்தை வரைஞ்ச லியோனார்டோ டாவின்சி அந்த ஓவியத்தில் எந்த ஒரு இடத்துலையும் அவரோட பெயரையோ கையெழுத்தையோ எங்கேயும் மார்க் பண்ணலையாம், எந்த இடத்துலையும் அதை கோட் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதோட அந்த ஓவியம் பலவிதமான லேட்டஸ்ட் டெக்னிக்ஸை வச்சு ஸ்கேன் பண்ணி அந்த ஓவியத்தில் இருக்க புன்னகை, அப்படி அந்த புன்னகை தான் ரொம்ப பிரபலம், புகழ் வாய்ந்தது, ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் அப்படின்னா அந்த ஓவியத்தில் இருக்க புன்னகை அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து எமோஷ்னல் ரெகக்னைஸ் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை வச்சு, பல லேட்டஸ்ட் டெக்னிக்ஸ் எல்லாம் வச்சு ஸ்கேன் பண்ணி பார்த்தப்ப, அந்த ஓவியத்தில் மோனலிசா அவர்கள் வந்து 83% சிரிப்புடனும், 9% வெறுப்புடனும், 6% பயத்துடனும், 2% கோபத்துடனும் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சுவாரஸ்யமான தகவலோட முதல் பாடலாக தர்பார் திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக. ஸ்டே டியூன்ட்.

0: 줌마 키.
1: தர்பார் திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் குழுவினர் குரல்களில் பாடலாம் கேட்டீங்க, பாடலை கேட்டீங்க. குட் மார்னிங் நல்கிரீஸ் நிகழ்ச்சியில் அடுத்த தகவலாக, உலகத்தில் மிகப்பெரிய பாலைவனம் எது அப்படின்னு கேட்டால், நம்மள பல பேர் சஹாரா பாலைவனம் அப்படின்னும், சில பேர் தார் பாலைவனம் அப்படின்னும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்வோம். ஆனால் நம்ம கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு இடம் தாங்க நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்குது. அந்த இடத்தோட பரப்பளவு 14 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி உலகத்தில் நம்பர் ஒன் பாலைவனமாக இருக்கிறது 1820 கண்டுபிடிக்கப்பட்ட அண்டார்டிகா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பவே முடியலை. ஓகே, அடுத்த பாடல் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் திரைப்படத்திலிருந்து.

0: கேட்டுக்கொண்டிருப்பது குட் மார்னிங் நெல் கிரேஸ். அடுத்த தகவலாக ஏஞ்சல்ஸ் நீர்வீழ்ச்சியை பற்றின ஒரு சில தகவல்கள். ஏஞ்சல்ஸ் நீர்வீழ்ச்சி வெனிசுலா நகரத்தில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதனுடைய உயரம் 929 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 3212 அடி உயரம் இருக்காமா. இந்த அருவிக்கு மேலே முதன் முதலாக பறந்தவர் ஜெமி ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அவரோட ஞாபகமாக இந்த அருவிக்கு ஏஞ்சல்ஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்களாம். அவர் இறந்த பிறகும் அவருடைய அஸ்தியை கூட இந்த அருவியில் தான் கரைச்சாங்களாம். இந்த சுவாரஸ்யமான தகவலோட அடுத்த பாடல் கேட்கும் முன்,
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: இது
0: குட் மார்னிங் நெல்கிரிஸ்.
3: என்னமா
4: கேளு,
2: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.

0: கேட்ட பாடல் பட்டாஸ் திரைப்படத்திலிருந்து தனுஷ் குழுவினர் குரல்களில் ஒலித்தது. நேரம் இப்போது 7:42.
1: தேநீரின் நறுமணம், தென்றலின் தாலாட்டு, மனதை வருடும் இசை, உங்கள் நாளின் இனிய தொடக்கம். இது குட் மார்னிங் நிலக்ரீஸ். இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.
2: குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 3 பருவம்.

அழகிய கண்களை திறந்து மருள மருள பார்க்கும் அந்த புள்ளிமானை ஒப்ப இருந்தார்போல் இருந்து தானும் பேச முடியாதவளாகவே மாறிவிட்டதாக உணர்ந்தாள் முல்லை. அவள் மனத்திலும் நாவிலும் நினைவாகவும் சொல்லாகவும் விளையாடிய தனிமை என்ற சுதந்திர உணர்வின் மேல் இப்போது கூச்சமும் பயமும் ஆகிய விலங்குகள் விழுந்து இருக்கின. ஓவியன் மணிமார்பனும் அவன் மனைவியும் அவர்களுக்கு மிக அருகில் வந்தார்கள். பாதுகாப்பான இடத்திற்கு வந்துவிட்டாய் மணிமார்பா. இனிமேல் இந்திர விழா முடிகிற வரையில் நீ இந்த நகரத்தில் கவலையில்லாமல் இருந்துவிட்டு திரும்பலாம் என்றான் இளங்குமரன். நான்கு பேரும் புல்தரையில் அமர்ந்து கொண்டார்கள். இங்கு உட்கார முல்லைக்கு விருப்பமில்லை என்றாலும் நீலநாகமரவரோடு போயிருக்கும் தன் தந்தை கடற்கரையிலிருந்து வந்தாலன்றி தான் வீடு திரும்ப முடியாது என்ற காரணத்தால் வேண்டா வெறுப்பாக அங்கேயே உட்கார்ந்து கொண்டாள். புதுமன பொலிவு குன்றாமல் திருமணத்திற்கு பின் இன்னும் அதிகமாயிருந்த பேரழகோடு அருகில் உட்கார்ந்திருந்த மணிமார்பனின் மனைவியை பார்த்தாள் முல்லை. அப்படி அவளை பார்த்தவுடன் இன்னதற்கு என்று புரியாத எதற்காகவோ தான் அவள் மேல் பொறாமைப்படுவதற்கு இடம் இருக்கிறது என்று தோன்றியது முல்லைக்கு. இந்த உலகத்தில் அழகிய நாயகனை மணந்து கொண்டு வாழும் அழகிய பெண்ணாயிருக்கும் எவளை பார்த்தாலும் அவள் மேல் தான் பொறாமைப்பட வேண்டியது நியாயம்தான் என்று நினைத்தாள் முல்லை. அவளுடைய மனக்குமுறல்களை முகமே கண்ணாடியாயிருந்து பிரதிபலித்தது. சிறிது நேரம் நால்வரும் என்ன பேசுவது என்றே தோன்றாமல் ஒருவருக்கு ஒருவர் முகத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். மணிமார்பன் அந்த மௌனத்தை கலைத்தான். ஐயா, இன்று பகலில் உங்கள் பூம்புகார் நகரத்தின் துறைமுகத்துக்கு அருகிலுள்ள வீதிகளையும் யவனபாடியின் வளம் மலிந்த கடை தெருக்களையும் என் மனைவியோடு சுற்றி பார்த்தேன். சென்ற முறை நான் இந்த நகரத்துக்கு வந்திருந்த போது கூட இவ்வளவு விரிவாய் இந்த நகரத்தை நன்றாக சுற்றி பார்க்கவில்லை. அப்போது இங்கே எனக்கு ஏற்பட்ட துன்ப அனுபவங்களால் நான் இந்த அழகிய நகரத்தின் ஒவ்வொரு பகுதியையும் சுற்றி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கு பதிலாக இங்கிருந்து எப்போது வெளியேறி என்னுடைய சொந்த ஊருக்கு போவேனோ என்று முழுமேல் நிற்பதைப் போல தவித்துக் கொண்டிருந்தேன். இந்த முறை வந்தபோதுதான் உங்கள் நகரத்தை ஒரு கலைஞனுடைய கண்களால் பார்த்து நான் அனுபவிக்க முடிந்தது. யவனர்கள் கடைத்தெருவில்தான் எத்தனை எத்தனை நுணுக்கமான பொருள்கள், எங்கிருந்தோ கடல் கடந்து வந்து உங்கள் சோழ நாட்டு மண்ணில் பரவி விளங்கும் கலைகளை பார்த்தால் எனக்கு திகைப்பே ஏற்படுகிறது. பாண்டி நாட்டின் தலைநகராகிய எங்கள் மதுரையில் கூட வேற்று நாட்டு கலைகளும் பண்பாடுகளும் இவ்வளவு அழகாக வேரூன்றவில்லை ஐயா என்று மணிமார்பன் வியந்து சொல்லிக் கொண்டே வந்தபோது இளங்குமரன் அவன் பேச்சில் குறுக்கிட்டு சில வார்த்தைகள் சொன்னான். மணிமார்பா, உன்னுடைய கருத்துக்களில் ஒரு பகுதியை மட்டும் நான் மறுக்கிறேன். இந்த நகரத்திலுள்ள யவனபாடியின் செழிப்புமிக்க கடைவீதிகளையும் அங்கு மலிந்துள்ள பிறநாட்டு கலைகளின் வளத்தையும் பார்த்து நீ வியப்பது இயல்புதான். ஆனால் வேற்று நாட்டு கலைகள் இந்த நகரத்தில் வந்து வேரூன்றி இருப்பதாக நீ சொல்வதுதான் பிழை. நியாயமாக பார்த்தால் எந்த கலையும் தான் தோன்றிய மண்ணில் வேரூன்றுவதைப் போல் இன்னொரு நாட்டில் வேரூன்ற முடியுமா என்பது சந்தேகம்தான். மிக உன்னதமானதொரு கலை எந்த நாட்டிலும் போய் பரவலாம். ஆனால் அதனுடைய ஆணிவேர் அது பிறந்த மண்ணில்தான் ஊன்றிக் கொண்டிருக்க முடியும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த தத்துவமெல்லாம் எனக்கு விளங்காதையா. கிழக்கு கடலின் தென்பகுதியில் நாவலந்தீவுக்கு நுழைவாயில் போல் அமைந்திருக்கிறபடியால் பூம்புகாரின் வீதிகளில் பல நாட்டு கலை வளத்தையும் மொழி வழக்கையும் காண முடிகிறது. எங்கள் மதுரை நகரம் தமிழகத்தின் நடுநகரமாக அமைந்துவிட்டதனால் இதற்கு வாய்ப்பே இல்லை. மேலும் இந்திர விழாவைப் போல இவ்வளவு பெரிய விழா எதுவும் எங்கள் நகரத்தில் நடைபெறுவதும் இல்லை. பங்குனி மாதத்தில் வில் விழா என்று ஒன்று நடைபெறும். காமனுக்காக கொண்டாடப்படுகிற இந்த விழாவில் மதுரை மாநகரத்து இளைஞர்களின் உற்சாகத்தை மட்டுமே காணலாம். காமனுக்கென்று தனியாக விழா எதற்கு மணிமார்பா? இளைஞர்களும் முதியவர்களுமாக உயிர் வாழும் மனிதர்களுடைய மனதில் ஆசைகள் அளவிற்று பொங்கும் ஒவ்வொரு வினாடியும் காமனுக்குத்தான் கொண்டாட்டம். காமனுக்குத்தான் திருவிழா ஆசைகளின் முடிவுதான் காமதகனம். வைராகியம் வாய்ந்த மனம் இருந்தால் அந்த மனதுக்கு உரியவன் எவனோ அவன் ஒவ்வொரு வினாடியும் தன் மனதில் மேலெழுந்து நிற்கும் ஆசையை தன்னுடைய வைராகிய நெருப்பினால் தகனம் செய்துவிட்டு வெற்றி பார்வை பார்க்கலாம் என்று சிரித்தபடியே தத்துவம் சொன்னான் இளங்குமரன். அப்போது படைக்கல சாலையின் வாயில் பக்கமிருந்து சிரிப்பும் ஆரவாரமுமாக நாலைந்து இளைஞர்களோடு கதக்கண்ணன் அங்கே வந்து சேர்ந்தான். அவர்கள் யாவரும் அருகில் வந்தபோதுதான் கதக்கண்ணனோடு உடனிருந்தவர்கள் தன்னுடைய பழைய பூம்புகார் நண்பர்கள் என்பது இளங்குமரனுக்கு புரிந்தது. அவர்களை எப்படி வரவேற்பது என்று அவன் அப்போது திகைக்க நேர்ந்தது.
கூட்டமாக ஆடவர்கள் வருவதை பார்த்ததும் பெண்கள் இருவரும் எழுந்து விலகி நின்று கொண்டார்கள். தன் தமையின் கதக்கண்ணனை பார்த்தவுடனே முல்லைக்கு ஒரு விதத்தில் ஆறுதல் பிறந்தது. நீலனாக மறவரோடு பேசிக்கொண்டே உலாவப் போயிருக்கும் தன் தந்தை திரும்பி வருவதற்கு சிறிது தாமதமானால் தான் தன் அண்ணனோடு வீடு திரும்பி விடலாம் என்று எண்ணிக்கொண்டாள் முல்லை. புதிய சிந்தனைகளோடு கூடிய தன் மனதை கொண்டு பழைய நண்பர்களிடம் எப்படி எதை உள்ளம் திறந்து பேச முடியும் என்ற தயக்கம் அப்போது இளம் குமரனுக்கு ஏற்பட்டது.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம். குரல் வண்ணம் வி கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

ജ്ഞാന അമുതം. வழங்குபவர் மனவளக்கலை பயிற்றுனர் பி. சுதா அவர்கள்.

வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஞானாமுதத்தில் இன்றைய சிந்தனைக்கு இறையுணர்வு பற்றி சிந்திப்போம். ஓர் மன்னனுக்கு திடீரென்று ஓர் ஆசை ஏற்பட்டது. இந்த பிரபஞ்சத்தையும் பல ஆயிரம் உயிர்களையும் உண்டாக்கி இயக்கிச் செல்லும் அந்த பிரம்மத்தை பற்றி முழுமையாக அறிய வேண்டும் என்பதே அந்த ஆசை. வினாடிக்கு வினாடி அவருக்கு மனவேகம் அதிகரித்தது. பிரம்மத்தை பற்றி தெளிவாக எடுத்துச் சொல்லுபவருக்கு தக்க பரிசுகள் வழங்கப்படும் என்று மந்திரியிடம் கூறினார். எல்லா இடங்களிலும் அறிவிப்பு செய்வித்தார். பல வேதாந்திகளும் பண்டிதர்களும் கூடி அவருக்கு விளக்க முயன்றனர். முடியவில்லை. கடைசியில் அவர்களே புரியாமல் திரும்பினர். மனம் சோர்ந்து போனாலும் தன் முயற்சியை கைவிடவில்லை மன்னன். ஒரு நாள் தனியாக கடற்கரையோரம் உலாவிக் கொண்டு சிந்தித்துக் கொண்டிருந்தான் மன்னன். அங்கே ஒரு காட்சி அவனுடைய கவனத்தை கவர்ந்தது. ஒரு சிறுவன் கையில் கொட்டாங்கச்சி ஒன்று வைத்திருந்தான். கடலில் இறங்கி அந்த கொட்டாங்கச்சியில் தண்ணீரை முகர்ந்தான். கரைக்கு வந்து நீரை ஊற்றினான். மீண்டும் கடலில் இறங்கி நீரை முகர்ந்து கொண்டு வந்து கரையில் ஊற்றினான். அழுக்காமல் சலிக்காமல் இப்படி செய்து கொண்டே இருந்தான். மன்னனுக்கு அந்த சிறுவனின் செயல் வேடிக்கையாக இருந்தது. அவனை அழைத்து, எதற்காக இப்படி செய்கிறாய் என்று கேட்டான். எப்படியாவது இந்த கடலை தண்ணீரே இல்லாமல் வற்றச் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் இந்த கொட்டாங்கச்சியில் கடல் நீரை முண்டு முண்டு கரையில் கொண்டு வந்து ஊற்றுகிறேன் என்றான் சிறுவன். உனக்கென்ன பைத்தியமா? கடல் எவ்வளவு பெரியது! அதில் எவ்வளவு நீர் இருக்கிறது! உன் கையிலுள்ள இவ்வளவு சிறிய கொட்டாங்கச்சியால் எடுத்து கடலை வற்றிவிட செய்ய முடியுமா என்று கேட்டான் மன்னன். அரசே, இந்த காரியம் என்னால் முடியும் என்ற நம்பிக்கையே உங்களால் தான் வந்தது என்றான் சிறுவன். என்னாலா? என்ன சொல்கிறாய் என்று திகைப்புடன் கேட்டான் மன்னன். ஆம் அரசே, இந்த மகா பிரபஞ்சத்தில் தாங்கள் ஒரு சிறு பொறி. தாங்களே எல்லாவற்றையும் படைத்து இயங்கும் அந்த பொருளை பற்றி கேட்டு அறிந்து கொண்டு விட முடியும் என்ற நம்பிக்கையோடு முயற்சிக்கிறீர்கள். அது முடியுமென்றால் நான் செய்யும் காரியமும் முடியும் என்றான் சிறுவன். மன்னன் அப்படியே மலைத்து விட்டான். ஆம், நம்மையும் இந்த உலகத்தையும் படைத்து காத்து இயக்கும் அந்த மாபெரும் சக்தி எது? நாம் வாழும் இந்த பூமியையும் சுற்றியுள்ள கோள்களையும் நட்சத்திரம் மற்றும் மகாபிரபஞ்சத்தையும் இயக்குவது எது? நம் உடலை கவனித்து பாருங்கள். இதயம், நுரையீரல், வயிறு, கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம், மூளை என்று அத்தனை உறுப்புகளையும் இடைவிடாது இயக்குவது எந்த சக்தி? இந்த தேடலே ஆன்மீகம். இதை உணர்தலே இறை உணர்வு. இறைநிலை உணர்வுக்குள்ள பெருமைகளை எண்ணி பார்ப்போம். மனிதேனம் நாளுக்கு நாள் அறிவின் பரிணாமத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. வாழ்க்கையில் சிக்கலில்லாமல் துன்பமில்லாமல் அமைதியாக வாழ வேண்டும் என்ற சிந்தனை ஓங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கும் மேலாக தான் தோன்றி வந்த மூலத்தை பற்றியும் தனது முடிவை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இயற்கையை உணர்ந்து கொள்ளுவதும் இறை உணர்வை உணர்ந்து கொள்ளுவதும் ஒன்றுதான். இறைநிலையை உணர்ந்து கொண்டு அதன் ஆற்றல் செயல்படும் முறையோடு ஒத்து நடப்பதுதான் இறை வழிபாடாகும். இறைநிலையை உணர்ந்தால் அதனுடைய ஆற்றல் எவ்வாறு இந்த பிரபஞ்சத்தில் செயல்படுகிறது, உயிர்களிடத்தில் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை உணர்ந்து கொள்ளலாம். இந்த உணர்வு ஏற்படும் பொழுது அன்பும் கருணையும் இயல்பாய் தோன்றும். ஒத்தும் உதவியும் வாழக்கூடிய பண்பு மலரும். ஆனால் இன்று காணக்கூடிய உலகத்தில் மனிதரிடையே எத்தனை வேறுபாடுகள், முரண்பாடுகள் உள்ளன! மனித வாழ்வில் எத்தனை துன்பங்கள்! ஏன் இவையெல்லாம்? இறைநிலையை உணரக்கூடிய மனிதன் எங்கோ தடம் மாறிவிட்டான். மனிதன் பிறக்கும்போதே இறைநிலையை உணரக்கூடிய அளவிற்கு, அறிவிலே முழுமை பெறக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்றிருந்த போதிலும் புலன் வழியே சிக்குண்டு எல்லை கட்டிய உணர்விலே வாழத் தொடங்குகிறான். மனிதன் தேவைக்கும் பழக்கத்திற்கும் அடிமைப்பட்டு வாழ வேண்டியதாகி உள்ளது. இறைநிலையை உணர்ந்து வாழ்வது என்பது எல்லோராலும் முடிவதில்லை. ஆனால் உணர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை ஞானிகள், மகான்கள் என்கிறோம். அவர்கள் வழிகாட்ட அவ்வழியே பின்பற்றி இறைநிலையை உணர வாய்ப்புண்டு. எல்லோருக்கும் இறைநிலையை உணரக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. அதை தூண்டிவிட்டு சிந்தனையை ஊக்குவித்து அதை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் நோக்கமும் சிலருக்குத்தான் உண்டாகும். அவர்கள் சீக்கிரமாக உணர்ந்து கொள்ளுவார்கள். மற்றவர்களுக்கு இன்னொருவர் வழிகாட்ட அவர் உணர்ந்த அளவிற்கு இவருக்கு உயர்வு கிட்டும். இந்த பேரியக்க மண்டலம் முழுவதும்
ஒவ்வொரு கோளும் எவ்வளவு துல்லியமான இயக்கங்களை நடத்தி வருகிறது, அவ்வளவையும் ஒழுங்கான முறையில் இயங்கச் செய்யக்கூடிய ஆற்றல் எதுவோ அதைத்தான் இறைநிலை என்றும் தெய்வம் என்றும் கடவுள் என்றும் பல பெயர்களால் அழைக்கிறார்கள். அதே ஆற்றலை விஞ்ஞானிகள் ஒருங்கிணைப்பு ஆற்றல், யூனிஃபைடு ஃபோர்ஸ் என்று கூறுகிறார்கள். இந்த பேரியக்க மண்டலத்தில் எந்த தோற்றத்தை எடுத்துக்கொண்டாலும் அது அணுக்களின் கூட்டுத்தானே. அணுக்கள் என்பது விஞ்ஞானிகள் கருத்துப்படி எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் சேர்ந்த கூட்டமைப்பு தானே. இவற்றை அணுக்களின் பகுதி பொருட்கள், சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் என்று கூறுகிறார்கள். இந்த பகுதி பொருட்கள் தனித்தனியானதா அல்லது அவையும் பல பல கூட்டு சேர்ந்த அமைப்பா என்ற சிந்தனையில் விஞ்ஞானிகள் ஈடுபட்டுள்ளார்கள். அவர்கள் உணர்ந்தவரை புரோட்டான், நியூட்ரான் என்பவை குவார்க் என்னும் பகுதி பொருட்களின் கூட்டு என்றும் கூறுகிறார்கள். எலக்ட்ரான் என்பது எதிர்மின்னூட்டம் பெற்றது, புரோட்டான் என்பது நேர்மின்னூட்டம் பெற்றது என்று கூறுகிறார்கள். இவை அவற்றை சுற்றி ஒரு மின்காந்த களத்தை உருவாக்கியிருக்கும். மற்றொன்று அந்த இடத்திற்கு வந்தால் அதன் மீது பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் இந்த மின்னாற்றல் வெளிப்படும்

0: ஏற்பட்டு கொண்டிருப்பதால் எலக்ட்ரானுக்கும் புரோட்டானுக்கும் எந்த வகையில் குறைவு ஏற்படுகிறது அல்லது அவற்றிற்குள் என்ன மாற்றம் நடைபெறுகிறது என்பதை விஞ்ஞானம் கூறுவதில்லை. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் என்பவை அனைத்தும் பரமாணு அல்லது இறைத்துகள்கள் என்பனவற்றின் கூட்டமைப்பாகும். ஒவ்வொரு பரமாணுவும் தற்சுழற்சி பெற்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பரமாணுவும் சுழன்று கொண்டிருப்பதால் அதன் கூட்டமைப்பாகிய விண்ணும் சுழன்று கொண்டுதான் இருக்கும். விண் சுழல்கின்ற போது பரமாணுக்கள் வெளியேறிக்கொண்டே இருக்கும். பரமாணுக்களின் எண்ணிக்கை குறைய குறைய விண்ணின் சுழற்சி வேகம் குறைந்து முடிவில் சுழற்சி நின்றுவிடும். இந்த காலகட்டத்தில்தான் வேறு வேறு பெயர்களை பெறுகிறது. முதலில் எலக்ட்ரான், பின் புரோட்டான், அதன் பின் நியூட்ரான் என்ற நிலையில் விண் மாற்றமடைகிறது. வாழ்க வையகம். வாழ்க வளமுடன்.
1: ஞான அமுதம் கேட்டீர்கள். வழங்கியவர் மனவளக்கலை பயிற்றுனர் பி. சுதா அவர்கள்.

0: தேடி.
1: இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.
2: அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே ஜெயலட்சுமி குவா குவா வாத்து. உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகளோட இயல்பான பேச்சும் குறும்புத்தனமும் இனிவரும் நாட்களில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு உங்கள் ஒட்டியம் 101.8 கேட்க தவறாதீர்கள்.
3: வெல்கம் பேக் டு த ஷோ. குட் மார்னிங் நெல் கிரேஸ். நேரம் இப்போ சரியா 8 மணி ஆயிடுச்சுங்க. அடுத்த தகவல் உங்களுக்காக, பப்ளிக் ஸ்மார்ட் டாய்லெட் அப்படின்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் குப்பைகள் கிடந்தால் 20 செகண்டில் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காகவே க்ளீன் பண்ணிவிடுமா. அதே மாதிரி ஒரு நபர் யூஸ் பண்ண டாய்லெட் ஷீட் ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகி அடுத்தவங்களுக்கு வேற ஒரு ஃப்ரெஷ்ஷான டாய்லெட் ஷீட் வருமா. அந்த டாய்லெட் அழுக்கான டாய்லெட் ஷீட் சுவருக்கு பின்னால் இருக்க ஹை ப்ரெஷர் வாட்டர் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணிவிடுமா. இந்த தகவலோட அடுத்த பாடல் உங்களுக்காக. குட் மார்னிங் நெல்கிரேஸ் நிகழ்ச்சியில்.

ஏஆர் ரஹ்மான், ரிஹானா, பம்பா பாக்கியா, குழுவினர் குரல்களில் பொன்னியின் செல்வன் பகுதி ஒன்று திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். அடுத்த தகவல் உங்களுக்காக, இது கண்களை பற்றின ஒரு தகவல். இது பிறந்த குழந்தைகள் அழும்போதோ தூக்கம் தொண்டையை அடைக்கும் போதோ கண்ணீர் வருவது கிடையாதான். அவங்களுக்கு 3 முதல் 12 வாரங்கள் ஆன பிறகே கண்ணீர் சுரக்க தொடங்குமா? இந்த தகவலோட அடுத்த பாடல் வானம் கொட்டட்டும் திரைப்படத்திற்காக. ஸ்டேடியோன் ஊட்டி FM 101.8. குட் மார்னிங் மில்கிரீஸ்.

அந்தோணிதாசன் சித் ஸ்ரீராம் வாய்ஸ்ல வானம் கொட்டட்டும் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டீங்க. கழுகு பார்வை கழுகு பார்வை அப்படின்னு சொல்கிறோமே, ஏன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் இதுதான். அதாவது மனிதனோட கண் பார்வையை விட 4 மடங்கு கண் பார்வை திறன் வந்து கழுகுக்கு அதிகமாக, அதனால தான் கழுகு பார்வை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தகவலோட டான் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்கு.

0: நேர்களை கேட்கலாம் டிரைவ் டைம் பீட்ஸ் பேக் டு பேக் சாங்ஸ்.
1: Give me one touch, tire! Give me two touch, tire!

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்,
2: குட் மார்னிங்,
1: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
0: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.

0: மலைக்கோட்டை திரைப்படத்திலிருந்து கேட்ட பாடலோடு ரைட்டம் பீட்ஸ் நிறைவு பெற்றது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ODFM 101.8 நேரம் 9 மணி.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

உங்கள் வணிகத்திற்கு. வாடிக்கையாளர்களை

உங்கள் வணிகத்திற்கு புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க விரும்புகிறீர்களா? உங்கள் விளம்பரம் சரியான மக்களை சென்றடைய வேண்டுமா? இதோ ஊட்டி FM-இல் விளம்பரம் செய்து உங்கள் வணிக வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்கள். தொடர்புக்கு 944-26-43-542 9442643542.

நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள். நேயர்களே, இன்னைக்கு ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில லிரிக்ஸ் டெஸ்ட் ஸ்பெஷல். இன்னைக்கு பாடலாசிரியர் வாணி அவர்கள் எழுதிய ஒரு சில ரெட்ரோ ராகங்கள் பாடல்களை நீங்க கேட்க போறீங்க. உங்க ஊட்டி எஃப்எம் 101.8 ஸ்டேடியோன். முதல் பாடலாக அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்திலிருந்து.

எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்கள், அன்புள்ள ரஜினிகாந்தரை தொடர்ந்து ஒரு அழகான பாடலை கேட்டீங்க ரேடியோ ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு முதல் பாடலா. அடுத்த பாடல் உங்களுக்காக குங்குமச்சிமிழ் திரைப்படத்திலிருந்து. ஸ்டே டியூன்ட்.

0: குங்குமச்சுமல் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டீங்க. நேரம் இப்போது 9:10 50 நொடி. தொடர்வது
1: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால். ஒரே ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார், ரொம்ப நல்லவர். ஒரு நாள் அரண்மனையில் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அதில் ஒரு வழக்கு. என்ன வழக்குன்னா, ஒரு விவசாயி வந்து புகார் கொடுக்குறார். அது என்ன புகார்? அதாவது அவர் வயலில் ஆடுகள் வந்து மேய்ஞ்சி பயிரை அழிச்சுட்டு தான். இது மாதிரி நிறைய உழைச்சி செலவு பண்ணி பயிரை உண்டாக்கி வச்சுருந்தேன், எல்லாம் போயிட்டுது. இனிமேல் நான் என்ன பண்ணுறது? நீங்கள் தான் சரியான தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னார் அந்த விவசாயி ராஜா கிட்ட வந்து. சரி, அந்த ஆடுகளுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி அவரை அரண்மனைக்கு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு உத்தரவு போட்டார் ராஜா. அரண்மனையில் தான் சேவகர்கள் நிறைய இருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் போனாங்க. அந்த ஆடுகளுக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தாங்க, அவரை கூப்பிட்டுக்கிட்டு வந்தாங்க. ராஜா விசாரித்து முடிச்சுட்டு தீர்ப்பு வழங்கினார். இந்த விவசாயி அடைந்திருக்கிற இழப்புக்கு ஈடாக உன்னுடைய ஆடுகளை அவர்கிட்ட கொடுத்துட வேண்டியது தான் அப்படின்னு தீர்ப்பு வழங்கிவிட்டார். அந்த மன்னருடைய மகன் இதை பார்த்து கிட்டத்தில் வந்தான். இந்த தீர்ப்பை வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக வழங்கலாமே அப்படின்னு அவன் யோசனை பண்ணான். அதை மெதுவாக அப்பா கிட்டையும் சொல்லிட்டான், இன்னும் கொஞ்சம் நல்ல விதமாக இந்த தீர்ப்பை வழங்கலாமேன்னா. உடனே அந்த அரசர், சரி அப்படின்னா நீயே இதுக்கு சரியான ஒரு தீர்ப்பு சொல் அப்படின்னுட்டார். அந்த இளவரசன் இப்போ தீர்ப்பு சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, உம்முடைய ஆடுகள் எல்லாத்தையும் ஓராண்டு காலத்துக்கு அந்த விவசாயிகிட்ட ஒப்படைச்சிட வேண்டியது. அந்த ஒரு வருஷத்துக்குள்ள அந்த ஆடுகள் போடுகிற குட்டிகள், பால், எரு எல்லாம் விவசாயி எடுத்துக்க வேண்டியது. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உம்முடைய ஆடுகளை நீ திரும்ப வாங்கிக்க வேண்டியது. இதுதான் இளவரசன் சொன்ன தீர்ப்பு. இது சரியான தீர்ப்பு தான். இனிமே என்னுடைய அரச பொறுப்புகளை இளவரசன் வசம் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சுட்டாரான் அந்த ராஜா. தாவூத் நபி, சுலைமான் நபி இவர்களுடைய சரித்திரத்தில் இந்த சம்பவம் காணப்படுறதாக நான் படிச்சிருக்கிறேன். ஒரு தண்டனையை பெறுகிறவன் அதுக்கு பிறகு சமூகத்தில் நல்ல விதமாக வாழறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி அமையணும் தீர்ப்பு. அதுக்கு இது ஒரு உதாரணம். சில தீர்ப்புகள் எப்படி அமைஞ்சு விடுதுன்னா, ஒரு தண்டனையை அனுபவித்து முடித்தவன் அதுக்கப்புறம் அவன் இந்த சமூகத்தில் நல்லவனாக வாழ நினைச்சாலும் அதுக்கு தகுதி இல்லாதவன் அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலை அமைஞ்சிடுது. இது சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி. இன்னொரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் என்ன பண்ணார்னா, அவர் ஒரு போட்டி வச்சார். அதாவது அந்த அரண்மனை வாசலில் ஒரு பெரிய நீச்சல் குளம். நீச்சல் குளம்னா எல்லாரும் சுலபமாக இறங்கி நீஞ்சிட முடியாது, ஏன்னா அதில் நிறைய விஷப்பாம்புகள் பிடிச்சி போட்டு வச்சுருக்கிறாங்க. எந்த இளைஞன் துணிச்சலாக அந்த நீச்சல் குளத்தில் குதித்து நீந்தி கரையேறி வர்றானோ அவனுக்கு 100 ஏக்கர் நிலம் பரிசாக வழங்கப்படும். அது வேணாம்னா 1000 ஆடுகள் பரிசாக வழங்கப்படும். அதுவும் வேணாம்னா என்னுடைய மகளை கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுதான் மன்னருடைய அறிவிப்பு. அதுக்காகவே அந்த குளத்தை வச்சுருக்கிறார். இந்த சுயமுறம் நடத்துறது மாதிரி இது ஒரு வரம். யார் வேணாலும் வரலாம், துணிஞ்சி அதில் குதிக்கணும், நீந்தி கரையேறணும். இந்த 3ல எது வேணுமோ வாங்கிக்கலாம். நிலம் வேணும்னா வாங்கிக்கலாம், இல்லைன்னா ஆடு வாங்கிக்கலாம், இல்லைன்னா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். இது மன்னருடைய அறிவிப்பு. பரிசுலாம் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் பாம்புகள் உள்ள குளம்ங்கிறது நல்லா இல்லையே. அதனால் யாருமே அதில் குதித்து நீந்துறதுக்கு முன் வரலை. எல்லாரும் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். இருந்தாலும் திடீர்னு ஒரு இளைஞன் அந்த நீச்சல் குளத்தில் குதித்தான், நீந்தினான். ஒரு வழியாக கரையேறி வந்துட்டான். வந்து ஈரம் சொட்ட சொட்ட நிற்கிறான். மன்னருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீ தான் தைரியமான இளைஞன், வா இப்படின்னு கூப்பிட்டார். கிட்ட வந்தான் அந்த இளைஞன். வந்து நின்னான் கிட்டத்தில். உனக்கு என்ன 100 ஏக்கர் நிலம் வேணுமான்னார். வேண்டான்னா. சரி அப்படின்னா 1000 ஆடுகள் வேணுமான்னார். அதுவும் வேணான்னா. ஓ அப்படின்னா என் பொண்ணு வேணுமா, கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டார். அதுவும் வேணாங்கிறான். ராஜாவுக்கு ஒன்றும் புரியல. அப்படின்னா உனக்கு என்ன தான் வேணுங்கிறார், என்னை பிடிச்சி இந்த குளத்தில் தள்ளினவன் யாருன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா. இப்படி தான் இருக்குது பல பேருடைய தைரியம் இந்த காலத்தில். அதனால் வாழ்க்கை வந்து நல்ல விதமாக அமையணும்னா நியாயம், நேர்மை இது ரொம்ப முக்கியம். இது அந்த மன்னருடைய சம்பவத்திலிருந்தும் நாம் புரிஞ்சுக்கிறது. அதனால் உண்மை, நேர்மை இது வந்து உயர்வுக்கு வழி அப்படிங்கிறதுல எந்த கருத்து வேறுபாடும் இருக்க முடியாது.
1: சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
7: மாட்டிட்டீங்க.
8: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது.
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: வெல்கம் பேக் டு த ஷோ ரெட்ரோ ராகங்கள்.
1: 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று வரிகள் பேசும், உணர்வுகள் மலரும் கவிஞர் கானங்களாக இது லிரிசிஸ்ட் ஸ்பெஷல்.
7: காதல் யானை வருகிறோ.
0: நேர்களை, இன்னைக்கு பாடலாசிரியர் ஸ்பெஷலாக பாடலாசிரியர் மற்றும் கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய திரைப்படங்களிலிருந்து பாடலாம் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில் அடுத்த பாடல் கிழக்கு கரை திரைப்படத்திலிருந்து.

I love you.

0: ஆண்டவ இவதான். அழுக்கில குழுக்கில இவளுக்கு இன சொல்ல எவதான்.
1: கிழக்கு கரை திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்கள்ல ரொம்பவே அழகான பாடலை கேட்டீங்க. நேரம் இப்போது 9:21:30. அடுத்த பாடல் ஏதோ மெல்ல திறந்தது கதவு, இந்த திரைப்படத்திற்காக.

இசை பேரரசி ஜானகி அம்மா வாய்ஸ்ல ரொம்பவே அழகான பாடல், ஃபேமஸான பாடல் மௌனராகம் திரைப்படத்திலிருந்து கேட்டீங்க. நேரம் இப்போ 9:30. நேர்களை போது உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரத்தை கேட்கலாம். அதைத் தொடர்ந்து ரேட்டோ ராகங்கள் இடம்பெறும். இன்றைய உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், கிலோ ஒன்றிற்கு கத்திரிக்காய் 50 ரூபாய்க்கும் வெண்டைக்காய் 48 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. தக்காளி நாட்டு ரகம் 20 ரூபாய்க்கும், அவரை 75 ரூபாய்க்கும், புடலங்காய் 35 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பீர்க்கங்காய் 54 ரூபாய், சுரைக்காய் 28 ரூபாய், பாகற்காய் 68 ரூபாய்க்கும், கொத்தவரை 40 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 18 ரூபாய்க்கும், நரசாணிக்காய் 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 45 மற்றும் 48 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. சின்ன வெங்காயம் 62 ரூபாய்க்கும் பெரிய வெங்காயம் 42 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பொரியல் தட்டை 35 ரூபாய், முருங்கைக்காய் 55 ரூபாய், தேங்காய் 54 ரூபாய், மாங்காய் 35 மற்றும் 40 ரூபாய்க்கும், வாழைக்காய் 45 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 40 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மரவள்ளிக்கிழங்கு 38 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 40 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 55 மற்றும் 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மேரக்காய் 25 ரூபாய்க்கும், முள்ளங்கி 30 ரூபாய்க்கும், கேரட் 45 ரூபாய்க்கும், பீட்ரூட் 50 மற்றும் 55 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நூல்கோல் 40 ரூபாய்க்கும், டர்னிப் 35 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 30 ரூபாய்க்கும், காலிஃபிளவர் 45 மற்றும் 40 ரூபாய்க்கும், பட்டாணி 130 ரூபாய்க்கும், வெள்ளைப்பூண்டு 220 ரூபாய்க்கும், இஞ்சி 180 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. புஷ் பீன்ஸ் 80 ரூபாய்க்கும், டபுள் பீன்ஸ் 90 மற்றும் 100 ரூபாய்க்கும், ஊட்டி அவரை 130 மற்றும் 140 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. குடைமிளகாய் 80 ரூபாய்க்கும், பஜ்ஜி மிளகாய் 50 ரூபாய்க்கும், ப்ரக்கோலி 80 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கறிவேப்பிலை 40 ரூபாய்க்கும்.

கொத்தமல்லி 70 ரூபாய்க்கும் புதினா 60 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. அகத்திக்கீரை, தண்டுக்கீரை, சுக்குருட்டிக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பாலாக்குக்கீரை, பருப்புக்கீரை, காசினிக்கீரை, முருங்கைக்கீரை, வல்லாரைக்கீரை ஆகிய கீரை வகைகள் 60 ரூபாய்க்கும், வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும், வாழை இலை 40 ரூபாய்க்கும், வாழைப்பூ 10 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நெல்லிக்காய் 90 ரூபாய், நார்த்தங்காய் 40 ரூபாய், மக்காச்சோள கதிர் 30 ரூபாய், எலுமிச்சம்பழம் 70 ரூபாய்க்கும், கொய்யாப்பழம் 80 மற்றும் 70 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பப்பாளி 45 ரூபாய்க்கும், மாதுளம்பழம் 210 ரூபாய்க்கும், திராட்சை 100 மற்றும் 200 ரூபாய்க்கும், மாம்பழம் 100 மற்றும் 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வாழைப்பழம் பூவன் 50 ரூபாய்க்கும், ரஸ்தானி 60 ரூபாய்க்கும், மோரிஸ் 45 ரூபாய்க்கும், நேந்திரன் பழம் 45 ரூபாய்க்கும், செவ்வாழை 80 ரூபாய்க்கும், கற்பூரவள்ளி 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. ஆப்பிள் 240 ரூபாய்க்கும், ஆரஞ்சு 150 ரூபாய்க்கும், சாத்துக்குடி 110 ரூபாய்க்கும், அன்னாசி பழம் 90 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நேர்கள் இதுவரை இன்றைய உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரத்தை கேட்டறிந்தீர்கள். நேர்களை தொடர்ந்து கேட்கலாம் ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில. இன்னைக்கு கவிஞர் மற்றும் பாடலாசிரியர் வாலி அவர்கள் எழுதிய திரைப்பட பாடல்கள் உங்களுக்காக.

0: தருது.
1: நான் தான்.
0: நான் தான்?
1: நான் தான்.

0: எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல் கல்ல, மிஸ்டர் பாரத் திரைப்படத்திலிருந்து கேட்ட பாடல் ஒலித்தது. நேரம் இப்போது 9:40.
1: ஓடி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று வரிகள் பேசும், உணர்வுகள் மலரும் கவிஞர் கானங்களாக இது லிரிசிஸ்ட் ஸ்பெஷல். காதல் யானை வருகிறனமோ, முத்தத்தந்தத்தில் முட்டுவனமோ,

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்களை நிகழ்ச்சியில இன்னைக்கு கவிஞர் பாடலாசிரியர் வாலி அவர்கள் எழுதிய திரைப்பட பாடல்களும் கேட்டு என்ஜாய் பண்ணீங்க. இத்துடன் ரேட்டோ ராகங்கள் நிறைவு பெற்றது.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்.
2: காற்று மழையின் போது மரம் அடர்ந்த சாலைகளில் பயணம் செய்வதை தவிர்க்கவும்.
1: மழை நேரங்களில் மரங்களின் கீழே நிற்க வேண்டாம். மின் கம்பங்களை கையால் தொடக்கூடாது.
2: வெளியே செல்லும் போது குடை, மழைக்கோட், நீர்புகா பைகளை எடுத்து செல்லவும்.
1: மழை நீரால் சூழப்பட்ட சாலையில் மிகவும் கவனமாக செல்லவும்.
2: மொபைல் போன், பவர் பேங்க், லேப்டாப், டார்ச் லைட் போன்ற மின்சாதன பொருட்களை முழுமையாக சார்ஜ் செய்து வைத்துக் கொள்ளவும்.
1: பழுதடைந்த மின்சாதனங்களை கையால் தொடக்கூடாது. குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும்.
2: பேரிடர் காலங்களில் அவசர உதவி தேவைப்பட்டால் 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: என்றும் பொதுநலனில் உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.
3: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி இன்று மாலை 5:30 ஒளிபரப்பாகும். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
4: நேரம் 10:00. ஆகாஷ்வாணி.
5: மாறும் ஊடகக்களம், வானொலிக்கு வடநிலம், தேசிய ஒலிபரப்பு தின சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி.
6: நண்பர்களே, முதல்ல உங்களுக்கு ஆகாஷ்வாணி சார்பில் தேசிய ஒலிபரப்பு தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏறத்தாழ ஒரு 2 மணி நேரம் நாம் இணைஞ்சிருக்க போகிறோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது அடியேன் புன்சந்திரன். நீங்கள் எந்த இடத்துல எந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. வயலில் வேலை செஞ்சுக்கிட்டோ, வீட்டில் ஓய்வெடுத்துக்கிட்டோ, இல்லை அலுவலகத்தில் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டோ, பிரயாணத்துலேயோ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி மூலமாக வானொலி, குறிப்பாக ஆகாஷ்வாணி, மக்கள் சேவையில் எவ்வளோ ஈடுபாட்டோடு இயங்கிட்டுருக்குன்னு தெரிஞ்சுக்குவீங்க. காலம்தான் எத்தனை விந்தையானது. நாள்பட்ட காயங்களையும் நினைவுகளையும், குறிப்பாக நன்கு பழகிய மனிதர்களையும் நம் மனதில் இருந்து சத்தமில்லாமல் அகற்றுறது. ஒரு காலத்தில் எந்த ஒரு தகவலையும் தெரிஞ்சிக்க நாளிதழ்களும் வார இதழ்களும் மாத இதழ்களும் தான் இருந்துச்சு. பின்னாடி வானொலி அந்த இடத்த பிடிச்சது. அதுக்கப்புறம் தொலைக்காட்சி அந்த இடத்த பிடிச்சது. இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள். இன்னைக்கு ஒரு ரீல்ஸ் போட்டால் பல கோடி பேரை சென்றடையுது. அரசியல், சமூக, பொருளாதார மாற்றங்களை நம்ம விரல் நுனியில இருந்து செய்ய முடியுது. அதுலேயும் நம்மோட அடையாளங்களை வெளியிடாமலேயே ஒரு கருத்தை பல கோடி பேரிடம் கொண்டு சேர்க்க முடியுது. இதில் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. சரி, சோஷியல் மீடியா வந்ததால் நாளிதழ்கள் காணாமல் போயிடுச்சா, இல்லை வானொலியோ தொலைக்காட்சியோ இருந்த இடம் தெரியாமல் போயிடுச்சா? பரிணாம வளர்ச்சி போல ஒன்றிலிருந்து ஒன்றாக தகவல் பரிமாற்ற முறைகள் முன்னேற்றம் அடைஞ்சாலும் ஒன்றை மற்றொன்று அழித்து வளரவில்லை என்பது தான் நிதர்சனமான உண்மை. கற்பனை என்பது உண்மையை விட அசாத்தியமானதாக இருந்தாலும் சில வேளைகளில் உண்மை கற்பனையை விட நம்ப முடியாததாக இருக்கு. மனித குலத்தை முன்னேற்றி இப்போ இருக்கும் இடம் வர, எதிர்காலத்தில் போக போகும் இடம் வர இந்த கற்பனா சக்தி தான் கொண்டு வந்திருக்கு, கொண்டு போகும். ஒரு சம்பவத்தை பற்றி 3 வகையாக நம்ம அறிஞ்சிக்கலாம். ஒன்று, அதை பற்றி படிக்கலாம், இல்லை கேட்கலாம், இல்லை படமாக பார்க்கலாம். இந்த 3 முறைகளுக்கும் என்ன வித்தியாசம்? இதுக்கு பிராம் ஸ்டோக்கர் அவர்கள்

0: எழுதிய உலக புகழ்பெற்ற டிராகுலா புதினத்தின் ஆரம்ப பகுதியை உதாரணமா எடுத்துக்கலாம். அந்த புதினத்துல ஜோனத்தன் என்பவன் டிரான்சில்வேனியா மலைத்தொடரில் உள்ள ஒரு மலை மேல அமைந்துள்ள டிராகுலா என்ற பிரபுவின் கோட்டைக்கு ஆபத்தான மலைப்பாதை வழியாக பல குதிரைகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட சாரட்டு வண்டியில போறான். வழி நெடுக ஓநாய்களும் அமானுஷங்களும் அவனை திகிலடைய செய்யுது. அலுவல் ரீதியா ஒரு கிளையண்ட்டை பார்க்க போக இவ்வளவு கஷ்டப்படணுமானு ஜோனத்தன் நினைக்கிறான். சரி, இந்த சம்பவத்தை ஒரு புத்தகத்துல படிச்சா சுமார் 10 பக்கம் வரும். அதுவே வானொலியில சவுண்ட் எஃபெக்ட்ஸோட கேட்டா 3-5 நிமிஷம், அதுவே திரைப்படமா பார்த்தா 2 நிமிஷம் தான். படமா பார்க்கும்போது அந்த மலைப்பகுதி எப்படி இருந்தது, சாரட்டு வண்டியோட நிறம் என்ன, ஜோனத்தன் பார்க்க எப்படி இருந்தான் அப்படிங்கறதெல்லாம் டைரக்டரே முடிவு பண்ணி நமக்கு காட்டிடுவார். ஆனா அதையே நாம படிக்கும்போது நம்ம மனசு ஒரு கற்பனை படத்தை ஓட விடும் இல்லையா. செவி வழியா வானொலியில கேட்கும் போது அந்த கற்பனை படம் இன்னும் சுவாரஸ்யமாகும். இன்னைக்கு இத்தனை ஊடகங்கள் இருக்கும்போது வானொலியோட இடம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டால் அதற்கு சரியான பதில் மனிதனின் கற்பனை ஆற்றலை அழியாமல் பார்த்து கொள்வதுதான். சமூக விலங்கான மனிதனை அத்தனை முகமூடிகளும் போலித்தனங்களும் மேன்மைகளும் உன்னதங்களும் ஒரு சேர அமைந்துள்ளவன, அவனது உள்மனத்து ஆழங்களை அவனே புரிந்து கொள்ள முடியாதவனாக தவிப்பவன, கதைகளின் மூலம் நல்ல கவிதைகளின் மூலம் நேர்வழியில் செலுத்துவதில் இலக்கியத்திற்கு அடுத்த இடம் வானொலிக்கு தாங்க. நாமெல்லாம் ஒரு சொலவடையை கேட்டிருப்போம், கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும், அது போலவே அடி மேல அடி வச்சா அம்மியும் நகரும் அப்படின்னு. திடீர்னு ஒரு நாள் நம்மை சுற்றி இருப்பவர்கள் ஒரு 4 பேர் எப்பவுமே இருப்பாங்களே, அந்த 4 பேர், அட என்னப்பா உடம்பு சரியில்லையா, முகமெல்லாம் வாட்டமா இருக்கே, கண்ணெல்லாம் செவந்து இருக்கே அப்படின்னு சொன்னா நாம நல்லாவே இருந்தாலும் நமக்கே ஒரு சந்தேகம் வரும், ஒருவேளை நமக்கு உடம்பு எது முடியலையோ அப்படின்னு தோணும். இது மனித இயல்பு. மாமியார் மருமகள் சண்டைகள்ல இதையே தலையண மந்திரம் அப்படின்னும், வேலை பார்க்க இடங்கள்ல வதந்தி புரணி பேசுதல் அப்படின்னும் பல ரூபங்கள்ல பார்க்கலாம். அதாவது நம்ம தாடைகளுக்கு நடுவில் இருக்கிற எலும்பில்லாத நாக்கு எதையும் பேச துணியும், நல்லதோ கெட்டதோ அதை கேட்க பல காதுகளும் இருக்கும். நாம் கேட்கும் அனைத்தும் நம்ம பாதிக்கும். அதனால தான் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு சொல்றோம். எப்படிப்பட்ட தோல்வியை அடைஞ்சவனையும் ஊக்கப்படுத்தினா கவிஞர் வாலியோட கூற்றுப்படி ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்கு விற்பவனும் தேக்கு விற்பான். ஆனா எப்போதுமே அவச்சொல் சொல்லி ஒருவரை டிமோட்டிவேட் செஞ்சுட்டே இருந்தா எத்தகைய திறமசாலியும் வீழ்ச்சி அடைவான். வானொலியில பல விழிப்புணர்வு செய்திகள் வெளியிடப்படும். அது போல ஒரு செய்தியை நான் இப்ப சொல்லுவேன். ஏன் எதுக்கு அப்படின்னு அந்த விழிப்புணர்வு செய்தியோட முடிவுல சொல்றேன்.
1: பைக்ல போக போறோம் ஜாலி ஜாலி. டே கண்ணா, ஓடாத விழுந்துடுவேன்.
0: ஏய் அம்மா சொல்றத கேளு.
1: எங்க ஹெல்மெட் எங்க?
0: வெயில் காலத்துல அதெல்லாம் வேணாம், வேர்க்குது, சும்மா இருப்பியா?
1: ஹெல்மெட் போடுங்களேன் பிளீஸ். ஆமாப்பா போடுங்க.
0: அதெல்லாம் எனக்கு தெரியும்.
1: என்னவோ பண்ணுங்க போங்க. இங்க ஸ்பீட கம்மி பண்ணுங்க, பயமா இருக்கு. ஐயா ஐயா, ஜாலி ஜாலி.
0: சும்மா வரியா?
1: மம்மி டாடி, மம்மி டாடி, எழுந்துருங்க மம்மி, எழுந்துருங்க டாடி.
0: அதிவேகம் என்றுமே ஆபத்து. இப்படி ஒரு விழிப்புணர்வு செய்தியை கேட்டா அந்த கணம் கையோ காலோ ஆக்சிலேட்டர்ல இருந்து எடுத்து தானா பிரேக்ல அழுத்தும். ஒரே நிமிடத்துல 1,00,000 வண்டிகளோட வேகத்தை குறைக்கும் சக்தி அந்த செய்தியில இருக்கு. நெடுஞ்சாலையில 100 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கிற வண்டிங்க ஒரு கோரமான விபத்து நடந்த இடத்தை கடந்து போனா அடுத்த 1 மணி நேரத்துக்காவது அந்த வண்டிகள் அதிவேகமா போகாது. ஆனா அது போன்ற விபத்துகள் ஏதும் தேவைப்படாம ஒரு நிமிடத்துல சாலைகளை பாதுகாப்பு மிகுந்ததா ஒரு ஊடகம் ஏற்படுத்துதுன்னா அது வானொலி மட்டும்தாங்க. இன்றைய நிகழ்ச்சியில தமிழ்நாட்டில் உள்ள ஆகாஷ்வாணியின் 12 வானொலி நிலையங்கள்ல ஒலிபரப்பான பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளின் ஒலித்தொகுப்பை தான் கேட்க போறோம். நடுநடுவுல நானும் குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி வருவேன். துள்ளலான பாடல்களும் இருக்கும், உங்களுக்கு நிச்சயமா இந்த நிகழ்ச்சி பிடிக்கும். நியூஸ் ஆன் ஏர் ஆப்ல நிகழ்ச்சியை கேட்கிற ஸ்பெயின்ல இருக்கிற தமிழர்களுக்கும் ஸ்பெயின் ரசிகர்களா இருக்கிற தமிழர்களுக்கும் ஃபீஃபா உலகக்கோப்பை போட்டியில ஸ்பெயின் வென்றதற்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன்.

0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக சென்னை ஆகாஷ்வாணியால் ஒலிபரப்பப்பட்ட கலாச்சார மரபின் பெட்டகமான இசை நிகழ்ச்சிகள் குறித்து அறிந்து கொள்ளலாம்.
1: நவராத்திரி சிறப்பு இசை நிகழ்ச்சி சக்தி பீட நிவாசினி, வழங்கியவர் சுசித்ரா பாலசுப்ரமணியம் அவர்கள்.

0: அகில லோகத்திற்கும் ஜனனியாக இருக்கக்கூடிய அந்த அன்னை அம்பிகைக்கு ஈடு இணையே கிடையாது. அபரிமிதமான பல லீலைகளை புரியக்கூடிய அன்னையை நாம் வழிபடுவது இந்த நவராத்திரின்னு சொல்லக்கூடிய முக்கியமான தினங்கள். ஒவ்வொரு நாளும் அன்னையினுடைய ஒரு மேன்மையை நினைந்து ஸ்மரித்து அவளுடைய பாதார விந்தத்தை பணிவது பலவிதமான நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அம்பிகையினுடைய திருத்தலங்கள் என்று பார்க்கும் பொழுது அவள் அமர்ந்த சக்தி பீடங்கள் பலது உண்டு. அப்படி இருக்கக்கூடிய சில திருத்தலங்களை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். சக்தி பீடங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது பல விதமாக வகுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு விதமாகத்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு விதமான சரித்திரங்களும் புராணங்களும் ஒவ்வொரு விதமாக அந்த அன்னையினுடைய பீடங்களை பற்றி நமக்கு சொல்கின்றது. அப்படி பார்க்கும் பொழுது சிவபுராணமானது 18 சக்தி பீடங்களை நமக்கு சொல்கின்றது. ஆதிசக்தி பீடங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் 4 பிரதான பீடங்கள் சொல்லப்படுகின்றது. அதுபோல தேவி கீதைன்னு சொல்லக்கூடியதுல 51 உடல் பாகங்கள் அம்பிகையினுடையது விழுந்தது, அதே திருத்தலங்கள்னு சொல்கின்றது. அதே போல 38 தலங்களை தேவகீதை நமக்கு சொல்கின்றது. 51 தலங்கள் பீஜாட்ச மந்திர அடிப்படையிலானதை தேவி கீதை நமக்கு சொல்கின்றது. ஆதிசக்தி தேவி கீ ஜெய்.
1: தமிழ் புத்தாண்டு சிறப்பு இசை நிகழ்ச்சி வழங்கியவர் மதுரை TNS கிருஷ்ணா அவர்கள்.

0: கர்நாடக இசைத்துறையில் தமிழகத்திலிருந்து பத்ம விருதுகளுக்கு தேர்வாகியுள்ள கலைஞர்களுடன் உரையாடல். இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டுள்ள 131 பத்ம விருதாளர்களில் 19 பேர் பெண்கள், 5 பத்ம விபூஷன்கள், 13 பத்ம பூஷன்கள் மற்றும் 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட உள்ளன. சிறப்பான சேவைக்காகவும் பணிக்காகவும் தமிழகத்தில் 13 பேருக்கு இந்த பத்ம விருதுகள் கிடைக்க உள்ளன. இசைத்துறையில் கர்நாடக சங்கீத வாய்ப்பாட்டு கலைஞர்களான காயத்ரி பாலசுப்ரமணியன், ரஞ்சனி பாலசுப்ரமணியன் ஆகியோருக்கும், பக்தி இசைக்கலைஞரான கலைமாமணி திருத்தணி என் சுவாமிநாதன் ஓதுவார் அவர்களுக்கும், மிருதங்க இசைக்கலைஞர் கலைமாமணி திருவாரூர் பக்தவச்சலம் அவர்களுக்கும் பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சிறப்பான பணியை ஆற்றி வரும் பத்ம விருதாளர்களுக்கு ஆகாஷ்வாணி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது.
1: தொடர்ந்து என்றும் புதுமையை விரும்பும் இளைஞர்களுக்காக கோயம்புத்தூர் வானொலி நிலையம் ஒலிபரப்பிய நிகழ்ச்சிகள் இதோ உங்களுக்காக.
2: இன்றைய இளைஞர்கள் தன்னம்பிக்கையுடனும் தெளிவான இலக்குடனும் சரியான வழிகாட்டுதல் உடனும் முன்னேற வேண்டும் என்பதே கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 103 முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும். அதற்காகவே இளைஞர்களின் மனதில் நம்பிக்கையை விதைத்து அவர்களின் தனித்திறமைகளை வெளிக்கொண்டு வந்து வாழ்க்கையில் உயரங்களை எட்ட ஊக்கமளிக்கும் முன் செல்லடா எனும் நிகழ்ச்சியை தொடர்ந்து வழங்கி வருகிறோம். அதே போல வேலை வாய்ப்புகள், உயர்கல்வி, போட்டித் தேர்வுகள், புதிய தொழில் வாய்ப்புகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் குறித்த தெளிவான தகவல்களை வழங்கும் வழிகாட்டி நிகழ்ச்சியிலும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த வல்லுநர்கள், கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பயனுள்ள ஆலோசனைகளை வழங்கி வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் உண்மையிலேயே இளைஞர்களின் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன, அவை அவர்களின் சிந்தனையிலும் எதிர்கால திட்டங்களிலும் என்னென்ன மாற்றத்தை உருவாக்கியுள்ளன, இந்த கேள்விகளுக்கான பதிலை இந்நிகழ்ச்சிகளால் பயனடைந்துள்ள ஒரு கல்லூரி மாணவரின் அனுபவத்தின் வாயிலாக தெரிந்து கொள்வோம். வாருங்கள், கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் மல்டிமீடியா மற்றும் அனிமேஷன் துறையில் பயின்று வரும் எம் ஷியாம் கிருஷ்ணா என்ன சொல்கிறார் என்பதை இப்போது கேட்போம்.
3: எல்லாருக்கும் வணக்கம். எதாச்சியா ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 ஒரு ப்ரோக்ராம் கேட்டு முன் செல்லடா அப்படிங்கிற ப்ரோக்ராம் என்ன அருமையான ப்ரோக்ராம்ங்க, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் நிறைய சவால்களை எதிர்கொண்டு வராங்க. கல்வியா இருக்கட்டும், வேலை வாய்ப்பா இருக்கட்டும், போட்டி தேர்வுகளா இருக்கட்டும், திறன் மேம்பாடா இருக்கட்டும், எதிர்கால திட்டமிடலா இருக்கட்டும் அப்படின்னு பல விஷயங்கள்ல அவங்களுக்கு வந்து வழிகாட்டுதல் தேவை. இந்த மாதிரி ஒரு சூழல்ல இளைஞர்களுக்கு ஊக்கத்தையும் தன்னம்பிக்கையையும் கொடுக்கறக்கு ஒரு அருமையான மேடையா இந்த முன் செல்லடா நிகழ்ச்சி இருக்கு.
4: என் பெயர் டாக்டர் வெற்றிவேல் செலியன். கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில இயக்குநரா எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவுல இருக்கிறேன்.
5: இதை பார்க்கும்போது நம்மளுடைய இளைய தலைமுறைக்கு ஏழை எளிய மாணவனாக, தமிழ் வழி கல்வி மாணவனாக, வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு பொறி இருக்கு. அறிஞர் அண்ணாவினுடைய வரிகளை மட்டும் இங்க சொல்ல விரும்புறேன். கடின உழைப்பு, விடாமுயற்சி, இது ரெண்டு இருந்ததுன்னா வெற்றி நிச்சயம், வானமே எல்லை. நானே இந்த அளவுக்கு உயர்வும் போது நீங்க பல உயரங்களையும் பல சாதனைகளையும் படைப்பீர்கள் என்பதில் மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு. நன்றி, வணக்கம்.
3: இத கேக்குறப்போ வெற்றி பெற்றவங்க யாருமே வந்து ஒரே நாள்ல அந்த அரியணையில உட்காரல. விக்ரமாதித்தன் கதையில வர மாதிரி பல படிகளை ஏறிதான் அந்த அரியணையில உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெள்ள தெளிவா புரிஞ்சுது. இந்த நிகழ்ச்சியில பேசினவங்க எல்லாருமே தொடர்ந்து முயற்சி பண்ணாங்க, தொடர்ந்து நிறைய கத்துக்கிட்டாங்க, தொடர்ந்து தோல்விகளை சமாளிச்சாங்க, அதுக்கப்புறம் தான் முன்னேறினாங்க. இந்த உண்மை இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கமா இருக்கு. ஏன்னா இப்போ இருக்கிறவங்க எடுத்தவுடனே முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது முடியாது, படிப்படியாக தான் முன்னேற முடியும். எடுத்தவுடனே கிடைக்கிற வெற்றி இல்லைன்னா எடுத்தவுடனே கிடைக்கிற முன்னேற்றம்ங்கிறது நிலையானதா இருக்காது, படிப்படியாக வர்றது தான் நிலையானதா இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகா புரிய வச்சு. அது மட்டும் இல்லாம இந்த முன் செல்லடா அப்படிங்கிற நிகழ்ச்சி வெறும் டைட்டிலா மட்டும் இல்லாம ஏக்கிறப்பெல்லாம் முன் செல்லடா முன் செல்லடா முன் செல்லடா அப்படி

0: எனக்கு சொல்கிற மாதிரியே ஒரு தோணுச்சு, கண்டிப்பாக நான் முன்னேறியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியை எனக்குள்ளே ஏற்படுத்துச்சு. இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்தில் நிறைய தகவல்கள், எக்கச்சக்கமான தகவல்கள் கிடைக்குது. ஆனால் இந்த எல்லா தகவலும் எங்களுக்கு வழிகட்டுதலாக இருக்கா அப்படின்னு பார்த்தா அது ஒரு சந்தேகம்தான். ஏன்னா அனுபவத்தோடு இருக்கிற அறிவுரை தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல நான் நம்புகிறேன். அந்த மாதிரி அனுபவ அறிவை இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற பணியை தான் முன்செல்லடா ஆகட்டும், சித்திர செவ்வானமாகட்டும், இல்லைனா யூத் அவுட்ரீச் ப்ரோக்ராம் ஆகட்டும், எல்லாமே செய்யுது. இந்த யூத் அவுட்ரீச் ப்ரோக்ராமில் எங்கள் ஹெச்ஓடி தான் சீஃப் கெஸ்ட்டாக பங்கெடுத்துக்கிட்டாங்க. அதில் ஒரு 10-15 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன கொஷின்ஸ் கேட்குறாங்க, எங்களுக்குள்ளே இருக்கிற கொஷின்லாம் அப்படியே அவங்க கேட்குறாங்க, எங்களோட குரலாக அவங்க கேட்குறாங்க. அங்கே இருந்த எங்களோட ஹெச்ஓடி மேமும் இன்னொரு கர்னல் சார் அவரும் அழகாக எங்களுக்கு புரிகிற மாதிரி எல்லா பதில்களையும் கொடுத்தாங்க. 4 எபிசோடாக வந்தது. 4 எபிசோடுமே நான் உட்காந்து கேட்டேங்க. சத்தியமாக ஒரு ஒர்த்தான ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்லாம் கேட்டுட்டு அப்படியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எங்களோட கனவுகளுக்கு திசை காட்டுற ஒரு ஒளி கோபுரமாக இருந்துச்சு. தன்னம்பிக்கை குறைஞ்சவங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிற ஒரு குரலாக இருந்துச்சு. முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு தோள் தட்டி கொடுக்குற, ஊக்கமளிக்கிற ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்துச்சு. இந்த சிறப்பான யூத் என்கரேஜிங் ப்ரோக்ராம்ஸான சித்திர செவ்வானம், முன்செல்லடா, யூத் அவுட்ரீச் ப்ரோக்ராம் இதிலெல்லாம் பங்கேற்றுக்கிட்டு அவங்களோட அனுபவங்களை பகிர்ந்த ஆளுமைகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: எண்ணங்கள் தான் ஏணிப்படிகள், ஏறி நின்றால் நட்சத்திரங்களை வருடலாம் எனும் அறிஞர்களின் கூற்றிற்கேற்ப இளைஞர்களின் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி. அந்த வளர்ச்சி பயணத்தில் நம்பிக்கையுடன் துணை நிற்கும் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103 இது போன்ற பல பயனுள்ள நிகழ்ச்சிகளுடன் தொடர்ந்து உங்களோடு பயணிக்கும்.
2: அடுத்து மண்மணக்கும் மனதை தொடும் பாரம்பரியமிக்க நாட்டுப்புற இசை நிகழ்ச்சிகள் திருநெல்வேலி நிலையத்தாரால் வழங்கப்படுகிறது.
3: நாட்டுப்புற இசை நிகழ்ச்சிகள் உரை வழங்குபவர் ஏ சேகர் அவர்கள்.
4: வணக்கம். கலை என்பது மனித மனத்தின் கண்ணாடி. கலாச்சாரம் என்பது அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கும் மரபும் பண்பாடும். இந்த இரண்டையும் இயற்கையின் மனத்துடன் கலந்து மக்களின் வாழ்வோடு ஒன்றிணைக்கும் பொக்கிஷமே நாட்டுப்புற கலை. மண் வாசனையும் மக்கள் பாசமும் மரபின் வேர்களும் ஒன்றிணையும் இக்கலை காலம் கடந்தும் தனது தனித்துவத்தை தக்க வைத்திருக்கிறது. இது பாடலாகவும் நடனமாகவும் ஓவியமாகவும் சிற்பமாகவும் உருவெடுத்து கிராமங்களின் இதய துடிப்பை உலகிற்கு அறிமுகப்படுத்துகிறது. நாட்டுப்புற கலைகளை பாதுகாப்பதிலும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதிலும் வானொலியின் பங்கு மகத்தானது. வானொலியானது கிராமிய கதைகள், இசை மற்றும் பாரம்பரிய அறிவை அழியாமல் ஆவணப்படுத்தி அனைத்து தரப்பு மக்களுக்கும் எளிதாக கொண்டு சேர்க்கும் ஒரு சிறந்த ஊடகமாகும். பாங்குடன் மிளிரும் நாட்டுப்புற கலைகள் ஒன்றா இரண்டா, கும்மி தொடங்கி கரகம் வரை பல வகையுண்டு. பிறலிலே வித்தை காட்ட சிலம்பம், கூடி நின்று கைகொட்டி பாட கும்மி, பொம்மை வைத்து கதை சொல்ல பொம்மலாட்டம், தலையில் கரகம் வைத்து மக்களை மகிழ்விக்க கரகாட்டம் என உள்ளத்து உணர்வுகளை செப்பனிட்டு காட்டுவது நம் நாட்டுப்புற கலைகள். நாதஸ்வரம் மற்றும் தவில் கருவிகளுடன் வழங்கப்படும் மங்கள இசை தமிழர் இல்லங்களிலும் தமிழர் சமூக வழிபாட்டிலும் தெய்வ வழிபாடுகளிலும் முக்கிய பங்கு பெறுகிறது. மங்களகரமான செயல்பாடுகளில் முக்கிய பங்கு பெறுவதால் இது மங்கள இசையாகிறது. இல்லற நிகழ்ச்சிகளிலும் சமுதாய விழாக்களில் தொடக்க நிகழ்ச்சியாகவும் கோவில் வழிபாடுகளிலும் இவ்விசை இசைக்கப்படுவதால் இதை மங்கள இசை என்று அழைக்கின்றனர். இசை வசனம் ஆகியவை இணைந்து மகாபாரதம், இராமாயணம் மற்றும் உள்ளூர் கதைகளை மக்களுக்கு எடுத்துரைக்கிறது வில்லு பாட்டு. வில்லின் நாணை தட்டி அதிலிருந்து எழும் ஒளிக்கேற்ப இசை பாடி கதைகளை விவரிக்கும் கலை. இது ஆன்மீக கதைகளையும் சமூக விழிப்புணர்வையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது.

0: கும்மி ஆட்டத்தில் பாடல்களை முதலில் ஒருவர் பாட, பின்னர் பெண்கள் குழுவாக இணைந்து பாடுகின்றனர். இது கிராமங்களில் பெரிதும் பிரபலமான கலை. கரகாட்டம் தமிழகத்தின் மிக பிரபலமான கலை. தண்ணீர் குடத்தின் மீது அலங்கார கூம்பை வைத்து தாளத்திற்கு ஏற்ப உடலை சமநிலைப்படுத்தி ஆடும் ஆட்டம். இது கிராம திருவிழாக்களிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இரு வரிசையாக நின்று கைகளில் வண்ண துணிகளை பிடித்து தங்களின் காலடி அசைவுகளாலும் கை சத்தங்களாலும் ஒத்திசைவுடன் ஆடும் கலை ஒயிலாட்டம். கணியான் ஆட்டம் அல்லது கணியான் கூத்து என்ற பாரம்பரிய நாட்டுப்புற கலைதான் மகுட ஆட்டம். திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி போன்ற தென் மாவட்டங்களில் உள்ள சுடலைமாடன், அம்மன் மற்றும் சாஸ்தா கோவில் திருவிழாக்களில் இது பிரதானமாக ஆடப்படுகிறது. நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் பழமையான இக்கலை ஒரு தெய்வீக கலையாக கருதப்படுகிறது. தோற்பாவை கூத்து என்பது பதப்படுத்தப்பட்ட ஆட்டுத்தோளில் வரையப்பட்ட வண்ண பொம்மைகளை ஒரு வெள்ளை திரைக்கு பின்னால் ஒளிரும் விளக்குகளின் உதவியால் இயக்கி நிழலாக காட்டப்படும் பாரம்பரிய கூத்து. பெரும்பாலும் இராமாயணம் மற்றும் மகாபாரதம் போன்ற இதிகாச கதைகளும் நாட்டுப்புற கதைகளும் தேர்ந்தெடுக்கப்பட்டு நிகழ்த்தப்படுகின்றன. கிராமப்புறங்களில் மட்டுமே அறியப்பட்ட நாட்டுப்புற கலைஞர்களின் திறமைகளை ஒளிபரப்பி அவர்களுக்கு மாநில அளவிலான அங்கீகாரத்தையும் பிரபலத்தையும் வானொலி பெற்றுத்தருகிறது. நாட்டுப்புற பாடல்கள் மற்றும் கதைகள் மூலம் சுகாதாரம், விவசாயம், கல்வி மற்றும் சுற்றுச்சூழல் போன்ற முக்கிய செய்திகள் எளிமையாக மக்களை சென்றடைகின்றன. இன்றைய நவீன யுகத்திலும் நமது மண்ணின் பாரம்பரிய கலைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் ஊடகமாகவும் மக்களையும் கலைஞர்களையும் இணைக்கும் பாலமாகவும் வானொலி செயல்படுகிறது. காலங்களின் மாற்றத்தால் இக்கலாச்சார கலைகள் எழுத்துக்களில் மட்டும் நிலைக்காமல் கதைகளாய் மட்டும் வளம் வராமல் இக்கலைகளையும் கலைஞர்களையும் ஆதரிப்பதன் மூலம் நமது கலாச்சார வேர்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்போம். நமது நாட்டுப்புற கலைகள் மூலம் தமிழர்களின் பண்பாட்டு பெருமைகளை உலகறியச் செய்வோம். நன்றி.
1: நாட்டுப்புற இசை நிகழ்ச்சிகள் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் ஏ. சேகர் அவர்கள்.
2: மாறும் ஊடகக்களம், வானொலிக்கு வளநிலம், தேசிய ஒலிபரப்பு தின தொகுப்பு நிகழ்ச்சியை ஒரு பாடலுக்கு பின் தொடர்ந்து கேட்கலாம்.

ஃப்ரெண்ட்ஸ், சமீபத்தில் என் ஃப்ரெண்டோட படம் பார்க்க போயிருந்தேன். படம் முடிஞ்சதும் அவர் ரெஸ்ட் ரூம் போகிறேன்ட்டு போயிட்டாரு. நான் அவர்கிட்ட வெளியில் தெருமுக்கில் இருக்கிற டீ கடையில் இருக்கேன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். என் ஃபோன் சார்ஜும் இல்லை, சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு.

0: தான் அவருக்கு சலசலன்னு இறைச்சலா கேட்டிருக்கு. உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு சாதாரணமா கேட்கிற சத்தம் அவருக்கு புதுசா கேக்குது. செவித்திறன் குறைபாட்டால எத்தனை சத்தங்களை அவரு இழந்திருப்பாருன்னு யோசிச்சேன். ஒரு விஷயம் நமக்கு சாதாரணமா இருந்தாலும் இன்னொருத்தருக்கு அது கிட்டாத போதுதான் அதோட அருமை தெரியுது. இது பல விஷயங்களுக்கு பொருந்தும். இதைத்தான் பார்வை திறனும் செவித்திறனும் இல்லாத ஹெலன் கலர் அவர்கள், பார்வை திறன் இல்லை என்றால் பொருட்களிடமிருந்து அந்நியப்படுகிறோம், ஆனால் செவித்திறன் இல்லை என்றால் மனிதர்களிடமிருந்து அந்நியப்படுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செவிக்கு உணவளித்து நம்மை கூட்டுறவாக ஒன்றாக இணைக்கும் வானொலிக்கு நம் நன்றிகளை உரித்தாக்குவோம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்து நாட்டின் கண்களாக மனித குலத்தின் சக்தியாக விளங்கும் பெண்களுக்கான நிகழ்ச்சிகளை நாகர்கோவில் வானொலி நிலையம் வழங்க கேட்கலாம்.
2: பெண்களுக்கான நிகழ்ச்சிகள் குறித்த உரை வழங்குகிறார் தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியின் மேனாள் பேராசிரியர் வி. வேணுகுமார் அவர்கள்.
3: தேசிய ஒலிபரப்பு தினம், மாறும் ஊடகக்களம், வானொலிக்கு வளநிலம், பெண்களை போற்றும் வானொலி. இன்று ஜூலை 23 நாள். ஆண்டுதோறும் ஜூலை 23 நாளினை தேசிய ஒலிபரப்பு தினமாக கொண்டாடி வருகின்றோம். நமது தேசத்தில் இந்தியன் பிராட்காஸ்டிங் கம்பெனி மூலமாக முதல் வானொலி ஒலிபரப்பு தொடங்கப்பட்ட தினம் 1927 ஆண்டு ஜூலை 23 நாள். அந்நாளினை சிறப்பிக்கும் வகையில் தேசிய ஒலிபரப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்தியன் பிராட்காஸ்டிங் கம்பெனி என்று அறியப்படும் இந்திய ஒலிபரப்பு நிறுவனம் என்ற தனியார் நிறுவனத்தால் தொடங்கப்பட்ட ஒலிபரப்பினை 1930 ஏப்ரல் 1 தேதி முதல் இந்திய அரசு தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது. இது இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் வந்தது முதல் இந்தியன் ஸ்டேட் பிராட்காஸ்டிங் சர்வீஸ் என்று அறியப்பட்டது. தொடர்ந்து 1936 ஆண்டு ஜூன் மாதம் முதல் ஆல் இந்தியா ரேடியோ என்ற பெயரினை பெற்றது. அவ்வகையில் ஆல் இந்தியா ரேடியோ தனது 90th ஆண்டில் தனது சேவையை வெற்றிகரமாக செய்து வருகின்றது. தகவல் தொடர்பு சாதனங்களுள் வானொலி இன்று வரை மிக சிறந்த உன்னத இடத்தில் உள்ளது. தொழில்நுட்ப வளர்ச்சியால் இன்று சமூக வலைதளங்கள் பல பெருகி வந்தாலும் வானொலிக்கு நிகர் வானொலியே. தேசத்தின் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் வானொலி துணை நிற்பதை காண முடிகிறது. தேசத்தின் மேம்பாட்டுக்கும் சமூக முன்னேற்றத்துக்கும் பெண்கள் முன்னேற்றம் மிகவும் தேவையாகின்றது. அதனால்தான் நாம் பெண்களை நாட்டின் கண்களாக பாவித்து வருகிறோம். இன்று நமது தேசத்தில் ஒவ்வொரு துறையிலும் பெண்களின் ஈடுபாடும் பங்களிப்பும் பெருகி வருவதை காண முடிகிறது. இது நமது பாரத தேசத்தை வளமான பாதைக்கு கொண்டு செல்லும் என்பது தெளிவு. எந்த சூழ்நிலையிலும் பெண்கள் தங்கள் தன்னம்பிக்கையை இழக்கக்கூடாது என்பதற்காக பெண்கள் முன்னேற்றம் மகளிர் மேம்பாடு பற்றி பல்வேறு ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை நடத்தி வருகின்றது அகில இந்திய வானொலி. தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலாள் பெண் என்பது வள்ளுவம். குடும்ப விளக்கான பெண்களிடம் காணப்படும் திறமைகள் ஏராளம். பெண்கள் பல துறைகளிலும் இன்று சாதனைகள் புரிந்து வந்தாலும் அனைத்து பெண்களுக்கும் வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. வாய்ப்பு கிடைக்காத பெண்களிடம் திறமைகள் குவிந்து இருப்பதை காண முடிகின்றது. வீடுகளில் அனைத்து வேலைகளை நிர்வகிக்கும் படிக்காத பெண்களிடமும் நிர்வாக திறன் மேலோங்கி இருப்பதனை காணலாம். எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் பெண்கள் தன்னம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது. மாதா பிதா குரு தெய்வம் என்பதும் மாதிரு தேவோ பவ என்பதும் பாரத நாட்டு பண்பாட்டின் வெளிப்பாடு. அவர்களிடம் காணப்படும் நற்குணங்களை ஆண்களும் உணர்ந்து பின்பற்றினால் மன நிம்மதி கிடைப்பதோடு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் என்பது உண்மை. அதன் காரணமாக சமூகம் மேம்படும், நாடு வளம் பெறும், உலக அமைதி உண்டாகும் என்பது தெளிவு. பெண் கல்வி கற்றால் அக்குடும்பமே அறிவு பெறுகிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒய்விளக்காக பிரகாசிப்பவள் பெண். இன்று பெண்கள் அரசியலில், அறிவியலில், விண்வெளியில், கல்வியில் என அனைத்து துறைகளிலும் இடம் பிடித்து சாதனை புரிந்து வருகின்றனர். பெண்களின் தனிச்சிறப்பு அவர்களின் அன்பு, பொறுமை, சகிப்புத்தன்மை போன்றவையாகும். எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் குடும்பத்தை காப்பதில் அவர்கள் காட்டும் தியாகம் ஈடு இணையற்றது. பெண்களை மதிப்பதும் அவர்களுக்கான உரிமைகளை கொடுப்பதும் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு மிகவும் இன்றியமையாதது. அவ்வகையில் பெண்களை முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கான நிகழ்வுகளை கொடுப்பதில் அகில இந்திய வானொலி சிறப்பிடம் பெற்று திகழ்கின்றது. பெண்களை சாதனை படைக்க தூண்டுவது, சாதனை படைத்த பெண்மணிகளை சமூகத்திற்கு அறிமுகப்படுத்துவது, ஏதோ ஒரு மூலையில் தொழில் முனைவோராக விளங்கும் பல பெண்களை வெளி உலகுக்கு காட்டுவது, முன்மாதிரி பெண்களை உலகறிய செய்வது போன்ற அரிய செயல்களை தினசரி செய்து வருகின்றது அகில இந்திய வானொலி. பெண்களுக்கான சமூக நீதியை கிடைக்கச் செய்வதில் வானொலியின் பங்கு அளவிட முடியாதது. அகில இந்திய வானொலியின் அன்றாட நிகழ்வுகளில் சராசரியாக 10-15% நிகழ்வுகள் பெண்களுக்கு மட்டுமே உரித்தான சிறப்பு நிகழ்வுகளாக அமைவதனை காண முடிகிறது. இதனை காய் சிநேகிதியே, வாராய் தோழி, பூவையர் பூங்கா, பாவையர் பார்வை, என் உயிர் தோழி போன்ற நிகழ்வுகள் வெளிப்படுத்துகின்றன. மேலும் மத்திய அரசின் பொது சுகாதாரம், மருத்துவ கல்வி,

0: மற்றும் குடும்பநல திட்டங்களை நிர்வகிக்கும் சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் வழங்கும் பெண்களுக்கான சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியம் பற்றிய தேவையான குறிப்புகளையும் வானொலி வழங்கி வருவது பாராட்டுக்குரியது. பதின்பருவ பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், மாதவிடாய் காலத்தில் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், இரத்த சோகை மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கான பாதுகாப்பு நடைமுறைகள் பற்றிய விரிவான காரணங்களையும் தீர்வுகளையும் மருத்துவர்கள் மூலம் பேச வைப்பது பெண்கள் மத்தியில் வானொலி கேட்கும் மனநிலையை அதிகரித்துள்ளது. மேலும் பொதுவான நிகழ்வுகளாக ஒலிபரப்பாகும் இளைய பாரதம், சந்திப்போம் சிந்திப்போம், என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள், தேநீர் நேரம் போன்ற நிகழ்வுகளிலும் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து சிறப்பிக்கும் பாங்கினை செய்து வருகிறது ஆகாஷ்வாணி. மேலும் கிஷான் வாணி நிகழ்வுகளிலும் தென்னை, நெல், வாழை, கரும்பு, காய்கனி வகைகள் போன்றவற்றை விவசாயம் செய்து வரும் பெண் விவசாயிகளை பேட்டி எடுப்பதும் நேரலையில் பேச வைப்பதும் சிறப்புக்குரியது. மட்டுமல்லாது ஆடு மாடு வளர்த்தல், தேனீ வளர்த்தல், கைத்தொழில்கள் செய்தல் போன்றவற்றில் முன்னிலையில் உள்ள பெண்களை அழைத்து வானொலி மூலம் தங்கள் தொழில்நுட்பங்களையும் அனுபவங்களையும் நேயர்களுடன் பகிர வைப்பது போன்றவை பெண்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டும் நிகழ்வாக அமைகின்றது. சமூக மேம்பாட்டில் பெண்களின் முன்னேற்றம் இன்றியமையாதது. அதற்காக பெண்களுக்கான தனிச்சிறப்பு நிகழ்வுகளை ஒலிபரப்பு செய்து மகளிர் மேம்பாட்டுக்காக துணை நிற்கும் அகில இந்திய வானொலியின் அரிய பணிக்காக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வளர்க பெண் சுதந்திரம், வாழ்க பாரதம், ஜெய்ஹிந்த்.
1: தொடர்ந்து மலைகளின் ராணியான ஊட்டியில் அமைந்துள்ள ஆகாஷ்வாணி நிலையத்தார் வழங்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகள்.
2: வணக்கம், நான் டாக்டர் பத்மா மெரினா, பிசியோதெரபிஸ்ட், இயல்முனை மருத்துவர். வானொலி மூலமா மருத்துவத்துறை எப்படி மேம்படுது அதை பத்தி நான் பேச போறேன். யூஸ்வலா ரேடியோ அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கிடைக்கிறதோ இல்ல நியூஸ் கேட்கறதோ இல்ல பாட்டு கேட்கறதோ அது மட்டும்தான் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா வானொலிய ரெகுலரா கேக்குறவங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும், வானொலி வெறும் அனௌன்ஸ்மெண்ட்ஸோ நியூஸோ இல்ல பாட்டோ தாண்டி எஃப்எம் இல்ல ரேடியோ வந்து ஒருத்தருடைய கம்பானியனாவே, ஒருத்தவங்க கூடவே இருக்கிறதாவே மாறிடுதுன்றது வானொலி கூட ஒன்றிணைந்து இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கேக்குறவங்களுக்கு ஒரு எமோஷனல் கனெக்ஷனை உண்டாக்குன்றது, அது எப்படி நம்மளுக்கு ஒரு சூதிகான எஃபெக்டை கொடுக்கும்ன்றது வந்து வானொலி கூட இருக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் அது தெரியும். இது மருத்துவத்துறையில எவ்வளோ மேம்பட்டிருக்கு அப்படின்னா, மருத்துவர் ஒருத்தங்க வந்து டாக்டர் போய் பாக்குறாங்கன்னா அந்த ஒருத்தருக்கு மட்டும்தான் டாக்டர் என்ன சொல்றாங்கன்றது தெரியும். ஒரு டாக்டருடைய கருத்து வந்து டாக்டரை பாக்குற அந்த ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும். டாக்டர் சொல்றது அந்த ஒருத்தருக்கு மட்டும் தான் தெரியும், அவங்களே இல்ல அவங்களை சார்ந்த அவங்க குடும்பத்திற்கு மாத்திரம்தான் தெரியும். ஆனா வானொலியில ஒரு மருத்துவர் பேசும் போது அதை கேக்குற எல்லாருக்குமே தெரியும், அந்த மருத்துவர் என்ன கருத்து சொல்ல வராரு இல்ல அந்த மருத்துவத்தை பத்தின கருத்து என்ன அப்படின்றது வந்து அந்த நோயை பத்தின ஒரு அவேர்னஸ் என்னன்றது கேக்குற எல்லாருக்குமே தெரிய வரும். இப்போ எஃப்எம் கேக்குறதெல்லாம் நிறைய பேருக்கு கிட்ட குறைஞ்சிருச்சு. ஆனா நாங்க சின்ன வயசுல எல்லாம் இருக்கும் போது காலையில ஏந்திரிக்கும் போதே எங்க வீட்டுல எஃப்எம் தான் ஓடும். எஃப்எம்ல என்ன ஓடும்னா ஃபர்ஸ்ட் பாட்டு ஓடும், அப்புறம் நியூஸ் ஓடும், அப்புறம் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஓடும். சோ நாங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போகிற வரைக்கும் நாங்க வந்து எஃப்எம் கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். எஃப்எம்ல டைம் சொல்லுவாங்க, அந்த டைம் பேஸ் பண்ணி தான் நாங்க வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறது மாதிரி. சோ நிறைய அறிவு சார்ந்த கருத்துக்களை வானொலி மூலமா நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது உண்டு. இப்பவும் வானொலி மூலமா ஒரு டாக்டர் ஒரு மருத்துவர் ஒரு கருத்தை சொல்றாருன்னா அதை கேக்குற எல்லாத்துக்குமே போய் சேரணுன்றது உண்மையான ஒரு கருத்து. அந்த நேரத்துக்கு மாத்திரம் இல்ல, எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை அந்த நேரத்துக்கு மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஒருவேளை கேட்கும் போது அந்த பிரச்சனை பத்தினா ஒரு கருத்தே இருக்காது. ஒரு மருத்துவர் வந்து ஒரு மூட்டு வலி பத்தி சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், கேட்கும் போது கேக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே மூட்டு வலி இருக்குமான்னு கேட்டா கிடையாது. மூட்டு வலியே இல்லாதவங்க கூட இருப்பாங்க, அதை கேட்பாங்க. ஆனா அந்த கருத்து வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கேக்குற எல்லாருக்குமே போய் சேரும். அது அந்த நேரத்துக்கு மாத்திரம் இல்ல, கேக்குறப்போ மாத்திரம் இல்ல, கேட்டு முடிச்சிட்ட பிறகும் அது நம்ம மனசுக்குள்ள இருக்கிறனால நம்ம தேவைப்படும் போது நம்மளுக்கு அது ரொம்ப முக்கியமான கருத்தா அது நம்மளுக்கு தெரிய வரும். சோ யூஸ்வலா வந்து கேக்குறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் வந்து நம்ம பிரெயின்ல போய் செட்டில் ஆயிரும். நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு அது தேவைப்படுமோ அப்பப்பெல்லாம் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரேடியோல கொடுக்கற மருத்துவ டீடைல்ஸ் உடைய அட்வான்டேஜ் என்னன்னா, ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு சில மருத்துவம் தெரிஞ்சிருக்கும், ஆனா ரீசெண்டா என்ன அப்டேட் ஆயிருக்கு அப்படின்றது எல்லா மக்களுக்குமே தெரியறதுக்கு நல்ல வழி வந்து ரேடியோ தான். ரீசெண்டா என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு, மருத்துவத்துல என்ன மாற்றங்கள் இருக்கு, இல்ல அந்த நோய்க்கு என்ன மாற்றங்கள் இருக்கு, அந்த நோய் எப்படி நம்ம அணுகலாம், அந்த அணுகுமுறையில என்னென்ன மாற்றங்கள் இருக்கு, எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்றது வந்து அப்பப்போ நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் வந்து ரேடியோன்னு நான் சொல்லுவேன். வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும் ப்ரொவைட் பண்ணாம, வெறும் கருத்து மட்டும் அதை பத்தி சொல்லாம, ரீசண்டா என்ன அப்டேட்ஸ் இருக்குன்றதையும் வந்து ரேடியோ நம்மளுக்கு சொல்லும். ரேடியோல மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட், டாக்டர் போய் பார்க்கும் போது டாக்டர் வந்து ஒன் ஆன் ஒன் இருக்கும் போது அந்த ஒன் ஆன் ஒன் கிட்டதான் மட்டும்தான் அந்த ரீசன்ட் அப்டேட்டை சொல்ல முடியும். ஆனா ஒரு டாக்டர் வந்து ரேடியோல சொல்லும் போது அதை கேட்கிற எல்லாருக்குமே அந்த ரீசன்ட் அப்டேட்ஸ் வந்து மருத்துவத்துறையில என்னென்ன மேம்பட்டிருக்குன்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிய வரும். ரேடியோல மருத்துவம் சொல்லும் போது அதை எல்லாருமே ஃப்ரெண்ட்லியே ஏத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கு. சில டைம் டாக்டர் கிட்ட போய் சொல்லும் போது டாக்டர் வந்து இதெல்லாம் தொந்தரவு இருக்கும், நம்மளுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அதை எடுத்துக்கிற மனப்பான்மை பல பேஷண்ட்ஸ் கிட்ட டைரக்டா இருக்கும் போது இருக்காது. ஆனா ரேடியோல நம்ம ஏற்கனவே அதை கேட்டிருக்கனால தொந்தரவு நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியறது வந்து ஈஸியா அக்செப்ட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பா கூட ரேடியோல மருத்துவம் சொல்றதுனால நம்மளுக்கு அது ஏற்படக்கூடியது. நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும், அதை ஒரு டாக்டர் கிட்ட எப்படி கேட்கணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும். அது கேட்கலாமா, கேட்கக்கூடாதா, டாக்டர் கோச்சுப்பாங்களா, டாக்டருக்கு கோவம் வந்துருமா அப்படின்லாம் நிறைய பட்ட தாட் ப்ராசஸ்னால சில பேர் அதை டாக்டர் கிட்டே டைரக்டா கிளாரிஃபை பண்ணாம வந்துருவாங்க. ஆனா ரேடியோல ஒரு மருத்துவர் ஒரு மருத்துவத்தை சொல்லும் போது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் வந்து அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய டவுட்ஸ் வந்து அது ஃபுல்லாவே கிளாரிஃபை ஆயிடும். அதுக்குன்னு தனியா நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாமா கேட்க வேண்டாமான்ற அந்த அச்சத்தை வந்து ரேடியோ மூலமா வர மருத்துவம் வந்து நம்மளுக்கு தெளிவுபடுத்தி கொடுக்குது. அது மாத்திரம் இல்ல, நம்மளுக்கு அன்றாடம் நடக்கக்கூடிய காரியங்கள், இப்போ ஒரு இடத்துல வேக்சினேஷன் போடுறாங்க, இந்தந்த நாள்ல போலியோ வேக்சினேஷன் போடுறாங்க, போலியோ டிராப்ஸ் போடுறாங்க, இந்தந்த மெடிக்கல் கேம்ப் இங்க நடக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரேடியோல கேக்குறதுனால நம்மளுக்கு சீக்கிரமா அந்த பயனை நம்ம அடையறதுக்கான அந்த பெனிஃபிட்ட நம்ம எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரேடியோ மூலமா மருத்துவர் பேசுறதுல நம்மளுக்கு தெரிய வருது. ஒரு மருத்துவர் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த டாக்டர் இங்க இருந்து இங்கே இவ்வளவு நாள்ல இந்த டைம்ல வருவாங்க அப்படின்னு நம்மளுக்கு ரேடியோல சொல்லப்போ எல்லாருக்குமே அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இந்தந்த மருத்துவம் இங்கெங்க கிடைக்கும் அப்படின்றத வந்து ஒரு டாக்டர் வந்து ரேடியோல சொல்லும் போது இந்தந்த நாள்ல இங்கெங்க போனா இந்தந்த மருத்துவம் நம்மளுக்கு இங்கெங்க கிடைக்கும் அப்படின்றது வந்து கேட்கிற எல்லாருக்குமே அது பயனுள்ளதாக இருக்கும்ன்றது அதுல மாற்று கருத்தே இல்லை. சோ ரேடியோ மூலமா மருத்துவம் டிஸ்கஸ் பண்ணும் போதும் மருத்துவர் பேசும் போதும் பொதுமக்களுக்கான பயன் ரொம்ப அதிகமா இருக்குதுன்றதுல மாற்று கருத்தே இல்லை. அப்படி கேட்டு வளர்ந்து இன்னைக்கு திருப்பியும் உங்களுக்கு ரேடியோ மூலமா மருத்துவருடைய பெனிஃபிட்ட ரேடியோல நான் சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த ரேடியோக்கு ரொம்ப தேங்க்ஸ்.

0: அடுத்ததாக இணைய போவதும் நமக்கு பரிச்சயமான மலை வாசஸ்தலம்தான். பண்பலை ஒலிபரப்பில் தனித்தன்மையோடும் துடிப்போடும் இயங்கி வரும் கொடைக்கானல் வானொலி நிலையம் ஒலிபரப்பிய பண்பலை நிகழ்ச்சிகள் இதோ உங்கள் செவிகளுக்கு விருந்தாக.
1: நேயர்களுக்கு வணக்கம். வானொலி ஒலிபரப்பு ஒரு சாதாரண மனுஷனோட நேரத்தை ரொம்பவே பயனுள்ள பொழுதா மாத்தும். அதோட பல நல்ல நல்ல தகவல்களை மக்களோட மனசுல ஒவ்வொரு நாளும் பதிச்சுட்டே போகுது. ஏன் எல்லா ஊடகங்களும் இதைத்தன செய்யுதுன்னு நீங்க எல்லாரும் முணுமுணுக்கிறது கேக்குது. கொஞ்சம் பொறுங்க சொல்றேன். வானொலியோட தனி சிறப்பே போற போக்குல நச்சுன்னு நறுக்குன்னு தரமான செய்திகளை தந்துட்டு போறதுதான். அப்படிப்பட்ட வானொலிகளின் வரிசையில வானளவு உயரத்துல உயர்ந்து நிற்கும் நம்ம கோடை பண்பலை நிகழ்ச்சிகள் நேயர்களின் இதயத்தை கவர்ந்ததா மட்டும் இல்லாம அவங்களோட பொழுதுகள்ல ஆக்கப்பூர்வமான தகவல்களையும் தந்துட்டே இருக்கும். எப்படின்னு தானே கேக்குறீங்க? அதுக்காகவே இதோ நம்ம கோடை பண்பலை 100.5 ஒரு குட்டி படைப்பு. தகவல்களுடன் கூடிய பொழுதுபோக்கு என்னென்ன கேட்கலாமா?
2: நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி, கோடை பண்பலை வானொலியோடு இணைந்திருப்போருக்கு பரிசு வாய்ப்பு. கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்ச்சிகளின் சிறப்புகளை சொல்வோருக்கு தங்க வானொலி பெட்டி பரிசாக வழங்கப்படும்.
3: நிகழ்ச்சிகளின் சிறப்புகளை சொன்னா என்ன பரிசு?
2: தங்க வானொலி பெட்டி.
3: ஐயோ, யாராச்சும் பாத்திருக்கீங்களா? தங்கத்துல வானொலியா? கேள்விப்பட்டதே இல்லையே. எப்பா தண்டோரா போடுறவரே, கோடை எஃப்எம் நிகழ்ச்சிகளை பத்தின ஏதாவது விவரம் தெரியுமா?
2: அது தெரிந்திருந்தால் நானே அந்த தங்க வானொலி பெட்டி பரிசினை பெற்றிருக்க மாட்டேனா?
3: ஏயா, ஏன் சிரிப்பு? தங்கத்துல வானொலிய பார்த்தா சும்மா விட்டுருவீங்களா? பரிசு என்ன சொன்ன?
2: தங்க வானொலி பெட்டி.
3: ஐயோ, நான் என்ன பண்ணுவேன், யார கேப்பேன் சொக்கா? எப்பா சொக்கா, கோடை எஃப்எம்ல குடுக்கற தங்க வானொலிய எனக்கே கிடைக்கிற மாதிரி அருள் புரிய மாட்டியா? உன் காதுல விழாதே தாய மீனாட்சி.
4: என்னையா கூப்பிட்டீங்களா?
3: உன்னை யாருமா கூப்பிட்டா? நீ போ. பாத்தையா பாத்தையா மீனாட்சி, நான் கூப்பிடும் போதெல்லாம் மத்தவங்க திரும்பி பாக்குறாங்களே தவிர நீ திரும்ப மாட்டேன்றியே மீனாட்சி. என்ன மட்டும் ரச்சி. ஐயோ ஐயோ, இன்னைக்கு தங்க வைக்கிற விலையில ஒரு காசா ரெண்டு காசா தங்கத்துல செஞ்ச வானொலியாமே. இந்த நேரம் பார்த்து எனக்கு ஒண்ணும் ஞாபகத்துல வரல, ஞாபகத்துல வரல. ஐயோ, அது எனக்கு இல்ல, எனக்கு இல்ல, எனக்கு இல்ல. எப்பா சொக்கா, வேற யாரோ இத நல்லா அடிச்சிட்டு போக போறான். எனக்கு இல்ல, எனக்கு இல்ல, தங்கத்துல செஞ்ச வானொலி எனக்கு இல்ல.
5: ஐயா.
3: யாரியா?
5: நண்பரே, அழைத்தது நான் தான்.
3: ஏன் அழைச்சீங்க? யாருங்க நீங்க?
5: சொற்சுவை பொருட்சுவை அனைத்தும் கூட்டி சுந்தர தமிழினிலே பாட்டிசைத்து செந்தமிழ் கவிபாடும் கோடை பண்பலையின் அறிவிப்பை அறிந்தவன் நான்.
3: அது சரி, தண்டோரா போட்டத நீங்களும் கேட்டாச்சா? என் வயிற்றுல அடிக்க வந்திருக்கீங்க.
5: அந்த நிகழ்ச்சி விவரம் உனக்கு கிடைத்து விட்டால் அந்த தங்க பரிசு உனக்கு கிடைத்து விடும் அல்லவா?
3: ஐயோ, அந்த விவரம் மாத்திரம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த கணமே என் கையில தங்க பரிசு.
5: நிகழ்ச்சி விவரத்தை நான் உனக்கு தருகிறேன்.
3: ஏது? நிகழ்ச்சிகளின் விவரத்தை நீங்க எனக்கு தரீங்களா? வேண்டியதுதான். உங்களோடத என்னோடதுன்னு சொல்லிக்கவா?
5: என் மீது சந்தேகம் என்றால் என்னை பரீட்சித்து பாரேன். உனக்கு திறமை இருந்தால்
3: என்கிட்டயே மோத பக்ரியா. நான் பார்வைக்கு சுமாரா இருப்பேன். என் திறமைய பத்தி உனக்கு தெரியாது.
5: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
3: வேணா வேணா, எனக்கு கேட்க மட்டும்தான் தெரியும். தயாராயிரு.
5: கேளு.
3: சற்றே போறும். அதிகாலை பொழுதுக்கு
5: அருள் மாலை,
3: பக்திக்கு
5: கோவில் விழா தகவல்,
3: மழலைக்கு
5: பூந்தளிர் நேரம்,
3: உழவருக்கு
5: வேளாண் தகவல்,
3: சொற்பதம் அறிய
5: பாட்டும் பதமும்,
3: நாட்டு நடப்புக்கு
5: தக்குமுக்கு தர்பார்,
3: வரலாற்றுக்கு
5: இன்று அன்று,
3: சிந்தனைக்கு
5: நல்லதாக 4 நிமிடங்கள்,
3: சிரிப்போடு கூடிய தகவலுக்கு
5: இன்று ஒரு தகவல்,
3: கல்வி மருத்துவம் விவசாயம் வாழ்வியலுக்கு
5: வானவி,
3: நம் பாரதத்தின் புகழை சொல்லு.
5: வியத்தகு இந்தியா,
3: பாடும் வாய்ப்புக்கான களம்,
5: பாட்டு பட்டாளம்,
3: நேரலுக்கு
5: தேடி வரும் பண்பலை,
3: இளையோருக்கு
5: கல்லூரி கலாட்டா,
3: மங்கையரின் பெருமைக்கு
5: மகளிர் நேரம்,
3: மெல்லிசைக்கு
5: நெஞ்சில் நிறைந்தவை,
3: துள்ளல் இசைக்கு
5: தோல்தமாக்காதோல்,
3: நேயர்களின் பொழிப்புரைக்கு
5: உயிரெழுத்து,
3: நகைச்சுவைக்கு
5: கரக்கல் கேள்வி,
3: நல்ல தமிழுக்கு
5: செப்புக செந்தமிழ்,
3: இலக்கியத்திற்கு
5: நாவல் நேரம்,
3: கச்சவி தரும் பாட்டுக்கு
5: ஆசையில் ஒரு குக்கு,
3: மாணவ செல்வங்களுக்கு
5: இளமை பேசுகிறது,
3: மனசுக்கு
5: கொடைத்தென்றல்,
3: மாவட்டத்துக்கு
5: நினைவே சுகம்,
3: நிறைவுக்கு
5: இரவு சிறகு.
6: ஐயா ஐயா, அளவிடு அளவிடு, அந்த நிகழ்ச்சியோட விவரத்தை இங்க கொடு. தங்கத்துல செஞ்ச வானொலிய வாங்காம வரமாட்டேன். ஆனா கொஞ்சம் பயமா இருக்கு.
5: பயமே ஜெயம், வெற்றி உனதே, பரிசும் உனதே, போய் வா.
6: ஐயோ ஐயோ, எனக்குதான் இனி அந்த தங்க வானொலி எனக்குதான். அப்புறம் ஐயா, இந்த பரிசுல பங்கு இங்கு கேட்ட மாட்டீங்கல்ல?
7: பொழுத மட்டுமா போக்குது வானொலி, பல தரமான தகவல்களையும் போற போக்கிலேயே தந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டாங்கல்ல.
0: மாறும் ஊடகக்களம், வானொலிக்கு வளநிலம், தேசிய ஒலிபரப்பு தின தொகுப்பு நிகழ்ச்சியை ஒரு பாடலுக்கு பின் தொடர்ந்து கேட்கலாம்.

0: வானொலிங்கிறது செவி வழி நுகரும் ஒரு ஊடகம். நாம நம்முடைய அன்றாட வேலைகளை செஞ்சுட்டே நிகழ்ச்சிகளை கேட்கலாம். இதற்கு கேட்டல் திறன் மட்டுமே போதும். ஐம்புலன்களில் கேட்டல் திறன் தான் தலையாயதுன்னு வள்ளுவப்பெருமான் கூறுகிறார். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அதாவது எல்லா செல்வத்தை விடவும் செவியால கேட்டு பெறக்கூடிய செல்வமே மேலானது அப்படிங்கிறாரு வள்ளுவர். கேள்வி என்ற அதிகாரத்துல கேட்டலின் முக்கியத்துவம் குறித்து கூறுகிறார். அதே போல கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. அதாவது கேள்வி அறிவால் துளைக்கப்படாத செவிகள் கேட்டறிந்தாலும் கேளாத செவிகள் போன்ற தன்மையுடையவை ஆகும் அப்படின்னு கேட்டலின் அவசியத்தை திருவள்ளுவர் கூறுகிறார். ஒரு திருக்குறளை படிக்க 15 நிமிடம் ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு குறள் என்ற முறையில் படித்தால் 1330 நாட்களில், அதாவது 3.5 வருடங்கள்ல திருக்குறளை முழுமையா படிச்சிடலாம். அதனால தினமும் வானொலி கேட்கிற நல்ல பழக்கம் உள்ள நீங்க கூடவே இதையும் சேர்த்துக்கலாம் என்பது என்னுடைய வேண்டுகோள்.
1: தொடர்ந்து நிலத்தை உழுது பண்படுத்தி உலகிற்கே உணவளிக்கும் வேளாண் பெருமக்களுக்கான நிகழ்ச்சியை திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் வழங்க கேட்கலாம்.
2: உலகமே உள்ளங்கையில் என்பதே இன்றைய டிஜிட்டல் ஊடகங்களின் வளர்ச்சி. ஆனாலும் இந்திய மக்களின் சமூகம், கலாச்சாரம், கல்வி, விவசாயம், அரசின் திட்டங்கள் போன்றவற்றை மிக எளிதாக நேயர்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் வானொலிக்கு நிகர் வானொலியே. பாரம்பரிய ஒலிபரப்பு முறை நின்றுவிடாமல் இணையதளம், சமூக வலைதளம், செயலிகள் மூலம் புதுமையான வடிவத்தில் நம்பகமான தகவலுடன் மொழிவளம் குறையாமல் இன்றும் தனது செல்வாக்கை தக்க வைத்துள்ளது வானொலி. வானொலியின் ஒலிபரப்பு சேவையில் மிக மிக முக்கியமானது விவசாயம் பற்றிய செய்திகளை காலத்தில் கொண்டு சேர்ப்பதே. ஏர்தொழில் சிறக்க அன்றும் இன்றும் என்றும் விவசாயிகளுக்கு ஏணிப்படிகளாக உறுதுணையாக இருப்பது நமது திருச்சிராப்பள்ளி வானொலியே. ஆம், பாரம்பரியம் மாறா அதே சமயம் நவீன தொழில்நுட்பங்களை வழங்கி விவசாய மேம்பாட்டிற்காகவும் விவசாயிகளின் வாழ்வுயரவும் தனது ஒலிபரப்பு சேவையினை செவ்வனே செய்து வரும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் சிறப்பினை எடுத்துரைக்கிறார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மேனாள் துணைவேந்தர் பத்மஸ்ரீ முனைவர் கு. ராமசாமி அவர்கள்.
3: மண்ணின் வளத்திற்காகவும் மேலாண்மைக்காகவும் 1966 துவங்கப்பட்டது. பலருடைய பங்கு இருந்தாலும் ஒரு சிலரை நினைவு கூற வேண்டிய நேரம் இது. திருச்சி வானொலி நிலையத்திலும் தமிழகத்தில் உள்ள வானொலி நிலையத்திலும் வேளாண் பட்டதாரிகளே பணியாற்றி இருக்கின்றார்கள். இதிலும் உழவர்களை கொண்டு வந்து சேர்த்ததும் ஆராய்ச்சியாளர்களை கொண்டு வந்து சேர்த்ததுமான சுகிலி சுப்பிரமணியம் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். மண் வாசனை, மண்ணின் வளம், கேள்வி பதில், நாடகங்கள் மூலமாக உழவை கொண்டு போய் இணைத்து பொது சேவையிலும் வானொலியில் பங்கேற்க வைத்தவர் சுகிலி சுப்பிரமணியம் அவர்கள். அப்புறம் வான்மதி கண்ணன், முக்கியமா வந்து பசுமை புரட்சி காலத்துல இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து பண்ண ஆற்றல் வந்து பெருசு. அதனாலே வந்து ஆடுதுறை 27 ஒரு நெல் வானொலி நெல் என்று அழைக்கப்படுகின்ற நிலைக்கு எடுத்து சென்றவர்கள் அவர்கள். அதாவது சாப்பாட்டுக்கு கோதுமையும் பால் பவுடரும் கப்பல்ல வந்து இறங்கினாதான் நமக்குங்கிற ஒரு நிலை இருந்த போது எப்படியாவது உணவு உற்பத்தியை பெருக்க வேண்டிய காலகட்டத்தில் உணவு உற்பத்திக்காக உயிர் வெளிச்சல் வந்து ஆடுதுறையிலிருந்து வெளியிடப்பட்ட 27 என்ற தகத்தை உழவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது மட்டுமல்லாமல் 50% விவசாயிகள் 56% நிலப்பரப்பில் இதை பயிரிடுவதற்கு வித்திட்டவர்கள் திருச்சி வானொலி அதை சார்ந்த பங்களிப்பாளர்கள் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க முருகானந்தம் அவர்களும் உழவர்களுக்கு சென்றடைய வேண்டிய செய்திகளை பல்வேறு உருவாக்கங்கள் மூலமாக கொண்டு சேர்த்தவர்கள். இப்ப கூட சரவணன் சென்னையில இருக்காரு, அவரும் திருச்சி வானொலி நிலையத்துலதான் இருந்தாரு. சித்ரா தேவி இருந்தாங்க. திரும்ப சொல்ல வேண்டுமானால் திருச்சி வானொலியால் வேளாண்மை வளர்ச்சிக்கு வித்திட்டு நம்முடைய உணவு உற்பத்திக்கு தன்னிறைவுக்கு கொண்டு சேர்த்தவர்கள் அவர்கள். வருகின்ற காலத்தில் உணவு உற்பத்தியை மாற்று திசையில் மாற்றி ஏற்றுமதிக்கு உதவக்கூடிய நிலையில் உணவு உற்பத்தியோடு நில்லாமல் விலைகூட்டு பொருளாக மாற்றி ஏற்றுமதி செய்கின்ற போதுதான் விவசாயம் வளர்ச்சியடை, நஞ்சில்லாத உணவு படைக்க வேண்டும் என்கின்ற காலம் வந்துவிட்டது. இதையும் மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டிய காலகட்டம். திருச்சி வானிலத்தை பொறுத்தவரை எப்போ மேட்டூர் தண்ணி திறக்கிறாங்கிறத முதல்ல அறிவிச்சு கழனி தயாரிப்பதற்கு உதவி நாற்றுப்பாவை நடுவதற்கான காலங்களையும் சொல்லி, உணவு உற்பத்திக்கு தேவையான உரங்கள் பூச்சிக்கொல்லிகளை சேர்ப்பதற்கான வழிகாட்டுதலையும் செய்து, அப்போதைக்கு அப்போது ஆண்டுதோறும் நாங்கள் வெளியிடுகின்ற ரகங்களையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற பணியை

0: இது உரையாடல் மூலமாகவும் இருக்கலாம், கேள்விப்பதில் மூலமாக இருக்கலாம், அல்லது சில வெளியீடுகள் மூலமாகவும் இருக்கலாம். பல்வேறு தலைப்புகளில் செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு உதவியாக இருந்தது திருச்சி வானொலி ஆகும். காவிரி படுகையில் எந்தெந்த நேரத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு ஒவ்வொரு நிலைகளிலும் உதவி புரிந்தது வானொலி தான். அறிவியல் வளர்ச்சியிலும் செய்தி சேகரிப்பிலும் செய்திகளை கொண்டு சேர்ப்பதிலும் பெரும்பங்காட்டி இருக்கிறது திருச்சி வானொலி. அதிலே ஆராய்ச்சி அறிஞர்களுடைய பங்கு இருந்தாலும் கூட, அதை தேர்ந்தெடுத்து யாரை அழைத்து செய்தியை சொன்னால் எங்கு சேரும் என்பதை அறிந்தவர்கள் வானொலியில் பணியாற்றியவர்கள். உணவு உற்பத்தியில் 1980களிலே தன்னிறைவு அடைந்து விட்டோம். ஒரு தொலைநோக்கு எல்லையை நிர்ணயித்து அதை கொண்டு போய் சேர்த்தது வந்து ஒழுங்காக செய்தது வானொலி, அதுவும் திருச்சி வானொலி.
1: உலக உயிர்களின் பசிப்பினி போக்கும் விவசாய தொழிலை ஏற்றமிகு வகையில் விவசாயிகள் திறம்பட செய்திடவும், இயற்கை இடர்பாடுகளை சமாளித்திடவும், நஞ்சில்லா உலகை படைத்திட எண்ணில் அடங்கா தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு கொண்டு சேர்த்திடும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் ஒலிபரப்பு சிறப்பினை எடுத்துரைத்தார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மேனாள் துணைவேந்தர் பத்மஸ்ரீ முனைவர் கு. ராமசாமி அவர்கள்.
2: அடுத்து சுட்டி குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகளை ஒலிபரப்பிய புதுச்சேரி வானொலி நிலையத்திலிருந்து
3: நேயர்களுக்கு வணக்கம். மாறும் ஊடக களம் வானொலிக்கு வளநிலம். குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள் குறித்து காற்றலையின் வழியே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுடன் ஸ்ரீனிவாச முருகன், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. காலங்கள் மாறுகின்றன, தொழில்நுட்பங்கள் வளர்கின்றன. தொலைக்காட்சி, இணையம், சமூக ஊடகங்கள் என எண்ணற்ற தகவல் தொடர்பு சாதனங்கள் வந்துவிட்டன. இருப்பினும் குழந்தைகளின் கற்பனைக்கு இறக்கைகள் கட்டி அறிவை வளர்த்து நல்ல பண்புகளை விதைக்கும் ஊடகமாக வானொலி இன்றும் தனித்துவமாக விளங்குகிறது. குழந்தைகளின் மன உலகம் மிகவும் மென்மையானது. அவர்கள் கேட்கும் ஒவ்வொரு கதையும் பாடலும் உரையாடலும் அவர்களின் சிந்தனையை வடிவமைக்கிறது. இதனை உணர்ந்த வானொலி சிறுவர்களுக்காக தரமான பல்சுவை நிகழ்ச்சிகளை பல ஆண்டுகளாக வழங்கி வருகிறது. கதை சொல்லல், கவிதை சொல்லல், கட்டுரை, சமூக விழிப்புணர்வு நாடகங்கள் நடித்தல், பாடல்கள், வினாடி வினா, அறிவியல் தகவல்கள், பொது அறிவு வினா, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, தேசிய தலைவர்களை பற்றி பேசுதல், நல்லொழுக்க கதைகள், நாட்டுப்புற மரபுகள், தமிழ் மொழி வளர்ச்சிக்கான நிகழ்ச்சிகள், இப்படி திறமைகளை வெளிப்படுத்தும் பல்வேறு வடிவங்களில் வானொலி நிகழ்ச்சிகள் அமைக்கப்படுகின்றன. புதுச்சேரி வானொலி நிலையமும் குழந்தைகளின் அறிவாற்றல், படைப்பாற்றல் மற்றும் பேச்சு திறனை, நடிப்பு திறனை ஊக்குவிக்கும் வகையில் பல்சுவை நிகழ்ச்சிகளை முதன்மை அலைவரிசையில் வாரந்தோறும் சனிக்கிழமை மாலை 5:30 இளஞ்சிறார்கள் பங்குபெறும் சின்னஞ்சிறு கிளிகள், ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 சிறுவர்கள் பங்குபெறும் சிறுவர் பூங்கா நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து வழங்கி வருவதுடன் குழந்தைகளின் உலகத்தையும் வளப்படுத்துகிறது. நேயர்களே, இப்போது சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில் புதுச்சேரி பள்ளியைச் சேர்ந்த மாணவி ஒருவர் பங்கேற்று நடித்ததை கேட்கலாம்.
4: கண்தானத்தை வலியுறுத்தி தனி நடிப்பு மூலமா எவ்வளவு அழகா சொல்ல வராங்கன்னு கேக்கலாமா? நடிக்க வருபவர் 7ஆம் வகுப்பு மாணவி லோகிதா.
5: காட்சி 1.
6: என்னதுப்பா இது? பூவா? பூவுக்கு என்ன நேரம்பா? சிவப்பா? நம்ம எப்பப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்? நாளைக்க? எனக்கு பார்வை கிடைக்குமாப்பா? கிடைக்குமா? எனக்கு பார்வை கிடைச்சா எல்லாரையும் பார்க்கலாம். ஆனா என் அம்மா மட்டும் என்னால பார்க்க முடியாதுல்ல. என் அம்மா இருந்தா சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல.
5: காட்சி 2.
7: நம்மளும் எவ்வளோ தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிறோம், ஆனா இது வரைக்குமே எனக்கு கண் பார்வை கிடைக்கவே இல்லையேப்பா. அப்ப நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்றீங்களாப்பா? சரிப்பா, நான் போய் தூங்குறேன்.
6: அப்பா போலாமா?
7: அப்பா இந்த தடவையாவது எனக்கு கண் பார்வை கிடைக்குமாப்பா?
6: டாக்டர் என்ன சொல்வாங்கன்னு தெரியல இல்லப்பா. அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோமா? ஓ வந்தாச்சா? டாக்டர் ஒவ்வொரு தடவையும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது எனக்கு பார்வை சீக்கிரம் கிடைச்சிரும்னு சொல்றீங்க, ஆனா இது வரைக்குமே எனக்கு கண் பார்வை கிடைக்கவே இல்லையே டாக்டர். நான் எப்பதான் டாக்டர் இந்த உலகத்தை பார்க்க போறேன்? நீங்க சொல்ற பதில பார்த்தா எனக்கு ஆபரேஷன் சீக்கிரம் முடிஞ்சு கண் பார்வை கிடைச்சு.

0: நம்பிக்கை வருது டாக்டர். காட்சி மூன்று. ஹலோ,
1: அப்படியா? நெக்ஸ்ட் வீக் டாக்டர் எனக்கு ஆபரேஷன் சொன்னாரா? யாருமா எனக்காக கண்ணு கொடுத்தது?
0: ஓ, சஸ்பென்ஸா? எனக்கு பார்வை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் சொல்வேன்னு சொல்றீங்களா?
1: சரிப்பா, நான் போனை வைக்கிறேன், தாத்தா பாட்டி கிட்ட எல்லாம் போய் சொல்லணும்.
0: காட்சி நான்கு. டாக்டர், நான் கண்ணை திறந்து பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் என் அப்பாவை தான் நான் பார்க்கணும். என் முன்னாடி என் அப்பா இருக்காரா?
1: டாக்டர், என்னால பார்க்க முடியுது டாக்டர், எனக்கு பார்வை கிடைச்சது டாக்டர்.
0: இவர் தான் என் அப்பாவா டாக்டர்? என்னாச்சு டாக்டர் என் அப்பா கண்ணுக்கு? கட்டு போட்டிருக்காங்க.
1: என்ன டாக்டர் சொல்றீங்க? அப்பா, என் அப்பா இப்படி பண்ணீங்க, எனக்கு பார்வை கிடைக்கணும்னு உங்க கண்ணியே தானம் பண்ணிட்டீங்களே. அப்பா இப்படி பண்ணீங்க. இது பேரு தான் கண் தானம். அப்பா, உங்களை இருட்டுல தள்ளிட்டு எனக்கு வெளிச்சத்தை தந்துட்டீங்களேப்பா. அப்பா இப்படி பண்ணீங்க. இறந்தவங்க யாராவது எனக்கு கண்ணை கொடுத்திருந்தா

0: பாத்துக்கிறேன்ப்பா. வாங்கப்பா வீட்டுக்கு போலாம்.
1: அடடா, என்ன அருமையா நடிச்சு காமிச்சிட்டாங்க. கண்டாரம் செய்வது எவ்வளவு முக்கியம் என்பதை விளக்கி அழகா செஞ்சு காட்டிட்டாங்க இல்லையா.
2: இதுபோன்ற பள்ளி மாணவ மாணவிகள் சிறுவர்களுக்கான நிகழ்ச்சிகளில் பங்கேற்று தங்களுக்குள்ள திறமைகளை பல்வேறு விதங்களில் வெளிப்படுத்தி வருகின்றனர். வானொலியின் மிகப்பெரிய பலம் கேட்கும் திறனை வளர்ப்பது. இதனால் குழந்தைகளின் கற்பனை வளம், மொழித்திறன், கவனிக்கும் திறன் ஆகியவை இயல்பாக மேம்படுகின்றன. இன்றைய டிஜிட்டல் உலகிலும் வானொலி புதிய வடிவங்களை ஏற்றுக்கொண்டுள்ளது. அவர்களின் கனவுகளுக்கு சிறகுகள் தரும் மேடையாக வானொலி தொடர்ந்து திகழ்ந்து வருகிறது. ஊடக உலகம் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருந்தாலும் அந்த மாற்றங்களை பயன்படுத்தி வானொலி புதிய நேயர்களை அடைந்து நவீன தொழில்நுட்பத்துடன் இணைந்து தனது சேவையை மேலும் விரிவுபடுத்திக் கொள்ளும் வாய்ப்புகளை பெற்றுள்ளன. எனவே மாறும் ஊடக களம் வானொலியின் வளர்ச்சிக்கான வளமான நிலமாக அமைகிறது. குழந்தைகளின் சிரிப்பையும் கனவுகளையும் எதிர்காலத்தையும் கொண்டாடும் சிறுவர் நிகழ்ச்சிகளுக்கு ஆகாஷ்வாணி புதுச்சேரி சார்பாக வாழ்த்துக்கள்.
3: தூங்கா நகரில் உள்ள மதுரை ஆகாஷ்வாணி வழங்கும் நாடக நிகழ்ச்சிகள் இதோ உங்களுக்காக.
4: வணக்கம் நேர்களே. திரை இல்லாமல் காட்சிகளை காட்டியது, முகங்கள் இல்லாமல் உணர்வுகளை பகிர்ந்தது, வெறும் குரலாலும் இசையாலும் ஒளி அமைப்பாலும் கோடிக்கணக்கான நேயர்களின் கற்பனைக்கு சிறகுகள் கொடுத்தது வானொலி நாடகம். பல சிறந்த எழுத்தாளர்கள், நடிகர்கள், கலைஞர்களை உருவாக்கிய கலை அரங்கமாகவும் வானொலி நாடகங்கள் திகழ்ந்தன. இன்றைய நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற பேராசிரியர் மற்றும் நாடக கலைஞர் ஜோசப் டிசோசா அவர்கள் தனது நாடக அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார்.
5: நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். என் பேர் ஜோசப் டிசோசா. மதுரை காமராசர் பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற பணியாளர். சுமார் 45 வருடங்களாக வானொலி நாடகங்கள்ல நடிச்சிட்டு வர்றேன். என்னுடைய முதல் வானொலி நாடகம் 1978 திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்துல நான் நடிச்சது எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா ஸ்பூல் ரெக்கார்டிங், நாம நடிச்ச நாடகத்தோட ஒலிப்பதிவு நாடாவ ஒரு ரெக்கார்டிங் டெக்ல பிளே பண்ணுவாங்க. இன்னொரு ஸ்பூல்ல பாத்தீங்கன்னா மியூசிக் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்தந்த வசனத்துக்கு ஏத்த மாதிரி உள்ள மியூசிக் எஃபெக்ட்ஸ் இருக்கும். இன்னொரு ஸ்பூல்ல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதாவது மழை பெய்யற மாதிரி, இடி அடிக்கிற மாதிரி, பெரிய அரங்கத்துல மக்கள் கைதட்டி ரசிக்கிறது மாதிரி, விடியற் காலையில பறவைகள் கிரீச்சிடுகிற சத்தம், இப்படி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். இதையெல்லாம் வானொலி நாடகத்துல இணைக்கிற அந்த டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்கு பாருங்க. இப்ப வந்து கணினியில எல்லாமே இருக்கு. ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 3 டெக்கு ஆபரேட் பண்ண வேண்டியிருக்கும். ஒன்னுல வாய்ஸ் இருக்கும், இன்னொன்னுல வந்து மியூசிக் எஃபெக்ட்ஸ் இருக்கும், 3வதுல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். இந்த 3ஐயும் ஒரே சமயத்துல இணைக்க வேண்டியிருக்கும். ஒரு 15 நிமிட நாடகம் இருக்கும்னா, அதாவது எல்லாவற்றையும் ஒன்றாக கோர்ப்பது என்பது எப்படியும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மென்டல் அஸ் வெல் அஸ் பிசிக்கல் ஒர்க். இந்த பணியை திறம்பட செய்த

0: வானொலி நாடக அமைப்பாளர்களை நான் நன்றியோடு நினைச்சு பார்க்கிறேன். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்துல எக்கோ ஸ்டுடியோ அப்படின்னே ஒரு ஸ்டுடியோ இருந்துச்சு. இப்ப எடுத்துக்காட்டா நாடகத்துல மனசாட்சி பேசுது, கடவுள் பேசுறாரு, ஒரு காட்சி வந்துச்சுன்னா நாங்க அந்த எக்கோ ஸ்டுடியோல போய் வசனம் பேசுவோம். வானொலி நாடகத்துல நடிக்கிறது ஒரு வகையில பார்த்தா சுலபம், ஒரு வகையில பார்த்தா கஷ்டம். சுலபம் அப்படின்னு சொன்னா வசனத்தை மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, பல நாள் ஒத்திகை பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, சில மணி நேரங்கள்லயே ஒலிப்பதிவு பண்ணிடலாம். இது சுலபம் தான். ஆனா என்ன கஷ்டம்னா வசனத்தை படிக்கிறோம், ஆனா அது படிக்கிற மாதிரி இருக்க கூடாது, நடிக்கிற மாதிரி இருக்கணும். நாம வசனத்தை படிக்கிறோம் அப்படிங்கறது நேயர்களுக்கு தெரியாத மாதிரி அந்த வசனத்துக்கு ஏத்த உணர்ச்சியை குரல்ல ஏத்தி அதை வாசிக்கணும். ஒரு மேடை நாடகத்துல நான் ஒரு மகாராஜாவா நடிக்கிறேன்னா நான் அணிந்திருக்கக்கூடிய மகாராஜாவுக்குரிய அந்த கிரீடம், குண்டலங்கள், காஸ்டியூம், இடையில் உள்ள வாள், முறுக்கு மீச, அடர்ந்த தலைமுடி, மேக்கப், இதெல்லாம் ஒரு அரசனுக்குரிய கம்பீரத்தை எனக்கு கொடுத்துரும். ஆனா வானொலி நாடகத்துல நான் அரசரா நடிக்கிறேன்னா மேக்கப் கிடையாது, காஸ்டியூம் கிடையாது, அழகான முறுக்கு மீச கிடையாது, ஆனால் அந்த அரசருக்குரிய கம்பீரத்தை நான் குரல்லையே காட்டணும் இல்லையா, அதுதாங்க கஷ்டம். வானொலி நாடகங்கள்ல பல வகை இருக்கு, வரலாற்று நாடகங்கள், புராண நாடகங்கள், சமூக நாடகங்கள், நகைச்சுவை நாடகங்கள், இப்படி பல்வேறு அனைத்து வகை நாடகங்களையும் நான் நடிச்சிருக்கேன் சொல்றது எனக்கு ஒரு வகையில பெருமையாவே இருக்கு. குறிப்பா சொல்ல போனா ஒரே ஒரு நாடகத்தை மட்டும் நான் சொல்றேன், அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நாடகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 30 நிமிட நாடகத்துல ஒரே ஒரு கதாபாத்திரம் மட்டும்தான், ஒரு வயதான நபர் தன்னுடைய வாழ்க்கையை திரும்பவும் அசை போடுற மாதிரி, எப்படி அவர் வாழ்ந்தாரு, பணக்காரர் ஆனாரு, எப்படி அவர் தன்னுடைய செல்வத்தை இழந்தாரு, செல்வரா இருந்தபோது அவருக்கு கிடைச்ச மதிப்பு மரியாதை ஏழையா மாறினதும், எப்படி இந்த சமூகம் அவர் அவாய்ட் பண்ணிச்சு, இப்படி 30 நிமிஷம் அவர் ஒருத்தரே பேசுற மாதிரி ஒரு நாடகம். சில சமயம் அழுது கொண்டே வசனம் பேசுற மாதிரி இருக்கும், சில சமயம் சிரிக்கிற மாதிரி, சில சமயம் வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி பேசணும். இதெல்லாமே நான் ஒருத்தன் தான். மதுரை வானொலி நிலையம் இந்த கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கு என்னை தேர்ந்தெடுத்ததற்கு நான் வானொலிக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். என்ன மாதிரி நிறைய கலைஞர்கள், முக்கியமாக இல்லத்தரசிகள், சில பெண்மணிகள் பாத்தீங்கன்னா அவங்க மனசுக்குள்ளேயே ஒரு ஆசை இருக்கும், தங்களுடைய நடிப்பு திறனை வெளிக்காட்ட வேண்டும் என்ற ஆசை இருக்கும். பள்ளி மேடைகள்லயும் கல்லூரி மேடைகள்லயும் நடிச்சிருப்பாங்க, பிறகு கல்யாணம் ஆகி குழந்தை, கணவன், வீட்டு வேலைகள் அப்படின்னு ஆகி ஒரு இல்லத்தரசி ஆகி இருப்பாங்க. ஆனா நடிக்கணுங்கிற ஆசை ஒரு கனலா அவங்க உள்ளத்துல எப்பொழுதுமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அவர்களுடைய கனவுகளை நனவாக்கியது வானொலி நாடகம் அப்படின்னு சொல்லணும். வானொலி ஒரு கண்ணியமான சாதனம். ரேடியோ இஸ் எ டிக்னிஃபைடு மீடியா. ஒரு வானொலி பெண் கலைஞர் நாடகத்தில் இடம்பெறக்கூடிய காதல் வசனம் பேசணும்னா பக்கத்தில் நிற்கக்கூடிய ஆணை பார்த்து கூட பேச வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க மைக்க பார்த்து தான் பேசணும். There is no eye to eye contact in the radio drama. இந்த மைக் தான் வானொலி பெண் கலைஞருடைய காதலன், கணவன், எல்லாமே மைக்க ஃபேஸ் பண்ணி தான் அவங்க பேசணுமே தவிர பக்கத்தில் அடுத்த மைக்கில் நிற்கக்கூடிய ஒரு ஆடவரை பார்த்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. வானொலி நேயர்களுக்கு மட்டுமல்ல, என்னை போன்ற வானொலி கலைஞர்களுக்கும் வானொலி என்பது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவே இருந்து வந்திருக்கிறது. அன்று முதல் இன்று வரை என்றென்றும் அகில இந்திய வானொலி தன்னுடைய நோக்கமான டு இன்ஃபார்ம், டு எஜுகேட், டு என்டர்டைன், அறிவித்தல், கற்பித்தல், மகிழ்வித்தல் என்ற முப்பெரும் பணிகளை திறம்பட ஆற்றி வருகிறது. வாழ்க வானொலி.
1: மாறும் ஊடகக்களம், வானொலிக்கு வளநிலம், தேசிய ஒலிபரப்பு தின தொகுப்பு நிகழ்ச்சியை ஒரு பாடலுக்கு பின் தொடர்ந்து கேட்கலாம்.

0: இதுவரைக்கும் வானொலியின் பல பயன்களை பல வகைகளில் உங்ககிட்ட நான் பகிர்ந்திருக்கேன். நிறைவாக வானொலியின் முக்கியமான பயனை பற்றி சொல்ல போகிறேன். மேற்கத்திய செவ்வியல் பாடல்களில் பீத்தோவனோட 9th சிம்பொனி மிக பிரபலம். அந்த பாடலை 1824 முதன் முதல்ல அரங்கேற்றம் செய்த போது அவருக்கு பார்வையாளர்கள் கரகோஷம் எழுப்பினாங்க. ஆனால் அவருக்கு செவித்திறன் குறைபாடு இருந்ததால் அருகே இருந்த ஒரு பாடகர் அவரை பார்வையாளர் பக்கம் மெதுவாக திருப்பினார். அப்புறம்தான் தனக்காக பார்வையாளர்கள் கை தட்டுறாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சது. நாம் கேட்டு சிலாகிக்கின்ற ஃபர் எலீஸ், மூன்லைட் சொனாட்டா, 9th சிம்பொனி போன்ற மாபெரும் படைப்புகளை தந்த பீத்தோவனுக்கு கேட்கும் திறன் இல்லை என்று நினைக்கும் போது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல. இசை வாத்தியத்தின் அதிர்வுகளை உணர்ந்து மகோன்னதமான இசையை கொடுத்திருக்கார். ஆனால் பீத்தோவன், ஹெலன் கெல்லர் போன்ற கேட்கும் திறன் அற்றவர்கள் தங்களின் பிறவி ஞானத்தின் மூலமும் பகீரத பிரயத்தனம் மூலமும் தான் தனிப்பெருமை அடைஞ்சிருக்காங்க. இதை ஏன் இங்க சொல்றேன்னா, நம்முடைய காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் அதாவது அறிவாற்றல் திறன் வளர கேட்டல் திறன் மிக முக்கியம். ஒருவேளை பீத்தோவனுக்கு காது கேட்கும் திறன் இருந்திருந்தா அவர் இன்னும் பல படைப்புகளை கொடுத்திருப்பார். நம்முடைய அறிவாற்றல் திறனை வளர்ப்பதில் வானொலி ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இன்று சிறு கணக்குகளை கூட ஃபோனில் இருக்கிற கால்குலேட்டரை பயன்படுத்தி விடை கண்டுபிடிக்கும் பழக்கம் வானொலி கேட்கும் பழக்கம் குறைந்ததால் வந்தது தான். அதனால் இனிவரும் சந்ததியினர் தங்கள் அறிவுத்திறனை வளர்க்க வானொலியை பயன்படுத்திக் கொள்ளணும்.
1: தொடர்ந்து விளம்பரம் ஈர்க்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய காரைக்கால் வானொலி நிலையத்தின் பங்களிப்பை கேட்கலாம்.
2: வானொலி என்பது பல்வேறு தரப்பட்ட செய்திகளையும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும் ஒளிபரப்பி மக்கள் மனதில் நீங்காத இடம்பெற்ற ஊடகம். அந்த வகையில் மக்கள் தினந்தோறும் விரும்பி கேட்கும் வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்படும் விளம்பரங்கள் மக்கள் மூலம் கேட்கப்பட்டு அதன் மூலம் அவர்கள் விளம்பரம் சார்ந்தவற்றை நாடி சென்று பயனடைகிறார்கள். அதிலும் அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பப்படும் விளம்பரங்கள் 100% உண்மைத்தன்மை வாய்ந்தவை. இதில் ஒலிபரப்பாகும் விளம்பரங்கள் மக்கள் விரும்பி கேட்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் அவர்களால் கேட்கப்படும் நேரங்களில் ஒலிபரப்பு செய்யப்படும் போது இது மக்களை உடனடியாக சென்று சேர்கின்றன. வானொலியும் விளம்பரமும் குறித்து அகில இந்திய வானொலியின் முன்னாள் நிலைய இயக்குநர் மற்றும் காரைக்கால் பண்பலையில் பணியாற்றிய போது விளம்பர பிரிவில் சிறப்பாக செயல்பட்டவருமான கே சித்ரலீகா சுகுமார் அவர்கள் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்.
3: வணக்கம். வானொலி தான் ஒரு சிறந்த மீடியமா இருந்துட்டு இருக்கு. மக்களுடைய கைபேசியிலேயே கேட்டுக்கிற அளவுக்கு கூட வானொலி இருக்கு. எளிதாக எல்லா மக்களையும் போய் சேரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஊடகம் மும்பையில இருந்து ஒலிபரப்பும் இந்தி பாடல்களா இருந்தாலும் கூட அது விரும்பி கேட்கப்பட்ட ஒரு காலம். அந்த சமயத்துல நான் வந்து காரைக்கால் வானொலியில வேலை பார்த்துட்டு இருந்தேன். 2014 வரைக்கும். அப்போ காரைக்கால் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு நிலையம் தான் நான் சொல்லுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் காரைக்கால் வானொலி மட்டும் எடுத்துட்டு எனக்கு மனதுக்கு மிக நெருக்கமான வானொலி நிலையம். அங்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க போனாலும் காரை எஃப்எம் கேட்டேன் அப்படிம்பாங்க. போகக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு வந்து நீ காலையில் ஒரு தடவை போட்டாலும் மத்தியானம் ஒரு தடவை போட்டாலும் நைட் ஒரு தடவை மூணுக்குமே விளம்பரம் வரும். அந்த அளவுக்கு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையாகவும் இருந்தது. எல்லா இடத்துலயும் ஒலிக்கும். நான் அங்க வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இன்ட்ரடியூஸ் பண்ணது இப்ப கோவில் பற்றின ஒரு லைவ் பிராட்காஸ்ட் கொடுப்போம். அப்ப அதுக்கு தொடர்பு உள்ளவர்கள் வந்து அது கார விளம்பரங்களை கொடுப்பாங்க. கோவில் நகரமா இருக்கிறதுனால அது சுற்றி இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாவற்றிலும் வந்து ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்துட்டே இருக்கும். அதுக்காக விளம்பரங்கள் நிறைய வர ஆரம்பிச்சது. நான் வந்து ஜாயின் பண்ணும்போது 90 லட்சமாக இருந்தது இயர்லி இன்கம். நான் அங்கிருந்து மாற்றலாகி கோவைக்கு வரும்பொழுது 3 கோடி வரைக்கும் வந்துருச்சு. மக்களுக்கு நெருக்கமான வானொலியா இருந்தது. எந்தெந்த சமயத்துல என்னென்ன நிகழ்ச்சிகள் கொடுக்கணுமோ அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை கொடுத்ததுனால விளம்பரதாரர்களும் அதற்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து விளம்பரங்கள் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களும் எல்லாருமே வந்து திரைப்பட பாடலாக இருந்தாலும் சரி, மருத்துவ நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் ரொம்ப ஆர்வத்தோட அதுல ஈடுபட்டு ஆர்வத்தோட செய்வாங்க. அதனால காலத்துல கூட நிறைய விளம்பரங்கள் வந்தது. சோ அது ஒரு நிறைவான ஒரு பணின்னு சொல்ல முடியும் எனக்கு.
2: காரை பண்பலையை பொறுத்தவரை காலையில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள், நேயர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் விவசாய நிகழ்ச்சிகள், அந்தந்த நாளுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள் ஆகியவற்றை தான் மக்கள் மிகவும் விரும்பி கேட்கிறார்கள். பல தரப்பட்ட நிகழ்ச்சிகள் மூலம் மக்கள் மனதை கவர்ந்து வரும் காரை பண்பலை இந்நிகழ்ச்சிகள் மூலம் விளம்பரங்களையும் ஈர்த்து வருகிறது. இவ்விளம்பரங்கள் குறுகிய நேரத்தில் கவனத்தை ஈர்க்கும் ஜிங்கிள்ஸ், உரையாடல் வடிவம் இவற்றில் அமைந்தும் உள்ளூர் மொழி உள்ளூர் நிகழ்வுகளை வெளிப்படுத்தும் வகையிலும் அமைந்துள்ளன. பண்பலையில் சரியான நிகழ்ச்சி, சரியான நேரங்கள், தரமான உள்ளடக்கம், நம்பகமான விளம்பர சேவை ஆகியன விளம்பரங்களை ஈர்த்து தருகின்றன. நீண்ட காலமாக காரை பண்பலையோடு பயணித்து இந்த சிறப்பான விளம்பரங்களை தந்து சிறந்த விளம்பர முகவராக விளங்கி கொண்டிருக்கும் ஏ அருள் பிரகாஷ் அவர்கள் தனது கருத்துக்களை சொல்கிறார்.
4: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 2005 விளம்பர முகவரா விளம்பரங்கள் விளம்பரதார நிகழ்ச்சிகளை கொடுத்துக்கிட்டு வரோம். கிட்டத்தட்ட 20 கால பயணம் காரைக்கால் பண்பலையோடு எங்களுக்கு. மேலும் பல ஆண்டு காலம் இது தொடரும். காரைக்கால் பண்பலை தொடங்கிய முதல் மக்களை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் நோக்கத்தோட நல்ல நிகழ்ச்சிகளை நாள்தோறும் கொடுத்துட்டு வராங்க.
2: தங்களுடைய நிறுவனம் கடை சார்ந்த விளம்பரங்கள் வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டால் சரியான வகையில் மக்களை சென்றடைகிறதே என்ற நோக்கில் விளம்பரங்களை தேடி வந்து தருவதும் கண்கூடு. அவ்வகையில் காரைக்கால் பண்பலையில் பல ஆண்டுகளாக தங்களது நிறுவன விளம்பரங்களை கொடுத்து பயன்பெற்று வரும் முகமது நூருதீன் அவர்கள் தனது கருத்துக்களை இங்கே பதிவிடுகிறார்.
5: நான் காரை பண்பலையில் நிகழ்ச்சிகள்

0: இணைந்து விளம்பரங்கள் ஒளிபரப்பு செய்யப்படுகின்றன. இதுகுறித்து கூறுகிறார் விளம்பர பிரிவில் மிக சிறப்பாக பணியாற்றி வரும் எம் ராஜராஜன் அவர்கள்.
1: எல்லாருக்கும் வணக்கம். நான் விளம்பரம் பிரிவில் 11 வருஷமா பணியில இருக்கேன். விளம்பரம் ஈர்க்கும் நிகழ்ச்சிகள்னா மக்களுக்கான நிகழ்ச்சி, ஆலை உலா, சந்தனக்கூடு, வேளாங்கண்ணி கொடியேற்றம், விவசாய நிகழ்ச்சி, நலமாய் வாழ, பசுந்தளிர், தகவல் நேரம், இது போல மக்களுக்கான நிகழ்ச்சிகள் அதிகமான விளம்பரங்களை நம்ம வானொலிக்கு கொண்டு வருது. அது போல மக்கள் பங்கு பெறும் நிகழ்ச்சி துளி வரும் பாட்டு, சிந்தனை அரங்கம், வணக்கம் தோழி, எல்எஸ்சி, நண்பெண்டா, கலக்கல் நேரம், கடிதங்கள் வழியாகவும் நேர்கள் நம்ம வானொலியில பங்கெடுக்கிறதும் நிறைய விளம்பரங்களை கொண்டு வருகிறது. நன்றி, வணக்கம்.
0: வானொலியில் ஒளிபரப்பு செய்யப்படும் விளம்பரங்கள் வானொலிக்கு வருவாய் பெற்று தருவதோடு வானொலியில் விளம்பரம் தரும் முகவர்கள் விளம்பரதாரர்களுக்கும் நல்ல வருமானத்தை பெற்று தந்து அவர்கள் வாழ்வையும் சிறக்க செய்கிறது. அந்த வகையில் வானொலியில் விளம்பரம் கொடுப்பது வழி வழியாய் தொடர்ந்து வரும் ஒரு செயல். இது தொடர்ந்து வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது என்ற மகிழ்வோடு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம்.
2: அடுத்து தூத்துக்குடி வானொலி நிலையம் வழங்கும் முதியோர் நல நிகழ்ச்சிகள்.
3: தூத்துக்குடி வானொலி படைத்தளித்த முதியோர் நல நிகழ்ச்சிகளிலிருந்து உங்களுக்காக நல வாழ்வு நிகழ்ச்சியில் முதியோர் கண் பராமரிப்பு குறித்து கண் மருத்துவர் கவிதா அவர்கள் கூறும்போது,
4: முதுமையின் காரணமாக வரக்கூடிய கண் நோய்கள் பல இருக்கின்றன. முக்கியமானவற்றை மட்டும் நாம் இங்கே பார்க்கலாம். கண் புரை நோய், இது வந்து நம்ம நாட்டில் இருக்கிறதுல 80% கண் பார்வை இழப்புக்கு காரணம் கண் புரை நோய். அடுத்தது வந்து கண் நீர் அழுத்த நோய். அடுத்ததாக நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல விரும்புறது என்னன்னா, விழித்திரையில சர்க்கரை நோயினால வரும் பாதிப்புகள், மூப்பின் காரணமாக ஏற்படும் விழித்திரை பாதிப்புகள். வெள்ளெழுத்துங்கிறது வந்து வயதாவதனால் கண்ணில் உள்ள தசைகள் மற்றும் லென்ஸ் இது ரெண்டுமே வீக் ஆறதுனால நம்மளால கிட்ட உள்ள சிறிய எழுத்துக்களை பார்க்க முடியாமல் போவது. எட்ட வைத்தால் நன்றாக தெரியும். 40 வயதான உடனேயே இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் ஆகியவற்றை செக் பண்ணும்போது கண் நீர் அழுத்தம் இருக்கிறதா, வெள்ளெழுத்து வந்திருக்கிறதா, எல்லாமே ஆரம்ப ஸ்டேஜ்லயே நம்ம பார்த்துட்டா எதுவா இருந்தாலும் ட்ரீட் பண்றதுக்கோ அல்லது ஃபாலோஅப் எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும். டயபெட்டிஸ் அந்த மாதிரி டிசார்டர்ஸ் இருக்கிறவங்க அதுக்கான விழித்திரை செக்அப் எல்லாமே செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. எதுவா இருந்தாலும் ஆரம்ப ஸ்டேஜ்ல ட்ரீட் பண்ணிக்கிறது நல்லது.
3: கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் தமிழ்நாடு நெடுஞ்சாலை துறையில் நிர்வாக அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற எல் சிவகாமி அம்மாள் அவர்களுடனான நேர்முகத்திலிருந்து.
5: வணக்கம் மேடம்.
6: வணக்கம் சார்.
5: உங்களை பத்தி தான் ஒரு எளிய அறிமுகம்.
6: நான் வந்து 1960 தென்காசி
5: மாவட்டம்,
6: அதுல எலத்தூர் கிராமத்துல பிறந்தேன். படிச்சது எல்லாமே அங்கதான், கல்லூரி வந்து பக்கத்துல குற்றாலம், அதுல ஏபியூசி மட்டும்தான். ஆமா.
5: சரி, எப்போ பணியில வந்து சேர்ந்தீங்க?
6: 1985.
5: எந்த துறையில வந்து நீங்க சேர்ந்தீங்க?
6: நெடுஞ்சாலைத்துறை.
5: சரி, நெடுஞ்சாலைத்துறையில வந்து முதன் முதலாக எந்த பணிக்கு நீங்க சேர்ந்தீங்க?
6: இளநிலை உதவியாளர் பணியில சேர்ந்தேன்.
5: சரிங்க மேடம். எந்த ஊர்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க?
6: திருச்செந்தூர்.
5: அங்க பணி அனுபவம் எப்படி மேடம் இருந்தது?
6: அங்க பணி அனுபவம் முதல்ல உள்ள சேர்ந்தோடனே எனக்கு பணி என்ன பண்ணணும் என்ன ஏதுங்கிறது எதுவுமே தெரியாது. அலுவலக பணினா என்னன்னே தெரியாது.
5: சரி,
6: தபால் வரும், வந்த உடனே அந்த தபாலுக்கு எப்படி பதில் எழுதணுங்கிறது எனக்கு தெரியாது. சீட் வைஸா பிரிச்சு கொடுப்பாங்க, இந்த தபாலுக்கு எப்படி சார் என்னோட சீட்டுக்கு வந்திருக்கு, ஜூனியர் ஸ்டாண்ட் போட்டு வந்திருக்கு. எங்க சீனியர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கேட்டு படிச்சுட்டு வீட்டுக்கு போனா நிம்மதியாவே இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் சீனியர்ட போய் நம்ம நின்று கேட்க வேண்டியது இருக்கு. இப்படியே கேட்டு நம்ம பண்ணினா ஒண்ணு அவரோட சீட்டு வேலையை அவர் பார்க்கணும். நம்ம நினைச்ச நேரத்துக்கு நம்மளுடைய பதில் எழுத முடியாது. தபாலுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேன் ஃபைல் லேண்ட் ஒர்க் என்ன மாதிரி எழுதணும், பேட்டர்ன் வந்து எப்படி இருங்க தெரிஞ்சிட்டேன். ஈவினிங் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், ஆனா சாட்டர்டே சண்டே எல்லாம் லீவ் நாள் ஆபீஸ் போக மாட்டேன். நான் டிராப்ட் போட்டா அதுல என்னுடைய அதிகாரி கை வைக்க கூடாது, பச்சை மையால ஒரு புள்ளி கூட வைக்க கூடாதுன்னு நான் நினைப்பேன். அதனால டிராப்ட் வந்து ரொம்ப கிளீனா இருக்கும். அப்படிதான் என்னுடைய பணிகளை நான் படிச்சேன். லாஸ்ட் போஸ்டிங் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் டிபார்ட்மெண்ட்ல, அதுதான்
5: நிர்வாக அதிகாரியா.
6: ஆமா, அது வந்து சென்னையில.
5: சென்னையில பணியாற்றும் போது சக ஊழியர்கள் வந்து ஓய்வு பெறும் போது அவங்களுடைய ரியாக்ஷன் வந்து எப்படி இருந்தது?
6: சார், ஓய்வு பெறும் போது என்னையே அளவுச்சிட்டாங்க. அதுல மேக்சிமம் இன்ஜினியர்ஸ் வந்து லேடிஸ் தான். என்னுடைய ஆட்டிடியூட பார்த்துட்டு நேரம் என் கேபினுக்கு வருவாங்க.
5: சரி,
6: ஒரு பாசிட்டிவா பேசுவேன் நான்.
5: சரி,
6: எந்த குடும்பத்துலதான் பிரச்சனை இல்லாம வரும், இதெல்லாம் கொஞ்ச நாள், அப்புறம் அதுக்காக நம்ம

0: முடியுமா ஓட முடியாது.
1: சரி.
0: வெளியில போகையில ஒரு மன தெளிவோட போயிருக்காங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது சார். நான் ரிட்டையர்மெண்ட் அன்னைக்கு தான் கேட்டேன். பேசினாங்க, நாங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு சகோதரியா இருந்தாங்க, ஒரு தாயா இருந்தாங்க, நாங்க இப்படி யார்ட்டுமே பேசினது இல்ல. அவங்க வந்து ரிட்டையர்ட் ஆகி போறாங்கன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பணியில இருக்கும்போதே ஓய்வு பெற்ற பின் என்ன செய்யணுங்கிறத பிளான் பண்ணிட்டேன்.
2: பார்வை நிகழ்ச்சியில் முதியோர் பராமரிப்பு குறித்து வேணி அவர்கள் ஆற்றிய உரையில்,
3: மின்னல் போன்ற வாழ்க்கையிலே மிகுதியாக செயல்கள் செய்து எண்ணல் எழுச்சியோடும் எழில் நிறைந்த வாழ்வோடும் காலம் முழுமைக்கும் கடமைகள் பல செய்து உறவுக்கு கை நீட்டி ஊக்கமுடன் வாழ்ந்து பெருக்கும் வருவாயில் நாளும் பொறுப்பாய் சேமித்து கூட்டு குடும்பத்திலே நாளும் கூடி வாழ்வும் கண்டு வீட்டுப் பணிகளெல்லாம் விரும்பும்படியாய் செய்து துருதுருப்பும் சுறுசுறுப்பும் துணையாக வாழ்வில் கொண்டு பொறுமையின் சின்னமாய் பொறுப்புடன் பணிகள் செய்து புதுமை பல படைத்து புகழ்பெற்று வாழ்ந்தோர்கள் மூத்தோர்கள். மனிதனுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது மொத்தம் 120 ஆண்டுகள். 65 வயசு அப்படிங்கிறது முதுமையினுடைய ஆரம்பம். அந்த காலகட்டத்தில் அவர்களை நாம கண் போல காப்பது நம்ம ஒவ்வொருடைய கடமை. அவங்கள்ட்ட நிறைய பேசணும், அவங்க விரும்பிய இடங்களுக்கு அழைத்து செல்லணும், அவங்களை எவ்வளவு தூரம் மகிழ்ச்சியாக நம்ம வச்சிருக்க முடியுமோ அவங்கள வச்சிருக்கணும், அவங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றணும், அவங்கள கொஞ்ச நேரம் நடைப்பயணம் செய்யறதுக்கு நம்ம கூட அழைச்சிட்டு போலாம், எது வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம அவங்க மனசுக்குள்ள விதைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்க எப்பவும் மகிழ்ச்சியா இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன வேலைகளை அவங்களுக்கு செய்ய அனுமதிக்கலாம், பிடித்தமான நூலை படிக்க செய்யலாம். படைப்பதற்கும் ஒரு முதுமை வந்து ஒரு வரப்பிரசாதம். உலக புகழ் பெற்ற எழுத்தாளர் சிட்டி ஷெல்டன் கூட 80 வயசை தாண்டின பின்னர் தான் எழுதி கொண்டிருந்தாரு, வீட்டுல பெரியவங்க இருந்தா அவங்கள கவனிக்க நம்ம குழந்தைகளை ஊக்குவிக்கலாம்.
4: நிறைவாக தர்மபுரி வானொலி நிலையத்தில் ஒலிபரப்பான அறிவியல் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.
2: அறிவே ஆற்றல் என்பார்கள். அந்த அறிவை எளிய மொழியில் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் சிறந்த ஊடகங்களில் வானொலிக்கு தனித்துவமான இடமுண்டு. பாமர மக்களும் தொலைதூர கிராமங்களில் வாழ்பவர்களும் கூட அறிவியல் தகவல்களை எளிதாக அறிந்து கொள்ள வானொலி பெரும் பாலமாக விளங்குகின்றது. அறிவியலை மக்களிடம் அன்றாட வாழ்க்கையோடு இணைத்து எடுத்துரைப்பதில் வானொலியின் பங்கு மிக சிறப்பானது என்றால் அது மிகையல்ல. மக்களின் மனதிற்கு நெருக்கமான ஊடகமாக எப்பொழுதும் இருக்கும் சக்தி வாய்ந்த ஊடகம் வானொலியானது இயற்கை பேரிடர்கள், மருத்துவ விழிப்புணர்வு, வேளாண்மை, சுற்றுச்சூழல், விண்வெளி ஆய்வு, புதிய கண்டுபிடிப்புகள் போன்ற பல்வேறு துறைகளில் அறிவியல் சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது. அந்த வகையில் தர்மபுரி பண்பலை மற்றும் ஏற்காடு பண்பலையானது தாங்கள் வழங்கி வரும் நிகழ்ச்சிகளான அறிவியல் மலர், விடை தேடும் வினாக்கள், வானலையில் வசந்தம், இளந்தென்றில், சூழல் காப்போம், தேசிய அறிவியல் தினம், தேசிய கணித தினம் போன்ற சிறப்பு நாட்களில் அறிவியல் நிகழ்ச்சிகளை மக்களிடம் கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கின்றது. அறிவியல் நிகழ்ச்சிகளானது மக்களிடம் அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பதே முதன்மை நோக்கமாக கொண்டுள்ளது. மூட நம்பிக்கைகளை அகற்றி சிந்திக்கும் திறனை ஊக்குவித்து காரண காரிய தொடர்பை உணர செய்கின்றன. அன்றாட வாழ்வில் பயன்படுத்தப்படும் மின் சாதனங்கள், மருத்துவ முன்னேற்றங்கள், காலநிலை மாற்றம், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி ஆராய்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற பல தலைப்புகளில் எளிய நடையில் விளக்கம் அளிக்கப்படுகின்றது.
5: சரி சரி, எல்லாரும் சாப்பிட்டீங்கல்ல, உங்க இலை ஸ்நாக்ஸ் கவர் எல்லாம் கொடுங்க, எடுத்துட்டு போய் அந்த மூலைக்கா போட்டுட்டு வந்துடுறேன்.
6: ஏய், என்ன பண்ற? நல்ல விஷயங்களை எல்லாம் எதுவும் தெரிஞ்சிக்காத.
5: ஏங்க, நான் என்ன பண்ணேன்?
6: இந்த மாதிரி குப்பைகளை பொது இடங்கள்ல போடக்கூடாது. அப்படி போடுறதுனால பிளாஸ்டிக் கவருங்க குப்பைங்க நீர்நிலையில கலக்குது. இதனால நீர்நிலைகள் மாசுபடுறது இல்லாம நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாம் அவதிக்குள்ளாவுது.
5: ஏங்க, என்னமோ நான் மட்டும்தான் போடுற மாதிரி பேசுறீங்க. போங்க, இதுக்குதான் உங்க கூட நான் எங்கேயுமே வரதில்ல.
6: நாம ஒன்னு பேசக்கூடாது. இப்ப பொதுவா வந்து எல்லாருமே இந்த விஷயத்த வந்து செய்யக்கூடாது. இப்படி நாம போட்டு போறதுனால நீர்நிலைகள் பாதிப்படைறது இல்லாம இது காத்துனால அடிச்சிட்டு போய் வயல்வெளியில பிளாஸ்டிக் சேரும் போது அங்குள்ள கால்நடைகள்லாம் அதை சாப்பிட்டு இறக்க கூட செய்யுது. இதனால காகித குப்பைகளை பொது இடங்கள்ல நாம போடக்கூடாது.
7: நம்ம குழந்தைகளுக்கு நாம தான் முன்னுதாரணமா இருக்கணும். மத்தவங்க செய்யறாங்க.

0: அதே தப்ப நீயும் செய்யறது சரியா?
1: சரிங்க சரிங்க, தப்புதான். இனிமேல் நான் அந்த மாதிரி தப்ப பண்ணல. பசங்களா, அம்மா செஞ்ச தப்ப இனிமேல் நீங்களும் செய்யக்கூடாது, சரியா?
2: சரிம்மா.
3: வானொலியின் அறிவியல் நிகழ்ச்சிகள் மாணவர்களின் அறிவு திறனை மேம்படுத்துகின்றன. விவசாயிகளுக்கு புதிய தொழில்நுட்பங்கள், நோய் மேலாண்மை, வானிலை தகவல்கள் ஆகியன வழங்கப்படுகின்றன. பெண்களுக்கு ஆரோக்கியம், குழந்தைகள் பராமரிப்பு, ஊட்டச்சத்து போன்ற தகவல்கள் கிடைக்கின்றன. இளைஞர்களுக்கு புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் வேலைவாய்ப்பு தொடர்பான அறிவியல் வளர்ச்சிகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன.
4: பசு பசு, என்ன எதையோ நோண்டிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது.
5: கொஞ்சம் இருமா, நான் ஒரு விஷயத்தை தேடிட்டு இருக்கிறேன் நெட்ல, அது கிடைக்கவே மாட்டேங்குது.
4: நீங்க கரெக்டா கொடுத்தா கிடைக்க போகுது. எப்பவுமே இன்புட் கரெக்டா கொடுத்தா அவுட்புட் கரெக்டா வந்துரும்.
5: சரியா சொன்ன, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். முக்கியமா இப்போ நடக்கக்கூடிய நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, செல்போனு, கம்ப்யூட்டரு, அப்புறம் சிக்னல்ஸு, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சம்பந்தமா இருக்கக்கூடிய அனைத்து விஷயமும் எதுல இருந்து செயல்படுதுன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு தெளிவா புரியறதுக்காகவும், நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கறத எனக்கு தெளிவா புரியறதுக்காகவும் பயன்படுத்துறது தான் மொழி. நாம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய எல்லா விஷயத்திலயுமே இந்த கணிதம் அப்படிங்கிறது, அதாவது மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு.
4: நாம பயன்படுத்துற ஒவ்வொரு பொருளுக்குமே அதை இயக்குறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாம சில சிக்னல்ஸ் எல்லாம் அதுக்கு நாம இன்புட்டா கொடுத்து வைக்கிறோம்ல, அப்பதானே அது கரெக்டா செயல்படுது.
5: இப்ப நம்ம பென் டிரைவ் பயன்படுத்துறோமா?
4: ஆமா.
5: ஹார்ட் டிஸ்க் பயன்படுத்துறோமா?
4: பயன்படுத்துறோம்.
5: மொபைல்ல எத்தனை ஜிபி டேட்டா இருக்குன்னு எல்லாம் பாக்குறோமா?
4: கண்டிப்பா பாக்குறோம்.
5: சோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் பூலியன் எண்கணிதம் அப்படின்னு சொல்லுவாங்க.
4: ஆமா, அதுல கூட குறிப்பா 0, 1 வேல்யூ தான் பயன்படுத்துவாங்களாமே.
5: கரெக்டா புடிச்சிட்டேன், அதேதான் சொல்றேன்.
6: நவீன அறிவியல் கண்டுபிடிப்புகளும் மனித வாழ்வின் மாற்றங்களும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா, 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவியல் ஆய்வு கட்டுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த அறிவியல் ஆய்வு கட்டுரையோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம வந்து பார்க்கணும்னா, நமக்கு வந்து ஒரு பெரிய பெரிய நகரங்கள், பெரிய பெரிய ஐஐடி அந்த மாதிரி ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் நோக்கி நம்ம பயணம் செய்யணும். அப்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கையிலேயே மொபைல் இருக்குங்க. ஸோ எல்லார் கையிலையும் இன்டர்நெட் இருக்கு. ஸோ இந்த இன்டர்நெட்டை வச்சு இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சுக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் வந்து எவ்வளோ விஷயங்கள் நம்மளால கற்றுக்க முடியும். சோ அப்படின்னும் போது நம்ம அதை முன்னேற்ற பாதைக்கு யூஸ் பண்ணலாம்.
3: அறிவியல் என்பது ஆய்வகங்களில் மட்டுமே இருப்பதல்ல, அது மக்களின் வாழ்க்கையில் நடைமுறையாக பயன்பட வேண்டும். இந்த எண்ணத்தை உருவாக்குவதில் வானொலி முக்கிய பங்காற்றுகிறது. விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், வேளாண் நிபுணர்கள், பேராசிரியர்கள் ஆகியோரை நேர்காணல் செய்து அவர்களின் அனுபவங்களையும் கருத்துக்களையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது. இதன் மூலம் அறிவியல் பொதுமக்களின் வாழ்வோடு நெருக்கமாக இணைய நமது தருமபுரி பண்பலை, ஏற்காடு பண்பலையின் நிகழ்ச்சிகள் உதவி வருகின்றது.
7: செல்களின் தொகுப்பு தான் நாம். நாம் சுமார் 50 டிரில்லியன் செல்களின் கூட்டமைப்பால் உருவானதுதான் ஒவ்வொரு உயிர்களும். அப்ப மனிதனின் உடம்பு எதனால் கட்டமைக்கப்படுகிறது என்றால், 50 டிரில்லியன் செல்களால் கட்டமைக்கப்படுகிறது. நாம் உண்கிறோம் என்றால் நாம் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்கும் உணவளிக்க வேண்டும். ஆகவே நாம் உண்ணக்கூடிய பெரிய அந்த உணவு மூலக்கூறுகள் சீரண நொதிகள் மூலம் சிறிய உணவு மூலக்கூறுகளாக மாற்றப்பட வேண்டும். அப்படி மாற்றப்பட்டால்தான் நம்முடைய மிக நுண்ணிய செல்லுக்குள் அந்த உணவு துகள் செல்லும். அதற்குள் சென்ற பிறகுதான் அது ஆற்றலை வெளிப்படுத்தும்.
3: நமது பண்பலையில் ஒலிக்கும் ஒவ்வொரு அறிவியல் நிகழ்ச்சியும் ஒரு புதிய சிந்தனையின் விதையை மக்கள் மனதில் விதைக்கின்றது. அறிவியலை எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் சிறந்த ஊடகமாக வானொலி தொடர்ந்து திகழும் என்பதில் ஐயமில்லை. அறிவியல் உண்மைகளை புரிந்து கொண்டு பகுத்தறிவுடன் வாழும் சமூகத்தை உருவாக்குவதில் வானொலியின் பங்களிப்பு என்றும் மகத்தானதாகவே இருக்கும். வானொலி ஒலிக்கும் இடமெல்லாம் அறிவியல் விழிப்புணர்வு மலர்கிறது. அறிவியல் விழிப்புணர்வு மலரும் இடமெல்லாம் முன்னேற்றமான சமூகம் உருவாகிறது.

இது செயற்கை நுண்ணறிவு யுகம். மனிதனை விட இயந்திரங்கள் அறிவு கூர்மை மிக்கதா உள்ளது. மனித குலம் தன் இருப்பை தக்க வைக்க தன் அறிவாற்றல் திறன் மூலமா இயந்திரங்களை விட வேகமா முன்னேறணும். எதெல்லாம் அறிவை வளர்க்கிறதோ அதற்கு நேரம் ஒதுக்கி, எதெல்லாம் சிந்தையை சிதைக்கிறதோ அதை அகற்றினால் நாம் அனைவரும் வளமாக வாழலாம். அறிவை வளர்ப்பதில் வானொலி மிக முக்கிய பங்காற்றுது. இன்று நம்ம கைபேசியில நியூஸ் ஆனார் ஆப் செயலி மூலம் சென்னை முதல் சியாட்டில் வர ஆகாசவாணியின் நிகழ்ச்சிகளை இலவசமா கேட்கலாம். இதை பயன்படுத்தி பயன்பெறுங்க. மீண்டும் நேயர்கள் அனைவருக்கும் ஆகாஷ்வாணி சார்பில் தேசிய ஒலிபரப்பு தின நல்வாழ்த்துக்கள்.

மாறும் ஊடகக்களம், வானொலிக்கு வளநிலம், தேசிய ஒலிபரப்பு தின சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. பங்கேற்ற வானொலி நிலையங்கள் சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, நாகர்கோவில், ஊட்டி, கொடைக்கானல், திருச்சிராப்பள்ளி, புதுச்சேரி, மதுரை, காரைக்கால், தூத்துக்குடி மற்றும் தர்மபுரி வானொலி நிலையம். அமைப்பில் உதவி லக்ஷ்மி. நிகழ்ச்சி அமைப்பு பொன் சந்திரன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 12 மணி. எமது நிலையத்திலிருந்து இன்று பகல் மற்றும் மாலை நேரங்களில் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு நிகழ்ச்சி நிரல். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்களை தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:05 மாநில செய்திகள், 1:55 திரைகாணம், மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றிய உரை, சுய கணக்கெடுப்பு முறை குறித்த தகவல்கள், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம் கோத்தர் பாடல்கள், 2:30 அனுபவ பேலை, 2:55 வானிலை அறிக்கை, சென்னை அஞ்சல். பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து 3:02 ஹலோ ஊட்டி, 4 மணிக்கு எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி பொருந்தாத ஒன்றை கண்டறிக, 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 பொன்மாளி பொழுது வாடாமலர், 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 விளக்கேற்றும் வேலை, திரையில் ஆன்மீக பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகளை தொடர்ந்து சென்னை அஞ்சல், 6:40 பெட்டதகமிழ் படுகுமொழி பாடல்கள், 7 மணிக்கு திரைகாணம், 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். ஏழு:30 தோட்டமும் தொழிலும், பட்டாணி சாகுபடி குறித்த விவசாயி சீனிவாசன் அவர்களுடன் நேர்முகம், கிராமிய பாடல் தகவல் களஞ்சியமாக இடம்பெறும், 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தால் இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர்விருப்பம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல், 8:30 தொடர்ந்து நினைத்தால் இனிக்கும், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்தி சுடர், 9:30 நாடகமலர், குடும்ப கௌரவம் வானொலி நாடகம், எழுத்தாக்கம் பி சிவசுப்பிரமணியன், அமைப்பில் உதவி ஜி சங்கீதா, அமைப்பு கே காளிமுத்து, படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம், 10 மணிக்கு நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த கேள்வி நேரம் டெல்லி அஞ்சல், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: The minister said initiatives such as the Information Fusion Centre India Ocean Region, the Indo-Pacific Maritime Domain Awareness Initiative and the deployment of Indian naval assets are helping counter piracy, trafficking and the narcotics trade while ensuring secure maritime commerce. News just in, Rajya Sabha has been adjourned till 2 p.m. The 23rd Commonwealth Games will begin in Glasgow, Scotland this evening. Teams from 74 nations will participate in the 10-day event. Olympic medalist Neeraj Chopra, Meerabai Chanu and Lavlina Borgohain are set to represent India at the Games. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 12:10 நிமிடம். ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல். இந்த நிகழ்ச்சியில் ஸ்நேகிதிகளாகிய நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்காக உங்களுடைய கருத்துக்களை, அழகு குறிப்புகளை, சமையல் குறிப்புகளை, வீட்டு குறிப்புகளை, பயனுள்ள தொழில் வாய்ப்புகள் இவை எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் 9341 9 1 8 9 3 4 2 9 0 1 0 1 8 8 3 0 0 1 9 1 8 வெளியூர் நேர்கள் 0 4 2 3 இணைப்பெண்ணோட 2 9 6 6 7 8 1 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணை இணைத்து உங்களோட கருத்துக்கள், உங்களோட சிந்தனைகள், உங்களோட குறிப்புகள், உங்களுடைய மற்ற தொழில் வாய்ப்புகள், சமுதாய சிந்தனைகள் எதுவாக இருந்தாலும் பகிர்ந்து கொள்ளலாம். நேர்களே, நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் இந்த நிகழ்ச்சியை கேட்கறதுக்கு முன்னால்
2: நேர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

0: நிகழ்ச்சியின் முதல் பாடல் ராஜகுமாரன் படுத்திருக்காங்க.
1: வெக்கத்தை பாரு மாமாவுக்கு, கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறிய? அட சொல்ல மாமா.
2: என்னன்னு சொல்ல?
1: ஓ யோசிக்கிறிய?
2: எப்படி சொல்ல?

பெண்களுக்கான ஒரு சிறிய தொழில் வாய்ப்பு, வீட்டில் இருந்தபடியே முதலீடு அதிகமே இல்லாமல் நாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு விளைவிக்கக்கூடிய ஒரு சிறு பயிர் தொழில்தான் இது. முளைக்கட்டிய தானியங்கள் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும். எந்த ஒரு தானியமாக அல்லது பயறு வகையாக இருந்தாலும் அது இரண்டாவது மூன்றாவது நாளில் லேசாக முளை எழும்பி அது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அதை வைத்து நாம் பல்வேறு விதமான உணவு பதார்த்தங்களை செய்கிறோம். சுண்டலுக்காகவும் மற்றும் சாலட் போன்ற வகைகளையெல்லாம் நாம் செய்து உண்ணக்கூடிய அந்த முளைக்கட்டிய தானியங்கள் மற்றும் பயிர் வகைகள், இவைகளையே நாம் ஒரு வாரங்கள் வரை வைத்தோம் என்றால் சிறு முளை எழும்பி ஒரு குறுந்தாவரமாக வெளியே வந்துவிடும். இதைக்குத்தான் நாம் மைக்ரோ கிரீன்ஸ் என்று நாம் சொல்லுகிறோம். அப்படி என்றால் சிறிய முளை கட்டிய தாவரங்களின் அடுத்த நிலை. அதில் சாதாரண பயறு மற்றும் கீரை வகைகளை விட 20 முதல் 40 மடங்கு ஊட்டச்சத்துக்கள் செறிந்துள்ளதாகவும், அதிலே எந்தவிதமான கெமிக்கல்ஸ் மருந்து பொருட்கள் இடாததால், இயற்கையிலேயே நாம் உற்பத்தி செய்வதால் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து ஒன்றும் சிதையாமல் உடலுக்கு எந்த விதமான கேடுபாடும் இல்லாமல் கிடைப்பதாகவும் அறிவியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவற்றை நாம் வீட்டிலிருந்தே உற்பத்தி செய்து அருகில் இருக்கிறவர்களுக்கு, கடைகளுக்கு மற்றும் பல்வேறு விதமான அமைப்புகளுக்கு நாம் வியாபாரம் செய்வதன் மூலம் நல்ல லாபம் ஈட்டலாம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பாண்டியன் படத்திலிருந்து.

ாலே அந்த மொழியை எளிதில் கற்றுக்கொள்ளலாம். அப்படி கற்றுவிட்ட மொழியை நாம் சரளமாக பேச வேண்டுமென்றால் அதற்கு பயிற்சி மிக மிக அவசியம். சுய பயிற்சியும் அவசியம், கூட்டு பயிற்சியும் அவசியம். சுயமாக நாம் பேசி பார்க்கும் பொழுது எத்தனையோ தவறுகள் உண்டு, ஆனால் அது நமக்கு தெரியாது. ஆனால் வேறு ஒருவரிடம் நாம் சேர்ந்து உரையாடும் பொழுது அதற்கான தவறுகளை திருத்திக் கொள்ள நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. இதையும் நாம் செய்து கொள்ளலாம். சுய பயிற்சி மாத்திரம் அல்லாமல் அந்த மொழியிலே நாம் அழகாக உச்சரிக்க வேண்டுமென்ற ஆர்வத்திற்கு அந்த மொழி சார்ந்த புத்தகங்கள், செய்தித்தாள்கள், சிறு குறும் செய்திகள் இவற்றையெல்லாம் தினசரி படித்து அதை வாய் உச்சரிப்பிலே பழக்கப்படுத்தி கொண்டால் அந்த மொழியின் ஆழமும் அந்த மொழியின் அழகும் அந்த மொழியின் பேச்சு திறனும் நமக்கு எளிதாக கிடைக்கும். இந்த மொழி ஆற்றலை நாம் வளர்த்து கொள்வோம் என்றால் அநேக மக்களை நமக்கு சொந்தங்களாக நண்பர்களாக மாற்றிக்கொள்ளவும் ஒரு வழி உண்டாகும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பாண்டி நாட்டு தங்கம் படத்திற்காக.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல். நேயர்களே, அடுத்த ஒரு குறிப்பு ஆன்மீகம் சார்ந்தது என்றும் எடுத்துக்கொள்ளலாம், அறிவியல் சார்ந்த ஒரு குறிப்பும் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். இதில் நாம் அதிகாலையில் எழுந்து அந்த நாளுக்குரிய செயல்களை தொடங்குவது என்பது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்றுதான். ஆனால் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த 3 முதல் 5:30 மணி வரை எழக்கூடிய நபர்கள் ஆற்றல் பெற்றவர்களாக உலகத்தில் சாதனை படைக்கிறவர்களாக இருப்பார்கள் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் அல்லது தெரியாது என்று தெரியாது. ஆனால் உண்மையில் என்னவென்றால், அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதிகாலையில் எழுந்து தங்களுடைய வாழ்க்கை பயணங்களை திட்டமிடக்கூடிய நபர்களை இந்த பிரபஞ்சமும் இறைவனும் வாழ்த்தி ஆசிர்வதிப்பதாக ஆன்மீகமும் அறிவியலும் தெரிவிக்கிறது. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த நாளுக்கு உரிய அட்டவணையை தயாரித்து அதன்படி வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அந்த நாள் முழுவதுமாக ஒரு சக்சஸ்ஃபுல் நாளாக, வெற்றியடைந்த நாளாக மாறுகிறது. இது என்னோட வாழ்க்கையின் அனுபவமும் கூட. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழக்கூடிய அந்த நிமிஷத்தில் நம்மளுடைய உள் உணர்வு துரிதமாக வேலை செய்து நம்மையே அறியாமல் இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து நாம் அந்த வேலையை செய்ய தொடங்குவதற்கு முன்பாகவே அது அந்த வேலையை செய்ய ஆரம்பிப்பதாக அறிவியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அப்படி ஒருவர் அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்து அவங்களுடைய இலக்கை அடைய முற்படும் பொழுது நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையிலே மகா பெரிய வெற்றிகளை எல்லாம் எளிதில் சாத்தியப்படுத்தலாம் என்று எல்லா ஆன்மீகமும் தெரிவிக்கிறது, அறிவியலும் தெரிவிக்கிறது. இந்த பழக்கத்தை நம் வாழ்க்கையில் கூட பயன்படுத்தி கொண்டு ஒரு மிகச்சிறந்த வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ்வோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கள்ளழகர் படத்திலிருந்து.

மாறி தத்தாம் தன தத்தாம் ஜோனு தத்தாங்கிறதுக்கு தருகிறதுக்கு தத்துத்தருகிறதும் தித்தருகிறதும் தருகிறதும் ததிங்கிறதுக்கு ததிங்கிறதுக்கு தகுதிக்கு ததிங்கிறதுக்கு தா தாங்கிறதுக்கு தருகிறதுக்கு தத்தி இங்கே தத்தா.

0: நேயர்கள் கேட்ட இந்த பாடலோடு சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: பொதுமக்களின் கனிவான கவனத்திற்கு,
2: மழை காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்.
1: வீட்டில் உள்ள மின் இணைப்புகளில் நீர்க்கசிவு உள்ளதா என கண்காணித்து அதனை சரி செய்ய வேண்டும்.
2: பழுதடைந்த மின்சாதனங்களை கையால் தொடக்கூடாது. குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும்.
1: மழை நேரங்களில் மரங்களின் கீழே நிற்க வேண்டாம். மேலும் மின் கம்பங்களை கையால் தொடவும் கூடாது.
2: வீட்டின் முன்பு தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மழை நீரால் சூழப்பட்ட சாலையில் மிகவும் கவனமாக செல்லவும்.
1: மழை காலங்களிலும் காற்று அதிகமாக வீசும் காலங்களிலும் ஆறு, குளம், ஏரி, அணைகள் போன்ற நீர்நிலைகளின் அருகில் செல்வதை தவிர்ப்பது நலம். மேலும் இது போன்ற நீர்நிலைகளின் அருகில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் செல்வதை தவிர்க்க வேண்டும். மழை காலங்களில் ஏதேனும் அவசர உதவி தேவைப்பட்டால் 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
2: என்றும் பொதுநலனில் உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8.
0: இன்னும் சில நொடிகளில் 12:40 தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்

0: আকাশবাণী। செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனே முக்கியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களுக்கு நம்பகத்தன்மையான செய்திகள் மற்றும் தகவல்களை வழங்குவது தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சவுதி அரேபியா இடையே வளைகுடா நாடுகளுக்கான அணுசக்தி திட்டத்தை உருவாக்கும் வகையிலான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனே முக்கியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக விரைவு நீதிமன்றம் அமைத்து குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான நடவடிக்கைகளை எடுக்க அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். மாணவர்கள் நலனுக்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றார். அப்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் மற்றும் மாணவர்கள் போராட்டம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். கேள்வி நேரத்தின் போது மற்ற விஷயங்கள் குறித்து விவாதிக்க அனுமதி அளிக்க முடியாது என்று அவைத்தலைவர் கூறினார். நீட் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாகவும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை இன்று கூடிய போது அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அசாம், குஜராத், ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொண்டார். மழை வெள்ளத்தால் இப்பகுதிகளில் விவசாய நிலங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவைத்தலைவர் கூறினார். பின்னர் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டனர். இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். இருப்பினும் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டு மக்களுக்கு நம்பகத்தன்மையான செய்திகள் மற்றும் தகவல்களை வழங்குவது தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வளர்ச்சி மற்றும் மக்களுக்கு அறிவு சார்ந்த தகவல்களை வழங்குவதிலும் ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்துவதிலும் பொது ஒலிபரப்பு சேவை வழங்கி வரும் நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதை எடுத்துரைக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எழுத்தறிவை மேம்படுத்துவதிலும் சுகாதார விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் விவசாயிகளுக்கு வேளாண்மை குறித்த தகவல்களை வழங்குவதிலும் பொது ஒலிபரப்பு சேவை நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் முதல் முதலாக ஒலிபரப்பு சேவை தொடங்கப்பட்ட நாளை நினைவுகூரும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாகவும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே மக்களுக்கு தேவையான பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளோடு பல்வேறு முக்கிய தகவல்களையும் வழங்குவதில் ஆகாஷ்வாணி முக்கிய பங்கு வகிப்பதாக சென்னையைச் சேர்ந்த வானொலி நேயரும் பட்டய கணக்காளருமான திருமதி புவனேஸ்வரி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஜூலை 23 ஒரு வருஷமும் நம்ம நேஷனல் பிராட்காஸ்டிங் டேவை செலிப்ரேட் பண்றோம். 1927 இதே நாள்ல மும்பையில இருந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிராட்காஸ்டிங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் 1936 ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு காலகட்டத்துல செய்திகளை தெரிஞ்சு கொள்றதுக்கு, பாடல்களை கேட்கறதுக்கு, விவசாய தகவல்களை அறிந்து கொள்வதற்கு, மாணவர்களுடைய கல்வி செய்திகள், உடல்நல விழிப்புணர்வு, இது எல்லாவற்றுக்கும் வந்து ரேடியோ தான் மிக முக்கியமான ஒரு கருவியா வந்து நம்ம யூஸ் பண்ணோம்.

0: அப்படி இன்னைக்கு வந்து நமக்கு எஃப்எம் இருக்கு, பாட்காஸ்ட்னு பல வகையான டிரான்ஸ்பர்மேஷன்ஸ் வந்திருக்கு. ஆனா இதனோட நோக்கம் மட்டும் இன்னும் மாறல. மக்களுக்கு தேவையான நியூஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் அண்ட் கோஆர்டினேஷனை ரொம்ப சிறப்பா கொடுத்துட்டு இருக்காங்க.
1: தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடைபெறும் ஆசியான் மண்டல மாநாட்டில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இதனை தெரிவித்தார். கடல்சார் பாதுகாப்பில் இந்திய பெருங்கடல் பகுதியில் உள்ள நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இலங்கை, பிலிப்பைன்ஸ், ஜமைக்கா, மியான்மர், வெனிசுலா, ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளின் இயற்கை பேரிடரின் போது இந்தியா உதவி அளித்துள்ளதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சுதந்திர போராட்ட வீரர் லோக்மானிய பாலகங்காதர திலகர் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய பாலகங்காதர திலகர் மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியதாக கூறியுள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை உலகறிய செய்த அவர் சகோதரத்துவ உணர்வை மக்களிடையே ஏற்படுத்தியதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பாலகங்காதர திலகரின் படைப்புகள் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் உள்ளதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதனை அடைந்தே தீருவோம் என்று முழக்கமிட்ட பாலகங்காதர திலகரின் நாட்டுப்பற்று இப்போதும் ஊக்கமளித்து வருவதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இளைஞர்களுக்கு தேசப்பற்றை ஊட்டியதில் பாலகங்காதர திலகரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில், பாலகங்காதர திலகரின் படைப்புகள் மற்றும் சமூக சீர்திருத்த செயல்கள் நாட்டின் பாரம்பரியத்தை பறைசாற்றியதாக தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை தூண்டுவதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நடைபெற்ற விவாதத்தின்போது இதனை தெரிவித்த ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ், ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று திட்டவட்டமாக கூறினார். இந்தியாவின் சில பகுதிகளை பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். சிந்து நதிநீர் பிரச்சினை குறித்து பேசிய திரு ஹரீஷ், எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை பாகிஸ்தான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 41 அதிகரித்துள்ளது. தொடர் மழை காரணமாக 640,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அடுத்த 3 அசாமில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா சவுதி அரேபியா இடையே வளைகுடா நாடுகளுக்கான அணுசக்தி திட்டத்தை உருவாக்கும் வகையிலான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த அணுசக்தி ஒப்பந்தம் மூலமாக சவுதி அரேபியாவின் அணுசக்தி திட்டத்தில் அமெரிக்க நிறுவனங்கள் பெருமளவில் பங்கேற்க வழிவகை ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க எரிசக்தி துறை கூறியுள்ளது. இந்த ஒப்பந்தம் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் பரிசீலனைக்கு தற்போது அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 11-4, 11-8, 11-3 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் டாய்ஸ் ஏ சான் லீயை வென்றார். செர்பியா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அஸ்வத் பட்டம் வென்றார். இப்போட்டியின் 9வது சுற்று முடிவில் 7.5 புள்ளிகளை பெற்று அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்று ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் தொடங்குகின்றன. ஆகஸ்ட் 2 வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் நீரஜ் சோப்ரா, மீராபாய் சானு உள்பட 125 பேர் பங்கேற்கின்றனர். இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரேயில் மாலை 4:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனே முக்கியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி

0: தெரிவித்துள்ளார். மக்களுக்கு நம்பகத்தன்மையான செய்திகள் மற்றும் தகவல்களை வழங்குவது தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சவுதி அரேபியா இடையே வளைகுடா நாடுகளுக்கான அணுசக்தி திட்டத்தை உருவாக்கும் வகையிலான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50.
2: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
3: வட்டார மருத்துவ மையங்கள் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்படம் மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்ற திருமூலரின் வாக்குப்படி ஒரு மனிதனின் ஆன்மாவும் அவனது சிந்தனையும் வளர வேண்டுமானால் முதலில் அவனது உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதேபோலத்தான் ஒரு தேசத்தின் பொருளாதாரமும் வலிமையடை வேண்டுமானால் அந்த நாட்டின் சுகாதார கட்டமைப்பு உலகத்தரம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். இந்தியா இன்று உலக அளவில் குறைந்த செலவில் உயர்தர மருத்துவ சிகிச்சைகளை வழங்கும் ஒரு முதன்மையான நாடாக வளர்ந்து வருகிறது. இந்த வலிமையை பயன்படுத்தி இந்தியாவை உலகளாவிய மருத்துவ மதிப்புடைய சுற்றுலா மையமாக மாற்றுவதற்காக மத்திய அரசால் 2026-27 வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம்தான் வட்டார மருத்துவ மையங்கள் திட்டம். இத்திட்டம் வெறும் புதிய மருத்துவமனைகளை கட்டுவது மட்டுமல்ல, உலகத்தரம் வாய்ந்த பல்வேறு மருத்துவ சேவைகளை ஒரே கூரையின் கீழ் ஒருங்கிணைக்கும் ஒரு மாபெரும் உத்தியாகும். இத்திட்டத்தின் கீழ் மாநில அரசுகளின் பங்களிப்போடு முதற்கட்டமாக நாடு முழுவதும் 5 வட்டார மருத்துவ மையங்களை அமைக்க மத்திய அரசு முன்மொழிந்துள்ளது. இத்திட்டம் முழுக்க முழுக்க பொது தனியார் கூட்டுறவு என்ற உன்னத முறையில் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் அரசின் வழிகாட்டுதலும் தனியார் துறையின் அதிநவீன தொழில்நுட்பமும் கைகோர்க்கின்றன. இந்த மையங்கள் சாதாரண மருத்துவமனைகளாக செயல்படாமல் நவீன சிகிச்சை, மருத்துவ கல்வி, ஆராய்ச்சி மற்றும் பாரம்பரிய மருத்துவ முறைகள் அனைத்தையும் தன்னுள் கொண்ட ஒரு முழுமையான மருத்துவ வளாகமாக திகழும். உலக நாட்டு நோயாளிகளை ஈர்க்கும் வகையில் இந்த 5 மையங்களும் 5 பிரதான உள்கட்டமைப்புகளை கொண்டிருக்கும். இங்கு அதிநவீன அறுவை சிகிச்சை அரங்குகள், உலகத்தரம் வாய்ந்த செயற்கை நுண்ணறிவு சார்ந்த நோய் கண்டறியும் கருவிகள் மற்றும் உலக புகழ்பெற்ற மருத்துவர்களின் சேவைகள் உறுதி செய்யப்படும். இந்தியாவின் பாரம்பரிய மருத்துவ முறைகளான ஆயுர்வேதம், யோகா, இயற்கை மருத்துவம், யுனானி, சித்தா மற்றும் ஹோமியோபதி போன்ற சிகிச்சைகளுக்கென தனிப்பிரிவுகள் இந்த வளாகங்களுக்குள் அமையும். இத்துடன் இணையாக உலக சுகாதார அமைப்பின் பாரம்பரிய மருத்துவ மையத்துடன் இணைந்து இந்த பாரம்பரிய முறைகளுக்கு அறிவியல் பூர்வமான சான்றிதழ்களும் வழங்கப்படும். வெளிநாட்டு நோயாளிகள் மற்றும் அவர்களின் உதவியாளர்கள் இந்தியாவிற்குள் நுழைவது முதல் அவர்களுக்கான தங்குமிடம், மொழிபெயர்ப்பாளர்கள் மற்றும் விசா போன்ற அனைத்து தேவைகளையும் ஒரே இடத்தில் பூர்த்தி செய்யும் பிரத்யேக வசதி மையங்கள் இங்கு செயல்படும். அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய பராமரிப்பு மற்றும் முதியோர்களுக்கான இயற்கை சூழலுடன் கூடிய உடற்பயிற்சி மற்றும் மனநல மறுவாழ்வு மையங்கள் உலக தரத்தில் அமைக்கப்படும். நமது நாட்டில் இதுவரை மருத்துவ சுற்றுலா என்பது டெல்லி, மும்பை, சென்னை போன்ற முதன்மை பெருநகரங்களை மட்டுமே நம்பியிருந்தது. இதனால் இந்த நகரங்களில் உள்ள மருத்துவமனைகளில் மக்கள் நெரிசல் மிக கடுமையாக அதிகரித்தது. இந்த 5 வட்டார மருத்துவ மையங்கள் அமைக்கப்படுவதன் மூலம் 2 மற்றும் 3 நிலை நகரங்களின் மருத்துவ கட்டமைப்பு பல மடங்கு உயரும். இதனால் பெருநகரங்களின் சுமை பெருமளவு குறையும். இத்திட்டம் மருத்துவ சுற்றுலாவை வெறும் மருத்துவமனை வருகை என்ற நிலையிலிருந்து மாற்றி ஆரம்ப கட்ட பரிசோதனை முதல் சிகிச்சை மற்றும் முழுமையான உடல் நல மீட்பு வரை உலகத்தரம் வாய்ந்த ஒரு முழுமையான ஆரோக்கிய பயணமாக மாற்றுகிறது. தற்போது இந்தியா உலகளாவிய மருத்துவ சுற்றுலா குறியீட்டில் 10வது இடத்தில் உள்ளது. இத்திட்டத்தின் மூலம் அடுத்த சில ஆண்டுகளில் இந்தியா இப்பட்டியலில் முதல் 3 இடங்களுக்குள் முன்னேறி பில்லியன் கணக்கான டாலர் அந்நிய செலாவணியை ஈட்டும். வட்டார மருத்துவ மையங்கள் திட்டம் இந்தியாவின் பாரம்பரிய மருத்துவ அறிவையும் நவீன அறிவியல் தொழில்நுட்பத்தையும் ஒன்றிணைத்து உலகிற்கு நாம் வழங்கும் ஆரோக்கிய கொடை. நமது நாட்டின் திறமையான மருத்துவர்கள், துணை மருத்துவ பணியாளர்கள் மற்றும் அறிவியல் அறிஞர்களின் கூட்டு முயற்சியால் உலகளாவிய மருத்துவத்துறையின் முதன்மை தலைவனாகவும் உலக மக்களின் ஆரோக்கிய புகலிடமாகவும் நமது பாரதம் திகழும் என்பது உறுதி.

0: கேட்ட பாடலோடு வண்ண வண்ண பூக்கள் நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். நீட் வழக்குகளை விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைத்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவது உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு உரிய தருணம் இது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் 101வது நினைவு தினத்தை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளைஞர்களின் நலனும் எதிர்காலமுமே அரசின் உயர் முன்னுரிமை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு தொடர்பான வழக்குகளை துரிதமாக விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைத்து குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்றும் சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். இளையோரின் எதிர்காலத்திற்கு ஊறு விளைவிக்க முயல்வோரை அரசு ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளாது என்றும் தெரிவித்தார். மாணாக்கரின் நலன்களை பாதுகாக்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். நீட் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று கேள்வி நேரத்தை எடுக்க முற்பட்ட போது நீட் மற்றும் மாணவர் போராட்ட பிரச்சினைகளை எதிர்க்கட்சியினர் எழுப்பினர். கேள்வி நேரத்தில் வேறு எந்த விஷயத்தையும் யாரும் பேச அனுமதி அளிக்கப்படாது என்று கூறிய அவைத் தலைவர் நீட் பிரச்சினையில் விவாதத்திற்கு தயார் என்று ஏற்கனவே அரசு உறுதியளித்திருப்பதை சுட்டிக்காட்டினார். அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரினார். ஆனால் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே மக்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்தது. நீட் பிரச்சினையில் எதிர்க்கட்சியினர் குரல் எழுப்பிய போது பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு மத்திய அரசு நீட் குறித்த பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருந்தும் காங்கிரஸ் கட்சி நிபந்தனைகளை விதிப்பதாக குறை கூறினார். நீட் தேர்வு விவகாரத்தை அரசியலாக்கக்கூடாது என்று வலியுறுத்திய அவர் இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விரிவான பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தார். வினாத்தாள் கசிவிற்கு காரணமானவர்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்று பிரதமர் உறுதியளித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே நிபந்தனைகள் விதிப்பதை விட்டுவிட்டு இது தொடர்பான விவாதம் இன்று நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று திரு கிரண் ரிஜிஜு கோரினார். இவ்விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலகும் வரை விவாதம் நடைபெறாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே குறிப்பிட்டார். இதனால் நிலவிய அமளியால் மாநிலங்களவையும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக பலத்த மழை, வெள்ளம், நிலச்சரிவு பேரிடர்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உயிரிழந்தவர்களுக்கு மாநிலங்களவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இயற்கை பேரிடர்கள் பெரும் சேதத்தை விளைவித்துள்ளதாக கூறிய அவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் தேசிய பேரிடர் மீட்பு படையினருடன் இணைந்து மீட்பு நிவாரண நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளதாக குறிப்பிட்டார். உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அவையில் சிறிது நேரம் மௌனம் அனுசரிக்கப்பட்டது. நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான உரிய நேரம் இது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். நீட் தேர்வு சமத்துவமின்மையை குறைப்பதற்கு பதிலாக பள்ளிக் கல்வி முறையிலிருந்து பயிற்சி மையங்களுக்கு இடம் பெயர்ந்ததாக குற்றம் சாட்டினார். பள்ளிக் கல்வி சார்ந்த திறன் மதிப்பீட்டிலிருந்து பயிற்சி மைய தேர்வு தொழில்நுட்பங்களுக்கு நீட் தேர்வு சென்றுவிட்டதாகவும் குறை கூறியுள்ளார். மாநிலங்கள் மீதும் அதன் பள்ளிகள் மீதும் அதில் பயிலும் மாணாக்கரின் மீதும் நம்பிக்கை வைப்பதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சுமையை குறைப்பது, வர்த்தக மயமாக்கலை நீக்குவது, மாணாக்கரின் தரத்தை உயர்த்துவது என்ற 3 நோக்கங்களுடன் கொண்டுவரப்பட்ட நீட் தேர்வு அதிலிருந்து நீர்த்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு திறந்த மனதுடன் இதுகுறித்த விவாதங்களை மேற்கொண்டு நீட் தேர்வை ரத்து செய்வதன் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார். நீட் தேர்விற்கு எதிராக மாணாக்கரை காங்கிரஸ் கட்சி தவறாக வழிநடத்துவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் காங்கிரஸ் தலைமையகத்தின் முன்பு இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர் தேச நலன்களுக்கு எதிராக மாணாக்கரை காங்கிரஸ் திசை திருப்புவதாக குறை கூறியுள்ளார். தேசத்திற்கு எதிராக போராடுபவர்களுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி கைகோர்த்து இருப்பதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீட் தேர்வுக்கு எதிராக இளைஞர்கள் மாணவர்களின் போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை கருதி சென்னை மெரினா கடற்கரைக்கு செல்ல பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை விளக்கம் வரையிலான அனைத்து நுழைவு வாயில்களும் மூடப்பட்டுள்ளதோடு இரண்டு துணை ஆணையர்கள் தலைமையில் 200 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது

0: மூன்று நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக ரொமேனியாவில் இன்று முதல் இரண்டு நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். அந்நாட்டு அதிபர் நிக்குசார் டேனுடன் உடனான இருதரப்பு பேச்சுவார்த்தையை அடுத்து பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. குடியரசுத் தலைவர் நாளை இந்தியா ரொமேனியா வர்த்தக மாநாட்டில் உரை நிகழ்த்த உள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சுதந்திர போராட்ட வீரர் தியாகி சுப்பிரமணிய சிவாவின் 101வது நினைவு தினத்தை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அன்னாருக்கு மலரஞ்சலி செலுத்தியுள்ளார். வந்தே மாதரம் என்ற தேசபக்தி முழக்கத்தின் மூலம் மக்களிடையே விடுதலை உணர்வை விதைத்தவர் தியாகி சுப்பிரமணிய சிவா என புகழாரம் சூட்டினார். தர்மபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் அரசு சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1927 ஆண்டு இதே நாளில் வானொலி ஒலிபரப்பு சேவை முதல் முறையாக தொடங்கப்பட்ட நிலையில் 1936 ஆண்டு ஆல் இண்டியா ரேடியோ என்று பெயர் மாற்றம் கண்டு தற்போது ஆகாஷவாணி என்று அழைக்கப்பட்டு வருகிறது. வேளாண்மை, கல்வி, விளையாட்டு, உயர் கருத்துக்கள் உள்ளிட்டவற்றை வானொலி வழங்கி வரும் நிலையில் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களை இதன் மூலம் அறிந்து கொள்ள முடிவதாக ராணிப்பேட்டையைச் சேர்ந்த விவசாயி தெரிவிக்கிறார்.
2: வானொலி அப்பவே வந்து செய்தி மேல ஒரு ஆர்வம், செய்தி கேட்கணும் சொல்லிட்டு. நம்ம தொழிலை பாதிக்காது இந்த வானொலி வந்து. விவசாயத்துக்கு போகும்போதும் அந்த வானொலி பெட்டி இருக்கும், நெசவு தொழில் செய்யும்போது வானொலி பெட்டிதான் இருக்கும். என் காலையில் 6 மணிலாம் எந்த உடனே ஆன் பண்றேன். நல்ல பல தகவல் இருக்குங்க அதுல. மத்திய அரசு பல திட்டங்கள் வந்து இந்த வானொலி மூலம் கேட்கறேன்.
0: நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு தாமிரபரணி ஆற்றில் பல்வேறு அரசியல் கட்சியினர் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடலோர பகுதிகளில் தீவிரவாதிகளின் ஊடுருவலை தடுப்பதற்கான சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. ஆற்காட்டுத்துறை கடற்பகுதியில் வேதாரண்யம் கடலோர பாதுகாப்பு குழுவினர் இந்த ஒத்திகையை முனைப்புடன் மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடலோர பகுதியில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்க சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை இன்றும் நாளையும் இறுதினங்கள் நடைபெறுகிறது. ஆற்காட்டுத்துறை கடற்பகுதியில் வேதாரண்யம் கடலோர பாதுகாப்பு குழும காவல் ஆய்வாளர் கனகசுந்தரம் தலைமையில் கடலோர பாதுகாப்பு போலீசார் படகு மூலம் ரோந்து சென்று ஒத்திகையில் ஈடுபட்டனர். வேதாரண்யம் கடலோர மீனவ கிராமங்களான வெள்ளப்பள்ளம், புஷ்பவனம், நாலுவேதபதி, கோடியக்கரை, மணியந்தீவு போன்ற மீனவ கிராமங்களில் 50 மேற்பட்ட போலீசார் 6 குழுக்களாக பிரிந்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். வழியில் தென்படும் மீனவர்களிடம் சந்தேகத்திற்கு இடமான நபர்கள் யாரேனும் தெரிந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தர வேண்டும் என முன்னெச்சரிக்கை செய்து வருகின்றனர். இன்று துவங்கிய இந்த பாதுகாப்பு ஒத்திகை நாளை மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: தமிழகத்தில் MBBS BDS மருத்துவ படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று மாலை 5 மணியுடன் நிறைவடைகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து வருவதை அடுத்து திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் ஜெயக்குமாரி தலைமையில் நீர்வளத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலவாரியத்தில் இதுவரை பதிவு செய்யாதவர்களுக்கான சிறப்பு முகாம்கள் வரும் 28 தேதி முதல் ஆகஸ்ட் 6 தேதி வரை நடைபெறவுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருச்சி கொட்டப்பட்டு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்த கட்டண பயிற்சி வரும் 13 தேதி நடைபெறுகிறது. விருப்பமுள்ளவர்கள் கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று இம்மையத்தின் தலைவரும் பேராசிரியருமான டாக்டர் சிபி தாமஸ் தெரிவித்தார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 4:30 மணிக்கு ஹராரேயில் நடைபெறுகிறது. ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையில் இந்திய அணி இதில் களமிறங்குகிறது. சீன ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் லக்ஷயா சென், ஆயுஷ் ஷெட்டி ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் வழக்குகளை விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைத்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவது உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு உரிய தருணம் இது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் 101வது நினைவு தினத்தை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார்.

0: இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55.
2: இந்தியாவில் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆரம்பமாக போகுது. இந்த கணக்கெடுப்பு ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா இது டிஜிட்டல் முறையில நடக்க போகுது. முதல் கட்டத்துல வீடுகளை பட்டியலிடுறது, அதாவது ஒவ்வொரு வீட்டையும் கணக்கெடுக்கிற வேலை நடக்கும். இரண்டாவது கட்டத்துல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும். இப்போ முதல் கட்டத்தை பத்தி பார்க்கலாம். இதுல இதுக்காக நியமிக்கப்பட்டவங்க உங்க வீடுகளுக்கு வந்து தகவல்களை சேகரிப்பாங்க. ஆனா இந்த வேலையை நீங்களே செல்ஃப் எனியூமரேஷன் போர்ட்டல் மூலமாகவும் செய்யலாம். குடும்ப தலைவர் இல்லனா அவருக்கு பதிலா குடும்பத்துல இருக்கிற அவங்க வீடு மற்றும் அங்க இருக்கிற வசதிகளை பத்தின விவரங்களையும் பதிவு செய்யலாம். ஒரு முக்கியமான விஷயம், ஒரு குடும்பம் ஒரு மொபைல் நம்பரை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அதோட இது குடும்ப தலைவரோட அல்லது தலைவியோட சார்பா பதிவு செய்யப்படணும். ஒரு முறை ஒரு மொபைல் நம்பரை பதிவு செஞ்சுட்டா அதை வேற குடும்பத்துக்கு பயன்படுத்த முடியாது. குடும்ப தலைவரோட அல்லது தலைவியோட பெயரை மாத்தவும் முடியாது. மக்கள் தங்களை தாங்களே கணக்கெடுத்துக்கிட்டா இந்த வேலை இன்னும் சுலபமாகவும் வேகமாகவும் முடிஞ்சிடும். இந்த செல்ஃப் எனியூமரேஷன் ஒரு சிறப்பு வசதி. உங்க மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்துல கணக்கெடுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடியே இது ஓபன் ஆயிடும். விருப்பப்படுறவங்க இந்த வசதி மூலமா தங்களோட விவரங்களை முன்கூட்டியே பதிவு செஞ்சுக்கலாம். போர்ட்டல்ல விவரங்களை எப்படி பதிவு செய்யறதுன்னு பாக்கலாம். முதல்ல SC போர்ட்டல ஓபன் பண்ணுங்க. அப்புறம் உங்க மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தை தேர்ந்தெடுத்துட்டு கேப்சாவை டைப் பண்ணுங்க. அடுத்து வர வரவேற்பு திரை நீங்க என்ன செய்ய வேணும்னு வழிகாட்டும். இப்போ குடும்ப தலைவர், உதாரணமா சுசீலா தேவி, அவங்களோட பெயரையும் மொபைல் நம்பரையும் டைப் பண்றாங்க. உங்களுக்கு வசதியான மொழிய தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு OTP மூலமா வெரிஃபிகேஷன் நடக்கும். இந்த முழு செயல்முறையும் ரொம்ப பாதுகாப்பானது, அதே சமயம் ரொம்ப சுலபமானது. உங்க மாவட்டத்தையும் பக்கத்துல இருக்கிற முக்கியமான இடத்தையும் தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம். மேப்ல நீங்க தேடின இடத்தை காட்டுற மாதிரி ஒரு மார்க்கர் வரும். இப்போ அந்த மார்க்கரை உங்க வீடு இருக்கிற இடத்துக்கு நகர்த்துங்க. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதுக்கப்புறம் கேள்வித்தாள் பேஜ் ஓபன் ஆகும். முக்காவாசி கேள்விகள் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிற மாதிரி தான் இருக்கும். பெயர்களை டைப் செய்ய ஃபோனடிக் மற்றும் விர்ச்சுவல் கீபோர்ட் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா அதை உடனே தீர்க்க FAQ டூல் டிப்ஸும் இருக்கு. ஏதாவது கேள்வியோ தகவலோ விடுபட்டு இருந்தா சிஸ்டமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகப்படுத்தும். எல்லா விவரங்களையும் பதிவு செஞ்சதுக்கு அப்புறமா இத கவனமா செக் பண்ணுங்க. தேவைப்பட்டா நீங்க மாத்திக்கலாம். இத டிராப்டா சேவ் செய்யலாம், இல்லனா இறுதியா சப்மிட் பண்ணலாம். சப்மிட் செஞ்சதுக்கு அப்புறம் H-ல ஆரம்பிக்கிற 11 இலக்கு SCID ஸ்கிரீன்ல வரும். இது உங்களுக்கு SMS மூலமாகவும் வரும். கணக்கெடுக்கிறவங்க உங்க வீட்டுக்கு வரும்போது இந்த SCID அவங்க கிட்ட கொடுங்க. நீங்க கொடுக்கற சரியான தகவல் நம்ம நாட்டை வலுப்படுத்துறது மட்டும் இல்லாம அதோட உண்மையான நிலையையும் காட்டுது. அதனால இதுல கலந்துகிட்டு உங்க முழு ஒத்துழைப்பையும் கொடுங்க.
3: சுய கணக்கெடுப்புக்கான இணையதள முகவரி https://se.census.gov.in/ என்ற இணையதள முகவரியை பயன்படுத்தி கொள்ளலாம்.
2: நமது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நமது வளர்ச்சி.
1: அடுத்த நிகழ்ச்சி சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆல் இண்டியா ரேடியோ, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. நீலமலை நேரம்.
2: நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் ஆறு பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம். இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி கோத்தர் பாடல்கள் மற்றும் இசை இடம்பெற கேட்கலாம்.

பச்சை பச்சை பச்சாலே பசந்த புள்ள ஆட்டேனே, பச்சை பச்சை பச்சாலே பசந்த புள்ள ஆட்டேனே, பசந்த புள்ள ஆட்டுக்கே நட ஜன பாட்டை பாடிக்கோமே, பசந்த புள்ள ஆட்டுக்கே நட ஜன.

0: வணக்கம் நேர்களே, அனுபவ பேழை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் உதகையின் அடையாளமாக விளங்கும் தி அசம்பிளி ரூம்ஸ் மற்றும் நீலகிரி மலை ரயில் பற்றிய வரலாற்று சம்பவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் தி இந்து பத்திரிகையின் ஓய்வு பெற்ற மூத்த உதவி ஆசிரியர் டி ராதாகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: ஊட்டி அப்படின்னு சொன்னா அதனுடைய முக்கியமான அடையாளங்கள்ல ஒன்று தி அசம்பிளி ரூம்ஸ். அதை பத்தின உங்களுடைய பார்வை.
1: அசம்பிளி ரூம்ஸ், ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு ஹிந்து ஃபார் சப்போர்ட்டிங் மீ இன் அசம்பிளி. இப்ப கூட ராம் சார் அண்ட் ராம் வைஃப் மரியம் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் எனக்கு. இல்லைன்னா அந்த இட்ஸ் அ பப்ளிக் ட்ரஸ்ட், அந்த மாதிரி யூனிக் ட்ரஸ்ட் இந்தியாவில் எங்கேயுமே இல்லை. லேடி வில்லிங்டன் வந்து 1923 ட்ரஸ்டீடு ஃபார்ம் பண்ணி பப்ளிக்கு வந்து திஸ் இஸ் டு ப்ரிசர்வ் ப்ரொமோட் ஆர்ட் கல்ச்சர் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ஃபார் த பீப்புள் ஆஃப் ஊட்டி. அவங்க வந்து 30,000 plus 20,000 செலவு பண்ணி அவங்க பப்ளிக் கொடுத்தாங்க. ஐ டெடிகேட் திஸ்ன்னு சொல்லி அந்த புக் கூட எங்கிட்ட ஒன்றும் இருக்கு. அவங்க கொடுத்துட்டு ஃபார் ப்ரொமோட்டிங் திஸ்ன்னு சொல்லி அது பால் ரூமாக இருந்துச்சு. அந்த பால் ரூமாக இருந்தது வந்து சேஞ்ச் பண்ணி, ஐ மீன் இவால்வ் பண்ணி தியேட்டராக கொண்டு வந்து, ட்ராமா ஃபஸ்ட்டு வந்து, அதுக்கப்புறம் மூவியாக கொண்டு வந்து, அதுக்கப்புறம் டாக்கியாக கொண்டு வந்து, இட் பிகேம் ஃபார் தி என்டையர் ஊட்டி பர்டிகுலர்லி அண்ட் நில்கிரிஸ் ஜென்ரல் ஒரு வே ஆஃப் லைஃப் மாதிரி. இப்போ நான் எங்கே போனாலும் என் பொண்ணை பார்க்க போய் பையனை பார்க்க போனால் கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பார்க்கும்போதுனா அந்த டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் வந்து வேற எது டச் பண்ணாலும் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் வந்து அசம்பிளி ரூம்ஸ் தான். ஏன்னா ஜென்ரேஷன்ஸ் அண்ட் ஜென்ரேஷன்ஸ் வந்து அசம்பிளியில் பார்த்த படத்தை தான் நினைவுகள் அப்படியே வச்சுருக்காங்க. நான் வந்து 1970, 1960, 1980, 2000 என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அசம்பிளி இஸ் பிளேட் அ வெரி பிக் ரோல் இன் பிரிங்கிங் ஊட்டி அண்ட் த பீப்புள் டுகெதர். இனிஷியலாக வந்து பிகாஸ் ஆஃப் மை ப்ரீ ஆக்குபேஷன் நான் சொன்னேன் ஒரு 2 இயர்ஸ் பார்க்குறேன், ஐ வில் டேக் கேர். த ஐடியா இஸ் தட் லைக் நோ ப்ரெஷர் ஆன் த ட்ரஸ்ட்டு. எனி ட்ரஸ்ட் இஸ் வல்னரபுள், பர்டிகுலர்லி பப்ளிக் ட்ரஸ்ட் லைக் அசம்பிளி வெரி வல்னரபுள். அண்ட் இட்ஸ் 1 acre and 9 cents அந்த ஏரியா பூரா. நீலகிரியிலேயே ப்ரைம் ஸ்பாட்னா அதுதான்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக
1: அது விட ப்ரைம் ஸ்பாட் நீலகிரி எங்கேயுமே இல்லை. அதை காப்பாற்றுறதுக்கு வந்து ப்ரெஷரை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணணும். என்னை வந்து அங்கே வச்ச காரணமே பீயிங் அ ஜேர்னலிஸ்ட், ரெக்கக்னைஸ் ஜேர்னலிஸ்ட் அண்ட் தட் டூ ஃபை ஹிந்து. ஐ கேன் சே நோ மீன்ஸ் நோ, மற்றவங்க யாரும் கேட்க முடியாது. பக்கம் வராதுன்னா பக்கம் வராது தான், பட் எனிபடி எல்ஸ் ப்ரெஷர் போடலாம். அந்த காரணத்தால் தான் என்ன அங்கே வச்சாங்க. அங்கே அந்த 2 வருஷத்தில் எடுத்தது வந்து இப்போ 40 வருஷம் ஓடிடுச்சு. எவ்வளவோ ப்ரெஷர், எக்கச்சக்கமான ப்ரெஷர், யார் எங்கெங்கவோ ப்ரெஷர் வந்துச்சு. எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன், ப்ளீஸ் லீவ் திஸ் அலோன், திஸ் இஸ் ஃபார் தி பீப்புள் ஆஃப் ஊட்டி, லீவ் இட் அலோன். என்னென்னமோ அது கன்வெர்ட் பண்ணும், இது பண்ணும், அது பண்ணும், இப்பவும் ப்ரெஷர் என்னென்னமோ பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ணாலும் வந்து டூ இட், தட் இஸ் இட் ஷுட் பி கம்பேட்டபிள் வித் இட்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ். அந்த அம்மா எதுக்காக அது வந்து உருவாக்கி கொடுத்தாங்களோ அதை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கணும். அதனால் அங்கே வந்து நிறைய இப்போ கவர்னர்ஸ் போயிட்டுறேன், கலெக்டர் பிரசிடென்ட்டு. ஸோ என்னுடைய நினைவுகள் என்னன்னா அந்த த டைம் ஆஃப் பிரசிடென்ஸ் ரூல் நடக்கும்போது பிஎன் சிங், பிஷம் நாராயண் சிங் கவர்னர், அவரும் அங்கே அடிக்கடி வந்திருக்காரு. அண்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கவர்னர் ரவியும் வந்திருக்காரு. அதுக்கு முன்னால் அந்த ஜஸ்ட் பிஃபோர் பிஃபோர் அவங்களும் ஹியஸ் காமிலி,
0: ராம்மோகன் ராவ்,
1: இன்னும் ராம்மோகன் ராவும் வந்து அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தார்,
0: மிஸ்டர் பன்வாரிலால் புரோஹித்.
1: பன்வாரிலால் புரோஹித் இந்த மாதிரி கவர்னர்ஸ் கூட இன்ட்ராக்ஷன் எனக்கு 1993 கவர்னர்ஸ்லாம் வந்து ரொம்ப அவங்க தேவ் டேக்கன் அ லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் தேவ் பீன் ரியலி ப்ரிவிலேஜ்டு. வந்து எவ்வளவோ பெரிய பெரிய தியேட்டர் இருக்கலாம், மாடர்ன் டெக்னாலஜி இருக்கலாம், அசம்பிளி ரூம்ஸ் மாதிரி ஒரு யூனிக் அந்த ஹோம்லி தியேட்டர் அது எங்கேயுமே கிடைக்காது. அண்ட் ஆல் ஆஃப் தெம் ஹவ் தரோலி திஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் தெம். அது இல்லாமல் இந்த ரஷ்யன் சொல்கிறேன் பாருங்கள், எந்த சினிமா ஆக்டர் வந்துட்டு ஃப்ரண்ட் ரோல் உட்காந்து படம் பார்க்க முடியும், முடியாது இல்லை. அசம்பிளி ரூம்ஸ் வந்தவுடனே அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு முன்னால் போவாங்க, அங்கே உட்காந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ரோல் உட்காந்து, செகண்ட் ரோல் உட்காந்து. ஸோ ஆல் தேட் லைக் இப்போ நான் அப்படியே நின்று ஐ வில் பி திங்கிங் லைக் திஸ் இஸ் ஒன் ஜாய், ஒரு ஹாப்பினஸ் அட்லீஸ்ட் நம்ம உருவாக்கியிருக்கோமேன்ட்டு.
0: எங்க ஜென்ரேஷனுக்கும் அந்த ஃபீல்டு இருக்கு சார். இன்னைக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து அசம்பிளியாக இருக்கும் எங்களுக்கு.
1: அந்த மாதிரி ஒரு மெமரின்னு சொன்னேன், இஃப் யூ திங்க் ஆஃப் ஊட்டி யூ திங்க் ஆஃப் அசம்பிளி.
0: கண்டிப்பாக கண்டிப்பாங்க,
1: அப்படிதான் ஆட்டோமேட்டிக்லி. இப்போ அகெயின் கம்மிங் பேக் டு மை மெமரிஸ், வி 60s and 70s வி என்ஜாய்ட் மோஸ்ட்லி 15 pictures a month. அது எங்கேயுமே கிடைக்காது, 14 or 15 pictures.

0: இவ்வளோதான் பெரிய படம் ஆனாலும் ரெண்டு நாள் தான் ஓடும், நல்லா ஓடும், ஆனால் டூ டேஸ் தான் ப்ரோக்ராம் போடுவோம். அந்த படத்தை வேணால் ஒரு 6 மாதம் கழிச்சு ரிப்பீட் பண்ணுவோம், பட் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா எல்லாமே குட் பிக்சர்ஸ், வெஸ்டர்ன்ஸ் ஆகட்டும், கிளாசிக்ஸ் ஆகட்டும், ஒரு ரொமான்டிக் படம் ஆகட்டும், 2 ஹவர் தான் படம் போடுவோம். 2 ஹவர்ஸ் அந்த படம், 2 ஹவர்ஸ் பிலோ 2 ஹவர்ஸ் பின் ட்ராப் சைலன்ஸ், நோ ஸ்மோக்கிங், நத்திங் லைக். அந்த ஆடியன்ஸ் வெதர் தேர் மீன் விற்கிறவர்கள் இருக்கட்டும், மார்க்கெட் சேல்ஸ்மேன் இருக்கட்டும், எஸ்டேட் ஓனர் இருக்கட்டும், பிஹேவியர்லாம் ஒன்று தான், எல்லாம் குவாய்ட்டாக அந்த ஃபீலிங் ஆஃப் இது நம்ம தியேட்டர், அதில் யாராச்சும் ஒருத்தர் மிஸ்பிஹேவ் பண்ணால் பப்ளிக்கே சேர்ந்துருவாங்க, திஸ் இஸ் அவர் தியேட்டர். அந்த ஃபீலிங் வந்து இன்னும் நிறைய கம்மியாயிடுது, பட் இப்போவும் கொஞ்சம் கொஞ்சம் இட் இஸ் அவர் தியேட்டர், தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு பாஸ் ஆன். அப்படி ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் இருக்கணும். அது எத்தனையோ டைமில் வந்து சில பேர் அதை மாற்றிடலாம், மேரேஜ் ஹாலாக பண்ணிடலாம் அது இதுன்னு சொல்லி, பட் ஆல் தி கலெக்டர்ஸ் ஹவ் பீன் வெரி சப்போர்ட்டிவ், லெட் அஸ் கீப் இட் அஸ் சினிமா. இப்போ கூட நிறைய சேலஞ்சஸ் இருக்குது, பட் அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு டெவலப்மெண்ட் பண்ணால் கூட ரொம்ப ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லாமல் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க கமிட்டி, வி ஆர் ஒர்க்கிங் ஆன் தட். ஸோ நான் இருக்கிற வரைக்கும் ஐ வில் வாட் ஷுட் ஐ சே லைக் I will do my best to preserve that.
1: தொடர்ந்து பேசலாம் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் திரு டி ராதாகிருஷ்ணன் அவர்களுடன் ஒரு இனிமையான பாடலுக்கு பிறகு. இணைந்திருங்கள், இது ஓடிஎஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சம ஹிட்டு.

0: சார், இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஊட்டியினுடைய இந்த லெஜெண்டரி ஸ்டேட்டஸ்க்கு இன்னொரு முக்கியமான காரணம் நீலகிரி மவுண்டன் ரயில்வே. இதோட உங்களுக்கு இருக்கிற க்ளோஸ்னஸ் இதை பத்தி சொல்லுங்க சார்.
1: என்எம்ஆர் இஸ் கன்சர்ன்ட், எங்களை மாதிரி ஆளுக்கு வந்து இட் இஸ் பார்ட் ஆஃப் அ ஃபேமிலி. என்எம்ஆர் இல்லாத ஒரு ஊட்டி இமேஜின் பண்ணவே முடியாது. இட்ஸ் அ லைஃப் லைன். எவ்ரி ஆஸ்பெக்ட் வந்து என்னன்னா ஜெனரேஷன்ஸ் வந்து அது கூட தான் பிறந்திருக்கும். என்எம்ஆர் மாதிரி இப்போ எங்கிட்டே ஒரு இன்டர்வியூ நான் ஹிண்டூவில் போட்டிருந்தேன். ஒன் பர்சன் ஃப்ரம் அமெரிக்கா வந்த அப்பில் ஐ ஹவ் சீன் எவ்ரி திங், ஐ ஹவ் சீன் த கிராண்ட் கேனியன்லாம் பார்த்துருக்கேன், பட் ஐ வாண்ட் டு சீ ஊட்டி, ஐ கம் ஒன்லி ஃபார் ஒன் பர்பஸ், டு சீ தி என்எம்ஆர் அப்படின்லாம் எங்கிட்ட வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த லெவல் வந்து இன்னும் வந்து சரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் ஆகி இன்னும் போய்கிட்டு இருக்குன்னு சொன்னால் வி ஷுட் பி ரியலி கிரேட்ஃபுல். லைக் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ வாட்டி அந்த லைனை டிஸ்மேண்டில் பண்ணணும்னு சொல்லி. ஸோ ஐ டேக் ப்ரைட் இன் ஒன் திங். எங்கள் அப்பா வந்து அந்த டைமில் எழுதினார் 1959 ஓ சம்திங் லைக் ஐ ஃபர்கெட். அப்போ தான் தேர் வாஸ் அ மூவ் டிஸ்மேண்டில் பண்ணி இட்ஸ் அ லாஸ்ட் மேக்கிங் லைன்னு சொல்லி அது ஸ்டாப் பண்ணிடணும்னு சொல்லி எடுத்தோடனே எங்கள் ஃபாதர் வந்து ஒரு சண்டே ஆர்டிக்கல் எழுதினார். அது எப்படி நீங்கள் ஸ்டாப் பண்ணுவீங்கன்னு சொல்லி அவரோட இங்கிலீஷில் அவர் லாங்குவேஜில் போட்டு எழுதினார். அப்போ அது நிறுத்தி வச்சாங்க. அது சப்சிக்வெண்ட்லி அதுக்கப்புறம் வந்து எத்தனையோ வாட்டி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் வந்து அதை டிஸ்மேண்டில் பண்ணணும்னு சொல்லி அவங்க டிசைடே பண்ணிட்டாங்க. அப்பப்போ வந்து வி கெப்ட் ஆன் ஹைலைட்டிங் என்ன வேணா பண்ணிட்டு போங்க, என்ன மாதிரி டிஸ்மேண்டில் ஆகக்கூடாது.
0: இன்னைக்கு ஹெரிட்டேஜ் இல்லைங்களா?
1: அதான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் இட் பிகேம் அ ஹெரிட்டேஜ் அண்ட் இட் பிகேம் அந்த அப்போ சப்சிக்வெண்ட் ரயில்வே மினிஸ்டர்ஸ் எல்லாம் நிதிஷ்குமார்லாம் வரும்போது ஹி கேம் ஃபார் சென்டினரி இல்லை குன்னூருக்கு.
0: எஸ்
1: அவர்கிட்ட அப்போ சொன்னோன்னே நோ வி வில் நாட் டிஸ்மேண்டில். அதுக்கு முன்னால் இருந்த ஜெனரல் மேனேஜர்ஸ் எல்லாம் வந்து எழுதி கொடுத்துட்டாங்க. ஒரு ஜென்ரல் மேனேஜர் பர்சனலாக நான் வந்து இந்த சிட்டிசன்ஸ் ஃபோரம் பீப்புளை கூப்பிட்டுட்டு லவ்டேல் ஸ்டேஷனுக்கு போனேன். அங்கே கெஸ்ட் ஹவுஸ் தங்கிட்டு இருந்தார். அவர் இங்கே கால்ஃப் ஆடிட்டு அங்கே போனார். ஐ ஃபர்கெட் இஸ் நேம். அவர்கிட்ட போய் சொன்னேன் நைட்டு 8:30 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணு இதோட கிரேட்னஸ் என்ன ஏதுன்னு. வை இயர் பின்னர் ஐசஸ் நான் வந்திருக்கேன் இவ்வளோ தூரம் வந்திருக்க காரணம் வந்து ஐ ஸ்பீக் ஃபார் தி பீப்புளை ஓட்டி இது இல்லைன்னா நம்ம உயிர் போயிடும்.
0: இன்னைக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லைங்களா சார்? என்எம்ஆர்ல போற அந்த அனுபவத்தை பெறணும் அப்படிங்கறக்காகவே ஊட்டிக்கு வர்ற டூரிஸ்டோட எண்ணிக்கை ரொம்பவும் அதிகம்.
1: 100% நான் வந்து லவ்டேல தங்கிட்டு இருக்கேன் இல்ல இந்த வீட்டுல தங்கிட்டு இருக்கணும் என்னவோ, பட் தட் சவுண்டும் அந்த சைட் வந்து கூடவே இருக்கணும். கார்ல போகும்போது சரி, அது இத்தனை வருஷம் என்னோட வயசும் சரி, இத்தனை வருஷம் யாரு பார்த்தாலும் சரி, அந்த என்எம்ஆரை பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இருக்கு. அப்கோர்ஸ் பழசுக்கும் இதுக்கும் வித்தியாசம் நிறைய ஆகி போச்சு. ஸ்டீம் என்ஜினும் போய் இப்போ பர்னர் ஆகி போச்சு. ஆனாலும் அந்த சீனை பார்த்த உடனே ஹா ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமே, 1000 photos எடுத்திருக்கோம், பட் அந்த ஃபீலிங் திருப்பியும் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமே சொல்லி.
0: அந்த என்ஜின் அப்படியே ஸ்லோவாக வந்து நிற்கும் பாருங்க, அந்த கம்பீரம் எங்கேயுமே கிடைக்காது. அதே மாதிரி அது கிளம்பி போகிற டைமில் ஸ்லோவாக மூவ் ஆகி நம்ம கண்ணை விட்டு மறையிற அந்த சீன், இட் வாஸ் பர்ஃபெக்ட்.
1: அது கான்ட் இமேஜின். அது அது வந்து இவங்க ஆஃப்டர் அந்த இதில் 78 ஃப்ளட்டுக்கு அப்புறம் 93 மரப்பாலம் ட்ராஜடி அதில் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு இல்லைங்க. அந்த ஆல் தி பிரிட்ஜஸ் எல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் அவங்க லக்கீலி ஒரு ஒரு ரெக்கார்ட் டைமில் ரிப்பேர் பண்ணாங்க. என் ரயில்வேயும் சரி ரோடும் சரி. பீப்புள் கேம் ஃப்ரம் டெல்லி. அந்த பெய்லி பிரிட்ஜுன்ற அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். 93 அந்த இது மரப்பாலம் ட்ராஜடி, அதுக்கப்புறமும் திருப்பி போச்சு. அந்த பெய்லி பிரிட்ஜ் போட்டு எடுத்தாங்க. அது அவங்களே தான் பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன், அந்த ஆர்மி ஆர்மி விங்கு. ஸோ அதனால் வந்துட்டு ஹில் ஸ்டேஷன் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் நடக்கும். பட் வி ஷுட் கீப் ஆன் மெயின்டைனிங் தட். அண்ட் இப்போ இந்த லேடி ஹெரிட்டேஜ் செக்ஷனில் சேர்த்துருக்காங்க. அதுக்குன்னு ஒரு ஜெனரல் மேனேஜர் ஒரு சம் டைரக்டர் போட்டிருக்காங்க. வி மெட்டர்
0: சார். இவ்வளவு நேரம் ஓட்டியை பற்றினா உங்களுடைய பார்வை உங்களுடைய லைஃப்லேருந்தே கொண்டு வந்து கொடுத்தீங்க. இப்படிதான் இருந்துச்சு, இப்படி இருக்கணும், இப்படி இருந்தால் நல்லா இருக்கணும் மாதிரி. ஸோ இது வந்து ஒரு ஒரு ரெக்கார்டை தான் நான் பார்க்குறேன். இந்த ஊட்டியோட உங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப பின்னி பிணைஞ்சிருக்கு. ஸோ பிரித்து பார்க்க முடியல. உங்கள் வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறது மூலிமா நான் ஊட்டியை பற்றி நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் லிசனருக்கும் கிடைக்கும் நினைக்கிறோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ஒரு சிறப்பான நேர்முகம் அளித்தமைக்காக நிலையத்தின் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
0: அனுபவ பேடை நிகழ்ச்சியில் இதுவரை உதகையின் அடையாளமாக விளங்கும் தி அசம்பிளி ரூம்ஸ் மற்றும் நீலகிரி மலை ரயில் பற்றிய வரலாற்று சம்பவங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டார் தி ஹிந்து பத்திரிகையின் ஓய்வு பெற்ற மூத்த உதவி ஆசிரியர் டி ராதாகிருஷ்ணன் அவர்கள். மீண்டும் ஒரு அனுபவ பேழை நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. நன்றி, வணக்கம்.

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 2:55 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: நீலகிரி மாவட்டம் தேவாலா, புதுக்கோட்டை மாவட்டம் இல்லுப்பூர், கீழ்கோத்தகிரி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. சேலம் மாவட்டம் மேட்டூர், திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அருங்காபுரி, திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், தாமிரபாக்கம், புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம், திருவள்ளூர், சோழவரம், மேல்கூடலூர், பூண்டி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாய் இருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 41.5 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலிலும் உதகமண்டலத்திலும் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.6 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. கரூர், மதுரை, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. சென்னை, நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு: தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் சில இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான இடிமழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இதே காற்றின் வேகத்தோடு லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளையும் நாளை மறுநாளும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் மழை பெய்யும் வாய்ப்புண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. 26ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் தமிழ்நாட்டின் வடக்கு உட்பகுதி, கடலூர், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை: இன்று தொடங்கி இம்மாதம் 27ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. ஈரோடு, கரூர், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை இயல்புக்கு 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்படக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இயல்பையொட்டியே இருக்கும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸாக இருக்கும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 23 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 11 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் வாய்ப்புண்டு. கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.7 டிகிரி செல்சியஸ், குறைந்தள வெப்பநிலை 25.8 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி
1: தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம்.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனுக்கு முக்கியத்துவம் அளித்து செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தால் வெளியான விவகாரத்தில் விசாரணையை விரைவுபடுத்தி இதில் தொடர்புடையவர்களுக்கு கடும் தண்டனை பெற்றுத் தருவதற்காக விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்ற பிரதமரின் அறிவிப்பை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வரவேற்றுள்ளார். நீட் விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முன்வராமல் எதிர்க்கட்சிகள் தங்களது நிலைப்பாட்டை மாற்றி வருவதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குற்றம் சாட்டியுள்ளார். நீட் வினாத்தால் வெளியான விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் அரசு விவாதிக்க தயாராக உள்ளபோதிலும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருவதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். நீட் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் நினைவு தினத்தையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மரியாதை செலுத்தியுள்ளார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்த நடப்பாண்டில் 4480 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு பண்டி ஜஞ்சய் கூறியுள்ளார். மக்களுக்கு நம்பகத்தன்மையான செய்திகள் மற்றும் தகவல்களை வழங்குவது தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக கூறியுள்ளது. தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அமெரிக்கா சவுதி அரேபியா இடையே வளைகுடா நாடுகளுக்கான அணுசக்தி திட்டத்தை உருவாக்கும் வகையிலான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. தமிழகத்தில் பத்திரப்பதிவுக்கான வருகையில்லா ஆவணப்பதிவு குறித்து கட்டட விற்பனையாளர்கள் மற்றும் வங்கியாளர்களின் சந்தேகங்கள் குறித்த கலந்தாய்வுக் கூட்டம் அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். நீட் தேர்விற்கு எதிராக மாணவர்களை காங்கிரஸ் கட்சி தவறாக வழிநடத்துவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கடலோர பகுதிகளில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுப்பதற்கான சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் இன்று தொடங்கியது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேரம் 3:02.

0: சங்கமம் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டோம். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தை திரும்பத்தா பூதனியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா
2: ஆயர்தம்
1: மாயா நீவா
2: ஆயா மாயா.

கமல்ஹாசன் சங்கர் மகாதேவன் இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் விஸ்வரூபம் திரைப்படத்திலிருந்து கேட்டோம். நேர்கள் எல்லாரும் ஹலோ ஊட்டியில திரைகாணம் கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 3:21.

ஹரிஹரன் ஹரிணி இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் அன்னியின் திரைப்படத்திலிருந்து கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டிருக்க இந்த நேரம் 3:27. திரைக்கானம் கேட்டுட்டு இருக்க இதே நேரத்துல நம்ம இசையை பத்தி சில தகவல்கள் அப்படியே தெரிஞ்சுக்கலாம். அதாவது தினம்தோறும் நம்ம வந்து நிறைய பாடல்கள் கேட்கிறோம் இல்லைங்களா, அந்த பாடலுக்கு அடிப்படையா இருக்கிறதே ராகங்கள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த இசையில நூற்றுக்கணக்கான ராகங்கள் இருக்குது அப்படின்றது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும். அதே மாதிரி கர்நாடக இசையில் 72 ராகங்கள் அடிப்படையாக இருக்கு அப்படின்றது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும். 72 ராகங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு ராகத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனித்துவமான உணர்ச்சி இருக்கு. உணர்ச்சி அப்படின்னு வரப்போ மகிழ்ச்சியா இருக்கலாம், அமைதியா இருக்கலாம், பக்தியா இருக்கலாம், இல்ல சோகமா கூட இருக்கலாம். அதனாலதான் ஒரு சில பாடல் கேட்கிறப்போ நம்மளே அறியாம நம்ம சந்தோஷத்துக்குள்ளாகிறோம். சில பாடல்கள் கேட்கிறப்போ நமக்கு அப்படியே என்னதான் நம்மளுக்கு துக்கமே இல்லைனாலும் அந்த பாடல் கேட்கிறப்போ நமக்கு ஒரு துக்கம் வந்துருது. இதற்கு அடிப்படையா ஏன் இந்த பாடல் கேட்கிறப்போ நமக்கு இந்த மாதிரி ஆகுது அப்படின்றத பல நேரம் யோசிப்போம். அதற்கான காரணம் அந்த பாடல் அமைந்திருக்கக்கூடிய ராகம் அப்படின்றது நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு அருமையான பாடல் இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் சக்தி ஸ்ரீ கோபாலன் இவங்களுடைய குரலில் கேட்டும் இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் வைஷாலி இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து கேட்டோம். இசை ராகங்கள் அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு ராகத்திற்கும் ஒவ்வொரு உணர்ச்சி இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு ராகம் நம்ம வந்து கேட்கலாம் அப்படின்றதுமே வந்து ஒரு தகவலா இருக்கு. அதாவது இந்தந்த நேரத்துல இந்தந்த ராகம் கேட்டா நமக்கு வந்து ரொம்பவுமே நல்லது அப்படின்ற மாதிரியான ஒரு அடிப்படை தகவல் வந்து இசை வல்லுநர்கள் சொல்றாங்க. அதுல அதிகாலையில பாத்தீங்கன்னா பூபாலம் அல்லது ரேவதி ராகம் கேட்கிறப்போ நம்ம மனசு வந்து அமைதியாகுமா. அதே மாதிரி காலை நேரத்துல பிலஹரி போன்ற உற்சாகமான ராகங்கள் எல்லாம் நம்ம கேட்கிறப்போ அந்த நாளே நமக்கு உற்சாகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மாலை பொழுதுல வந்து யமுனா கல்யாணி அப்படின்ற அந்த ராகத்துல பாடல்கள் கேட்கிறப்போ மென்மையான ராகமா இருக்கிறதுனால நம்ம மனதிற்கு அது ரொம்பவுமே இதமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இரவு நேரம் அப்படின்னாலே நமக்கு தாலாட்டு தானே. தாலாட்டு ராகம் அப்படின்றது நீலாம்பரி ராகம் அப்படின்னு சொல்றாங்க. சோ நீலாம்பரி ராகத்துல அமைந்திருக்கிற பாட்டு கேட்கிறப்போ நமக்கு மனசு அமைதியாகி அப்படியே தாலாட்டு கேட்டு தூங்குற அந்த ஒரு உற்சாகமும் இரவு நேரத்துல நம்மளுக்கு கிடைக்கும். சோ இந்த மாதிரி ராகங்கள் நம்ம வந்து சும்மா கேட்கறது மட்டும் இல்லாம அந்தந்த நேரத்துல அந்தந்த ராகங்கள் கேட்கிறப்போ அது நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு மனதை அமைதிப்படுத்துறதுக்காகவும் நம்மளுடைய உடம்பையும் அமைதிப்படுத்துறதுக்காகவும் உதவுது அப்படின்றது இசை வல்லுநர்கள் கூறக்கூடிய தகவல்கள். ஸோ இந்த தகவல் தெரிஞ்சு வச்சுட்டு நம்மளோட நாள் என்னைக்காவது ரொம்ப மோசமாக இருக்கிறப்போ இந்த மாதிரி ராகங்கள் எல்லாம் கேட்கிறப்போ நமக்கு அது அமைதியை கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட அடுத்த பாடல் உங்களுக்காக இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8 எல்லாமே செம்ம ஹிட்டு.

நித்யஸ்ரீ அவங்க குரலில் ஜீன்ஸ் திரைப்படத்திலேருந்து அருமையான அந்த பாடல்கள் கேட்டோம். நம்ம ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் திரைக்காணவில் இன்றைக்கு ராகங்கள், அதாவது ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை ராகங்கள் அப்படின்றது பெரிய ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது இல்லைங்களா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீலாம்பரி அப்படின்றது ஒரு தாலாட்டு ராகம் அப்படின்றது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அமிர்தவர்ஷினி அப்படின்ற இந்த ராகம் பாடுறப்போ கண்டிப்பாக மழை வரும் அப்படின்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல, பட் இருந்தாலும் இந்த ராகத்தை பாடுறப்ப கண்டிப்பா மழை வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்ம ஊர்ல இருந்துட்டு தான் இருக்கு. அதே மாதிரி மிக எளிமையான ஒரு ராகம் அப்படின்னா பாத்தீங்கன்னா மோகன ராகம் வந்து ரொம்பவுமே எளிமையான ஒரு ராகமா இருக்குங்களா. அதனால அந்த ராகத்துல முதல் தடவை நம்ம பாட்டு கேட்டா கூட அந்த பாடல் நமக்கு ரொம்பவுமே பிடிச்சிருமா, ஏன்னா எளிமையா இருக்கிறதுனால. எளிமையா இருக்கிறது யாருக்கு தான் பிடிக்காது இல்லைங்களா. நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து ஒரு அருமையான பாடல், இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் பி சைலஜா இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் சலங்கை ஒளி திரைப்படத்திலிருந்து கேட்டோம். ராகங்கள் அதை பத்தி தான் இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். நம்ம வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி நீலாம்பரி ராகம் தாலாட்டிற்கே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது. அதே மாதிரி மோகனம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான ராகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதே மாதிரி ஹம்சத்வனி ராகத்துல பாத்தீங்கன்னா பல இசை கச்சேரிகள் தொடங்குறப்போ இந்த ராகத்துல தான் கச்சேரியே தொடங்குவாங்களாம். அதே மாதிரி ராகங்களின் ராணி அப்படின்னு அழைக்கப்படுறது எந்த ராகம் அப்படின்னா கல்யாணி ராகம் தான் ராகங்களினோட ராணியா இருந்துட்டு வருது. அதே மாதிரி கர்நாடக இசையில மிகவும் கம்பீரமான ஒரு ராகம்னா அது வந்து தோடி ராகம் அப்படிங்களா. அதே மாதிரி சங்கராபரணம் ராகம் வந்து பேர் வந்து சங்கராபரணம் அப்படின்னு நம்ம ஊரு மாதிரி இருந்தாலும் மேற்கத்திய இசையோட ஒப்பிடுறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சங்கராபரண ராகம். அதே மாதிரி பைரவி ராகம் வந்து பக்தி மற்றும் கருணை உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ராகமா இருக்கு. சருகேசி ராகம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம திரைப்பட இசையில நம்ம கேட்கக்கூடிய பல பாடல்கள் வந்து இந்த ராகத்துல தான் அமைந்திருக்கு. அதே மாதிரி இனிமையான மெலடி சாங் அப்படின்னா எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா. அந்த மெலடி பாடல்கள் எல்லாமே காப்பி ராகத்துல தான் மோஸ்ட்லி காப்பி ராகத்துல தான் அமைய பெற்றிருக்குதுங்களா. அதே மாதிரி ஹரித்தாள ராகத்துல வந்து பாத்தீங்கன்னா 5 ஸ்வரங்கள் மட்டுமே இருக்கு. மோகன ராகத்திலயும் கூட 5 ஸ்வரங்கள் மட்டும்தான் இருக்கு. ஒருவேளை 5 ஸ்வரங்கள் இருக்கிறனாலதான் அது வந்து ரொம்ப எளிமையான ராகம் அப்படின்ற மாதிரி இருக்குதோ என்னவோ. சோ இந்த மாதிரி இன்னும் பல தகவல்களோட மேலும் ஒரு பாடல் இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 எல்லாமே செம்ம ஹிட்டு.

எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்துல இருந்து ஹரிஷ் ராகவேந்திரன் அவருடைய குரல்ல அருமையான அந்த பாடல் கேட்டோம். ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில இன்னைக்கு ராகங்கள் பற்றின சுவாரஸ்யமான பகல்ல தகவல்கள் நம்ம வந்து கேட்டோம் இல்லைங்களா. தினமும் கேட்கிற இந்த திரைப்பட பாடல்கள் கர்நாடக ராக அடிப்படை தான் கொண்டு இருக்கு அப்படின்றது தெரியாமலேயே நம்ம வந்து அதனுடைய இனிமையை தினந்தோறும் ரசிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் இல்லைங்களா. ஒரு 7 ஸ்வரங்கள்ல இத்தனை ராகங்கள் அற்புதமா அமைஞ்சிருக்கு. அது நம்மளோட மனசுக்கு இந்த அளவுக்கு ஒரு அமைதியும் உற்சாகமும் தருது அப்படின்னா மியூசிக்கை நம்ம, அதாவது இசையையே மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடாது. மியூசிக் தெரப்பி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு இருக்க இந்த நேரத்தில் தினந்தோறும் அந்த மருந்து நம்ம ஊட்டிஎஃப்எம் மூலமாக நம்ம எல்லாருக்கும் கிடைக்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி தான் இல்லைங்களா. இந்த விஷயத்த சொல்லிட்டு வரப்போற இந்த பாடலோட இன்றைய ஹலோ ஊட்டி நிறைவு பெற போகிறது. தொடர்ந்து 4 மணிக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சியில் கேட்க போகிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லலாம் அப்படின்ற தகவலையும் கொடுத்துட்டு விடைபெறுகிறோம். இந்த ஊட்டி எஃப்எம் 101.8 ஹலோ ஊட்டி.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 4 மணி. எதிரும் புதிரும் நேயர்கள் பங்கேற்கும் நேரடி நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பொருந்தாத ஒன்றை பொறுத்துக. இந்த நிகழ்ச்சியில நான் உங்க அன்பு அறிவிப்பாளர் டபிள்யூ பிரேமலதாவோட
1: நான் உங்கள் ஆர்ஜே அம்மு நானும் இணைந்திருக்கிறேன்.
0: அதாவது அம்மு பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்வெஸ்சன் பேப்பர் எல்லாம் படிச்சோம் ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம். நம்மளுடைய பேப்பர் இன்னைக்குமே நம்ம வெளியே இருந்து எக்ஸாம் எழுத போனாலுமே அதுல வந்து பொருந்தாத ஒன்ன பொருத்தணும், இல்லைன்னா அதுக்கு சம்பந்தமே இல்லாதத
1: பொருத்தணும்
0: பொருத்தணும்.
1: ஆமா, மொத்தத்துல
0: பொருத்தணும், அதுக்கு ஒரு பொருத்தம் வேணும்.
1: பொருத்தம் இல்லைன்னா கஷ்டம்தாங்க.
0: நம்ம ப்ரோக்ராம் பண்றதுக்கு கூட
1: பொருத்தம் வேணும்,
0: சரியா வராது.
1: இப்ப நம்மளுக்கு பொருந்திருக்கா?
0: அது நேயர்கள் தான்
1: சொல்லணும். ஓகே ஓகே, அப்ப
0: நினைச்சு பொருந்தணும்னு நினைச்சுதான் பண்றோம், எப்படின்னு நமக்கு தெரியாது.
1: கண்டிப்பா. அப்ப நம்ம நேயர்கள் எப்படி தொடர்பு கொள்ளலாம் அதையும் நம்ம வந்து சொல்லிடலாம் இல்லைங்களா?
0: 9344 90

0: 1018-9342-901-018-8300-191-018. வெளியூர் நேயர்கள் வந்து 0423ங்கிற அந்த கோட் நம்பரோட 2966781ங்கிற லேண்ட்லைன் நம்பருக்கும் கால் பண்ணலாம். அப்புறம் புது நேயர்களுக்குன்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்குது, 8300-191018.
1: எஸ், இந்த நம்பர்ஸில் எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் கால் பண்ணி நாம நிகழ்ச்சியில் பொருந்தாத ஒன்றை வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தயாராகுங்கள் அப்படின்றத நம்ம முன்கூட்டியே சொல்லிடலாம்.
0: சரி, இப்போது நம்ம பொருந்தாத ஒன்று பொறுத்துக்கன்னு சொல்லிட்டு நேர் இப்பவே வர ஆரம்பிச்சிட்டாங்க,
1: ரெடி ஆயிட்டாங்க இல்லைங்களா? கண்டிப்பா, ஏன் டிலே பண்ணிட்டு டைரக்டா நம்ம வந்து நேர்கள்ட்ட கேள்வி கேட்டுடலாம்.
0: இதுவே நாங்க ஃபர்ஸ்ட் வேற மாதிரி கேட்டிருந்தோம், இப்போ மறுபடியும் அதே மாதிரி, அதாவது இந்த சத்தத்தை பத்தி ஒண்ணு கேட்கலாம்.
1: ஓகே, தாராளமாக.
0: சவுண்ட் பாக்ஸ் இருக்கு, ரேடியோ இருக்கு, ரேடியோ சவுண்ட் பாக்ஸ், டிவி அண்ட் மொபைல்.
1: டிவி அண்ட் மொபைல் இதுல வந்து எது பொருந்தல அப்படின்னு சொல்லணும்.
0: இணைந்திருங்கள் நேர்கள், இது ஊட்டி FM 101.8.
1: இங்கே எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: நேர்களை, நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் பொருந்தாத ஒன்றை பொருத்துக, அதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய தலைப்பு. நிகழ்ச்சியின் நேர் யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: கோவை மாவட்டம் சின்னதம் செல்வராஜ் மட்டும் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க செல்வராஜ், என்ன
1: மேடம்? இப்பதான் இல்ல ரேடியோ போட்டேன், என்ன சொன்ன தெரியலீங்க மேடம். நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க
1: சொல்லுங்க. நான் நல்லா இருக்கேன் மேடம், சொல்லுங்க மேடம்.
0: அதான் டிவி, மொபைல், சவுண்ட் பாக்ஸ், ரேடியோ, இதுல எது பொருந்தாது?
1: ரேடியோ மேடம்.
0: ரேடியோவா?
1: ஆமாங்க.
0: அது எப்படி சொல்றீங்க ரேடியோன்னு சொல்லி?
1: அது வந்து எல்லாரும் பேசுறது கேட்கலாம் வந்துட்டு, இந்த மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அது பாடுறத நான் கேட்க முடியும்.
0: அப்படி பார்த்தா சவுண்ட் பாக்ஸ் பார்க்க முடியாதே.
1: இல்லைங்க மேடம், அதான் ரேடியோல இப்ப இந்த லைவ் ப்ரோக்ராம் கொடுக்குறீங்க, பேசலாம் என்ன வேணும் பண்ணலாம். அந்த பாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க போடுற பாட்டு தான் கேட்க முடியும்.
2: நீங்க டிவில கூட ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாமே இல்லைங்களா? அங்கே கூட பாட்டு கேட்கலாம்.
1: இருந்தாலும் ரேடியோ தான் வித்தியாசம் மேடம்.
2: இருந்தாலும் ரேடியோ, நீங்க ரேடியோ விட மாட்டீங்க இல்லீங்களா?
0: சரியான பதில் வந்து இன்னும் வரல, வரும்போது நீங்க அப்படியே ரேடியோல கேட்கலாம். சரியா,
2: ஓகே.
0: அடுத்தது நேர் யாருன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேம்.
0: சொல்லுங்க. மணி சொல்லுங்க. மணி, நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா பாக்கலாம். பொருந்தாத ஒன்று பொறுத்துக்க கேட்டீங்களா?
3: கேட்டுங்க மேம்.
0: சொல்லுங்க.
3: ரேடியோ, நான் சொல்லுங்க. இருக்கா
0: ரேடியோ, சவுண்ட் பாக்ஸ், டிவி, மொபைல்?
3: இந்த சவுண்ட் பாக்ஸ் சொல்றீங்களா, அதுதான் பொருந்ததுங்க மேடம்.
0: அப்படியா?
2: எதனால சவுண்ட் பாக்ஸ்
0: சொல்லுங்களேன்.
3: மூணையுமே கரண்டில் போடலாம் மேடம், அதனால வந்து சொல்றேங்க மேம்.
2: அது மூணு சவுண்ட் பாக்ஸ் கூட தான் கரண்ட்ல நம்ம போடலாம்.
0: நம்ம ஃபங்க்ஷன்க்கெல்லாம் சவுண்ட் பாக்ஸ்ல தானே போடுறோம். உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த நேர் யாருன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: சொல்லிடுங்க.
0: அடுத்த நேயர் கேக்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் மேம்.
0: சொல்லுங்க.
4: ரேடியோல பொருத்தணும் இல்ல டிவில பொருத்தினாதான் கேட்க முடியும்.
0: கிட்டத்தட்ட கரெக்ட்டா சொல்றாரே.
2: ஆனா இந்த ஒரு காரணத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். கரெக்ட்டான காரணம் இன்னும் வரல, பட் இந்த காரணம் வந்து நமக்கு ஓரளவுக்கு
0: கரெக்ட்டா பண்றாங்கன்னு பாக்கோம்.
2: நிச்சயமா, நிச்சயமா தொடர்ந்து முயற்சி செய்ய. நன்றி.
0: அதாவது இவங்க பதில் ஓகே தான். சவுண்ட் பாக்ஸ் இதெல்லாம் பொறுத்தலாம், ரேடியோலயும் பொறுத்தலாம், டிவிலயும் பொறுத்தலாம், டிஃபரண்ட், அது ஓகே தான். அடுத்த நேர் யாருன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: ஹலோ,
0: வணக்கம். சொல்லுங்க.
5: மத்ததெல்லாம் இருக்கு.

0: ஓகே, ஆனா சவுண்ட் பாக்ஸ் அப்படி இல்ல. ஓகே,
1: கிட்டத்தட்ட வந்துட்டாங்க, கொஞ்சம் வரல,
0: கொஞ்சம் அது நீங்க வந்து சொன்னது இன்னும் கொஞ்சம் ஃப்ரேம் பண்ணி சொன்னீங்கன்னா கரெக்டா வந்துடும். மாஸ் மீடியான்னு சொன்னீங்க இல்லையா, அந்த மாஸ் மீடியா நம்ம எதை வச்சு யூஸ் பண்றோம், அந்த ஒண்ணு இருக்கு இல்லைங்களா,
1: அது அது சரி,
0: ஒரு மீடியம்.
1: ஓகே, எல்லாம் எப்படியாவது உங்க பதில் சரிதான், பட் அதற்கான சரியான விடை
0: எக்ஸாக்ட் அந்த ஃப்ரேம் யார் சொல்றாங்கன்னு பார்க்கலாம்.
1: பாக்குவோம் ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: திருப்பூர் சந்திரசேகர்.
1: சந்திரசேகர்,
0: ஓகே. சந்திரசேகர், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? கேள்வி தெரியுமா? கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனா அதுக்கான காரணம் கரெக்டா சொல்லணும்.
1: சொல்லுங்க.
2: ரேடியோ, ஆடியோ?
0: ரேடியோ, சவுண்ட் பாக்ஸ், டிவி, மொபைல் போன்.
2: ரேடியோ, சவுண்ட், மொபைல் போன்.
0: சவுண்ட் பாக்ஸ், டிவி, அதாவது ஸ்பீக்கர், டிவி, மொபைல் போன்.
2: ஸ்பீக்கர்,
0: ஸ்பீக்கர். ஓகே, எதனால ஸ்பீக்கர்?
2: ஸ்பீக்கர்ல வந்து ஆடியோ மட்டும் தான் வருங்க.
0: ரேடியோலயும் ஆடியோ மட்டும் தான் வரும்.
1: ரேடியோலயும்
2: மொபைல் போனுங்க. சாரி, மொபைல் போன்.
0: எதனால மொபைல் போன்?
2: மொபைல் போன்ல வீடியோ பாத்துக்கலாம், ஆடியோ கேட்டுக்கலாம்.
0: நம்ம டிவிலயும் வீடியோ பாக்கலாம், ஆடியோ கேட்கலாமே. நிறைய பேர் குழம்பி போயிட்டாங்க. ஓகே, ஆனா அதுக்கான பதில் வந்து சவுண்ட் பாக்ஸ்.
1: இன்னொரு இன்னொருத்தர். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கங்க.
1: வணக்கம், சொல்லுங்க.
3: நான் திருப்பூர்ல இருந்து பாலன் பேசுறேன்.
1: சொல்லுங்க பாலன் சார்.
3: விலை வந்து எனக்கு தெரிஞ்ச அளவு சொல்றேன்.
1: சொல்லுங்க.
3: மற்ற மூணு தனிச்சு இயங்கும். ஸ்பீக்கர் பாக்ஸ் வந்து நம்ம இன்னொரு இதுல இருந்து
1: போட்டாதான் முடியாது. நல்ல பதில் தான்.
3: இன்னொரு காரணம் என்னன்னா, அதுக்கு சக்தி தேவையில்லை, பவர் தேவையில்லை.
1: எதுக்கு
3: ஸ்பீக்கருக்கு பவர் தேவையில்லை? கனெக்ஷன் கொடுத்து.
1: சரி,
0: ஓகே. ஓரளவுக்கு நீங்களும் கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க, இருந்தாலும் அந்த எக்ஸாக்டான ஒரு காரணம் வந்து நமக்கு இன்னும் வரல.
1: பண்றாங்கன்னு பாக்கலாம், அடுத்து
0: கண்டுபிடிப்போம்.
1: ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
0: பதில் சொல்லிட்டாங்க, காரணம் தான் நம்ம வந்து தேடிக்கிட்டே இருக்கோம், நீங்க சொல்லுங்க.
4: அது ஸ்பீக்கர் தான். என்ன கேக்குது? இந்த மூணும் வந்து காற்றுல இல்ல வருது மேடம்.
1: வெரி குட், வெரி குட்.
0: ஓகே,
4: மூணு காற்றுல இல்ல வரோ,
0: ஆனா ஸ்பீக்கர்ல வந்து அது இல்ல
4: வர முடியாது.
0: சூப்பர், சூப்பர்.
1: எக்ஸாக்ட் பதில், அதாவது நெட்வொர்க்ல இயங்குது.
0: இது மூணுமே இயங்குறதுக்கு வந்து அதுக்குன்னு ஒரு நெட்வொர்க் வேணும், ஃப்ரீக்குவன்சி வேணும். அது வந்து அந்த ஃப்ரீக்குவன்சியை கேப்சர் பண்ணி தான் நம்ம கிட்ட கொடுக்குது. பட் ஸ்பீக்கர் வந்து அப்படி கிடைக்காது. சூப்பர், சூப்பர், அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. நேர்களெல்லாம் இப்ப ஷாக் ஆயிருப்பாங்க, ஓ இதுதான் அந்த காரணமா அப்படின்னு. சூப்பர்,
1: எக்ஸலண்டான பதில். உங்களுக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
4: நன்றி,
1: வணக்கம். ரொம்ப எக்ஸாக்டான பதில் கடைசியில சொல்லிட்டாங்க.
0: அட்லீஸ்ட் லாஸ்டா வந்த ஒரு நேயராவது கண்டுபிடிச்சிட்டாரேன்னு நமக்கு ஒரு மகிழ்ச்சி தான் இல்லைங்களா? சோ அத பாராட்டி ஒரு அருமையான பாடலை கொடுத்துடலாம். என்ன சொல்றீங்க?
1: நிச்சயமா ஒரு நல்ல பாடல் கொடுத்துடலாம். அதுவரை பாடும் பாடல் படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் பொருந்தாத ஒன்றே பொருத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் ஏற்கனவே சொன்ன நம்பர்ஸ் 9344901018, 9342901018, 8300191018, வெளியூர் நேயர்கள் 0423 கோட் நம்பரோடு 2966781 2966781 அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். புது நேயர்கள் 8300191018 நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஆன்சரை சொல்லலாம். குழந்தைங்க இப்ப எல்லாம் கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல எல்லாமே கூட இந்த வட்டம் வடிவம் செவ்வகம்
1: முக்கோணம் இந்த மாதிரி எல்லாம்,
0: அதாவது உருவத்தை சொல்லி கொடுக்கிறது தான். ஆனா அது பெரிய ஒரு டாபிக் தான். இந்த உருவங்களுக்கும் அந்த நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் நிறைய இருக்கு.
1: ஆமா, சம்பந்தம் இருக்கு.
0: பார்த்தோம்னா அந்த உருவம் கணக்குல பார்த்தாலும் அந்த உருவம்.
1: ஆமா ஆமா,
0: அதாவது
1: ஃபைண்ட் தி ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் அப்படிவாங்க.
0: ஆமா, அதே மாதிரி செவ்வகம்,
1: ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர்,
0: ஸ்கொயர் இருக்கு, வட்டம் இருக்கு.
1: நீங்க எல்லாரையும் நீங்க ஸ்கூலுக்கு திருப்பி கூட்டி போறீங்களா?
0: அது வந்து கொஞ்சம் நம்மளோட வாழ்க்கையே அந்த மாதிரியான வட்டங்களுக்குள்ள சதுரங்களுக்குள்ள அதெல்லாம் ஒரு கணக்கு பண்ணி தான் இருக்கு.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: இப்ப பாத்தீங்கன்னா இத பத்தின ஒரு கேள்வி தான்.
1: ஓகே, அதாவது வடிவங்கள் பற்றின ஒரு கேள்வி. ஓகே, கேட்டுங்க.
0: இந்த வடிவங்களை வந்து அற்புதிய சப்ஜெக்ட் நான் சொல்லிட்டேன், பேச முடியல.
1: நம்ம ரொம்ப உள்ள டீப்பா போக வேண்டாம்.
0: அந்த வடிவங்கள் பொதுவா இது அந்த வடிவத்தை பத்தி ஒரு
1: கேள்வி.
0: இப்ப வந்து வட்டம் இருக்கு, செவ்வகம் இருக்கு,
1: செவ்வகம்,
0: பஸ் இருக்கு,
1: பஸ்
0: பஸ் நம்ம டிராவல் பண்றோம்ல,
1: பஸ்ஸுமே வந்து ஷேப் தான்,
0: செவ்வக வடிவம்
1: தானே. ஆமா, ஓகே.
0: பஸ் ஆப்பிள், இதுல ஏது
1: ஆப்பிள் வட்டமா இருக்கும்? வட்டம் ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லிட்டீங்க. வட்டம், செவ்வகம், பஸ், ஆப்பிள். ஓய்யோ,
0: ஓகே.
1: நேர்கள் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்றது பார்க்கலாம். எனக்கு தெரியலன்றத நான் மறைச்சிட்டேன்.
0: ஆமா, சரி, ஓகே. நிகழ்ச்சி அடுத்த நேர் யாருன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம். நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க மேம்?
0: நல்லா இருக்கேன் சந்திரசேகர், சொல்லுங்க.
2: ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
1: ஓகே, சூப்பர்.
2: எப்படி இப்படி எல்லாம் கேள்வி கேட்க முடியுமோ அப்படி இப்படி எல்லாம் கேட்டு வந்திருக்கேன். என்ன மேம் இப்ப?
1: அதுதான் உங்களை மாதிரி ஆளுங்க எல்லாம் வரும், நம்மளும் கொஞ்சம் இதான் யோசிக்கணும் இல்லைங்களா?
0: இல்ல,
2: நாளுக்கும் நடுப்புற பஸ்ங்கிறீங்க, ஆப்பிள்ங்கிறீங்க,
1: அதே கன்ஃபியூஷன்லதான் நானும் உட்கார்ந்துட்டு இருக்கேன் சந்திரசேகர். ஓகே, உங்க சைட்ல இருந்து நீங்க யோசிச்சு சொல்லுங்க என்னவா இருக்கும்.
2: இந்த நாலு ஆப்ஷன்ஸ் இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன்.
0: வட்டம், செவ்வகம், பஸ், ஆப்பிள்.
2: வட்டம், செவ்வகம், பஸ், ஆப்பிள். மேம் பஸ் அப்படியா?
1: பஸ்
0: அப்படியே என்ன கேட்க கூடாது, பதில் என்னன்றது நீங்க சொல்லணும்.
1: பஸ்
2: பஸ்,
0: அவ்வளவுதான். பஸ், பஸ் அது இல்லை.
2: ஏன்னா அந்த அந்த பஸ்ஸோடைய அந்த சைஸே பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு,
0: அதுதான் நான் சொன்னேன், அதெல்லாமே ஷேப் தான்.
1: ஆனா அதுலயுமே ஷேப் இருக்கு. பஸ்லயும் வந்து ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கு, டயர் வந்து சர்க்கிளா இருக்கு. ஆமா,
0: ஸ்டேரிங்கும் ஒரு
1: ஆப்பிளும் சர்க்கிள்ல இருக்கு. எனக்கு அதான் கன்ஃபியூஷன். இப்போ
2: இது இது என்ன கோணத்துல மேம் நான் யோசிக்கணும், அதையாவது சொல்லுங்க.
0: அப்படி எல்லாம் இல்ல, நீங்க எந்த கோணத்துல யோசிச்சாலும் கரெக்டான கோணத்துல பதில் சொல்லணும்.
2: சந்திரசேகருக்கே
0: கண்டுபிடிக்க முடியல, பாத்துக்கோங்களேன்.
1: அடுத்து வர நேர்களுக்கு
0: நன்றி, வணக்கம். நேர்களை நிகழ்ச்சியின் அடுத்த நேர் யாருன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: எனக்கு தொடர்ந்து மூணு நாள் நம்ம நேர்கள்ட்ட பேசினது ரொம்ப மகிழ்ச்சி. சரி, நம்மளோட நிகழ்ச்சி கேட்டீங்களா? உங்களுக்கு கேள்வி தெரியுங்களா?
3: கேட்டங்க, ஒரு வார்த்தைகள் சொல்லிக்கிறேங்க. நிறைய சூர்யாக்கு நீங்க பிறந்தனாலே
1: கண்டிப்பாக அவருக்காக பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, நிகழ்ச்சியில உங்களுடைய அந்த கருத்து பதில் என்ன
3: கேளுங்க.
1: குவெஸ்டின் ஓகே கேட்டுருங்க உங்க கேள்வி நீங்களே.
0: சதுரம், சாரி செவ்வகம், வட்டம், பஸ், ஆப்பிள்.
3: ஆப்பிள்,
1: ஆப்பிள் எதனால ஆப்பிள்?
3: இது வந்து நம்ம ஒரு பழம், பழத்தை குடிக்குது, அதான் சாப்பிடலாம்.
0: அதை இதெல்லாம் சாப்பிட
1: முடியாதுன்றீங்களா? எப்படி பதில் கரெக்ட்டுங்களா? ஆக்சுவலி எனக்கே தெரியாது.
0: ஆப்பிள்னு சொன்னது ஒரு விதத்துல
1: கரெக்ட் தான். ஓகே, ஆனா காரணம்,
0: காரணமும் எக்ஸாக்டா அவர் சொன்னார்ல, எக்ஸாக்டா நேயர் திருநெல்வேலி
1: கடைசியா வந்த நேயர். ஆமா, எல்லாமே ஃப்ரீக்வன்சில இயங்குது அப்படின்னாரு.
0: அதனால இதுக்கு சரியான பதில் வரணும்.
1: அப்ப இதுல இன்னும் ட்விஸ்ட் இருக்கு,
0: பயங்கரமா இருக்கு.
1: ஓகே ராஜ்குமார், நீங்க பதில் கரெக்டா சொல்லிட்டீங்க, ஆனா வந்து அதுக்கான காரணம் சொல்லல.
0: ரீசன் இருக்கு, பட் அதுக்கான கரெக்டான பதில் இல்ல,
1: காரணம் இல்ல. ஓகே, அடுத்த நேயர் முயற்சி பண்றாங்களான்றதை பாக்கலாம்.
0: அடுத்த நேயரும் முயற்சி பண்ணுவாங்க, ஏன்னா இதுவும் ஆப்பிளும் ரவுண்ட் தான்,
1: ரவுண்ட் தான். ஆமா,
0: பஸ்ஸும் செவ்வகம் தான்,
1: வட்டம் செவ்வகமும் இருக்கு,
0: இதெல்லாமே இருக்கு.
1: ஆனா பதில் வந்து ஆப்பிள், அது கன்ஃபார்ம். ஆனா அதுக்கான காரணம் என்ன, நானும் யோசிக்கிறேன்.
0: அடுத்து நேயர் யாருன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: நேயர்கள் எல்லாம் எஃப்எம் கேட்டுட்டே இருக்கீங்க,
0: கொஞ்சம் ரேடியோ ஸ்லோ பண்ணுங்க.
4: நான் பேசலாம்.
0: நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நீங்க?
4: நல்லா இருக்கு மேடம், ப்ரோக்ராம் சூப்பரா இருக்கு, கலக்குறீங்க.
0: நீங்க யார் பேசுறீங்க?
4: ஐன்ராஜ் மேம், சின்னவடையில இருந்து. ஐன்ராஜ்,
0: ஐன்ராஜ் அது எங்க இருக்கு?
4: ஆமா, இங்க மேட்டுப்பாளையம் பக்கம், குமார்குண்ட் இருக்குங்களா?
0: அப்படியா, சரி சொல்லுங்க, பதில் சொல்லுங்க.
4: ஆமா மேடம், ஆப்பிள்.
1: ஆப்பிள் பதில் சொல்லிட்டாங்க, காரணம் சொல்லுங்க.
0: சொல்லணும்,
4: வட்டம் செவ்வகம்லாம் நோட்ல வரையலாம், ஆப்பிளும் வரையலாம்,
1: ஆப்பிளும் வரையலாம், வரையலாம், பஸ்ஸும் வரையலாம்.
4: அது வந்து ஸ்கேல் வச்சு வரையலாம்,
0: இதே ரவுண்ட் வளையல் வச்சு வரையலாமே.
4: அப்படிங்களா?
0: கொஞ்சம் யோசிக்கணும். அது ஃப்ரூட்ஸ், ஓகே, அது எப்படி டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுங்க.
1: முயற்சி பண்றாங்களான்றதை பாக்கலாம்.
0: அடுத்த நேயர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, ஹலோ,
1: நேயர் இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம்.
1: ஓகே, நேயரோட இணைப்பு வந்து பாத்தீங்கன்னா கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
0: நேயர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
5: ஊட்டில இருந்து.
0: யார் பேசுறீங்க?
5: ஜிகேபி ராஜகோபால்.
0: எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க?
5: மார்க்கெட், மார்க்கெட் பிரேம் கடைங்க.
0: சரி, ஓகே, சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. உங்களுக்கு ரொம்ப பொருத்தமான பிரேம் கடையாமா, வட்டம் செவகம் எல்லாம் வரும்.
1: ஆமா,
5: இது வந்து, இது வந்து நீதி இல்லாம வந்து வெற்றிடாங்க. வெற்றிடமா இருக்கும், ஆப்பிள் வந்து அடர்த்தியா இருக்கும்.
1: அடர்த்தியா இருக்கும், வெற்றிடம்.
0: ரொம்ப
1: பிசிக்ஸ்க்குள்ள போயிட்டாரு. அப்படி பார்த்தா பஸ்ஸுக்குள்ள நம்மளுக்கு வந்து ஆளுங்க இருக்கிறாங்களே, வெற்றிடத்தை நிரப்பிடுவாங்களே. அதுவும் வெற்றி, அதாவது காற்று புக கூடிய இடம் அப்படின்னு
0: சொல்றீங்க.
5: காற்று போகாம இருக்குங்க,
1: ஆனா நம்ம கூட இந்த அளவுக்கு யோசிக்கல.
0: ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு,
1: சிம்பிளான ஒரு காரணம் தான். நம்ம நேர்கள், ஓகே, அடுத்த நேர்கள் முயற்சி பண்றாங்களான்னு பாக்கலாம். உங்க முயற்சிக்கு நன்றி.
0: ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
6: நாமக்கல் மாவட்டம், சவுந்தரராஜன்.
0: ஆ, சவுந்தரராஜன் சொல்லுங்க சார்.
6: ஆப்பிள் மரத்துல விளையும் மேடம்.
1: ஆ,
6: மரத்துல விளையும்.
1: ஆ, மரத்துல விளையும். ஓகே,
6: சதுரம், பத்து, இதெல்லாம் அதெல்லாம் பொருந்துறது. ஆப்பிள் ஒண்ணு பொருந்தாது.
1: அடுத்த
0: நேரத்தை கேக்குவோம். ஹலோ வணக்கம். அதாவது அம்மு சொல்லிட்டாரு மரத்துன்னு சொல்லிட்டாரு.
1: இதுல இருந்தே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலி அந்த காரணம் என்னன்னு.
0: ஆனா அது வந்து இன்னும் கொஞ்சம் கூட பண்ணுவோமே, எந்த நேரம் கரெக்ட்
1: இன்னும் எவ்வளவு தூரம் தான் போகுதுன்னு பாக்கலாம் இல்லைங்களா? ஓகே, அது பாடலுக்கு அப்புறம் நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம்.
0: ஆமா, ஒரு நல்ல பாடல், அம்மா படத்துல இருந்து ஒரு பாடல் கேட்கும்.
1: இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி ஊட்டி எஃப்எம் 101.8 வழங்கும் எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பறிவிப்பாளர் டபிள்யூ பிரேமலதா.
1: நான் உங்கள் ஆர்ஜி அம்மு.
0: அம்மு, இது பயங்கர பெரிய ட்விஸ்ட் ஆயிருச்சு. அவர் வந்து பார்த்தா வெற்றிடத்தையே நிரப்ப
1: பிசிக்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க எல்லாரும்,
0: ரிசர்ச்சுக்கே
1: போயிட்டாங்க, பிஹெச்டி பண்ணிடுவாங்க இப்போ
0: எல்லாரும். அடுத்த நேயர் யாருன்னு பாக்குவோம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேங்க. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க?
2: குமரங்குன்றல இருந்து சின்னவளவில்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க மேடம், உங்க பேரு?
2: இந்திராணி பேசுறேங்க.
0: சொல்லுங்க, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: க்வெஸ்சன் தெரியலங்க மேடம்.
0: என்னன்னா வட்டம், சாரி, வட்டம், செவ்வகம், ஆப்பிள், பஸ்.
1: ஹலோ
0: ஹலோ,
2: சொல்லுங்க மேடம், சொல்லுங்க.
0: வட்டம், செவ்வகம், ஆப்பிள், பஸ். ஒருத்தர் பேப்பர்ல வரையறான்னு சொன்னாரு. பேப்பர்ல எல்லாமே வரையலாம், பஸ் வரையலாம், ஆப்பிள் வரையலாம், வட்டம் வரையலாம், செவ்வகம் வரையலாம், எல்லாமே.
1: சொல்லுங்க.

0: சரி, இன்னும் ஒரே ஒரு நேயர்கிட்ட கேட்டு நம்மளே
1: சொல்லிடலாமோ? ஓகே ஓகே, கண்டிப்பாக முயற்சிக்கு நன்றி.
0: அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
2: முத்தகிரிலிருந்து கோகிலா.
0: கோகிலா சொல்லுங்க.
1: ஓகே கோகிலா, நிகழ்ச்சி கேட்டீங்களா? ஆப்பிள். ஓகே, ஆப்பிள் வந்து கரெக்டான பதில். ஓகே, காரணம்
3: கேள்வி.
1: ஓகே, கேள்வியே தெரியல.
0: வட்டம் செவகம் பஸ் ஆப்பிள்ங்க. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க?
3: சத்தமே டவுன் ரொம்ப கம்மியா இருக்குல சவுண்ட்.
1: அப்படிங்களா?
0: இப்ப கேக்குதா?
3: ரொம்ப கம்மியா கேக்குது.
0: இல்லையே, ஃபுல்லா இருக்கு, ஃபுல்லா இருக்கு சவுண்ட். உங்களுக்கு தான் ஏதாவது நெட்வொர்க் மிஸ்டேக்கா இருக்கும். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க?
3: பொள்ளாச்சில இருந்து பேசுறேன். சரவணன் சொல்லுங்க.
0: வட்டம் சதுரம் செவகம் பஸ், சாரி, வட்டம் செவகம் பஸ் ஆப்பிள்.
3: வட்டம் சதுரம் செவ்வகம் ஆப்பிள்.
0: இல்ல இல்லங்க, வட்டம் செவ்வகம் பஸ் ஆப்பிள்.
3: வட்டம் சதுரம் பஸ் ஆப்பிள். ஆப்பிள் தானங்க.
0: எப்படிங்க?
1: ஆப்பிள் தாங்க. அந்த பதில் நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அது எப்படி ஆப்பிள்?
3: ஆப்பிள் வந்து பழம். இதெல்லாம் பழம் கிடையாது இல்லங்க.
0: அதான் ஆப்பிள் பழம் தான். பழம்ன்றதே எல்லாருக்குமே தெரியாது.
3: சாப்பிட முடியாது சதுரத்தை, சாப்பிட பஸ்ஸையும் சாப்பிட முடியாது. ஆப்பிள்
1: சாப்பிடலாம். ஓகே, கிட்டத்தட்ட நீங்க வந்து பதிலுக்கு நெருங்கிட்டீங்க. ஆனாலும் நீங்களுக்கு வந்து அந்த பெர்ஃபெக்ட் டெஃபினிஷன் இன்னும் வரல. ஓகே, அடுத்த நேயர் முயற்சி பண்ணலாம்.
0: இன்னும் ஒரே ஒரு நேயர் கேட்டு
1: முயற்சி பண்ணலாம். முயற்சி பண்ணலாம். எப்படி போன கேள்வி நேயரே சொன்னாங்களோ அதே மாதிரி இதையும் சொல்லுவாங்க. நம்ம முயற்சி பண்ணலாம்,
0: பண்ணுவோம். அதாவது மறுபடியும் நேயர்களுக்கு ஹலோ வணக்கம்.
4: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க?
4: கஞ்சம்பட்டியில இருந்து சண்முகானந்தம் பேசுறேங்க.
0: கஞ்சம்பட்டி அது எங்க இருக்குங்க?
4: பொள்ளாச்சிக்கு பக்கம்ங்க.
1: எல்லா பொள்ளாச்சி நேர்களா வரீங்க,
0: சந்தோஷம். உங்களுக்கு நல்ல செழிப்பான இடம் தானே, அதனாலதான் இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன். வட்டம் செவ்வகம் ஆப்பிள் பஸ் எது சொல்லுங்க
4: மேடம். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆப்பிள் ஆப்பிள் மிதக்கக்கூடியதே, அது ஒரு வித்தியாசமா இருக்கு மேடம்.
1: மிதக்குங்களா? ஆப்பிள் மிதக்குதா?
4: தண்ணியில போட்டா மிதக்குங்க மேடம். அது
1: இப்போ நீங்க
0: நம்மளே யோசிக்கலாம்.
1: இப்ப வட்டம் எல்லாம் நம்ம தெர்மோகோல்ல செஞ்சு போட்டா அதுவும் மிதக்கும், அப்படி இருக்கு இல்லீங்களா? ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்.
0: மூளைக்கு ஒரு சின்ன வேலை, அவ்வளவுதான். இது நாளையும் சொன்னா டக்குன்னு அடுத்த விஷயம் என்ன? இன்னொரு நேயர் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த நேயர், நிறைய நேயர்கள் இருக்காங்க.
1: ஹலோ, என்ன எல்லாருக்குமே அந்த ஆர்வம்
0: சொல்லுங்க. ஹலோ
5: ஹலோ,
0: ஆ வணக்கம் சொல்லுங்க.
1: இனிப்புல இருக்கீங்க, பேசலாம்.
0: சொல்லுங்க மனோகரன்.
5: இது உயிருள்ள பொருளுங்க.
1: ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிருங்க.
0: ஆ சொல்லுங்க சொல்லுங்க. உயிருள்ள பொருள்.
1: ஆப்பிள் உயிருள்ள பொருள். சூப்பர்.
0: உயிருள்ள பொருள். இவங்க எல்லாம் உயிரற்ற பொருளா?
1: மற்றதெல்லாம் உயிரற்ற பொருள்.
0: சரி, நம்ம கிட்டத்தட்ட எல்லாமே சொல்லிட்டாங்க. நான் சொல்லிடுறேன், இவரும் கிட்டத்தட்ட 95% சொல்லிட்டாரு.
1: ஓகே, இல்ல 0.5% கூட சொல்லிட்டாரு. இன்னும் அது 0.5 தான்.
0: அது என்னன்னு சொல்லிட்டா, இப்ப மற்றவைகள் எல்லாம் மனுஷன் செய்யறான், கையில செஞ்சு இது பண்றான். இது இயற்கையா விளையுதா?
1: விளையக்கூடிய ஒரு பொருள்.
0: இணைப்புல
1: வரப்போ உங்க எஃப்எம் வால்யூம் வந்து கம்மியா வச்சுக்கோங்க. சோ ஃபைனலா அந்த ட்விஸ்ட் இதுதான். அதாவது ஆப்பிள் அப்படின்றது இயற்கை சார்ந்த ஒரு பொருள். மற்றது எல்லாமே வந்து மனிதனால ஆப்பிள் விளைய வைக்க முடியும் தான், மனிதனால முடியும். ஆனா அதை வந்து செய்ய முடியாது.
0: செய்ய முடியாது.
1: மற்றவைகளை
0: செய்யறான், அது விளைவிச்சு இயற்கை கொடுத்த ஒரு கொடைய வந்து.
1: கண்டிப்பா
0: அதுல நிறைய கூட இப்ப ஹைபிரிட் வெரைட்டிஸ் அதெல்லாம் நிறைய ரிசர்ச்ல கண்டுபிடிக்கிறாங்க. அதை வந்து கையால செய்ய முடியாது. இயற்கையாக
1: அது விளைஞ்சாதான் உண்டு. ஆனா பஸ் வட்டம் செவகம் இதெல்லாம் நம்ம எதுல வேணாலும் செஞ்சிடலாம். ஓகே சூப்பர். சோ இதுதான் அந்த பதில்.
0: ஒரு கேள்வி நம்ம கேக்குறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல அழகான பாடல்
1: கண்டிப்பா பாடலை கேட்டுடலாம்.
0: அது தனியாத தாகம் படத்துல இருந்த ஒரு பாடல்.
1: இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.

0: நேர்கள் கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் ஊட்டி எஃப்எம் 101.8. இந்த நிகழ்ச்சியை ரொம்ப பெருமையோடு வழங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்.
1: ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்டியாக நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம்
0: நிகழ்ச்சியில். அடுத்த நேர்கள் கேட்குற கேள்வி நான் உங்களையே கேட்குறேன்.
1: நேர்கள்ட்ட கேள்வியா?
0: நேர்கள் புதுசா இருக்கு. உங்ககிட்ட கேக்குறது இப்ப நேர்கள் பதில் சொல்வாங்க.
1: அப்படி ஓகே ஓகே.
0: பூக்களை பத்தி கேக்கலாமா?
1: ஓகே கேட்டுடலாம், தாராளமா கேட்டுலாம். இப்ப இந்த கேள்வி எனக்கா நேர்களுக்கு?
0: நேர்களுக்கு. எல்லாரும் நேர்களுக்கு.
1: அப்பாடா,
0: இப்ப நீங்க முன்னாடி இருக்கனால உங்களை கேக்குறேன். உங்களை கேக்குற மாதிரி நேர்கள்ட்ட கேக்குறேன்.
1: ஓகே சொல்லுங்க.
0: ரோஜா, மல்லிகை,
1: மல்லிகை,
0: தாமரை,
1: தாமரை,
0: சம்பங்கி,
1: சம்பங்கி, இது எல்லாமே மலர்கள் தானே? இதுல
0: என்ன வாசனை உள்ள மலர்கள்? வெறும் மலர்கள் கிடையாது,
1: வாசமுள்ள மலர்கள். ஆமா, நல்ல கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ். இதுல என்ன பொருந்தாத இருக்கு? பொருந்தாம இருக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, எல்லாமே பூக்கள் தானே?
0: இல்ல,
1: அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஓகே, ட்விஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்களான்னு பாப்போம்.
0: ஹலோ, வணக்கம். ஹலோ,
1: இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
0: ஹலோ
2: ஹலோ,
0: வணக்கம்.
1: கேள்விக்கு ஏத்த மாதிரி நீங்களும் பூ பறிச்சிட்டு இருக்கீங்க. என்ன பூ
0: பறிச்சிட்டு இருக்கீங்க?
2: முல்லைப்பூ, ஜாதி முல்லை இருக்குங்க. உங்களுக்கு எந்த பூ வேணும் சொல்லுங்க.
0: ஜாதி முல்லை தான் உங்களுக்கு என்ன பிடிக்கும்?
1: எனக்கு பூக்கள்னாலே பிடிக்கும், எந்த பூனாலும் ஓகே.
0: ஜாதி முல்லை ரொம்ப இஷ்டம் சுப்லட்சுமி.
2: அப்படிங்களா? சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. அட்ரஸ் மட்டும் அனுப்பிடுங்க,
1: பொறிச்சது அப்படியே கொரியர் அனுப்பிடுங்க. சரி ஓகே. அதுல என்ன பொருந்தாம இருக்கு அப்படின்றத யோசிச்சீங்களா?
0: ரோஜா, மல்லிகை, அடுத்து தாழம்பூ, தாமரைப்பூ, இத சொல்லுங்க. எது பொருந்த?
2: கோயிலுக்கு.
0: ரோஜா, மல்லிகை, தாழம்பூ, தாமரைப்பூ, இதுல எது பொருந்தாது?
2: எது பொருந்தாது?
1: எல்லாமே பூக்கள் தான்.
2: தாமரை பூக்கள், ரோஜா, தாமரை,
1: மல்லிகை, அப்புறம் தாழம்பூ. நீங்க தாமரை சொன்னீங்க, எதனால தாமரை?
2: தாமரைக்கு
1: தாமரைக்கு ஓகே, சூப்பரா வந்து அந்த பதில கண்டுபிடிச்சிட்டீங்க. அது வந்து இவங்க பூ பறிச்சிட்டு இருந்ததுனாலதான் இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு.
0: எனக்கு ஒரு அதிசயமா இருக்கு.
1: ஆமா, எவ்வளவு இழுத்தாங்க இல்லீங்களா போன ரெண்டு கேள்வி, இத டக்குனு கண்டுபிடிச்சிட்டாங்க.
0: ஒன்னு நினைச்ச உடனே ஒரு பூவே வந்து பேசிட்டாங்க.
1: சுப்புலட்சுமி, நீங்க தினமும் கால் பண்ணுவீங்க நீ ஊட்டி எஃப்எம்க்கு, ஓகேங்களா?
0: காற்றலையில் ஒரு பூவையே வந்து தொட்டு ஒரு பூ பறிக்கிறவர்கள் கிட்ட இருந்து வந்திருக்கேன்.
1: அந்த பதிலும் சரியா வந்திருக்காது. தாமரை மட்டும்
0: தான்

0: நேர்களை, நீங்கள் கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சி ஊட்டி எஃப்எம் 101.8 வழங்கும் எதிரும் புதிரும், அதாவது பொருந்தாத ஒன்றை பொறுத்துக நிகழ்ச்சி. அதாவது குழந்தைங்களுக்கு தான் பொறுத்த சொல்லுவாங்க, இப்போ எல்லாத்தையுமே பொறுத்த சொல்லிட்டு இருக்கோம்.
1: ஆமா,
0: இப்போ இந்த நிகழ்ச்சியில் நம்ம ரொம்ப பொருந்திருக்கோம்னு நினைக்கிறேன்.
1: ஆமா, ஆரம்பத்தில் பொருந்துவோமா அப்படின்னு இருந்தது, இப்போ பொருந்திட்டோம் அப்படி இருக்கு.
0: ஏன்னா நீங்களும் நிறைய ட்விஸ்ட் பண்ணிட்டீங்களா, பொறுமையோடு இருந்தீங்களா, அதனால
1: உங்க ட்விஸ்ட் என்னவா இருக்கும்னு உட்காந்து யோசிச்சே.
0: ரொம்ப ட்விஸ்ட் இல்லாம ஒரு ட்விஸ்ட் தான்,
1: சின்ன ட்விஸ்ட் எல்லாமே இருக்காது. ஓகே,
0: முடி இருக்கு, நேரம் ஆயிடுச்சு இல்லையா.
1: நம்ம கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு,
0: பேனா பென்சில்,
1: பேனா பென்சில் ஸ்கெட்ச்,
0: கலர் பெயிண்ட், அது வால் பெயிண்ட் கிடையாது, குழந்தைங்க யூஸ் பண்ணக்கூடிய
1: கலர். ஓகே ஓகே, வாட்டர் கலர் மாதிரி.
0: இது டிஃபரன்ஸ்.
1: ஐயோ, மீண்டும் வா, நீங்க எங்களை ஸ்கூல் கிளப்பவே விட மாட்டீங்க போல.
0: ஹலோ வணக்கம், ஹலோ வணக்கம்,
1: இணைந்திருக்கீங்க, பேசலாம். வணக்கம்,
0: கட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். அடுத்த நேர் ஹலோ வணக்கம்.
1: நேர்கள் வந்து அவசர அவசரமா வராங்க, முடிய போதே பேசிடணும் அப்படின்னு. ஓகே,
0: அடுத்த நேர் ஹலோ வணக்கம்.
2: இருவருக்கும் இனிய பொன்மாலை வணக்கங்கள். நலம் நலமறியாவல்.
0: உங்கள் நலமறியாவல், டக்குன்னு பதில சொல்லுங்க. பேனா பென்சில்
2: ஜரூரா இருந்து நிகழ்ச்சி ரெண்டுவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி. ஓகே, நிறைவு நேயர், அதனால டக்குன்னு
0: வெயிட்டிங்ல.
2: பேனா அப்படி எல்லாம் வந்ததுக்கு ஒரு தடவை கூட சொல்லுங்களேன்.
0: பேனா பென்சில் பெயிண்ட் ஸ்கெட்ச் கலர் பெயிண்ட், அதாவது குழந்தைங்க வாட்டர் பெயிண்ட்,
2: வாட்டர் பெயிண்ட், பேனா பென்சில், இன்னொன்னு
1: ஸ்கெட்ச், ஸ்கெட்ச்,
2: ஸ்கெட்சா. நம்ம இதுல வந்து பென்சில் தான் தனித்துவம் பெறுது. ஏன்னா வந்து அதுல எல்லாம் வந்து கலர்ஸ் வரும். அப்புறம் பென்சில் வந்து நம்ம ஒரே இதுதானே, அந்த பென்சில் கலர்
0: உண்டு. என்ன பென்சில் குள்ள மை மட்டும்தான்.
2: ஆமா ஆமா, இதுல எல்லாம் வந்து டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கலர்ஸ்.
1: சூப்பர் சூப்பர்.
2: அப்புறம் வந்து நீங்க இந்த பூ பூ பிசி சொல்றதுக்கு வந்து பூவே நீ யாரு சொல்லி யாருக்கு மலர்கின்ற அந்த பாடலுக்கு நீங்க சொல்லும் போதே நான் வந்து தாமரப்பூ வந்து குளத்தில் ஆகாய குளத்தில் தாமரை மலர்னு கண்டுபிடிச்சேன்னு
1: இணைப்புதான் கிடைக்கலையே. இதுதான் ஆனா இணைப்பு கிடைக்கல.
0: தாமரை
1: Then you are absolutely exactly correct.
2: Very good.
0: Thank you so much. நிறைவு நேயர் மகுடம் சூட்டிட்டாரு.
1: ஆமா, நிகழ்ச்சிக்கே மகுடம் சூட்டிட்டு
0: போயிட்டாரு. அதுக்கு முன்னாடி அந்த பூவையர் இன்னமும் அதை விட அழகு.
1: ஆமா, மகுடத்துக்கு மேல ஒரு என்ன சொல்றது, ஒரு
0: பூவே வச்சுட்டாங்க.
1: அதேதான், அழகான ஒரு பவழம், அந்த மாதிரி அழகான ஒரு மல்லிகை வச்சுட்டு போயிட்டாங்க அவங்க. சோ இன்னைக்கு வந்த நேயர்கள் எல்லாருமே ரொம்ப அருமையா நம்ம நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம்.
0: நிகழ்ச்சி நிறையறதுக்கான நேரம் வந்துடுச்சு. அம்மோ, அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு அம்மோ வந்து கொஞ்ச நேரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க.
1: சில நொடிகளில் தொடரும்,
0: சில நொடிகளில் தொடரும். இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக பிரசன்ட் பண்ணது உங்கள் அன்பறிவிப்பாளர் டபிள்யூ பிரேமலதா.
1: நான் உங்கள் அர்ஜி அம்மோ.
0: நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நீட் வினாத்தாள் கசிவு மோசடியில் சம்பந்தப்பட்டவர்கள் மீதான விசாரணையை துரிதப்படுத்தும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி விரைவு நீதிமன்றங்களை அமைக்க உத்தரவிட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முன்வராமல் எதிர்க்கட்சிகள் தங்களது நிலைப்பாட்டை மாற்றி வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குற்றம் சாட்டியுள்ளார். நீட் வினாத்தால் வெளியான விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் அரசு விவாதிக்க தயாராக உள்ளபோதிலும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருவதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். நீட் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. சுதந்திர போராட்ட வீரர் லோக்மானிய பால கங்காதர திலகர் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் நினைவு தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மரியாதை செலுத்தியுள்ளார். இந்தியாவிலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலும் வசிக்கும் இருநாட்டு மக்களுக்கும் பரஸ்பரம் பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்ய இரு நாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளன. தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் முல்லைப்பெரியாறு அணையில் மதுரை மண்டல தலைமை பொறியாளர் டாக்டர் சிவக்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். நீட் தேர்விற்கு எதிராக மாணவர்களை காங்கிரஸ் கட்சி தவறாக வழிநடத்துவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கடலோர பகுதிகளில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுப்பதற்கான சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் இன்று தொடங்கியது. ஹராரேயில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் சிம்பாப்வே அணி சற்று முன்வரை 4.5 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்துள்ளது. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா ஆடவர் பிரிவில் பங்களாதேஷையும் மகளிர் பிரிவில் கஜகஸ்தானையும் இன்று எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் OTFM 101.8. நேரம் 5:02. நேர்கள் தொடர்ந்து கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. என்னதான் நம்மளுக்கு நிறைய புது புது படங்கள் புது புது பாடல்கள் நம்ம கேட்டுட்டே இருந்தாலும் நம்ம மனசுல நீங்க நினைவு பெற்றிருக்க எப்பொழுதுமே அந்த நினைவில் நின்ற பாடல்கள் அப்படின்னு வரப்போ பாத்தீங்கன்னா பழைய பாடல்கள் வந்து அந்த தனித்துவமான இடத்த கண்டிப்பா பிடிச்சிருக்கும். அந்த இடத்த வேற யாராலையுமே பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில அந்த பாடல்கள் நம்ம வச்சிருப்போம். என்னைக்காவது நம்ம அதை கேட்கிறப்போ அப்பா இந்த பாடலை எவ்வளவு மிஸ் பண்ணோம், இத்தனை நாள் கேட்காம விட்டுட்டோமே அப்படின்ற மாதிரியான உணர்வுகள் அந்த பாடல்கள்ல இருந்து நம்மளுக்கு வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் பொன்மாலை பொழுதுல 1950களிலிருந்து 70களில் வெளியான திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் தான் கேட்க விருப்போம். அதுவும் குறிப்பாக இன்றைக்கு ஒரு கதாநாயகன் அவரை பற்றின தகவல்களோடு அவர் நடித்து வெளியான திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்கவிருக்கும். யார் அந்த கதாநாயகன், அவரை பற்றின தகவல்கள் என்னென்ன அப்படின்றத தொடர்ந்து ஒரு பாடலுக்கு அப்புறம் நம்ம கேட்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது OTFM 101.8. எல்லாமே செம்ம ஹிட்டு.

மகளே பார் திரைப்படத்துல இருந்து பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுஷீலா இருவரும் இணைந்து பாடிய அருமையான அந்த பாடல் கேட்டும் நேர்கள் பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கு பொன்மாலை பொழுதுல யாருடைய பாடல்கள் நம்ம கேட்க இருக்கோம் அப்படின்றது ஆர் முத்துராமன் இவர் நடித்து வெளியான திரைப்படங்கள்ல இருந்தான் பாடல்கள் கேட்கவிருக்கும். ஸோ இவரோட முழு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துராமன் ராதாகிருஷ்ணன் அப்படின்றதுதான் இவருடைய முழு பெயர். ஸோ இவர் பிறந்த தேதி என்றைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் 4ஆம் தேதி 1929 ஆண்டு வந்து இவர் வந்து பிறந்திருக்காரு. அதே மாதிரி தமிழ் திரைப்படங்கள் பல திரைப்படங்கள்ல இவர் வந்து பணியாற்றியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். அதாவது கதாநாயகனா மட்டும் இல்லாம குணச்சித்திர நடிகராகவும் இவர் வந்து பல திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. 1960களில் இருந்து 70களில் வந்து பாத்தீங்கன்னா முன்னணி நடிகராகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் சிவாஜி போன்ற ஜாம்பவான்கள் தமிழ் திரைப்பட உலகெல்லாம் ஆண்டுட்டு இருந்த அந்த காலகட்டத்திலேயே இவரோட பன்முக நடிப்பாலையும் மொழி புலமையாலும் நவரச திலகம் அப்படின்ற பட்டத்தையும் இவர் பெற்றிருக்காரு. அந்த அளவுக்கு இவருடைய உணர்வுகளின் மணி மகுடமாவே அவர் வந்து அவருடைய நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். தொடர்ந்து மேலும் இவரை பற்றின தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

பி வி ஸ்ரீனிவாஸ் அவருடைய குரல்ல கொடிமலர் திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் கேட்டோம். நீர்கள் இன்றைக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா முத்துராமன் அவர் நடித்து வெளியான திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் மற்றும் அவரை பற்றின தகவல்கள் தெரிஞ்சிட்டு இருக்கோம். இவருடைய பிறந்த தினம் July 4 அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இவர் பிறந்த ஊர் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரத்த நாடு தாலுக்கால தான் இவர் வந்து பாத்தீங்கன்னா பிறந்திருக்காரு. அதே மாதிரி இவர் குடும்பத்தை சார்ந்த எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசு வேலையில தான் இருந்திருக்காரு. அதாவது இவருடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா வழக்கறிஞரா இருந்திருக்காரு. மாமா அவர்கள் வந்து காவல்துறை அதிகாரியா இருந்திருக்காங்க. இருப்பினும் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இளமை பருவத்திலேயே திரைப்படங்கள் மற்றும் நுண்கலைகள் மீது ஒரு ஈடுபாடு ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் அந்த காலத்துல குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் குடும்ப அழுத்தம் காரணமாகவும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசு ஊழியராக தான் இவர் வந்து பணிபுரிந்திருக்காரு. இருந்தாலும் திரைப்படம் மீது இருக்க அந்த ஆர்வத்தினால இவர் வாழ்க்கையின் பிற்பகுதியில, அதாவது ஒரு late 30s அப்படின்னு சொல்லலாம், அதற்கப்புறம் தான் திரையுலகில் வந்து இவர் என்ட்ரியே கொடுத்துருக்காரு. கொடுத்ததுலேருந்து எல்லா படங்களிலுமே வந்து சூப்பர் ஹிட் தான் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அந்த மாதிரி அருமையான ஒரு திரைப்படத்திலிருந்து மீண்டும் ஒரு பாடல் இணைந்திருங்கள் UTFM 101.8.

மயங்குகிறாள் ஒரு மாது திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் கேட்டோம். இன்றைக்கு பொன்மாலை பொழுதுல நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்புல முத்துராமன் இவர் நடித்த வெளியான திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். ஆரம்ப காலகட்டத்துல அதாவது ஒரு நடிகரா இவரை வந்து அறிமுகப்படுத்துறப்போ நேரடியா வந்து திரைப்படங்கள்ல இவர் வந்து நடிகரா அறிமுகம் ஆகல, அதற்கு பதிலா பாத்தீங்கன்னா மேடை நடிகராக தான் இவர் வந்து முதல் முதல்ல தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்துல அவருடைய கெரியரை தொடங்கினாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இவருடைய நாடக மேடை எதுவாக இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய மூத்த நடிகரான எஸ் எஸ் ராஜேந்திரன் இவருடைய நாடக மன்றமான எஸ் எஸ் ஆர் நாடக மன்றத்துலதான் இவர் வந்து பாத்தீங்கன்னா முதல் முதலாக நாடகம் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. பின்னர் சேவா ஸ்டேஜ் அப்படின்ற இந்த நாடக மன்றத்திலும் மணிமகுடம், முத்து மண்டபம் மற்றும் பாரதியாரின் கவிதைகள்ல நாடகங்கள் உட்பட ஏராளமான நாடகங்கள்ல இவர் வந்து நடிகரா நடிச்சிருக்காரு. அதற்கப்புறம் தான் தமிழ் திரைப்படங்கள்ல இவர் வந்து என்ட்ரி கொடுத்திருக்காரு. திரைப்படம் இவருக்கு எப்படி அமைஞ்சது, எத்தனை திரைப்படங்கள் நடித்தாரு, அதே மாதிரி யார் யாரெல்லாம் இவருக்கு ஜோடியா சேர்ந்தாங்க அப்படின்ற மாதிரியான பல தகவல்கள் இந்த பாடலுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். இது ஊட்டி FM 101.8 எல்லாமே செம்ம ஹிட்டு.

தீர்க்க சுமங்களி திரைப்படத்திலிருந்து வாணி ஜெயராம் அவங்களுடைய குரல்ல அருமையான அந்த பாடல் கேட்டோம். நேர்கள் எல்லாரும் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 5:23 ஆயிடுச்சு. இன்றைக்கு பொன்மாலை பொழுதுல நம்ம முத்துராமன் இவர் நடித்து வெளியான திரைப்படங்கள்ல இருந்தான் பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். அதாவது சுமார் 60களில் 70களில் இவர் வந்து திரையுலகிற்கு வராரு இல்லைங்களா, உள்ள என்ட்ரி ஆகி கொடுக்கும் போது இந்த 20 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 100 படங்களுக்கு மேல வேடங்கள், அதாவது நடிகர் ஒரு கதாநாயகர் மட்டும் இல்லாம பல்வேறு வேடங்கள்ல 100 திரைப்படங்களுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வந்து இவர் நடிச்சிருக்காரு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்ஜி ராமச்சந்திரன், சிவாஜி கணேசன் மற்றும் ஜெபினி கணேசன் இந்த மாதிரியான ஜாம்பவான்கள் இருந்த அந்த காலகட்டத்திலே வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு 100 திரைப்படங்களுக்கு மேல நடிச்சிருக்கிறது வந்து கண்டிப்பா ஒரு சாதனை தான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவருக்கு ஜோடி சேர்ந்த நடித்த நடிகைகள் யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவிகா, எஸ் விஜயலட்சுமி, வெண்ணிலாடை நிர்மலா, விஜய நிர்மலா, வாணி ஸ்ரீ, சுஜாதா, பாரதி, ஸ்ரீதேவி, இந்த மாதிரி பல பேர் வந்து இவர் கூட நடிச்சிருக்காங்க. அதில் ரொம்பவுமே நிலையான கதாநாயகி, அதாவது இவர் வந்தாருன்னா இவங்க கதாநாயகியாக கண்டிப்பாக இருப்பாங்கன்ற மாதிரி கே.ஆர். விஜயா அவர்கள் தான் வந்து இவர் கூட பார்த்திங்கன்னா நிலையான ஒரு ஜோடியாக இவர் கூட பல திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி நிறைய சூப்பர் ஹிட் திரைப்படங்களும் கொடுத்துருக்காரு. இவருக்கு மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கேட்க போகிற இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா இவர் நடித்து வெளியான திரைப்படம். டி.எம். சவுந்தரராஜன் அவர்களுக்கு இந்த பாடல் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், அதாவது தமிழ் கர்நாடக இசை மட்டும் இல்லாமல் கசல் மியூசிக், அதாவது நம்ம பாலிவுட்லலாம் நிறைய கேட்டிருப்போம் இல்லைங்களா, கசல் மியூசிக் அந்த மாதிரியான ஒரு இசை முயற்சி நம்ம பண்ணணும் அப்படின்னு இருந்த நேரத்தில் டி.எம். சவுந்தரராஜன் அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பு தான் இந்த போலீஸ்காரன். நம்ம இப்போ கேட்க போகிற இந்த பாடல் கசல் இசையில் அமைந்திருக்கக்கூடிய பாடல். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8 கேளாமை செம்ம ஹிட்டு.

போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் கேட்டோம். பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி இருவரும் இணைந்து பாடியது. இன்றைக்கு பொன்மாலை பொழுதுல முத்துராமன் ராதாகிருஷ்ணன் இவரை பற்றின பல தகவல்கள் நம்ம கேட்டோம். இந்த அளவுக்கு திறமையாக இருந்த முத்துராமன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட அதாவது 20 வருடங்கள்ல 100க்கும் மேற்பட்ட படங்கள் நடித்திருந்தாலும் அக்டோபர் 16 1981 52 வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளை விட்டு பிரிந்தார் அப்படின்னு சொல்லணும். என்னதான் அவர் பிரிந்திருந்தாலும் ஒரு நடிகராகவும் அதே நேரம் ஒரு தயாரிப்பாளராகவும் அவர் கொடுத்த படைப்புகள் இன்றைய வரைக்கும் அவரை நம்மளுக்கு நினைவுபடுத்திட்டே தான் இருக்கும், இதுக்கப்புறமும் நினைவுபடுத்தும் அப்படின்ற இந்த தகவல்களுடன் இன்றைய பொன்மாலை பொழுது நிறைவு பெறுகிறது. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 5:30.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டிஎஃப்எம் 101.8 நேரம் 6 மணி. நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்று மற்றும் நாளை ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:05 இரவு 9 மணி மற்றும் 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி ஏஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை, திரையில் ஒளித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள், சென்னை ஏஞ்சல். 6:40 பெட்டது கமலு, வடுகுமொழி பாடல்கள். 7 மணிக்கு திரைகாணம். 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 7:30 தோட்டமும் தொழிலும், பட்டாணி சாகுபடி குறித்து விவசாயி ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் நேர்முகம். கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியவை இடம்பெறும். 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும், தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம், டெல்லி ஏஞ்சல். தொடர்ந்து 8:30 நினைத்தாலே இனிக்கும், நேயர் விருப்பம். 9:15 செய்திச் சுடர். 9:30 நாடக மலர், குடும்ப கௌரவம், வானொலி நாடகம். எழுத்தாக்கம் பி சிவசுப்பிரமணியன், அமைப்பில் உதவி ஜி சங்கீதா, அமைப்பு கே காளிமுத்து, படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 10 மணிக்கு குவெஸ்டினார் இன் பார்லிமெண்ட், நாடாளுமன்ற கேள்வி நேர ஒளிப்பதிவு.

தொடர்ந்து நாளை ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி ஏஞ்சல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 6:45 பிற்பகல் 1:45 மாநில செய்திகள் சென்னை ஏஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி தொல்கதைகள், வழங்குபவர் ஆவண காப்பக உரிமையாளர் மற்றும் ஆவண புகைப்பட கலைஞர் வி மதிமாறன் அவர்கள். 7:00 காந்தி அஞ்சலி, காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள்.

நாளை காலை 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், தொடர்ந்து புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 3ஆம் பருவம். நிறைவாக உணவே உன்னதம். குழந்தைகளுக்கு வழங்க வேண்டிய ஊட்டச்சத்து உணவு முறைகள் குறித்து ஊட்டச்சத்து நிபுணர் பிரதீப் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியவை இடம்பெற கேட்கலாம். காலை 8:15 பிற்பகல் 12:05 1:05 2 மணி மாலை 6:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். காலை 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ். 9:00 ரெட்ரோ ராகங்கள் மாஸ்ட்ரோ ஸ்பெஷல். 9:10 சைபால் வழங்கும் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 10:30 மகளிர் மட்டும். 11:00 3:00 மற்றும் மாலை 5:00 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சல். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில், தொடர்ந்து நேயர் விருப்பம் எண்ணங்களின் வண்ணங்கள். தலைப்பு ஒரு சின்ன மாற்றம் பெரிய பலன், உங்கள் அனுபவம். தொலைபேசி வழி நேர்கள் கருத்து பகிர்வு. பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை. 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். நேர்கள் இதுவரை இன்று மற்றும் நாளை ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள்.

தர்மசீலம் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டோம். நேர்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் நேரம் 6:26. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் கல்வி முறையை வலுப்படுத்தவும் இளைஞர்களின் நலன் காக்கவும் அரசு முன்னுரிமை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தூத்துக்குடி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திற்கு திமுக பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 126 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விரைவு நீதிமன்றங்கள் மூலம் வினாத்தாள் கசிவில் தொடர்புடையவர்கள் மீதான வழக்குகளுக்கு விரைவில் தீர்வு காணப்பட்டு நீதி கிடைக்கும் என்று கூறியுள்ளார். இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் அவர்களின் பிரகாசமான வாழ்க்கைக்கு உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் வகையில் வினாத்தாள் கசிவில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக பிரதமர் எடுத்துள்ள இந்த முடிவு ஒரு முக்கியமான மைல்கல்லாக அமையும் என்றும் திரு அமித்ஷா தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நாட்டின் கல்வி முறையை வலுப்படுத்தவும் இளைஞர்களின் நலன் காக்கவும் முன்னுரிமை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவு நீதிமன்றங்கள் மூலம் நீதி கிடைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பிரதமரின் அறிவிப்பு தேர்வுகள் நேர்மையான முறையில் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் அமைந்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் தொடர்புடையவர்களில் ஒருவர் கூட சட்டத்தின் பார்வையிலிருந்து தப்ப முடியாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். அடுத்த ஆண்டு முதல் நடைபெறும் தேர்வுகள்

0: வித்தார்.
1: என் பேர் லக்ஷனா, நான் சேலம்லேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து அனௌன்ஸ் பண்ணது நீட் பற்றி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா பேப்பர் லீக்கில் சம்மந்தப்பட்டிருக்க எல்லாருக்குமே வந்துட்டு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் வழங்குவோம் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் மூலியமானு சொன்னது வந்து ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாக நான் அதை ரொம்ப ப்ரைடாக வெல்கம் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இயர் எழுதுகிற நீட் பேட்டர்ன் வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் ஸ்மூதாக எடுத்துகிட்டு போனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுது.
2: தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அருணாச்சலம் என்ற இளைஞர் காவல் நிலையத்தில் உயிரிழந்த சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் திரு விஜய் காவல் மரணங்களுக்கு உறுதியான நடவடிக்கைகள் எடுக்காமல் மவுனம் காப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மகனை இழந்து தவிக்கும் அருணாச்சலத்தின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் உரிய பதிலளிக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி காவல் நிலையத்தில் இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாகர்கோவிலில் மாற்றுத்திறனாளி இளைஞர் சபரிவர்மன் காவல் நிலையத்தில் உயிரிழந்த சம்பவத்தின் அதிர்ச்சி அடங்குவதற்குள் மீண்டும் ஒரு காவல் மரணம் நிகழ்ந்திருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். இளைஞர் அருணாச்சலத்தின் மரணத்திற்கு பொறுப்பான காவல்துறை அதிகாரிகளை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அவரின் குடும்பத்தினருக்கு நீதியையும் இழப்பீட்டையும் விரைந்து வழங்க முதலமைச்சர் திரு விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 68 வயது பெண்ணின் கால் விரலை எலிகள் கடித்து குதறிய செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிப்பதுடன் அவருக்கு இழப்பீடு வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே இன்று சென்னையில் இதுகுறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், மருத்துவமனைகளில் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார்.
4: எலிகள் மாதிரி பிரச்சனை பாத்தீங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அங்க இருக்கிற கழிவு நீர் வசதிகள் சரியா இல்லைன்னா கூட வரும். அங்க இருக்கிற உணவு டிஸ்போஸ் பண்றதுக்கான சரியா ஒரு இடம் இல்லாத வரும். எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணாதான் இதை சரி பண்ண முடியும். படிப்படியா நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம்.
2: தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
5: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஜூலை 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், புதுவை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும்.
2: மாவட்ட செய்திகள். பத்திரப்பதிவுக்கான வருகையில்லா ஆவணப்பதிவு குறித்து கட்டட விற்பனையாளர்கள் மற்றும் வங்கியாளர்களின் சந்தேகங்கள் குறித்த கலந்தாய்வுக் கூட்டம் அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வான 111 பேருக்கு வேலைவாய்ப்புத்துறை துணை இயக்குநர் திரு செந்தில்குமார் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். விழுப்புரத்தில் தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு முகாமை நகராட்சி ஆணையர் ஷியாமலா இன்று தொடங்கி வைத்தார். தேனி மாவட்டத்தில் தற்காலிக தூய்மை பணியாளர்களை புதிய உறுப்பினர்களாக பதிவு செய்யும் சிறப்பு முகாம்கள் நாளை மறுநாள் முதல் அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் நீர்வளத்துறையின் திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் திரு ஜெயக்குமார் இன்று ஆய்வு நடத்தினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் ரயில் நிலையத்தில் போதைப்பொருள் கடத்தி வந்த 4 பேரை காவல்துறையினர்

0: கைது செய்தனர். தருமபுரி மாவட்ட காவல்துறை சார்பில் தலைக்கவசம் அணிய வேண்டியதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. வருவாய்த்துறை அலுவலர்கள், கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்ட இந்த பேரணியின்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அவசியம் குறித்தும் இணையதளம் வாயிலாக சுய விவரங்களை பதிவு செய்வது குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 126 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஹராரேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஜிம்பாப்வே அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 125 ரன் எடுத்தது. கனடாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சாகேத் மைனேனி இங்கிலாந்தின் லியாம் புரோடி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-6, 10-6 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் சார்லஸ் பென் ஜோன்ஸ் இணையை வென்றது. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. மஸ்கட்டில் இப்போட்டி இன்றிரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. இரவு 9:30 நடைபெறவுள்ள ஆடவர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் கல்வி முறையை வலுப்படுத்தவும் இளைஞர்களின் நலன் காக்கவும் அரசு முன்னுரிமை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தூத்துக்குடி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திற்கு திமுக, பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 126 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நேரம் 6:40.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: ஆகாஷவாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. வெட்டத கமலு, படகு மொழி பாடல்கள்.
3: வணக்கம் நேர்களே, வெட்டத கமலு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பாடல், இசைக்கு ஏற்றபடி ஆடுவது என்பது மனிதர்களின் இயல்பான சந்தோஷங்களில் ஒன்று. நண்பர்கள் சேருமிடத்தில் ஜாலியாக ஆடலாம், திருவிழா நாட்களில் பாரம்பரிய ஆட்டத்தை ஆடலாம். பட்டு வேட்டி அணிந்து தோளோடு சால்வையை போர்த்தி படுகு மக்கள் ஆடும் பாரம்பரிய ஆட்டம் பார்ப்பவர்கள் கண்களுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஆட வரலாம், பாடலை கேட்டு எல்லோரும் ஆட வரலாம்.

நிகழ்ச்சியில் தொடரும் இரண்டாவது பாடல். ஒரு ஆணின் மனதில் காதல் வந்துவிட்டால் விரும்பும் பெண் கண்ணெதிரே தோன்றும் ஊர்வசியாய், கனவில் வரும் மேனகையாய், தேவலோகத்திலிருந்து இறங்கி வந்த ரதிதேவியாய், இந்த உலகை ஆளும் ராணியாய் அவள் எனக்கு தோன்றுகிறாள் என்று அவன் கூறுகிறான். ஆனால் பெண் மட்டும் சளைத்தவளா என்ன? நீ என்னை இவ்வளவு புகழ்ந்து பேசுகிறாய் என்றால் உன் மனதிற்குள் நான் இருக்கிறேன் என்ற அர்த்தம். என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாயா? முறையாக வந்து பெற்றோரிடம் பேசு என்று கூறுகிறாள். இதோ பாடல் உங்களுக்காக.

மனிதன் பிறக்கும் போதும் எதுவும் கொண்டு வருவதில்லை, அதே போல இறக்கும் போது எதுவும் கொண்டு போவதும் இல்லை. பின்னர் ஏன் வாழும் நாட்களில் மட்டும் இவ்வளவு போட்டி, பொறாமை, வஞ்சம் எல்லாம் மனிதர்களாகிய நமக்குள்ளே? நன்மை செய்யுங்கள், நன்மை விளையும் என்பதை வலியுறுத்தும் ஒரு பாடல். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக

0: இன்று நாம் தொகுத்து வழங்கிய பாடல்கள் எல்லாம் உங்கள் மனதிற்கு பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு பட்டத கமலோ நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஆர். பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 7 மணி. நேர்கள் தொடர்ந்து திரைக்காணம் கேட்கும் முன்

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

வட்டாரம் திரைப்படத்தில் இருந்த கல்யாணி அவங்க குரல்ல அந்த பாடல் கேட்டோம். கேட்ட இந்த பாடலுடன் திரைகானம் நிறைவு பெறுகிறது. சில நொடிகளில் தொடர்வது மாவட்ட செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.

0: இன்றைக்கு இடம்பெறுவது திருநெல்வேலி மாவட்ட செய்திகள். எழுதியவர் திருமலைக்குமார்.
1: நெல்லை மாநகராட்சியின் அவசர கூட்டம் மாநகராட்சி மைய அலுவலக கூட்டரங்கில் மேயர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டம் தொடங்கியதும் வணிக நிறுவனங்கள் ஓட்டல்களில் உணவுப் பொருட்களை பார்சல் செய்ய பாலித்தீன் பை ரப்பர் பாயிண்ட் பயன்படுத்த தடை விதிக்கப்படுகிறது என்றும், மீறி பயன்படுத்தினால் முதல் கட்டமாக 1,000 ரூபாயும் அடுத்த கட்டமாக 2,000 ரூபாயும் மூன்றாவதாக 5,000 ரூபாயும் அபராதம் விதிக்கப்படும் என்றும், இதனையும் மீறி பாலித்தீன் பை ரப்பர் பாயிண்ட் பயன்படுத்தினால் கடை உரிமம் ரத்து செய்யப்படும் என்ற சிறப்பு தீர்மானத்தை வாசித்து நிறைவேற்றினார். இதனைத் தொடர்ந்து கூட்டம் 94 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு கூட்டம் நிறைவடைந்தது. இந்தியா முழுவதும் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் தேசிய மாணவர் படை செயல்பட்டு வருகிறது. தமிழகத்தில் நெல்லையை தலைமையிடமாக கொண்டு 5வது பட்டாலியன் இயங்கி வருகிறது. இதில் 4,000 மாணவர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர். NCCயில் சமீப காலமாக மாணவர்களுக்கு ராணுவ வேலையில் சேர சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த நிலையில் நெல்லை 5வது பட்டாலியனில் இருந்து 44 NCC மாணவர்கள் ஒரே நேரத்தில் இந்திய ராணுவத்திற்கு தேர்வாகி அசைத்துள்ளனர். நாடு முழுவதும் உள்ள 777 பட்டாலியனில் நெல்லை பட்டாலியனில் இருந்துதான் ஒரே நேரத்தில் அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் ராணுவத்திற்கு தேர்வாகியுள்ளனர். இதன் மூலம் நெல்லை பட்டாலியன் தேசிய அளவில் கவனத்தை ஈர்த்து மிகப்பெரிய சாதனையை படைத்துள்ளது. எனவே 5வது பட்டாலியனின் இந்த சாதனையை அங்கீகரித்து இந்தியன் புக் ஆப் ரெக்கார்ட் சார்பில் உலக சாதனை விருது அறிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்வு குறித்து லெப்டினன்ட் கர்னல் கார்த்திகே செய்தியாளர்களிடம் கூறுகையில், தென்னிந்தியாவில் இருந்து ராணுவத்திற்கு செல்லும் இளைஞர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவு என்றும், அதை மனதில் வைத்து தான் இந்த பயிற்சி மாணவர்களுக்கு கொடுத்து இந்த சாதனையை பெற்றுள்ளதாக கூறினார். மேலும், ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு எழுத்து தேர்வு மற்றும் உடல் தகுதி தேர்வில் பங்கேற்க உரிய பயிற்சி கொடுத்து அவர்களை ராணுவத்தில் சேர்த்து விடுவதுதான் எங்களின் முக்கிய நோக்கமாக இருந்தது என்று குறிப்பிட்ட அவர், இந்த ஆண்டு எங்கள் பட்டாலியனில் இருந்து மொத்தம் 93 மாணவர்கள் ராணுவ தேர்வில் பங்கேற்றதில் 44 பேர் தேர்ச்சி பெற்று ராணுவத்தில் சேர்ந்துள்ளனர் என்றும், இன்னமும் அடுத்தடுத்து மாணவர்களுக்கு சரியான பயிற்சி கொடுத்து எங்கள் சாதனையை நாங்களே முறியடிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் என கூறினார். தமிழக நிதியமைச்சரும் நெல்லை மாவட்ட பொறுப்பு அமைச்சருமான மரிய வில்சன் நெல்லை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு பணிகளை ஆய்வு செய்தார். முதலாவதாக நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் நீர்வளத்துறையின் கீழ் உள்ள நாங்குநேரி புறவழி கால்வாய் அமைத்து அதன் மூலம் அப்பகுதியில் உள்ள 46 குளங்களுக்கு தண்ணீர் வழங்குவதற்கான திட்ட மதிப்பீடு தயாரிப்பது தொடர்பாக அமைச்சர் அந்த இடத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் திட்ட மதிப்பீடு தயாரிப்பது தொடர்பாக அதிகாரிகளுடனும் ஆலோசனை மேற்கொண்டார். தொடர்ந்து நாங்குநேரி அரசு மருத்துவமனையில் தேசிய சுகாதார இயக்கத்தின் திட்டத்தின் கீழ் ₹30 கோடி மதிப்பீட்டில் 3 தளங்களுடன் கூடிய கூடுதல் கட்டடம் கட்டும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகளின் தற்போதைய முன்னேற்றம் குறித்து அமைச்சர் அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்திருந்த பொதுமக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ சேவைகள் மற்றும் குறைகள் குறித்து கேட்டறிந்தார். நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பட்டி பகுதியில் தொன்மை தமிழ் நாகரிகத்தை உலகிற்கு எடுத்துரைக்கும் வகையில் தாமிரபரணி நதிக்கரையில் அகழாய்வு நடத்தப்பட்ட பகுதிகளான ஆதிச்சநல்லூர், கொற்கை, சிவகளை, துலுக்கர்பட்டி ஆகிய இடங்களில் கிடைக்கப்பட்ட தொல் பொருட்கள் காட்சிப்படுத்தும் வகையில் ₹67 கோடி மதிப்பீட்டில் பிரம்மாண்ட அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டு திறக்கப்பட்டு மக்கள் பார்வையிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளிக்கல்வித்துறை மற்றும் தொல்லியல் துறை அமைச்சருமான ராஜ்மோகன் அருங்காட்சியகத்திற்கு வருகை தந்து நேரில் ஆய்வு செய்து பார்வையிட்டார். மின்னொளி விளக்குகளால் ஒளிரும் காட்சிக் கூடங்களை ஒவ்வொன்றாக சென்று பார்வையிட்ட அவர், அங்குள்ள தொல்லியல் பொருட்கள் பாதுகாப்பு, பராமரிப்பு மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் விளக்க வசதிகள் குறித்தும் அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தினார். இங்கு தாமிரபரணி நாகரிகத்தை வெளிப்படுத்தும் பல்வேறு அகழ்வாராய்ச்சி பொருட்கள், பழங்கால மண்பாண்டங்கள், இரும்பு ஆயுதங்கள், மனித எச்சங்கள், நாணயங்கள், ஆபரணங்கள் உள்ளிட்டவை அறிவியல் முறையில் ஒழுங்குபடுத்தப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பள்ளிக்கு அருகில் புகையிலை பொருட்களை விற்பனை செய்வதற்கு பள்ளிக் கல்வித்துறை தடை விதித்துள்ளது. இதனை தீவிரமாக நடைமுறைப்படுத்தும் வகையில் நெல்லை மாநகராட்சி ஆணையாளர் மோனிகா ராணா மற்றும் மாநகர நல அலுவலர் டாக்டர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் மாநகராட்சி பள்ளிகளின் அருகே 100 மீட்டர் எல்லையை வரையறுத்து கோடியிடவும் அப்பகுதியில் புகையிலை பொருட்கள் புழக்கத்தை கண்காணிக்கவும் உத்தரவிட்டனர். இந்த உத்தரவின் அடிப்படையில் பாளையங்கோட்டை பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளிகளுக்கு அருகே புகையிலை பொருட்கள் தடை செய்யப்பட்ட பகுதி என்பதை உணர்த்தும் வகையில் சாலையில் விழிப்புணர்வு கோடுகள் மற்றும் 100 மீட்டர் குறியீடுகள் வரையப்பட்டன. இந்த எல்லைக்குள் பீடி, சிகரெட் மற்றும் இதர புகையிலை பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்தி இந்த விழிப்புணர்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
2: நெல்லை மாநகர பகுதியில் இயங்கும் தனியார் பேருந்துகள் வழித்தட விதிமீறல், நேர விதிமீறல் மற்றும் அதிவேகமாக இயக்குதல் போன்ற புகார்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளன. இனி இதுபோன்ற புகார்கள் வந்தால் பாரபட்சமின்றி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நெல்லை மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் மோகன் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
0: இதுவரை நீங்கள் கேட்டது திருநெல்வேலி மாவட்ட செய்திகள். எழுதியவர் திருமலைக்குமார். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
3: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ருமேனியாவின் புக்கரெஸ்ட் சென்றடைந்தார். நீட் தேர்வு வினாத்தால் கசிவு உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களின் உணர்வுகளை மத்திய அரசு புரிந்து கொண்டு செயல்படுவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. சிக்கிம் சுரங்க விபத்து குறித்து விசாரிக்க 4 பேர் கொண்ட குழுவை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ருமேனியாவின் புக்கரெஸ்ட் சென்றடைந்தார். அந்நாட்டின் சார்பில் குடியரசுத் தலைவருக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. ருமேனியா நாட்டின் அதிபர் திரு நிக்கோசர் டானுடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். பேச்சுவார்த்தைகளுக்கு பின் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. பின்னர் ருமேனியா அதிபர் அளிக்கும் சிறப்பு விருந்தில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். நாளை இந்தியா ருமேனியா வர்த்தக தொழில்துறையினரை சந்திக்கும் திருமதி திரௌபதி முர்மு அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து பேச உள்ளார். நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களின் உணர்வுகளை மத்திய அரசு புரிந்து கொண்டு அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வு கசிவு விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் அறிவித்துள்ள விரைவு நீதிமன்றங்கள் மூலம் அவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கும் என்றும் கூறினார். வினாத்தாள் மோசடியில் ஈடுபட்டவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டதாகவும் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படாத வகையில் உடனடியாக மறுதேர்வு நடத்தப்பட்டு உயர்கல்வியை தொடர்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் மத்திய அரசு எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி மாணவர்கள் பிரச்சினையை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தி

0: நடத்த விடாமல் முடக்குவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினை குறித்து விவாதம் நடத்த மத்திய அரசு ஒப்புக்கொண்டுள்ளது என்றும் கூறினார். ஆனால் எதிர்க்கட்சிகள் மேலும் புதிய கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து அவை நடவடிக்கைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக அவர் தெரிவித்தார். இந்த விவாதத்தில் காங்கிரஸ் கட்சியும் பங்கேற்று தங்களது நிலைப்பாட்டை தெரிவிக்கலாம் என்றும் திரு கிரண் ரிஜிஜூ கூறினார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று தொடங்கியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் மாணவர்கள் போராட்டம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். கேள்வி நேரத்தை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டதற்கு பின்னும் அமளி நீடித்தது. இதன் காரணமாக மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே நிலை நீடித்ததால் அவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக புதுதில்லியில் மாணவர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டத்தின் போது 21 வயது பெண் உயிரிழந்ததாக சமூக ஊடகங்களில் வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த போராட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசல் காரணமாக அந்த பெண் காயமடைந்ததாகவும் உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தகவல்கள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியாவிலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலும் வசிக்கும் இரு நாட்டு மக்களுக்கும் பரஸ்பரம் பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்ய இரு நாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளன. புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதரக நிலையிலான கூட்டுக்குழுவின் 7வது கூட்டத்தில் இந்தியாவில் வசிக்கும் அரபு நாட்டு மக்களுக்கான நலத்திட்டங்கள், அவர்களுக்கான தூதரக உதவிகள், விசா மற்றும் சட்டப்பூர்வமான பாதுகாப்பை உறுதி செய்ய இந்திய தரப்பில் ஒப்புக் கொள்ளப்பட்டது. இதேபோன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தரப்பிலும் அங்குள்ள இந்தியர்களுக்கு உரிய பாதுகாப்பையும் வசதிகளையும் உறுதி செய்யவும் விசா மற்றும் தூதரக நிலையிலான உதவிகளை அளிப்பதற்கும் ஒப்புக் கொள்ளப்பட்டது. இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என்றும் தூதரக நிலையிலான கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சிக்கிம் சுரங்க விபத்து குறித்து விசாரிக்க 4 பேர் கொண்ட குழுவை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இந்த குழு 15 நாட்களுக்குள் இந்த விபத்திற்கான காரணம் குறித்த அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனிடையே சுரங்க விபத்தில் உயிரிழந்த அனைத்து 25 தொழிலாளர்களின் உடல்களும் மீட்கப்பட்டதாக சிக்கிம் அரசு தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் முல்லை பெரியாறு அணையில் மதுரை மண்டல தலைமை பொறியாளர் டாக்டர் சிவகுமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அணையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகள் குறித்து இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: முல்லை பெரியாறு அணையில் பிரதான அணை, பேபி அணை, மணல் அணை, கேலரி பகுதிகள் மற்றும் அணையின் நீர்வழி பகுதிகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு நடத்தப்பட்டது. மேலும் அணையில் பொருத்தப்பட்டுள்ள கருவிகளின் செயல்பாடுகள், வள்ளக்கடவு ரோடு, தேக்கடி தலைமதகு பகுதி, போர்டே அணை மற்றும் படகு பராமரிப்புகள் குறித்தும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அணையில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகளின் நிலை குறித்தும் அணையின் நீர்மட்டம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான அம்சங்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. தொடர்ந்து பருவமழை காலத்தில் அணையின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணிகளை தொடர்ந்து கண்காணித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் அணை பொறியாளர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: குஜராத்தில் கனமழை காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தெற்கு மற்றும் மத்திய குஜராத்தில் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சூரத், வல்சத் உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளத்தால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத்தில் மழை காரணமாக தாழ்வான பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. சூரத்தில் 2000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் தலைநகர் காந்தி நகரில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையிலிருந்து நிலைமையை கண்காணித்து வருகிறார். உள்துறை

0: அமைச்சர் திரு அமித் ஷா குஜராத் மாநிலத்திற்கு அனைத்து உதவிகளும் வழங்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். விளையாட்டுத் துறையின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் அகில இந்திய காவல்துறை ஜூடோ போட்டிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், விளையாட்டுத் துறைக்காக பட்ஜெட்டில் 4480 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். 2036 ஆண்டிற்குள் இந்தியா உலகிலேயே விளையாட்டுத் துறையில் 10 சிறந்த நாடுகளின் பட்டியலில் இடம்பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறினார். வரும் 2030 ஆண்டில் இந்தியாவில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு பண்டி சஞ்சய் தெரிவித்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இன்று தொடங்குகிறது. 10 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா உள்ளிட்ட 74 நாடுகள் பங்கேற்கின்றன. இந்தியா சார்பில் ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா, பளுதூக்கும் வீராங்கனை மீராபாய் சானு, குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினா உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் 126 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடிவரும் இந்தியா சற்று முன்வரை 9 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 90 ரன் எடுத்துள்ளது. ஹராரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஜிம்பாப்வே நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 125 ரன் எடுத்தது. கனடாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சாகேத் மைனேனி இங்கிலாந்தின் லியாம் புரோடே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-6, 10-6 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் சார்லஸ் பென்சோன்ஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ருமேனியாவின் புக்கரஸ்ட் சென்றடைந்தார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களின் உணர்வுகளை மத்திய அரசு புரிந்து கொண்டு செயல்படுவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. சிக்கிம் சுரங்க விபத்து குறித்து விசாரிக்க 4 பேர் கொண்ட குழுவை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 7:25. நேர்கள் தொடர்ந்து விவசாயிகளுக்கான அறிவிப்பு கேட்கும் முன்,
2: நேர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
3: PM ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நீர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 2 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 13 முதல் 17 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 10 முதல் 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 6 கிலோமீட்டர் அளவிற்கு வீசக்கூடும்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 7:30.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷவாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 90.8. தோட்டமும் தொழிலும்

நிகழ்ச்சியின் துவக்கமாக பட்டாணி சாகுபடி குறித்து விவசாயி சீனிவாசன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் ஜி மகேந்திர பிரபு.

0: பனி டைமும் அந்த அவ்வளோ சீக்கிரம் போட முடியாது, ஏன்னா பனி டைம் வந்து செடி கருகிரும், மழை டைம் வந்து தண்ணி வந்து அழுகிரும், கொஞ்சம் வேர் பூச்சி பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதனால வந்து நமக்கு ஈல்டு அந்த அளவுக்கு கிடைக்காதுங்க. அதனால நம்ம அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் போடுவோம்.
1: இந்த சாகுபடி செய்யறதுக்கு விவசாயிங்கிட்ட ஆர்வம் எப்படி இருக்கு?
2: இப்போ வந்து பட்டாணி எதுக்கு நாங்கள்லாம் விரும்பி போடுறோம்னா, அது வந்து இந்த வெயில் சீசன்னா கண்டிப்பாக ஜனவரி பிப்ரவரியில் வந்து நாங்கள் அது போட்டோம்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும். அது இல்லாமல் நம்ம அடுத்த வெள்ளாமல் போடுறதுக்கு வந்து இந்த பட்டாணி சாகுபடி செய்யறதுனால நமக்கு கொஞ்சம் ஜனவரி பிப்ரவரியில் இந்த பட்டாணி போட்டால் ஒரு ஏக்கரா போடுறோம்னா நமக்கு ஓரளவுக்கு காசு கிடைக்குங்க. இப்போ அடுத்த வெள்ளாமல் போடுறதுக்கு ஆள் கூலி அந்த மாதிரி செலவெல்லாம் நமக்கு வந்து இந்த பட்டாணி சாகுபடியில் செஞ்சு நமக்கு வர லாபத்தை வந்து இப்போ மற்ற செலவு பண்ணுறதுக்கு, இப்போ அடுத்தது கிழங்கு போடுறோமோ கேரட் போடுறோமோ அதுக்கு விதைக்கு அப்புறமேட்டு எருவுக்கு இப்போ கந்தாய் கொடுக்கறதானாலும் இந்த காசை வச்சு நம்ம பயன்படுத்தி இந்த பட்டாணி சாகுபடியை வந்து நிறைய பேர் ஆர்வம் காட்டி போடுறாங்க. அது இல்லாமல் இதுக்கு வந்து செலவு வந்து ரொம்ப கம்மிங்க. அதனால் இதையும் கொஞ்சம் இதை வந்து நாங்கள் வந்து ஒரு விவசாயிகள் வந்து நிறைய பேர் இது பட்டாணி சாகுபடிக்கு ஆர்வம் காட்டுறாங்க.
1: சரி, இந்த பட்டாணி சாகுபடியில் ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யணும், இந்த மண் பதப்படுத்துறது அதை பற்றி சொல்லுங்கள்.
0: மண் வந்து எப்படி பதப்படுத்தணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து எரு கொட்டிட்டு நல்லா வண்டி ஓட்டி நல்லா நம்ம விதை எப்படி போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வண்டி ஓட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க.
1: சரிங்க, பட்டாணி சாகுபடி செய்கிறோன்னா முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது?
0: நம்ம பட்டாணி சாகுபடியில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நம்ம ஃபஸ்ட்டு இந்த கிளைமேட்டை ஃபஸ்ட்டு யோசிச்சுக்கணுங்க. கிளைமேட்டு நம்ம அதுக்கு காலநிலை ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து பட்டாணி சாகுபடி பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப மழை அடித்தாலும் வந்து பட்டாணியை போட முடியாது. அதே மாதிரி இந்த பனி டைமு ரொம்ப பனி விழுகுன்னு நமக்கு டிசம்பர் ஜனவரி அந்த மாதிரி டைம் வந்து பனி ரொம்ப உழுகும், படியில் பாதி கருகி போயிடும். அதனால் அந்த மாதிரி டைம் வந்து நம்ம பார்த்து கவனித்து போட வேண்டியதாக இருக்கும்.
1: சரி, இந்த பட்டாணி சாகுபடின்னு சொல்லும்போது எந்த மாதத்தில் வந்து நடவு செய்வீங்க?
0: இது வந்து மெயினாக நம்ம எப்போ போடணுன்னா மேக்ஸிமம் இந்த பனி வந்து நவம்பர் டிசம்பரில் நமக்கு ஓரளவுக்கு முடிஞ்சிடும். ஜனவரியில் பனி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணி பண்ணனா ஏப்ரலில் இதாகிற மாதிரி வருங்க, வேணா அறுவடை செய்கிற மாதிரி வரும். அந்த டைம் ஒன்று போடலாம், இல்லைனா மே மாதம் போட்டோம்னா ஜூன் மாதம் ஜூலை மாதம் எடுக்கிற மாதிரி போடலாம். ஏன்னா நம்ம ஜூன் ஜூலையில் ரொம்ப மழை அடிக்கும், அப்ப வந்து நம்ம பயிரை வந்து காப்பாற்ற முடியாது. ஏன்னா மழை ஜாஸ்தி அடிக்கிறதுனால செடி அடியில ஃபுல்லா கருப்படிச்சு அழுகி போன மாதிரி ஆயிருங்க.
1: சரி, இந்த பட்டாணி சாகுபடியில் எத்தனை வகைகள் இருக்கு, எந்த வகைகள் வந்து அதிகமாக பயன்படுத்துறாங்க?
0: நம்ம பட்டாணி ஃபர்ஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பட்டாணி வந்து ஒரு இப்போ வந்து ரெண்டு மூணு வெரைட்டி வந்துருச்சு. ஒன்று வந்து இந்த கொடி பட்டாணின்னு வாங்க, இப்போ குச்சி நட்டு கொடி மாதிரி வந்து கொடி பட்டாணி ஒன்று வருங்க. ஒரு இன்னொன்று வந்து கொக்கி பட்டாணின்னு வாங்க, அப்படியே கொக்கி மாதிரி இருக்கும். அது வந்து அதுக்கு வந்து குச்சி நட தேவையில்லைங்க. அந்த மாதிரி வந்து நமக்கு எந்த விதை வேணுமோ அந்த விதையை நம்ம தேர்வு பண்ணிக்கலாங்க.
1: சரி, இந்த விதையை பற்றி சொல்லுங்க, என்னென்ன விதைகள் வந்து பயன்படுத்துறீங்க, நல்ல விதையை பயன்படுத்தினா அதோட மகசூல் வந்து எந்த அளவுல கிடைக்கும் அதை பத்தி சொல்லுங்க.
0: இந்த விதை வந்து ரெண்டு வகையான இந்த விதை இருக்குங்க. ஒன்னு வந்து இந்த குச்சி நட்டு கொடி மாதிரி போகும் அந்த வெரைட்டி ஒண்ணு, இன்னொன்னு வந்து குச்சி நடாமையே இது பண்றது தான். ஆனா நமக்கு நல்ல ஹீல்டு எது கொடுக்கும்னு பார்த்தா நம்ம இது குச்சியில நட்டு குச்சி வந்து சால் சாலுக்கு நல்லா நட்டு கொடி வந்து அந்த குச்சியில சுத்துச்சுன்னா நல்லா ஹீல்டு கிடைக்குங்க, நல்லா ஹைட் ஆகும் செடியும். நம்ம வந்து ஒரு ஆள் உசரத்துக்கு நல்லா ஒரு 3 அடி இருக்கும், 4 அடி நம்ம 4 அடி மட்டும் அந்த ஹைட் போகுங்க. இது மெயினா இந்த ஹைட் போகிறதுனால கொடி நல்லா அங்கங்கே போய் நல்லா அந்த கொடியும் போது செடி எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குதோ அந்த ஹைட்டுக்கு நல்லா காய் பிடிக்கும், நல்லா பூ பூத்து நல்லா காய் பிடிக்கும், நல்லா நமக்கு ஹீல்டும் கிடைக்குங்க. இது வந்து நமக்கு வியாபாரத்துக்கு வந்து கொஞ்சம் நல்லா இது போகுங்க.
1: சரிங்க, இப்ப இந்த நடவு செய்யும் முறை அதை பத்தி சொல்லுங்க.
0: நடவு செய்யும் முறை எப்படின்னா, கேரட் பேடு எப்படி கட்டுவாங்க தெரியுங்களா, பார்ப்பாரு கேரட் பேடு மாதிரி அடிக்குவாங்க. நம்ம எப்படி அந்த காவாய் கேரட் பேடுக்கு வந்து அந்த காவாய் அடிக்கிறது தெரியுங்களா, அந்த மாதிரி கேப் இருக்கணும். நமக்கு ஒரு 2 இருந்து ஒரு 3 அடி கேப் இருந்து அதுல வந்து நம்ம நடவு செஞ்சா கொஞ்சம் அந்த கொஞ்சம் இடப்பட்ட கேப் கிடைச்சுன்னா கொஞ்சம் அதுங்களுக்கு காத்தோட்டம் நல்லா இருக்கும், நம்மளும் உள்ள இடையில அப்படியே போயிட்டு வரலாம். கொஞ்சம் கேப் 2 இருந்து 2.5 அடி கேப் இருந்துச்சுன்னா நம்ம உள்ள போய் மருந்து அடிக்கிறதுக்கு தண்ணி ஓட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் நமக்கும் சௌரியமா இருக்கும். பட்டாணியும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் காத்தோட்டமா கிடைச்சிட்டு நல்லா சீக்கிரம் ஆயிரும். ஹீல்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா கிடைக்குங்க. பார் கொஞ்சம் ஆழம் அடிக்காம மேலோட்டமா பார் அடிச்சு அதுல வந்து விதைய வந்து ஒரு சிலர் வந்து அப்படியே நடுவாங்க. ஒன்னு இந்த பக்கம் சைடு, இந்த சைடு, அந்த சைடு, இந்த சைடு, அந்த சைடு, ஜிக்ஸாக்கா நட்டு போவாங்க. ஒரு சிலர் வந்து அப்படியே தூவி விட்டுருவாங்க. இது ரெண்டும் நல்லதுதான். நம்ம தூவி விட்டாலும் நல்லா வந்துடும், ஜிக்ஸாக்கா போட்டாலும் அது பரவாயில்ல நல்லா வந்துடும். அதனால நம்ம எப்படி நமக்கு எப்படி சௌரியமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து விதையை நட்டுக்கலாங்க. நட்டுட்டு லைட்டா விதை மூடி விட்டுருவோம். இது விதை மூடி விட்டு நம்ம அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு தண்ணி ஊட்ட ஆரம்பிச்சிட்டோம், 4 நாள் 5 நாள்ல வந்து விதை வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும், அங்கங்கே முளைக்க ஆரம்பிச்சிடும். 1 வாரம் ஆயிடுச்சுனால கிளீனாக பூரா நல்லா ஈரம் கொடுத்தோன்னா பூரா 1 வாரத்தில் முளைச்சிருங்க.
1: சரிங்க, இந்த பட்டாணி சாகுபடியில் களை மேலாண்மை எப்படி பண்றீங்க, இந்த களை மேலாண்மை பத்தி சொல்லுங்க.
0: இதுக்கு பார்த்தா நம்ம இதுக்கு வந்து களைக்கொல்லி வந்து நம்ம பயன்படுத்துறது இல்லைங்க. நம்ம களைக்கொல்லி அடிச்சானா நம்ம இந்த பட்டாணி செடியும் வந்து களை மாதிரி வெந்து போயிருங்க. அதனால வந்து இதுக்கு களை இது பண்ணும்.

0: மட்டும் இதுக்கு வந்து கையில தான் வந்து களை எடுக்குவாங்க. கையில தான் ஒரு 15 நாள், 20 நாள் கழிச்சு, இல்லைன்னா 1 மாசம் கழிச்சு களை எடுக்குவாங்க. களை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்பர் 4 என்ற எருவு தான் உரம் தான் போடுவாங்க. நம்பர் 4 உரம் போட்டு களை வெட்டிடுவாங்க. ஃபர்ஸ்ட் களை வந்து கொஞ்சம் எருவு போட்டு களை வெட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.5 மாசம் ஆயிடுச்சுன்னா அப்படியே செடி கொஞ்சம் ஹைட் ஆயிரும். கொஞ்சம் மண்ணு வந்து அதுக்கு அணை பட்டாணி செடிக்கு வந்து அணைச்சி விட்டுருவாங்க. அணைச்சி விட்டாங்கன்னா கொஞ்சம் கரெக்டா செடி வந்து ஹைட் ஆக ஆரம்பிச்சிடும்.
1: சரி, இந்த உரா மேலாண்மை பத்தி சொல்லுங்க. பட்டாணிக்கு வந்து என்னென்ன உரங்கள் வந்து பயன்படுத்துறீங்க?
0: இந்த பட்டாணியில வந்து நம்ம மறுக்களை வெட்டி இந்த மண்ணு கட்டும் போது கொஞ்சம் டிஏபி அப்புறமேட்டு மிக்சிங் காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க. ஏன்னா இந்த மிக்சிங் காம்ப்ளெக்ஸ் டிஏபி அது மாதிரி போடுறதுனால வந்து நமக்கு வந்து காய் வந்து நல்லா துடுவாகவும் நல்லா ஒரு வெயிட் கிடைச்சும் நல்லா கொஞ்சம் வெயிட் ஆகும். நல்லா துடுவா நல்லா கொஞ்சம் மகசூல் நமக்கு வந்து நல்லா வந்து லாபம் கொடுக்குற மாதிரி நல்லா வெயிட்டு நல்லா காயும் நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். அதனால அந்த டைம் மண்ணு கட்டும் போது வந்து டிஏபியும் அப்புறமேட்டு மிக்சிங் காம்ப்ளெக்ஸும் போடுவாங்க.
1: சரி, இந்த பட்டாணிக்கு வந்து பூச்சி மேலாண்மை பத்தி சொல்லுங்க.
0: ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம இந்த பூச்சி மருந்து அதெல்லாம் அடிச்சுட்டு போனோங்க. பூச்சி மருந்து மெயினா பூச்சி மருந்து அடிக்கணும். அப்புறமேட்டு இந்த சாம்பல் மாதிரி ஒரு நோய் வருங்க, சாம்பல் நோயை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வந்து இந்த சல்ஃபரு அந்த மாதிரி மருந்து வந்து இதுக்கு வந்து மருந்து இந்த 2 மருந்து தான் மெயினா சேர்த்துவாங்க. வேற எந்த மருந்தும் வந்து இதுக்கு அவ்வளவு சேர்த்த மாட்டாங்க. மெயினா சல்ஃபரு பூச்சி மருந்து இதுதான் வந்து மெயினா இது பண்ணுவாங்க.
1: இந்த பட்டாணி பயிருக்கு தாக்கக்கூடிய நோய்கள் என்னென்ன இருக்கு? நோய்களை வந்து தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? என்னென்ன நோய்கள் தாக்கும் அதை பத்தி சொல்லுங்க.
0: இதுல வந்து அவ்வளவு சீக்கிரத்துக்கு நோய் தாக்காதுங்க. அப்புறமேட்டு இந்த பூச்சின்னா இந்த அஸ்வினி பூச்சி ஒன்று ரெண்டு இந்த இலையை கடிக்கும். அதனால அந்த அஸ்வினி பூச்சி பூச்சி மருந்து தான் மெயின், அஸ்வினி பூச்சி மருந்து. அப்புறமேட்டு இந்த கருப்பு பூச்சி, அப்புறமேட்டு இந்த சாம்பல் நோய் அடிப்பணும். இதுதாங்க மெயினா நம்ம வந்து பட்டாணிக்கு பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம்.
1: சரிங்க, இந்த தண்ணீர் மேலாண்மை பத்தி சொல்லுங்க.
0: இதுக்கு வந்து நம்ம தண்ணி எப்படி இது பண்றோம்னா, தண்ணி வந்து இதுக்கு ரொம்ப மற்ற வெள்ளாமை மாதிரி எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி தேவைப்படாது. இதுக்கு வந்து நம்ம வாரத்துக்கு 1 நாள் இல்ல 2 நாள் அடிச்சாலே போதுங்க. ஃபர்ஸ்ட் முளைக்கும் போது மட்டும் கொஞ்சம் கரெக்டா 2 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி அடிச்சா முளைச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஜாஸ்தி தேவைப்படாது. இதுக்கு வந்து இது கொஞ்சம் தண்ணி கம்மியா இருந்தாலே போதும். இதுக்கு வந்து மைக்ரோ இல்லைனா ஸ்ப்ரிங்க்லர், மைக்ரோ அவ்வளவு பயன்படுத்த மாட்டோம், ஸ்ப்ரிங்க்லர் போட்டு விட்டோம்னா நல்லா பரவலா அடிச்சுக்கோங்க.
1: சரி, இந்த பட்டாணியை வந்து எத்தனை நாட்களுக்கு காய் பறிக்க ஆரம்பிப்பீங்க?
0: நமக்கு வந்து இதெல்லாம் பார்த்து முடிச்சு இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம்னா ஒரு 90 நாள்ல காய் பறிக்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு 85 நாள், 90 நாள்ல காய் பறிக்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ஒரு 2 கிராப் இல்லைன்னா 3 கிராப் மட்டும் எடுக்கலாங்க. ஒரு 15 நாள் 15 நாள் கேப் விட்டு ஒரு 90 நாள், 85 90 நாள் ஆரம்பிச்சோம்னா 3 டைம் 4 டைம் காய் எடுக்கலாம்.
1: சரி, இந்த பட்டாணியை வந்து எப்படி பறிக்கிறீங்க?
0: நம்ம இது வந்து எப்படின்னா, இது பீன்ஸ் நம்ம எப்படி பறிக்கணுமே அதே மாதிரி தான். இது பீன்ஸை கழுவுவோம். இது வந்து கழுவுறதெல்லாம் தேவையில்லைங்க. சும்மா அப்படியே பொறிச்சிட்டு நல்லா பொறிச்சு நல்லா காய் மட்டும் பொறிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே போய் கிரேட் பண்ணுவாங்க. ஒரு சில காய் வந்து நல்லா இருக்கும், ஒரு சில காய் ஏதாவது தூரத்துக்கு ஒன்று கருப்பு அடித்த மாதிரியும் இல்லை கலர் வேறு மாதிரியும் இருக்கும். ஏன்னா நம்ம அந்த மாதிரி கலர் வேறு மாதிரி கொஞ்சம் கருப்பு அடித்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து விற்பனைக்கு வந்து கரெக்டாக நான் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கிரேடிங் மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி காயெல்லாம் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு நல்ல காய் மட்டும் தனியாக வந்து பொறுக்குவோம். பொறுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம விற்பனைக்கு எடுத்துகிட்டு போவோம்.
1: சரி, இந்த பட்டாணியில் வந்து முதல் கிராப் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அதுக்கான வளர்ச்சிக்கோ இல்லை செடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக என்னென்ன மருந்துகள் வந்து பயன்படுத்துகிறீங்க, என்னென்ன வேலைகள் வந்து செய்கிறீங்க?
0: ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஒரு 80 நாள் 90 நாள் ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு காய் எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கு வந்து அந்த செடிக்கு வந்து கொஞ்சம் ஊக்கப்படுத்துறதுக்கு இந்த மிரக்லான்னு இல்லைன்னா அந்த மாதிரி மருந்தை வந்து நம்ம அடிக்குவோம். ஏன்னா அது வந்து செடியை வந்து திரும்பியும் நல்லா கொஞ்சம் க்ரோத்தாகவும் கொண்டு வரும், நல்லா க்ரீனிஷாகவும் வச்சுக்கும். செடியை வந்து நல்லா ஒரு ஒரு ஊக்கத்தோடு வச்சு அப்படியே ஒரு நம்ம காய் எடுத்து லாஸ்ட் மட்டும் கொண்டு போகிற மட்டும் 3-4 மாதத்துக்கு மட்டும் செடி வந்து பச்சையாக இருக்கணும்னா நம்ம இந்த மாதிரி மருந்து அடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்குங்க.
1: சரி, இந்த சந்தைப்படுத்துறது விற்பனை வந்து எங்கே விற்பனை பண்ணுறீங்க அதை பற்றி சொல்லுங்க.
0: விற்பனைக்கு எங்கே எடுத்து போகணும்னா, ஒரு சிலர் வந்து மேட்பாளையத்துக்கு அவ்வளோ போக மாட்டாங்க. பட்டாணி வந்து எப்போதுமே ஊட்டியில் தான் நான் விற்குவாங்க, ஊட்டியில் தான் விற்கும். அது இல்லாமல் மேட்பாளையத்தில் வசிக்கிறதுக்கு யாரும் பட்டாணி எடுத்துட்டு போற மாதிரி எங்களுக்கு எங்க ஏரியால யாரும் எடுத்துட்டு போறதில்ல. நாங்க எல்லாமே வந்து ஊட்டில தான், இந்த பட்டாணியை பொறுத்த அளவு ஊட்டில தான் விற்கிறோம்.
1: சரி, இந்த பட்டாணி பயிருக்கு வந்து குறைந்தபட்ச விலை எந்த அளவுல இருக்கணும், விலை எந்த அளவுல இருந்துச்சானா உங்களுக்கு லாபம் தரக்கூடியதா இருக்கும்?
0: இந்த பட்டாணி விலை வந்து பார்த்தா ஒரு சில டைம் வந்து 50 ரூபா 60 ரூபா 70 ரூபா போகும். ஒரு சில டைம் வந்து நல்லா இப்போ இந்த ஜூன் ஜூலைல வந்து மழை ஜாஸ்தி அடிக்கும், அதனால வந்து காய் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. அந்த மாதிரி டைம் வந்து ஒரு சில டைம் 300 ரூபா 300 ரூபா 350 ரூபா 100 ரூபாய்க்கு மேல தான் விற்கும். அதெல்லாம் வந்து நல்ல லாபம், நம்மளுக்கும் வந்து ஒரு நல்ல லாபம் கிடைச்ச மாதிரி நல்ல ஒரு போட்டதுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் ஆயிருங்க. ஏன்னா இதுல வந்து நமக்கு செலவு வந்து ரொம்ப கம்மி தாங்க. இதுல வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் செலவு மத்த இது பண்ற மாதிரி எல்லாம் செலவெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப மருந்து காஸ்ட்லியும் இல்லை. அதனால வந்து இது கொஞ்சம் செலவு கம்மி. நம்ம என்ன பொறிக்கிறது மட்டும் தான் வேலை. அப்புறமேட்டு இந்த இதுக்கு வந்து குச்சி நடுவோம், அந்த குச்சி நடுறது மட்டும் தான் செலவாகும். ஏன்னா ஒவ்வொரு சாலுக்கும் அப்படியே குச்சி நட்டுட்டே போவோம், ஏன்னா அப்பதானே கொடி மேலே வளரும். அதனால

0: அந்த செலவு ரெண்டே ரெண்டு செலவு மட்டும்தான், மிச்சபடி வேற எந்த செலவுமே நம்ம இதுக்கு அவ்வளோ பண்ண மாட்டோம். அதனால இதுக்கு வந்து நமக்கு ஒரு 100 ரூபாய் நார்மலாக 80 to 100 ரூபாய் கிடைச்சா லாபம் தாங்க, அதுக்கு மேலே கிடைச்சுன்னா நமக்கு வந்து நல்ல லாபம் தாங்க.
1: இந்த பட்டாணி சாகுபடி லாபம் தரக்கூடிய ஒரு பயிருங்களா?
2: இந்த பட்டாணியை பொறுத்தளவு நமக்கு லாபம் தான் தரும். இது ரொம்ப ரேட் கம்மியாக போனால் தான் நமக்கு நஷ்டம் ஏற்படும்.
1: இந்த பட்டாணி சாகுபடியில் ஊடு பயிராக ஏதாச்சும் பயன்படுத்தலாங்களா?
2: நம்ம இந்த பட்டாணிக்கு இடையில வந்து ஒரு சிலர் வந்து முள்ளங்கி, பீட்ரூட், நமக்கு தான் ஒரு 2.5 அடி 3 அடி கேப் இருக்குது, அதில் வந்து அது ஊடு பயிரும் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு வராது. நம்ம அந்த மாதிரி பண்ணதில்லை, ஆனால் ஒரு சிலர் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பயிரும் பண்ணிக்கலாம், இதனால் நமக்கு எக்ஸ்ட்ரா லாபமும் கிடைக்குங்க.
1: இந்த சாகுபடியை பற்றி என்ன சொல்ல நினைக்கிறீங்க?
2: பட்டாணி சாகுபடி வந்து இது வந்து செலவினத்தை வந்து ரொம்ப குறைக்கும். ஒரு கிலோ விதையே வந்து ஒரு 250 ரூபா 300 ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்குங்க. ஒரு ஏக்கராக்கு போடுறதுன்னா நமக்கு ஒரு 10 to 15 கிலோ இல்லைனா 20 கிலோ இருந்தால் போதுங்க. ஆனால் கொஞ்சம் தூரமாக தெளிவாக விட்டால் ஒரு 20 கிலோ வேணும், இல்லைனா ஒரு கேரண்டி ஒரு 30 கிலோ மாதிரி தேவைப்பட்டுரும் ஒரு ஏக்கராக்கு. போட்டுட்டு நமக்கு வந்து ஒரு சிலர் வந்து குச்சி கட்டுவாங்க, ஒரு சிலர் தூரத்துக்கு குச்சி கட்டி நூல் கட்டி சீக்கிரமாக வேலையை முடித்து கொஞ்சம் பயிர் வந்து அந்த செடி வந்து நல்ல மேலே ஹைட்டாக வந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த செடியில் வந்து நிறைய காய் பூவெல்லாம் வந்து நிறைய பூ நிறைய பிடிச்சி காய் வந்து நிறைய காய்க்குங்க. அதனால் வந்து நாங்கள் இந்த மாதிரி பண்ணி நமக்கு வந்து இப்போ மெயினாக வந்து நல்லா ஈல்டு கொடுக்குது, ஈல்டு ஒரு மாதிரி இருக்கும். வேற அப்புறம் இதே மாதிரி ரேட்டும் கொஞ்சம் நல்லா கிடச்சிருச்சுன்னா நல்ல லாபம் கிடைக்கும். இப்போ வந்து குறைஞ்ச செலவில் நிறைய லாபம் வந்து இதில் நம்ம பார்க்கலாம். அதனால் வந்து நம்ம இதை போட்டால் நமக்கு வந்து யூஸு, நம்ம ஃபேமிலிங்களுக்கும் ஒரு பெரிய தொகை கிடச்ச மாதிரி இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வெள்ளாமை போடுறதுக்கும் கொஞ்சம் நமக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இந்த வெள்ளாமை வந்து நமக்கு யூஸ் ஆகுங்க.
1: இதுவரை பட்டாணி சாகுபடியை பற்றி அருமையாக பேசுனீங்க, நன்றி.
2: நன்றி, வணக்கங்க.

இதுவரை பட்டாணி சாகுபடி குறித்து விவசாயி சீனிவாசன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஜி. மகேந்திர பிரபு.

0: கிராமிய பாடல் இடம்பெற கேட்டீர்கள். நிகழ்ச்சியின் நிறைவாக தகவல் களஞ்சியம்.
1: இந்திய சமையலில் லவங்கப்பட்டை முக்கிய பங்கு வகிக்கிறது. லவங்கப்பட்டை மரம் 10 முதல் 15 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது. ஏற்காடு 1 SL 63 இதன் ரகங்கள் ஆகும். லவங்கப்பட்டை கடல் மட்டத்திலிருந்து சுமார் 800 முதல் 1000 மீட்டர் உயரம் வரை நன்கு வளரக்கூடியது. இப்பயிருக்கு ஆண்டுக்கு 150 முதல் 250 சென்டிமீட்டர் வரை மழை அளவு தேவைப்படுகிறது. விதை, வேர்க்குச்சிகள் மற்றும் பதியன்கள் மூலமாக இனவிருத்தி செய்யப்படுகிறது. ஜனவரி மாதத்தில் பூத்து ஜூன் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை பழங்கள் முதிர்ச்சி அடைகின்றன. நன்கு முதிர்ச்சியடைந்த பழங்களிலிருந்து விதைகள் பிரிக்கப்பட்டு நீரில் நன்கு கழுவிய பின்னர் உடனடியாக விதைப்பு செய்ய வேண்டும். விதைகளை மேட்டுப்பாத்திகள் அல்லது பாலித்தீன் பைகளில் 2 பங்கு மணல், 1 பங்கு மக்கிய தொழுவுரம், 1 பங்கு செம்மண் கலந்த கலவையில் விதைக்க வேண்டும். 15 முதல் 20 நாட்களில் விதைகள் முளைக்க தொடங்கும். விதைத்த 6 மாத காலம் வரை நாற்றங்காலில் நிழல் இருப்பது மிகவும் அவசியம். இம்முறையை காட்டிலும் வேர்க்குச்சிகள் மூலம் செடி உற்பத்தி செய்வது சால சிறந்தது. நன்கு முற்றிய 15 சென்டிமீட்டர் நீளமுள்ள வேர்க்குச்சிகளை IAP 1500 PPM கரைசலில் நனைத்து மேட்டுப்பாத்திகளில் நிழல் அமைத்து நட்டு 60 முதல் 80% வரை செடிகளை 2 மாதங்களில் உற்பத்தி செய்யலாம். நாற்றுகளை மழைக்காலங்களில் நட வேண்டும், அதாவது ஜூன் ஜூலை மாதங்களில். 50 சென்டிமீட்டர் நீளம், அகலம் மற்றும் ஆழம் கொண்ட குழிகளை 2 மீட்டருக்கு 2 மீட்டர் இடைவெளியில் நடவிற்கு 1 மாதத்திற்கு முன்பே எடுக்க வேண்டும். குழிகளில் நன்கு மக்கிய தொழுபுரத்தை வளமான மேல் மண்ணுடன் சம அளவில் கலந்து குழிகளை நிரப்ப வேண்டும். ஜூன் ஜூலை மாதங்களில் 12 மாதங்கள் வயதுடைய நாற்றுகளை குழிகளில் நட வேண்டும். முதல் வருடத்தில் மரம் 1க்கு 20 கிராம் தழைச்சத்து, 18 கிராம் மணிச்சத்து, 25 கிராம் சாம்பல் சத்து இட வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் 2 கிலோ மக்கிய தொழுபுரம், 20 கிராம் தழைச்சத்து, 18 கிராம் மணிச்சத்து மற்றும் 25 கிராம் சாம்பல் சத்தை அதிகரித்து இட வேண்டும். பின்னர் 10 வருடங்களுக்கு பின் மரம் 1க்கு 200 கிராம் தழைச்சத்து, 180 கிராம் மணிச்சத்து, 250 கிராம் சாம்பல் சத்து இட வேண்டும். மே ஜூன் மாதங்களில் 1 முறையும் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் மறுமுறையும் சொல்லப்பட்ட உரங்களை 2 பிரித்து இடுவது சால சிறந்தது. ஜூன் ஜூலை மற்றும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் 2 முறை களைகள் எடுக்க வேண்டும். ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் மரங்களை சுற்றியுள்ள மண்ணை கிளறிவிட வேண்டும். துரித வளர்ச்சிக்கு நிழல் அமைப்பது மிகவும் அவசியம். களைகளை அவ்வப்போது அகற்ற வேண்டும். சிறிய மரங்களின் அடிவாகத்தில் வெட்டினால் அதிக பக்க கிளைகள் தோன்றும். வெட்டிய கிளைகளை சுற்றி மண்ணை மூடினால் மேலும் அதிக பக்க கிளைகளை ஏற்படுத்தும். மழைக்காலங்களில் ஊதா நிறம் கொண்ட பூசணம் மரக்கிளைகளை மடிய செய்கிறது. இதனை கட்டுப்படுத்த 1% போர்ட்டோ கலவையை தெளிக்க வேண்டும். நாற்றங்காலில் திடீரென செடிகள் கருகி மடிந்துவிடும். காய்ந்த செடிகளை உடனடியாக அப்புறப்படுத்தி போர்ட்டோ கலவை 1% தெளிக்க வேண்டும். கரும்புள்ளிகள் தோன்றி வளர்ச்சி பாதிக்கப்பட்டு இலைகள் உதிர்ந்துவிடும். இதனை கட்டுப்படுத்த 1% போர்ட்டோ கலவை தெளிக்க வேண்டும். தண்டு தொலைப்பானை கட்டுப்படுத்த கார்பரில் 50% 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கிளை மற்றும் தண்டுகளில் பூச வேண்டும். மேலும் இலைகளை தாக்கி சேதம் விளைவிக்கும் புழு, சிகப்பு எறும்பு, கரையான்களை தடுக்க லிண்டேன் 1 சத தூளை தூவ வேண்டும். லவங்கப்பட்டை மரம் 10 முதல் 15 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது. நடவு செய்த 2 வருடங்களுக்கு பின் ஜூன் ஜூலை மாதங்களில் செடியின் தண்டை தரைமட்டத்திலிருந்து 12 சென்டிமீட்டர் உயரத்தில் வெட்டி அதன் மேல் மண் அணைக்க வேண்டும். இதனால் பக்க கிளைகள் அதிக அளவில் வளரும். நன்கு 4 வருடங்கள் வரை இம்முறையை ஒவ்வொரு பருவ காலத்திலும் செடிகள் 2 மீட்டர் உயரம் வளரும் வரை தொடர்ந்து செய்ய வேண்டும். 5ஆம் வருடம் முதல் பட்டைகளை அறுவடை செய்யலாம். செப்டம்பர் மற்றும் நவம்பர் மாதங்களில் முதிர்ந்த 1 மீட்டர் நீளம், 1 முதல் 2 சென்டிமீட்டர் பருமன் உள்ள குச்சிகளை வெட்டி எடுத்து இலைகளை அப்புறப்படுத்த வேண்டும். பின்னர் பட்டை உரிப்பதற்கு என சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட கத்தியை உபயோகித்து தண்டின் மேற்பகுதியை சுரண்டி எடுத்து முதல் நாள் நிழலில் உலர்த்த வேண்டும். அடுத்த 4 நாட்கள் சூரிய வெப்பத்தில் உலர்த்த வேண்டும். இவ்வாறு உலர்த்தப்பட்ட பட்டைகளில் கெட்டியான பகுதிகளை முதல் தரமாகவும் பட்டையில் உட்பகுதிகளில் காணப்படும் மென்மையான பகுதிகள் சீவல் எனப்படும் 2ஆம் தரமாகவும் பட்டையின் மேல் பகுதியை சீவும் பொழுது கிடைக்கக்கூடிய தூள்களை 3ஆம் தரமாகவும் பிரித்து விற்பனை செய்ய வேண்டும். இலைகளிலிருந்து லவங்கப்பட்டை ஆயில் பிரித்தெடுக்கப்படுகிறது. ஒரு மரத்திலிருந்து 100 கிராம் உலர்ந்த பட்டையும் 1 ஹெக்டேரிலிருந்து 35 கிலோ எண்ணெயும் 1 வருடத்திற்கு கிடைக்கும். தகவல் களஞ்சியத்தில் இதுவரை லவங்கப்பட்டை குறித்த தகவல்கள் கேட்டீர்கள்.
0: தகவல் களஞ்சியம் இடம்பெற கேட்டீர்கள்.
1: அமைப்பில் உதவி ஜி. மகேந்திர பிரபு.
2: நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 to 9 வரை நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணையவழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.

0: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ருமேனியாவின் புக்காரஸ்ட் சென்றடைந்தார். அந்நாட்டின் சார்பில் குடியரசுத் தலைவருக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. ருமேனியா நாட்டின் அதிபர் திரு நிகோசர்டானுடன் திருமதி திரௌபதி முர்மு இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். பேச்சுவார்த்தைகளுக்கு பின் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. பின்னர் ருமேனியா அதிபர் அளிக்கும் சிறப்பு விருந்தில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். இந்தியா ருமேனியா வர்த்தக தொழில்துறையினரை நாளை சந்திக்கும் திருமதி திரௌபதி முர்மு அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து பேசவுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விரைவு நீதிமன்றங்கள் மூலம் வினாத்தாள் கசிவில் தொடர்புடையவர்கள் மீதான வழக்குகளுக்கு விரைவில் தீர்வு காணப்பட்டு நீதி கிடைக்கும் என்று கூறியுள்ளார். இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் அவர்களின் பிரகாசமான வாழ்க்கைக்கு உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் வகையில் வினாத்தாள் கசிவில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக பிரதமர் எடுத்துள்ள இந்த முடிவு ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும் என்றும் திரு அமித்ஷா தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு நாட்டின் கல்வி முறையை வலுப்படுத்தவும் இளைஞர்களின் நலன் காக்கவும் முன்னுரிமை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவு நீதிமன்றங்கள் மூலம் நீதி கிடைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பிரதமரின் அறிவிப்பு தேர்வுகள் நேர்மையான முறையில் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் அமைந்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பான மாணவர்கள் போராட்ட விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியின் தூண்டுதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று சென்னையில் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அருணாச்சலம் என்ற இளைஞர் காவல் நிலையத்தில் உயிரிழந்த சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் திரு விஜய் காவல் மரணங்களுக்கு உறுதியான நடவடிக்கைகள் எடுக்காமல் மவுனம் காப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மகனை இழந்து தவிக்கும் அருணாச்சலத்தின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் உரிய பதிலளிக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி காவல் நிலையத்தில் இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாகர்கோவிலில் மாற்றுத்திறனாளி இளைஞர் சபரிவர்மன் காவல் நிலையத்தில் உயிரிழந்த சம்பவத்தின் அதிர்ச்சி அடங்குவதற்குள் மீண்டும் ஒரு காவல் மரணம் நிகழ்ந்திருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். இளைஞர் அருணாச்சலத்தின் மரணத்திற்கு பொறுப்பான காவல்துறை அதிகாரிகளை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அவரின் குடும்பத்தினருக்கு நீதியையும் இழப்பீட்டையும் விரைந்து வழங்க முதலமைச்சர் திரு விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 68 வயது பெண்ணின் கால் விரலை எலிகள் கடித்து குதறிய செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிப்பதுடன் அவருக்கு இழப்பீடு வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே இன்று சென்னையில் இதுகுறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், மருத்துவமனைகளில் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹராரேயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஜிம்பாப்வே அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 125 ரன் எடுத்தது. பின்னர் 126 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய இந்திய அணி 13.2 ஓவரிலேயே வெற்றி இலக்கை எட்டியது. கனடாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சாக்கெட் மைனேனி இங்கிலாந்தின் லியாம் புரோடி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-6, 10-6 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் சார்லஸ் பென் ஜோன்ஸ் இணையை வென்றது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இன்று தொடங்குகிறது. 10 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா உள்ளிட்ட 74 நாடுகள் பங்கேற்கின்றன. இந்தியா சார்பில் ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா, பளு தூக்கும் வீராங்கனை மீராபாய் சானு, குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினா போர்கோகெயின் உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெஹர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ODFM 101.8 நேரம் 8:05. நேர்கள் எல்லாரும் தொடர்ந்து கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்பமான 70கள் மற்றும் 80களில் வெளியான பாடல்கள் நீங்க கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9344901018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் 9342901018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு நீங்க உங்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்கலாம். வாட்ஸ்அப் மூலமாக பாடல்கள் கேட்கவிருக்கும் நேர்கள் உங்களுக்கான விருப்ப பாடல் அது இடம்பெற்ற படம் உங்க பெயர் எங்கிருந்து அனுப்புறீங்க அப்படின்ற டீடைல்ஸோட 8300019018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் நீங்க உங்களுடைய விருப்ப பாடல்கள் அனுப்பலாம். அதே மாதிரி வெளியூர் நேயர்கள் 0423 அப்படின்ற இணைப்பு எண்ணோட 2966781 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்ப பாடல்கள் நீங்க கேட்கலாம். நம்ம நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில இணைந்திருங்கள் ODFM 101.8 உடன்.

0: அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தில் இருந்து வாணி ஜெயராம் அவங்களுடைய குரல்ல அருமையான அந்த பாடலை கேட்டோம். நம்ம நிகழ்ச்சிக்கு தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டிருக்கும் நேயர் யார் எங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: இனிய இறைவணங்களும் திருப்பூர்ல இருந்து மனவை சந்திரசேகர்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்றைக்கு?
1: படம் சரணாலயத்துலதுங்க, நெடுநாள் ஆசை ஒன்று.
0: நிச்சயமாக பாடல் கொடுத்தெல்லாம் இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

சரணாலயம் திரைப்படத்திலிருந்து கேட்ட இந்த பாடலுடன் சற்று நேரத்தில் 8:15 நாடாளுமன்ற கேள்வி நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் தொடரும். அதைத் தொடர்ந்து 8:30 மீண்டும் நினைத்தாலே இனிக்கும் தொடரும்.

0: He said the government remains in close coordination with Iran on issues of mutual interest. In another written reply, Minister of State for Atomic Energy, Dr. Jitendra Singh, informed the House that government has drawn up a roadmap for reaching the 100 gigawatt nuclear power capacity by 2047, as announced in the Nuclear Energy Mission. Dr. Singh said, as per the roadmap, the present nuclear power capacity of 8.78 gigawatt is expected to reach about 22 gigawatt by 2031-32 on progressive completion of projects presently at various stages of implementation. He said, another 32 gigawatt of nuclear power capacity is envisaged to be set up beyond 2032 by Nuclear Power Corporation of India Limited, comprising indigenous pressurized heavy water reactors and light water reactors by 2047, taking the capacity to about 54 gigawatt. The minister said, as per the roadmap, the balance of 46 gigawatt is expected to be set up by other public sector enterprises, state governments, private sector and joint ventures. And that's all in today's Parliament Review.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 8:30. மீண்டும் நம்ம நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி தொடர்றது. நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்கள் எல்லாம் தொலைபேசி மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க கேட்கலாம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய அந்த நேயர் யாரிங்கிறது? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: இனிய வணக்கம். சொல்லுங்க, யாரிங்கிறது?
2: சத்யநாராயணன், கோயம்புத்தூர் பேசுறேன் மேடம்.
1: ஓகே, சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இருக்கேன்.
2: முதல்ல உங்களை பாராட்டுகள் மேடம். போர்ட்டு எதிர்ப்பு ரொம்ப சூப்பரா கலக்குனீங்க, நல்லா இருந்துச்சு போச்சு மேடம்.
1: ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். இதே மாதிரி ரெகுலரா கண்டிப்பா நம்ம ஓடிஎஃப்எம் கேட்டுட்டே இருங்க.
2: நல்லா இருக்கு மேடம். படம் வந்து நிறம் மாறாத பூக்கள், பாடல் வந்து ஆயிரம் மலர்கள்.
1: நிச்சயமாக பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.

நிறம்மாறாத பூக்கள் திரைப்படத்திலிருந்து ஜென் சி எஸ் பி பாலசுப்ரமணியம் வாசு இவங்க எல்லாரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடல் யார் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் மூலமாக ஊட்டி மார்க்கெட் பகுதியிலிருந்து சிவா இவருடைய விருப்ப பாடல் கேட்டிருக்காரு. இவருக்காகவும் எல்லாருக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: நேர்கள் எல்லாரும் நினைத்த அலையினிக்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 8:41 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து விருப்ப பாடல் கேட்க இருக்கும் நேயர் யார் எங்கிறதுன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே, தாங்கள் நலம் தானா?
0: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறேன் அன்பு அறிவிப்பாளரே. இந்த இரவு வேளையிலே பண்பலையின் நினைவுகளோடு வந்திருக்கிறேன், ஊட்டி எம்பி ரவிச்சந்திரன்.
0: ஓகே, உங்களோட அன்புக்கு மிக்க நன்றி. அதே மாதிரி என்ன பாடல் கேட்கலாமா அதை சொல்லிடுங்க.
1: அன்பு அறிவிப்பாளரே, முத்துமணி முத்துமணி மாலையாக ஒரு பாடலை வானில் தவற விடுங்கள். முத்துமணி முத்துமணி என்கிற ஒரு அருமையான பாடல்.
0: நிச்சயமாக அருமையான இந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே செம்ம ஹிட்டு.

அதர்மம் திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடலை கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுருக்க இந்த நேரம் 8:46 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடல் வாட்ஸ்அப் மூலயமாக கேட்டிருக்கும் நேர்கள் யாரு எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவாலாட்டி பீலமூளை பகுதியிலிருந்து சுதாகரன், அம்பிகா பூங்கோதை, கீர்த்திகா தனிதா, சுமித்ரன் இவங்க எல்லாரும் இவங்களுடைய விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. இவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல்

0: அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடலை கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருக்கும் நேயர் யார் இங்கிருந்து? ஹலோ, வணக்கம்.
1: உதிக்கின்ற சூரியனும் உறங்குகின்ற வேளை, நிலா மகளும் விழித்திருக்கும் நிசப்தமான இரவில் உங்களோடு கோவை சிறுவாணிச்சாளர் நரசிங்கபுரம் என் கே கந்தசாமி.
0: ஓகே, அருமை சாரல் இங்க வரைக்கும் வீசுது. சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இருக்கேன்
1: மேடம். மலையூர் மம்தையான் படத்துலங்க நல்லா அருமையான பாடலுங்க, இளையராஜா பாடின பாட்டுங்க. காட்டு வழி போற பெண்ணை கவலைப்படாதே.
0: உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.

மலையூரும் அம்மட்டியான் திரைப்படத்திலிருந்து இளையராஜா அவருடைய குரல் அருமையான அந்த பாடலை கேட்டும் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக விருப்ப பாடல் தெரிவித்திருக்கும் நேயர் வாட்ஸ்அப் மூலமாக சென்னையிலிருந்து ராஜேஷ் இவருடைய விருப்ப பாடல் இவருக்காகவும் எல்லாருக்காகவும் இணைந்திருங்கள். ஊட்டி FM 101.8.

0: fashionable talks with her Romanian counterpart, Nico Sor Dan, in Bucharest tonight. Normal life disrupted as heavy rainfall lashes several parts of Gujarat. Prime Minister Modi assures all possible help. 23rd Commonwealth Games set to begin in Glasgow tonight. And Vaibhav Suryavanshi steers India to 7-wicket victory in the first T20 cricket match against Zimbabwe. And that is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலை. திரைகானம் கேட்போமா? முதலில் ஜாசி கிஃப்ட், சுசித்ரா பாடியுள்ள பாடல், படம் நினைத்தது யாரோ.

0: நேரம் இப்போது 9:30.
1: ஆகாஷ்வாணி குடும்ப கௌரவம் வானொலி நாடகம். எழுதியவர் பி. சிவசுப்பிரமணியன்.
2: அப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா.
3: எழுந்துடுறா, எழுந்துடுறா ரவீந்தா. முத முதல் இன்னைக்கு வேலையில ஜாயின் பண்ண போற, நல்லபடியா போயிட்டு வாப்பா. கடவுள் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்பா.
2: ஓகேப்பா.
4: அடடே, சப் இன்ஸ்பெக்டர் சார், உங்களுக்கு ஒரு சல்யூட்.
2: பாருண்ணா, போதண்ணா போதும். ஏன் இப்படி?
4: டேய், இந்த போலீஸ் யூனிஃபார்ம்ல உன்னை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாடா. என்ன கம்பீரம், என்ன பெர்சனாலிட்டி, சும்மா மிரட்டுறப்போ.
2: அண்ணா, தேங்க்யூண்ணா, தேங்க்யூ வெரி மச். ஆனா ஒண்ணு, உங்களோட கைடன்ஸால தான் இந்த போலீஸ் எஸ்ஐ வேலையே எனக்கு கிடைச்சிருக்குங்கிறதாண்ணா உண்மை.
4: உன்னோட ஹார்ட் ஒர்க், இடைவிடாத முயற்சி, தொடர்ந்த பயிற்சி, இது எல்லாம் தாண்டா உனக்கு இந்த வேலையை தேடி கொடுத்துருக்காரு விந்தா.
2: ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா.
5: என்ன, அண்ணனும் தம்பியும் சட்டத்தையும் நாட்டையும் காப்பாத்தலான்னு கிளம்பிட்டீங்களா?
2: கண்ணண்ணா, நான் இன்னைக்கு எஸ்ஐ வேலையில ஜாயின் பண்ண போறேன், என்ன விஷ் பண்ணுங்கண்ணா.
5: ஆல் தி பெஸ்ட் எஸ்ஐ, ஆல் தி பெஸ்ட். நாடு இப்ப இருக்கிற நிலைமையில நீதி நியாயம்னு சினிமாவில வர்ற போலீஸ் மாதிரி வரப்பா நிக்காத, நாணல் மாதிரி வளைஞ்சி நெளிஞ்சி போ, அப்பதான் பொழைக்க முடியும். என்ன, சரியா?
4: டேய், சும்மா இருடா கண்ணா. உன்ன மாதிரி அவன் ஒன்னும் பிசினஸ் பண்ணல, வளைஞ்சி நெளிஞ்சி நடக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு ஒன்னும் தேவையில்லடா. அத உன்னோடயே ஓம் கூடவே வச்சுக்கோ.
5: ஓ, வக்கீல் சாரா, இங்கதான் இருக்கீங்களா? நான் உங்களை கவனிக்கவே இல்லையே.
4: டேய்,
5: சாரி அண்ணா, சாரி.
3: சரி சரி, நேரம் பாது, எல்லாரும் அவங்கவங்க வேலைக்கு கிளம்புங்க. அரவிந்தா ஐயா, எப்பவும் நேர்மையா இருக்கணும் ஐயா.
2: சரிப்பா,
3: யாரா இருந்தாலும் தப்பு செஞ்சா தண்டனையை கண்டிப்பா நீ வாங்கி தரணும்.
2: ஓகேப்பா.
3: அதே சமயத்துல நிரபராதிகள் தண்டிக்கப்படாம பாத்துக்கணும் ஐயா.
2: சரிப்பா.
3: அரவிந்தா, தா ஐயா.
2: அப்பா,
3: மறக்காம உங்க அம்மா படத்துக்கு முன்னால போய் மனசார வேண்டிட்டு போய்யா, அவ எப்பவும் உன் கூடயே இருப்பா.
2: அப்படியே செய்யறப்பா.
3: மூத்த பையன் வக்கீல், கடைசி பையனும் சப் இன்ஸ்பெக்டர். ஆனா இந்த நடுவுல இருக்கிற இந்த கண்ணை மட்டும் ஏன்தான் இப்படி இருக்கணும்?
2: அப்பா அப்பா, போயிட்டு வரப்பா.
3: சரிப்பா சரிப்பா, போயிட்டு வாப்பா.
4: எனக்கும் கோர்ட்டுக்கு நேராச்சுப்பா, நானும் கிளம்புறேன்பா.
3: சரி பாலு, சரி சரி சரி.
5: அப்பா.
3: கண்ணா, நீ கொஞ்சம் நில்லுடா, உங்ககிட்ட பேச வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு.
5: அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்ப்பா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் போயிட்டு அப்புறமா வர்றேன்.
3: டேய் கண்ணா, இருடா, சொல்றேன்ல.
5: இல்லப்பா, நேரா ஆயிடுச்சுப்பா, நான் கிளம்புறேன்.
3: நில்லுடா. டேய், போயிட்டானா? என்னன்னு கேட்காம அவன் பாட்டுல போயிட்டானே. கடவுளே, இவன் எப்பந்தான் திருந்த போறான்னு தெரியலையே.
6: யோ 408, வர வர போலீஸ் வேலை பாக்குறோமா இல்ல சமூக சேவை பண்றோமான்னு தெரியலையே ஐயா.
7: என்னவே 203, ரொம்ப அழுத்துக்கிறீரு. அவர் வந்ததுல இருந்து ஊரும் அமைதியாயிருச்சு, ஊர் மக்களும் இப்ப பிரச்சனை இல்லாம இருக்காங்க, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு சந்தோஷமா இருக்காங்கல்ல, என்னவே சொல்றீரு.
6: அது என்னவோ உண்மைதான்.
7: யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ரெக்கமெண்டேஷன் வந்தாலும் சரி, தப்பு பண்றவங்க தண்டனையை அனுபவிச்சு தீரணுங்கிறதுல உறுதியா இருக்காருல்ல.
6: ஆமாமா, நீ சொல்றது ரொம்ப சரிதான் ஐயா.
7: அவரு நம்ம ஸ்டேஷனுக்கு வந்த பிறகுதான் குற்றங்களோட எண்ணிக்கையே ரொம்ப குறைஞ்சிருக்கியா.
6: அதனாலதான் நாம சோசியல் ஒர்க்கரா மாறிட்டோம்.
7: என்னையா 203, எப்படி பார்த்தாலும் மக்களுக்கு சர்வீஸ் பண்றதான நம்ம வேலையே.
6: குட் மார்னிங் சார்.

0: மனுஷங்களாலேயே இழுக்கப்படுற தேரு.
1: அடேங்கப்பா, நம்ம தேருக்கு இவ்வளவு சிறப்பா?
0: ஆமாயா, லட்சக்கணக்கில் மக்கள் கூடுவாங்க. இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் எதுவும் இருக்காது. அதனால நாம வர்ற மக்களுடைய தாகம் தீர்க்க நீர்மோர் கொடுக்கறது, போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துறது, குழந்தைகள் பெரியவங்களுக்கு உதவி செய்யறதுன்னு நம்ம சர்வீஸ மக்களுக்கு செய்ய தயாரா இருக்கணும். வர்ற பொதுமக்களுக்கு தண்ணி பந்தல் அமைச்சு தண்ணி கொடுக்கற வேலையை நீங்க தான் பொறுப்பா செய்யணும். புரிஞ்சுதா?
1: எஸ் சார், எஸ் சார்.
0: அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஐயா, கொஞ்ச நாளா நம்ம ஊர்ல சட்ட விரோதமா கடத்தல் தொழில் நடக்கிறதா செய்தி வந்திருக்கு. அது செய்யறது யாரு, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, எப்படி செய்யறாங்க, இதையெல்லாம் ரகசியமா கண்காணிச்சு குற்றவாளிய நம்ம கையும் களவுமா பிடிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கணும்.
1: ஓகே சார்.
0: இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது, ரொம்ப ரகசியமா இருக்கணும். ஓகே
1: ஓகே ஓகே சார்.
0: சரி, இப்ப நம்ம எல்லாரும் கிளம்பலாம். சொன்னது ஞாபகம் இருக்கட்டும்.
1: எஸ் சார், எஸ் சார். அப்பா, கொஞ்ச நாளாவே பேசணும் பேசணும்னு என்கிட்ட சொன்னீங்களே, அப்படி என்னப்பா பேசணும் சொல்லுங்கப்பா.
2: கண்ணா, உன் போக்கு கொஞ்ச நாளா சரியில்லாம போயிட்டு இருக்கு. என் காதுக்கு பல கெட்ட செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்குப்பா. இது நல்லதுக்கு இல்ல. இதான் உண்ட சொல்லணும் சொல்லணும் சொல்லிட்டு இருந்தேன்.
1: நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன்? நீங்க பண்ணுன தப்பை விட நான் ஒன்னும் பெருசா பண்ணலையே.
2: என்னடா, என்ன தப்பு நான் கேக்குற? சட்டவிரோதமா கடத்தல் தொழில் பண்ணிட்டு இருக்கியாமே, அதோட உன் சகவாசமும் கொஞ்ச நாளா சரியில்லை. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன்.
1: அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, கடத்தலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. யாரோ ஒருத்தர் சொல்றத வச்சு என் மேல வீண் பழி சுமத்தாதீங்கப்பா.
2: டேய் கண்ணா, இந்த பாரு, நம்ம குடும்பத்தோட கௌரவம், இந்த ஊருக்குள்ள நமக்கு இருக்கிற மரியாதை, நம்ம அந்தஸ்து, இதை எல்லாத்தையும் குளித்து ஒண்டி புதைச்சிடாதடா. இந்த தொழில் வேண்டாண்டா, வேண்டாண்டா இந்த தொழில். வேற தொழில் ஏதாவது நியாயமா செஞ்சு முன்னேற பாருடா. டேய்,
1: அந்தஸ்து, மரியாதை, குடும்ப கௌரவம், இது எல்லாத்தையும் ஏற்கனவே நீங்க காத்துல பறக்க விட்டுட்டீங்களே, புதுசா பறக்க விட என்ன இருக்கு? அப்பா, கள்ளக்கடத்தலுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லப்பா, சொன்னா கேளுங்கப்பா.
2: சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காதையா? என் காதல நான் கேள்விப்பட்டத சொன்னேன், பார்த்து நடந்துக்கோ. என்ன
0: கான்ஸ்டபிள்ஸ்?
1: எஸ் சார்.
0: அந்த கடத்தல் பெருவிழா பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா?
3: இது வரைக்கும் ஒண்ணும் தெரியலங்க சார்.
4: சார், நாங்களும் எல்லா பக்கமும் சல்லடை ஓட்டு விசாரிச்சுட்டு தான் வரோம், ஒரு துப்பும் கிடைக்கலங்க சார்.
3: ஆமா சார்.
0: அப்படியா? சரி, 203.
1: எஸ் சார்.
0: நீங்க போய் நம்ம வீட்டு டைனிங் டேபிள் மேல ஒரு ஃபைல் ஒன்னு வச்சிருக்கிறேன், அதை அப்பா கிட்ட கேட்டு சீக்கிரமா ஆயிட்டு வாங்க.
1: சரிங்க.
0: அதுலதான் தேரோட்டம் நடக்கிற அன்னைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டிய விஷயங்கள், டிராபிக் ரூட்ஸ், மற்ற எல்லா விவரங்களும் இருக்கு. ஸ்டேஷனுக்கு வர்றப்ப எடுத்து வர மறந்துட்டேன், கொஞ்சம் சீக்கிரம் போய் வாங்கிட்டு வரீங்களா?
1: ஓகே சார்.
4: பப்பா, என்ன புழுக்கம், என்ன புழுக்கம், ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தா தான் காத்து சிடு சிடு சிடுன்னு அடிக்குது. அப்பாட,
1: அசைந்தாடும் தென்றலே தூது செல்லாயோ. அப்பா, பாட்டு பாடிட முடியாது, சீக்கிரம் போய் ஃபைலை எடுத்துட்டு வரணும், இல்லைன்னா இதுக்கும் நம்ம எஸ்ஐ திட்டுவார். சரி சரி, சீக்கிரம் எஸ்ஐ வீட்டுக்கு போகணும்.
3: என்ன 203 சார், பாட்டெல்லாம் ரொம்ப பிரமாதமா தெரியுது.
2: இப்ப கொஞ்ச காலமா உங்ககிட்ட பண நடமாட்டம் அதிகமா இருக்கிறது நான் பாத்துட்டு தான் இருக்கேன். இதுக்கு என்ன பதில் சொல்ற நீ?
1: அப்பா, அது என் தொழில எனக்கு கிடைச்ச லாபம். நியூ டெக்னாலஜி அப்ளை பண்றேன், அதிக லாபம் சம்பாதிக்கிறேன், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல்.
2: அதுல ஒண்ணுதான் இந்த கடத்தல் பிசினஸோ?
1: ஐயோ அப்பா, உங்களுக்கு எப்படித்தான் இதை புரிய வைக்க போறேன்னு எனக்கு தெரியல.
4: என்ன, எஸ்ஐ வீட்டுக்குள்ள ஒரே சத்தமா கேக்குது. சரி சரி, உள்ள போகாம வெளியே ஓரமா நின்னு என்ன நடக்குன்னு பாப்போம்.
2: டேய் கண்ணா, இந்த பாரு, உங்க அண்ணா ஒரு வக்கீல், உன் தம்பியே ஒரு சப் இன்ஸ்பெக்டர், ஆனா நீ மட்டும் ஒரு கடத்தல்காரன். என்னால தாங்க முடியலடா, தாங்க முடியல.
1: அப்பா, உங்களோட இனி பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் இப்பவே கிளம்பணும், நான் வரேன்.
2: டேய் கண்ணா, இந்த பாரு, நான் இவ்வளவு சொல்லி நீ பாட்டுல கேட்காம போயிட்டு இருக்கேன்னா, இந்த பாரு, இனிமே இந்த கடத்தல் தொழிலை நீ செஞ்ச நானே உன்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன், ஞாபகம் வச்சுக்கோ.
4: என்னையாது சத்தம் உள்ள ரொம்ப கேட்டுட்டு இருக்கு. சரி, எட்டு பாப்போம். ஓ, எஸ்ஐ சாரோட அப்பாவும் அவர் அண்ணன் கண்ணனும் இல்ல, காரசாரமா பேசிட்டு இருக்காங்களே. சரி சரி, கொஞ்சம் என்னன்னு கொஞ்சம் காதை தீட்டி கேப்போம்.
1: அட போங்கப்பா, நல்லா பிடிச்சு கொடுங்க. பிடிச்சுதானே கொடுக்க போறீங்க? யாரு வேண்டாம்னு சொன்னா வழிய விடுங்க.

0: உங்க முதுகுல இருக்கிற அழுக்க முதல்ல சுத்தம் பண்ணுங்க, அப்புறம் என்ன கேள்வி கேட்கலாம்.
1: என்ன இனிமே உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது, போடா வழியா போடா.
0: அப்பா என்ன அடிச்சிட்டீங்கல்ல, இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க கூடி சீக்கிரம் பதில் சொல்லித்தான் ஆகணும்.
1: என்னடா என்னையே மிரட்டுறியா?
0: இது வெறும் வாய் வார்த்தை இல்ல, நிஜம். இதோட விளைவு என்னங்கிறது உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வைப்பேன்.
1: போடா போ, எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டான் இவன், திருட்டு பய.
0: போறேன், இனியும் இந்த வீட்டுல எனக்கு என்ன வேலை?
2: அடேங்க அப்பா, என்ன வேகம், என்ன ஆக்ரோஷம். நல்ல வேலைப்பா நாம அவர் கண்ணுல படல.
3: கடவுளே, நான் என்ன அவ்வளவு கொடுமையான பாவத்தையா செஞ்சிட்டேன், ஏன் என்ன இப்படி கஷ்டப்படுத்துற?
0: ஐயா ஐயா, வீட்டுல யாரு இருக்கா?
1: யாருப்பா அது வெளியில, என்ன வேணும்?
0: ஐயா, நான் 203 வந்திருக்கேன், எஸ்ஐ சார் அனுப்பி வச்சாங்க.
1: நல்லா இருக்கியா?
0: நல்லா இருக்க ஐயா, நல்லா இருக்கேன்.
1: அப்பே வந்துட்டியா?
0: இல்ல இல்ல இல்ல, இப்பதான் வந்தேன் ஐயா. ஏன் ஐயா கேக்குறீங்க?
1: ஒண்ணு ஒண்ணுல்ல, சும்மாதான். ஆமா, என்ன விஷயம், எதுக்க வந்திருக்க?
0: எஸ்ஐ சார் நம்ம வீட்டு டைனிங் டேபிள்ல ஒரு ஃபைல வச்சிட்டு வந்துட்டாங்க, அத வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதான் வந்தேன் ஐயா.
1: ஓ சரி சரி சரி, அப்படியா, கொஞ்சம் இரு, அத போய் எடுத்துட்டு வந்துடுறேன்.
2: நல்ல வேலை நாம அப்பவே வந்துட்டோம்னு இவருக்கு தெரியல. என்னதான் இருந்தாலும் வீட்டு சமாச்சாரம் வெளியே தெரியக்கூடாதுங்கன்னு எல்லாரும் நினைப்பாங்கல்ல, இவர் மட்டும் அதுக்கு விதிவிலக்கா என்ன?
1: இந்தாப்பா நீ கேட்ட ஃபைல், கொண்டு போய் கொடுத்துரு.
0: சரிங்க ஐயா, நான் அப்போ போயிட்டு வரட்டுங்களா?
1: சரிப்பா, போயிட்டு வா.
0: சார் இந்தாக்க சார், நீங்க கேட்ட ஃபைல். வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேட்டு இந்த ஃபைலை வாங்கிட்டு வந்துட்டேன் சார்.
4: ஓ வெரி நைஸ். 408-203
0: சார்.
4: எஸ் சார். நீங்க ரெண்டு பேர் மட்டும் என் கூட வாங்க, நம்ம நைட்டு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரலாம்.
0: ஓகே சார்.
4: 203
0: எஸ் சார்,
4: போய் ஜீப் ரெடி பண்ணுங்க.
0: ஓகே சார்.
5: ஜீப் ரெடி சார்.
4: சரி நம்ம கிளம்பலாம்
0: சார்.
4: என்ன 203 சொல்லுங்க.
2: நீங்க வந்த பிறகு குற்றங்களோட எண்ணிக்கை நம்ம ஊர்ல குறைஞ்சிருக்கு சார்.
4: சரி சரி சரி,
2: மக்கள் எல்லாரும் பயம் இல்லாம இருக்காங்க, எல்லாமே உங்களாலதான் சார்.
4: நான் மட்டும் இதுக்கு காரணம் சொல்லாதீங்க 203. உங்க அத்தனை பேரோட ஒத்துழைப்பு, பொதுமக்களோட கோஆபரேஷன், இதெல்லாம் இருந்ததுனாலதான் என்னால இல்லை இல்லை நம்மளால இதை சாதிக்க முடிஞ்சது.
2: ரொம்ப நன்றிங்க சார். மக்களோட நிம்மதி தான் நமக்கு முக்கியங்கிறத எங்களுக்கு புரிய வச்சிட்டீங்க சார். குற்றம் செய்யறவங்களை கண்டுபிடிக்கிறது மட்டுமே போலீஸோட வேலைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த எங்களுக்கு பொதுமக்களோட அன்றாட வேலைகளில் உதவுறதும் இந்த போலீஸ் வேலையோட ஒரு பகுதிங்கிறதையும் உணர வச்சிட்டீங்க சார்.
4: நோ நோ நோ, போதும் போதும், பாராட்டெல்லாம் போதும். 203 முதல்ல ரோட்டை பார்த்து உச்சி போட்டுங்க.
2: ஆமாங்க சார்,
4: நம்ம எல்லோரோட படமும் நாளைக்கு பேப்பர்ல வந்துடும்.
6: என்னடா கண்ணா, ஏன் சோகமா இருக்க, ஏதாவது பிரச்சனையா?
7: அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா செல்வம்.
6: இல்லையே, உன் முகத்தை பார்த்தா ஏதோ கவலையோட இருக்கிற மாதிரி தெரியுது.
7: ஒன்றும் இல்லடா, ஒன்றும் இல்லை செல்வம்.
6: ஒன்றும் இல்லைன்னா சரி. ஆமாம், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேனே புது பிஸ்னஸ்ஸு, அதை பற்றி யோசிச்சியா?
7: அது ஒன்றும் இப்போதைக்கு வேண்டான்னு நினைக்கிறேன்டா செல்வம்.
6: என்னது வேண்டாமா? டேய், அங்கே வாங்கி இங்கே கை மாத்திர வேலைடா, ஒன்றுக்கு 4 மடங்காக லாபம், ஏன்டா வேணான்ற?
7: இல்லைடா செல்வம், எனக்கு என்னமோ தெரியல, பயமாக இருக்கு. நியாயத்துக்கு புறம்பா இந்த கடத்தல் தொழிலில் ஈடுபட வேண்டாம்னு தோணுது. ஏற்கனவே இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற என்னோட பிஸ்னஸே நல்ல லாபத்தில் தான் போய்கிட்டு இருக்கு செல்வம். இதை விட்டுட்டு அரசாங்கத்தை ஏமாற்றி தினம் தினம் பயந்து சாகிற அந்த தொழில் எனக்கு வேண்டான்னு நினைக்கிறேன்டா.
6: டே கண்ணா, முத முதல்ல அப்படித்தாண்டா இருக்கும், கையில் கத்த கத்தையாக நோட்டை எண்ணி பார்க்கும்போது தான் அதோட அருமையே தெரியும். பிறகு அது உன்னை விட்டாலும் நீ அதை விட மாட்ட. நீ இப்பதானடா முத முதல்ல இந்த தொழில நுழைய போற, அதுதான் உனக்கு பயமா இருக்கு, பயப்படாதடா.
7: இல்லடா, எங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் எப்படியோ தெரிஞ்சிருக்கு, இன்னைக்கு என்ன கடுமையா திட்டாரு. நானே உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன்னு வேற கோபம் ஆயிட்டாரு. அவரு சொன்னதை நானும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் செல்வம், அவரு சொல்றதுதான் சரின்னு பட்டுது. அதான் எதுக்கு புதுசா இந்த தொழில ஈடுபடுவானேன்னு நினைச்சு பார்த்தேன்.

0: ஓ, சாருக்கு திடீர்னு ஞானோதயம் வந்துருச்சோ?
1: இல்லடா, இதுல இறங்குறதுக்கு முன்னாடியே இவ்வளவு கெட்ட பேர் வருதே. அந்த தொழில இறங்கி ஒருவேளை போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோம்னு வை, அப்ப எங்க குடும்பத்தோட கௌரவம், எங்க அப்பாவோட மானம் எல்லாம் கெட்டு போகும் தானே. வேணாண்டா செல்வம், இந்த தொழில் வேண்டாம்.
0: டே கண்ணா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். இப்போ உங்க அப்பாவை சமாளிக்கணும், அவ்வளவுதானே? அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன்.
1: என்னடா சொல்ல வர்ற?
0: நாம ரெண்டு பேரும் முகமுடி போட்டுக்கிட்டு உங்க வீட்டுக்கு போறோம். கத்திய காட்டி உங்க அப்பாவை மிரட்டுறோம். இனி இந்த கடத்தல் தொழில் பத்தி யாருக்கிட்டையும் எதுவும் பேசக்கூடாது. அப்படி பேசினா உங்களையும் உங்க மகன் கண்ணனையும் குத்தி கொண்டுருவோன்னு ஒரு நாடகம் போடுவோம். அதுக்கப்புறம் உங்க அப்பா இத பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டாரு. எப்படி என் ஐடியா?
1: வேணாண்டா செல்வம், இதுக்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன்.
0: சம்மதிக்க மாட்டியா? நீ மட்டும் இதுக்கு சம்மதிக்கலனா உங்க அப்பாவை பத்தின ரகசியம் எல்லாத்தையும் நான் வெளியே எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன். அப்படி சொன்னேன்னு வை, உங்க குடும்ப கௌரவம் காத்துல பறந்துடும். ஜாக்கிரத, உங்க வீட்டுக்கு முகமூடி போட்டுட்டு உங்க அப்பாவை மிரட்டுறதுக்கு கிளம்புடா என் கூட.
2: என்ன
3: வீடெல்லாம் ஒரே இருட்டா இருக்கு, லைட்டே போடல. போடுங்க. அப்பா, அப்பா எங்க இருக்கீங்க? பாலனா, அண்ணா பாலனா, கண்ணா, அப்பா, அப்பா 208. அப்பா ரத்த வெள்ளத்துல கிடக்குறாரு. யாராவது ஆம்புலன்ஸ் போன் பண்ணுங்க
2: சார். சார் மன்னிச்சிருங்க சார்.
3: என்ன
2: அப்பா இறந்துட்டாங்க?
3: என்ன சொல்றீங்க?
2: நாடி துடிப்பு ஒன்றும் இல்லை.
3: ஐயோ,
2: நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் சார்.
3: கடவுளே,
2: அழாதீங்க சார்.
3: அப்பா,
2: சார், சார் அப்பா எந்திரிங்க சார்.
3: என்ன
4: சொல்றீங்க? பாருங்க, இந்த ரூம் ஓரம் ஓரத்துல ஓரத்துல பாருங்க, யாரோ இருக்காங்க. கொஞ்சம் பாருங்க ஐயா.
3: யாரு? ஐயோ கண்ணா, அண்ணா, அண்ணா, அண்ணா நீங்களா? அது அண்ணா என்னண்ணா அது? கையெல்லாம் ஒரே ரத்தம், சட்டையெல்லாம் ஒரே ரத்தக்கரை. அண்ணா என்னென்ன நடந்துச்சு? அண்ணா என்னென்ன நடந்துச்சு? அண்ணா கொஞ்சம் வாயத்தை இருந்து சொல்லுங்க அண்ணா.
4: அவர் சொல்றதுக்கு என்ன சார் இருக்கு? அதான் பார்த்தாலே தெரியுதே அவர் என்ன செஞ்சாரு, இங்க என்ன நடந்ததுன்னு.
3: என்னையா சொல்றீங்க அண்ணா? அண்ணா நீங்க சொல்லுங்க அண்ணா. அண்ணா சொல்லுங்க அண்ணா. அண்ணா பிளீஸ் அண்ணா.
4: சார் நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க அண்ணன் கண்ணன் தான் உங்க அப்பாவை இப்படி கொலை பண்ணிருக்காரு.
3: என்ன பேசுறீங்க?
4: ஆமா சார், உங்க அண்ணன் தான் அப்பாவை கொன்னிருக்கணும்.
5: அரவிந்தா, அரவிந்தா, இங்க என்னடா நடக்குது? போலீஸ் ஜீப் வேற வெளியில நிக்குது.
6: ஐயோ அப்பா, அப்பா உங்களுக்கு அப்பா இந்த கோலம். அப்பா அரவிந்தா, அப்பாவை கொன்னது யாரா? யாரா கொண்டு இருப்பாங்க? ஐயோ அப்பா, அப்பா
4: பாலு சார், வேற யாரு? உங்க தம்பி கண்ணன் தான்.
6: என்ன கண்ணனா?
4: ஆமா
6: கண்ணா. நீயாடா, நீயாடா அந்த காரியத்தை பண்ணு.
7: ஆமா ஆமா, நான் தான் இந்த காரியத்தை பண்ணேன். நான் தான் அப்பாவை கொலை பண்ணேன். என்ன உடனே கைது செய்ய அரவிந்தா, கைது செய்.
3: அண்ணா என்னது உண்மையா ஒன்ன சொல்றீங்க?
4: இன்னும் என்ன, நான் சொல்லல, இவர் தான் கொண்டிருப்பாருன்னு.
3: அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க?
4: ஐயா, நான் ஸ்டேஷன்ல இருந்து உங்க வீட்டுக்கு வந்து ஃபைல வாங்கிட்டு வர்றதுக்கா வந்தேன்ல.
3: ஆமா.
4: அப்போ உங்க அப்பாவுக்கும் கண்ணன் சாருக்கும் கடுமையான சண்டை நடந்துட்டு இருந்துச்சு.
6: அப்புறம் கான்ஸ்டபிள்,
4: உங்க அப்பா கண்ணன் சார திட்ட பதிலுக்கு
8: கண்ணன் சார் உங்க அப்பாவை

0: எங்க அண்ணா அப்படி என்ன மிரட்டினாரு?
1: சண்டை பெருசாயி, உங்க அப்பா கண்ணன் சார் அடிச்சுட்டாருங்க.
0: அப்படியா?
1: ஆமா சார், அதுக்கு கண்ணன் சார் என்ன சொன்னாரு தெரியுமா?
0: என்ன சொன்னாரு?
2: அப்பா என்ன அடிச்சிட்டீங்கல்ல, இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க கூடி சீக்கிரம் பதில் சொல்லித்தான் ஆகணும்
1: அப்படின்னு சொன்னாரு.
3: அப்புறம் என்ன நடந்துச்சு கான்ஸ்டபிள்?
1: பிறகு
2: அப்பா என்ன அடிக்கவும் செஞ்சிட்டீங்க, வீட்டை விட்டு வெளியவும் போக சொல்லிட்டீங்க, அப்பா பிள்ளை உறவு அத்து போச்சுன்னு சொல்லிட்டீங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், இதோட பலனை நீங்க உடனே அனுபவிப்பீங்க
1: அப்படின்னு சொன்னாரு. உங்க அப்பா டேய் என்னையே மிரட்டுறியான்னு கேட்டாரு. அதுக்கும் கண்ணன் சாரு,
2: இது வெறும் வாய் வார்த்தை இல்ல, நிஜம், இதோட விளைவு என்னங்கிறது உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வைப்பேன்
1: அப்படின்னு கோபமா சொல்லிட்டு வேகமா போயிட்டார் சார். ஆனா இந்த அளவுக்கு அவர் போவாருன்னு நான் நினைக்கல சார். கடைசியில பெத்த தகப்பனைய கொலை பண்ற அளவுக்கு போயிட்டாரே, ஐயோ பாவம்.
2: அப்பாவை நான் தான் கொலை பண்ணேன், என்ன கைது செய்யுங்க, என்ன கைது செய்யுங்க, என்ன கைது செய்யுங்க.
0: ஓகே ஓகே அண்ணா, 108
4: எஸ் சார்.
0: நீங்க ஜீப் போடுங்க.
4: ஓகே
0: 203
4: எஸ் சார்.
0: இவர் கையில விளங்க மாட்டி, ஜீப்ல ஏத்துங்க.
4: ஓகே சார்.
0: ஸ்டேஷனுக்கு போய் மத்தவே பேசிக்கலாம், அரெஸ்ட் கிம்.
4: சரிங்க ஐயா.
0: 408
4: எஸ் சார்.
0: அந்த செல்ல இருந்து குற்றவாளி கண்ணனை விசாரணைக்கு அழைச்சிட்டு வாங்க.
4: எஸ் சார்.
0: உட்காருங்க மிஸ்டர் கண்ணன். 408
4: எஸ் சார்.
0: நீங்க கொஞ்சம் ரூமுக்கு வெளியேறுங்க.
4: ஓகே சார்.
0: அண்ணா இப்ப சொல்லுங்க, என்னென்ன நடந்துச்சு? நீங்க ஏதாவது சொன்னா தானே எனக்கு தெரியும். நடந்தது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லுங்கண்ணா, அப்பதான் உங்களுக்கு என்னால ஏதாவது உதவ முடியுமான்னு பார்க்க முடியும். பிளீஸ் சொல்லுங்கண்ணா. அண்ணா.
2: தம்பி என்கிட்ட எதுவும் கேட்காத, எனக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வாங்கி கொடு. நான் தான் கொலகாரன், நான் தான் கொலை பண்ணினேன், நான் தான்.
0: அண்ணா அண்ணா அண்ணா அண்ணாங்கண்ணா, சரி அப்படியே இருக்கட்டும். ஆனா எனக்கு என்னவோ நீங்க இந்த காரியத்தை செஞ்சிருப்பீங்கன்னு தோணலண்ணா. இருந்தாலும் சந்தர்ப்பங்களும் சாட்சியங்களும் நீங்க தான் குற்றவாளின்னு சொல்லுது. பாப்போம், எல்லாம் கடவுள் செயல். 408
4: எஸ் சார்.
0: உள்ள வாங்க, இவரை செல்ல கொண்டு போய் அடைங்க.
4: எஸ் சார்.
3: என்னப்பா அரவிந்தா?
0: அண்ணா
3: கண்ண ஏதாவது சொன்னானா? என்ன காரணத்தினால இப்படி செஞ்சான்னு கேட்டியா? அவன் இப்படி செய்ய வாய்ப்பே இல்லையடா, என்னால நம்பவே முடியல.
0: கண்ணன் ஒரு பதிலும் சொல்லலண்ணா. ரொம்ப கேட்டா நான் தான் குற்றவாளி, நான் தான் குற்றவாளின்னு அழ ஆரம்பிச்சிடாரு. என்ன செய்யறதுனே புரியலண்ணா.
3: இப்படி பண்ணிட்டானடா, நம்ம குடும்ப மானம், நம்ம குடும்ப கௌரவம் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டானடா.
0: கவலைப்படாதீங்க அண்ணா, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா போகும். 408
4: எஸ் சார்.
0: எங்க இந்த 203 ஆளே காணோம், எங்கேயா போயிட்டாரு?
4: இந்த வர்றாரு சார்.
2: இதை வந்துட்டேன் சார், வந்துட்டேன். கூடவே ஸ்டேஷனுக்கு ஒரு விருந்தாளிய கூட்டிட்டு வந்திருக்கிறேன். விருந்தாளி சார், உள்ள வாங்க வாங்க.
0: 203 யாரையா இது கையில விலங்கோட? அட இது செல்வம்ல, நம்ம கண்ணனோட ஃப்ரெண்டு.
3: ஆமா செல்வம், நீ இங்க எப்படி?
0: 203 என்ன இது, இவரையும் கைது பண்ணிருக்கீங்க? இவர் என்ன தப்பு செஞ்சாரு?
1: எஸ் ஐ சார், உங்க அப்பாவை கொலை செஞ்சது உங்க அண்ணன் கண்ணன் இல்ல.
0: அப்புறம்
1: இதோ இந்த திருட்டு பாய செல்வம் தான்.
0: என்னது, இவரா கொலை செஞ்சாரு?
3: என்ன செல்வமா? இந்த செல்வமா எங்க அப்பாவை கொன்னது? இவன் என் தம்பி கண்ணனோட ஃப்ரெண்ட் ஆச்சே.
1: ஆமா சார், உங்க அப்பாவை கொன்ன கொலகார இவன் தான்.
0: 203 கொஞ்சம் புரியற மாதிரி சொல்றீங்களா?
1: ஐயா நாம உங்க வீட்டுல இருந்து வெளியே வரும்போது பின்னாடி காமௌண்ட் சோர் ஓரமா இருட்டுல ஒரு கார் நிக்கிறத கவனிச்சேன்.
0: சரி
1: சரி இருக்கட்டுமே நினைச்சு உங்க கூடவே ஜீப்ல ஏறி ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். இங்க வந்த பிறகு திடீர்னு என் மனசுல ஏதோ தப்பா பட்டுச்சு. உடனே அங்க போய் பார்த்தேன், இந்த இருக்காமல அந்த பயா எங்க இருந்தோ வந்தான். சுத்து முத்தும் பாத்துக்கிட்டு நைசா காரை எடுக்க இவன் போனதை பார்த்தேன், லவக்குன்னு அமைக்கிட்டேன். திருட்டு முடி முடிச்சான். நம்ம சர்வீஸ்ல நாம எத்தனை திருடனை பார்த்திருப்போம், கொடுத்தேன் ஒரு கொடை, பாய காதறிக்கிட்டு உண்மைய கக்கிட்டாம்ல. நான் தான் உண்மையிலே பண்ணையார் புண்ணிய கொடிய கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டான். வேற என்ன, கையில விளங்க மாட்டி இவனை ஸ்டேஷன் கூட்டு வந்துட்டேன்.
0: சபாஷ். 203 சபாஷ், உங்க துப்பறிய மூலம் சரியா வேலை பார்த்திருக்கு, வெரி குட்.
1: தேங்க்யூ சார்.
0: மிஸ்டர் செல்வம் இப்ப சொல்லுங்க, நீங்க கொலை செஞ்ச காரணம்?

0: சொல்லுங்க.
1: நானும் கண்ணனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் பழக்கம். இடையில நான் வழி மாறி குறுக்கு வழியில பல சமூக விரோத செயல்களை செஞ்சு அதிக அளவு பணம் சம்பாதிச்சேன்.
0: சரி,
1: உங்க அண்ணனையும் அந்த வழிக்கு வர கட்டாயப்படுத்தினேன். முதல்ல அதுக்கு சம்மதிச்ச கண்ணன் பிறகு உங்க அப்பா புண்ணியக்கோடி திட்டுறாருன்னு சொல்லி மறுத்துட்டான். இதுக்கெல்லாம் காரணம் அவங்க அப்பா தானே. அவரு க்ளோஸ் பண்ணா சரியாயிடும்னு நினைச்சேன். கண்ணுங்கிட்ட நாம ரெண்டு பேரும் முகமூடி போட்டுக்கிட்டு சும்மா உங்க அப்பாவை மிரட்டலான்னு போய் சொல்லி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். சமயம் பார்த்து உங்க அப்பாவை கத்தியால குத்தி கொண்டுட்டு தப்பிச்சு ஓடிட்டேன். அதிர்ச்சியில அப்படியே உட்கார்ந்து இருந்த உங்க அண்ணன் கண்ணனை நீங்க குற்றவாளி நினைச்சு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டீங்க. பிறகு வெளியில நின்ன என்னோட காரை எடுக்க வரும்போது இதோ இந்த போலீஸ்காரர் என்னை பிடிச்சிட்டாரு. நான் மாட்டிக்கிட்டேன். நான் தான் உங்க அப்பாவை கொலை பண்ண
2: கொலகாரன்.
3: உடனே
2: அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுங்க.
3: ஓகே சார்.
2: எங்க அண்ணன் கண்ணனை உடனே ரிலீஸ் பண்ணி கூட்டுவாங்க.
3: ஓகே சார்.
4: பாலுண்ணா என்ன மன்னிச்சிருங்க. அண்ணா மன்னிச்சிருங்க. தம்பி நீயும் என்ன மன்னிச்சிருப்பா
2: அண்ணா.
4: எப்படியோ அப்பாவோட மரணத்துக்கு நான் காரணமாயிட்டேன். ஐயோ அப்பா.
5: டேய் தம்பி கண்ணா, என்னதான்டா நடந்தது? கொலை பண்ணினது செல்வம், நீ ஏண்டா அதை சொல்லாம மறைச்ச? நான் தான் கொன்னேன்னு செய்யாத தப்ப செஞ்சதா சொல்லி ஏண்டா ஒத்துக்கிட்ட?
3: அதானே, ஏன் சார் அப்படி செஞ்சீங்க?
2: 203
3: எஸ் சார்.
2: 408
6: எஸ் சார்.
2: நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ரவுண்ட் ஸ்பீட் வரீங்களா?
3: யோ 408 வெளியே வாயா போ.
2: அண்ணா இப்ப நாம தான் இருக்கிறோம், இப்பவாது சொல்லுங்க அண்ணா என்ன நடந்துச்சு?
4: தம்பி அன்னைக்கு அப்பாவை மிரட்டுனா எல்லாம் சரியாயிடும்னு செல்வம் சொன்ன பேச்ச நம்பி அவன் கூட போனேன்.
2: சரி.
4: ஆனா அங்க போனப்பத்தான் தெரிஞ்சது செல்வம் ஏற்கனவே அப்பாவை கொல்லணுங்கிற பிளானோட வந்திருந்தது. அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு தம்பி.
2: சரிண்ணா, அது சரி. ஏன் அப்பாவை செல்வம் தான் கொலை செஞ்சான்னு நீங்க சொல்லல?
4: அது வந்து அது
5: ஏண்டா தயங்குற? சொல்லு சொல்லுடா.
4: அண்ணா ஒரு நாள் அப்பாவோட டைரிய நம்ம வீட்டுல நான் பார்த்தேன். அதை படிக்கும் போதுதான் தெரிஞ்சது அப்பாவுக்கு ஏற்கனவே ஒரு மனைவி இருக்காங்க அப்படிங்கிற விஷயம். சமுதாயத்துல மரியாதையோட இருக்கிற நம்ம அப்பா ஏற்கனவே திருமணமானவர்னு தெரிஞ்சா இந்த உலகம் அவரை பத்தி என்ன சொல்லும்? நம்ம குடும்ப கௌரவம் என்னவாகும்னு வருத்தப்பட்டேன். இத என்னோட உயிர் நண்பன்னு நினைச்சு செல்வத்துக்கிட்ட அப்போ நான் பகிர்ந்துகிட்டேன். இதையே காரணமா வச்சு கொலை பண்ணினது நான் தான் வெளியே சொன்னா உங்க அப்பா பத்தின ரகசியம், அதான் உன் குடும்ப கௌரவம் காத்துல பறந்துரும். ஜாக்கிரத, மரியாதையா கொலை செஞ்சது நான் தான் ஒத்துக்கோ அப்படின்னு செல்வம் என்ன மிரட்டினான்னா, நானும் நம்ம குடும்ப கௌரவத்துக்காக அப்படி சொன்னபடியே குற்றத்தை நான் ஒத்துக்கிட்டேன்னா, இதுதான் நடந்துச்சு.
5: அடாடாடாடாடா கண்ணா, இதுக்கு தான் இப்படி செஞ்சியாக்கும். அப்பா திருமணமானவருங்கிற உண்மைய என்கிட்ட எப்பவோ சொல்லிட்டாருடா. நீயும் அரவிந்தனும் சின்ன பசங்க அப்படிங்கறதுனாலதான் அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டாம்னு நான் தான் உங்ககிட்ட அதை பத்தி சொல்லல. கண்ணா இப்ப பாத்தியா, கூடா நட்பு கேடா முடிஞ்சிருச்சு. சரி, நடந்தது எல்லாத்தையும் மறந்துடுவோம், நடக்க போறத நல்லதா நினைப்போம்.
2: கண்ணா உண்மையிலேயே உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குண்ணா. நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக சிறைவாசத்தை கூட அனுபவிக்க நீங்க தயாரா இருந்தீங்கிற நினைக்கும் போது என் மனசுல நீங்க உயர்ந்த இடத்தை பிடிச்சிட்டீங்கன்னா. அப்பாவோட பேருக்கும் மரியாதைக்கும் களங்கம் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்க பாருங்க. உண்மையிலே அப்பா இப்ப உயிரோட இருந்திருந்தார்னா உங்களை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டிருப்பாரு, ரொம்ப பெருமைப்பட்டிருப்பார்.
7: குடும்ப கௌரவம் நாடகம் கேட்டீர்கள். நாடகத்தில் பங்கேற்றவர்கள் தூத்துக்குடி எஸ் முத்துசாமி, ஜோல்னா ஜவஹர், நெல்லை நானா என்ற கே நாராயணன், எஸ் முத்துக்குமார், கே காளிமுத்து, எஸ் கபில் தேவ், எம் சின்னதுரை ஆகியோர். எழுத்தாக்கம் பி சிவசுப்பிரமணியன். அமைப்பில் உதவி ஜி சங்கீதா. அமைப்பு கே காளிமுத்து. படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
8: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்ப

மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள் ஒலிவுலா வருவது காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஆராதனை படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் எஸ் வி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: வானொலி நாடக விழா 2026.
1: தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்களின் படைப்பில்
0: ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளியின் படைப்பாக தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம்.
1: ஜூலை 27 திங்கட்கிழமை ஆகாஷ்வாணி மதுரையின் படைப்பில் மாயத்தூண்டில் நாடகம்.
0: ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் படைப்பாக அவளா சொன்னாள் நாடகம்.
1: ஜூலை 29 புதன்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் படைப்பாக மௌன விரதம் நாடகம்.
0: ஜூலை 30 வியாழக்கிழமை ஆகாஷ்வாணி திருநெல்வேலியின் படைப்பாக தென்னமன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம்.
1: வானொலி நாடக விழாவில் நிறைவாக ஜூலை 31 வெள்ளிக்கிழமை இரவு 8:30 ஆகாஷ்வாணி சென்னை படைப்பில் இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நகைச்சுவை நாடகம்.
0: வானொலி நாடகங்கள் காற்றலையில் உயிரோவியங்களாக ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை முதல் ஜூலை 31 வெள்ளிக்கிழமை வரை
1: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலைய அலைவரிசைகளிலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் 8:30 கேட்டு மகிழலாம்.
0: காற்றோடு கலந்திடவா திருமடுத்த பாடல் அந்த 7 நாட்கள் படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி.

நேரம் 10:18:25. மதியில் 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலித்துக் கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தீபன் சக்கரவர்த்தி எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் படம் எனக்காக காத்தீர்கள்.

நேரம் 10:48. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிப்பது சூலமங்கலம் முரளி பாடியுள்ள பாடல், படம் கர்ஜனை.

நிறைவு பெற்றது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.2°C, குறைந்த அளவு வெப்பநிலை 28°C, பதிவான ஈரப்பதம் 87%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37.5°C, குறைந்த அளவு வெப்பநிலை 28.3°C, பதிவான ஈரப்பதம் 66%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மிக முட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை

37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் பதிவாகக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி தொடர்வது நிகழ்ச்சி நிரல். நாளை நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 6:10 இணைத்தானம் நிலவை கேட்க வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் தொடர்ந்து வானிலை. காலை 7 முதல் 9 வரை புத்தம்பது காலை இதில் காந்தி அஞ்சலி. தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு வாய் தாடை முக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் முதல் பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்வலம் நிகழ்ச்சியில் மோட்டார் வாகன சட்டம் அறிவோம். ஜே லோகநாதன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை கேட்கலாம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8 திரைகாணம், 9 அரங்கிசையில் மயிலை எம் கார்த்திகேயன் அவர்களின் நாகசுர இசை கேட்கலாம். வேலூர் BMS கதிர்வேல் அவர்கள் தவில். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 முத்துச்சிதறல், 11 இலக்கியம் பேசுவோம். பாரதிதாசன் படைப்புகள் குறித்து பல்லவிக்குமார் என்கிற எஸ் குமார் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் மீனாட்சி ஸ்ரீனிவாசன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர். சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ். மணிவண்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை. பிற்பகல் 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. பெயர் செல்லும் கதை, செல்பவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள். எழுத்தின் இசை கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள் வழங்கும் தகவல்கள். நலமாய் வளமாய் யோகக்கலை பயிற்றுநர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள் தரும் தகவல்கள். கதையரங்கம் ஆகியன இடம்பெறும். அமைப்பு டாக்டர் கே. வித்யாவதி. 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி. கியோ நாமதாரி ஒடிய மொழி பாடல், இயற்றியவர் கே. சி. பாணிக் ரக்ஷி அவர்கள், இசை அக்ஷய்குமார் மொஹந்தி அவர்கள். 2:55 வானிலை, மாலை 5:30 திரைகாலம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 6:55 திரைகாலம், 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி. சபரீஷ். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். காய்கறி சாகுபடி அனுபவங்கள் செங்கல்பட்டு அனுமந்தபுரம் டி. சுந்தர வடிவில் அவர்களுடன் நேர்முகம். மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:30 திரைகாணம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஆங்கில விமர்சனம் டெல்லி அஞ்சல். 9:15 செய்திச்சுடர், 9:30 திருவாரூர் எஸ். கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டெல்லி பி. சுந்தரராஜன் அவர்கள் வயலின், திருவாரூர் எஸ். பக்தவச்சலம் அவர்கள் மிருதங்கம். 10 நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒலிப்பதிவு டெல்லி அஞ்சல்.